கிறிஸ்தவர்கள் அன்பு நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 2:20 முதல் 3:5 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ஆவியிலே நடப்பது என்பது விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசத்தினாலே ஜீவனோடு இருக்கிறேன், விசுவாசத்தோடு நான் அனுதினமும் நடப்பேன் என்பதுதான் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் வேதவசனம் சொல்லாத அனுபவங்களை குறித்து பேசுகிற மனிதர்களை குறித்து ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 3:6 முதல் 8 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே ஆபிரகாமுக்கு பின்னர் எத்தனை வருடங்கள் கழித்து நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது? விசுவாசிகளுடைய விசுவாசத்திற்கு அடையாளம் என்ன? நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்களா?

0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? வாருங்கள், ஆழமாக கற்றுக்கொள்வோம்.
1: பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்தை வலியுறுத்துவதற்காக பவுல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை உதாரணமாக கொடுத்தார். தொடர்ந்து ஆகாரை குறித்தும் சாராளை குறித்தும் சொல்கிறார். இந்த சத்தியம் தொடர்ந்து 4 அதிகாரத்திற்குள்ளேயும் கடந்து செல்கிறது. இப்பொழுது நாம் இந்த புத்தகத்தின் மைய பகுதிக்கு வந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு கவனமாக படிக்க வேண்டும். கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதே சத்தியத்தை ஆதியாகமம் 15:6 இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதே வசனம் ரோமர் 4:3 எடுத்தாளப்பட்டிருக்கிறது. இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களை குறித்து குறிப்பிடுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவதற்கு ஒரு உன்னதமான உதாரணம் ஆபிரகாம். பவுலப்போஸ்தலன் இந்த உதாரணத்தை ரோமருக்கு எழுதும் நிருபத்திலேயும் குறிப்பிடுகிறார். இங்கே கலாத்தியரிலேயும் அதை குறித்து தெளிவாய் எழுதுகிறார். ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு பின்னர் 400 ஆண்டுகள் கழித்தே இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீதிமானாக்கப்பட்டான் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் விருத்த சேதனம் என்ற கட்டளையை பெற்றுக்கொள்ளும் முன்னதாகவே அவன் நீதிமானாக்கப்பட்டு விட்டான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் விசுவாசத்திற்கு அடையாளமாகத்தான் அவன் விருத்த சேதனம் செய்யும்படியாய் தேவன் கூறினார். இன்றைக்கு விசுவாசிகளுடைய விசுவாசத்திற்கு அடையாளம் என்ன? ஞான ஸ்நானம். பிரியமானவர்களே, விருத்த சேதனமோ ஞான ஸ்நானமோ யாரையும் ரட்சிக்காது. உள்ளான வாழ்க்கையிலே விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு வெளி அடையாளம் தான் ஞான ஸ்நானம். அதுபோல ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயும் விருத்த சேதனம். பவுலப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் அனுபவம் ஆதியாகமம் 15 அதிகாரத்திலே நாம் பார்க்கிற சம்பவம். லோத்துவையும் அவனுடைய கூட்டத்தாரையும் கிழக்கு தேசத்து ராஜாக்களின் கரங்களிலிருந்து ஆபிரகாம் மீட்டுக் கொண்டு வந்த பொழுது செருப்பிலே கட்டக்கூடிய ஒரு கயிறு கூட எனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டார். தேவன் ஆபிரகாமுக்கு காட்சி கொடுத்து சோதோம் குமர அரசர்களின் கரத்திலிருந்து நீ எதையும் வாங்காதது சிறந்ததுதான் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று கூறினார். ஆபிரகாம் மிகவும் நடைமுறையான ஒரு மனிதர். எனவே நேரடியாக தனது உள்ளத்தின் எண்ணங்களை தேவனோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். இன்று நாமும் அவ்வாறுதான் செயல்பட தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாமின் பதில் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 15:2 அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராயிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்ன? ஆபிரகாமே, அதை குறித்து நீ என்னிடத்தில் பேசியது மிகவும் மகிழ்ச்சிதான். உன்னிடத்திலே ஒன்று நான் கூற விரும்புகிறேன் என்று பேச துவங்குகிறார். தேவன் ஏற்கனவே ஆபிரகாமிடத்திலே அவனுடைய சந்ததி கடற்கரையின் மணலத்தினையாக வானத்து நட்சத்திரங்களின் எண்ணிக்கைக்கு தக்க இருக்கும் என்று கூறியிருக்கிறார். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை எவருமே எண்ணி முடியாது. எந்த ஒரு தொலைநோக்கியை வைத்து நீங்கள் பார்த்தாலும் தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஒரு சிறிய பகுதியைத்தான் நாம் பார்க்க முடியும். தேவன் அவ்வாறு சொன்னதற்கு ஆபிரகாமுடைய பதில்தான் விசுவாசம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பிரியமானுள்ளே, இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் இன்று தொடர்புடையதா இருக்கிறதா? நிச்சயமாக இன்று என்னையும் உங்களையும் பார்த்தும் தேவன் கூறுகிற காரியம் என்ன? என்னுடைய ஒரே பேரான குமாரன் உங்களுக்காக மரித்திருக்கிறார், அவரை நீ விசுவாசிப்பாய் என்றால் அழிந்து போகப் போவதில்லை, நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று சொல்லுகிறார். நாம் சொல்ல வேண்டிய பதில் என்ன? ஆமேன் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி செய்வீர்கள் என்றால் நீங்களும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவீர்கள். இதைத்தான் ஆபிரகாமும் செய்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அந்த நேரத்திலே அவனை நீதிமான் என்று கர்த்தரும் அறிக்கை செய்தார். ஆபிரகாமுடைய செயலினாலா? இல்லை, ஆபிரகாமுடைய செயல்கள் குறைவுள்ளவைகளாகத்தான் இருந்தன. தேவனிடத்திலே கொடுப்பதற்கென்று எந்த பரிபூரணமும் ஆபிரகாமிடத்திலே இல்லை. அந்த குறிப்பிட்ட காலத்திலே ஒரு பரிபூரணம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டபடியினாலே அவர் கர்த்தருக்குள் பூரணம் அடைந்தார். இதுதான் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்பது. தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட்டவராய் ஆபிரகாம் நின்றார். அடுத்ததாக ஆபிரகாம் தேவனிடத்தில் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்கு எழுதி கொடுக்க முடியுமா என்பது போல கேட்கிறார். என்னையா சொல்கிறீர்கள், நான் எத்தனை முறை இந்த வேத பகுதியை வாசித்திருக்கிறேன், ஆபிரகாம் ஒரு முறையும் இவ்வாறு சொல்லவில்லையே என்று யோசிக்கிறீர்களா? ஆதியாகமம் 15:7 வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம் என்ன சொன்னார்? அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். இந்த வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், ஐயா அதை கொஞ்சம் எழுதி கொடுக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. நீங்கள் சொல்லலாம், கொஞ்சம் பொறுங்கள், அப்படி எதுவும் இங்கே சொல்லப்படவில்லையே என்று கேட்கலாம். பிரியமானவர்களே, அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டு புறாவையும் 1 புறா குஞ்சியையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அந்த நாட்களிலே ஜனங்கள் இவ்வாறுதான் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலேயும் எரேமியா 34:18 இந்த பழக்கத்தை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அந்நாட்களிலே யாராவது இப்படி உடன்படிக்கை செய்வார்கள் என்றால், அதாவது ஒரு மனிதர் நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கும் பொழுது, அடுத்தவர் நானும் இப்படி இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்வேன் என்று ஒப்புக்கொள்ளும் பொழுது, அவர்கள் ஒரு மிருகத்தை 2 வெட்டி ஒன்றை வலதுபுறமும் மற்றொன்றை இடதுபுறமும் வைப்பார்கள். பின்னர் 2 கைகோர்த்தவர்களாக அந்த 2 துண்டுகளுக்கும் நடுவாக நடப்பார்கள். இதுதான் அவர்கள் செய்த உடன்படிக்கையை உறுதி செய்யும் அடையாளம். எனவே இப்பொழுது ஆபிரகாம் இந்த பலிக்கான மிருகங்களை எல்லாம் ஆயத்தம் செய்து காத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் முழுவதும் காத்துக் கொண்டிருந்தார். பறவைகள் அந்த பலியின் மேலே இறங்கி சாப்பிட முற்பட்டது. அவைகளை ஆபிரகாம் துரத்தி கொண்டே இருந்தான். தேவன் ஆபிரகாமை சந்திக்க நேரம் பிந்திவிட்டது. நடந்தது என்ன பாருங்கள், 12 சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. ஆபிரகாம் கையெழுத்து போடும் நேரத்திலே அயர்ந்த நித்திரை செய்து கொண்டிருந்தார். தேவனே ஆபிரகாமை தூங்க செய்தார் என்றும் சொல்லலாம். காரணம் என்ன? பலி துண்டுகளுக்கு இடையே ஆபிரகாம் தேவனோடு நடக்க வேண்டியதில்லை. அதாவது ஆபிரகாம் எந்த ஒரு காரியத்தையும் தேவனுக்கு வாக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது புரிகிறதா? தேவன்தான் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். எனவேதான் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. தேவன் செயல்பட துவங்கினார். ஆதியாகமம் 15:17 சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு, இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. பலிகளுக்கு இடையிலே ஆபிரகாம் தேவனோடு நடந்து செல்லவில்லை. ஆனால் தேவன் பலிகளுக்கு நடுவாக கடந்து சென்று தன்னுடைய உடன்படிக்கையை உறுதி செய்தார். ஆபிரகாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் கொடுத்த வாக்கை விசுவாசிக்க வேண்டும். இந்த உடன்படிக்கையானது ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் மேலே வைக்கப்படவில்லை. அதாவது ஆபிரகாம் ஒவ்வொரு நாள் ராத்திரியிலேயும் ஜெபித்தால் ஆண்டவர் அதை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. ஒரு நாள் அதை குறித்தவன் ஜெபிக்க மறந்து போகலாம். அப்படி செய்தால் அந்த உடன்படிக்கையிலே எந்த பயனும் இல்லை. எனவே தேவனே சகல காரியங்களையும் வாக்கு பண்ணுகிறார். அவரே உடன்படிக்கை செய்கிறவராய் செயல்பட்டார். இந்த உடன்படிக்கையானது தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை சார்ந்திருக்கிறது. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, 2000 முன்னதாக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் சிலுவையிலே மரிக்கும்படியாக கடந்து சென்றார். ஒவ்வொரு நாளும் நீ ஒரு குறிப்பிட்ட ஜபத்தை சொல்ல வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே கேட்கவில்லை. அல்லது நீ ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தால் நான் உன்னை ரட்சிப்பேன் என்றும் தேவன் சொல்லவில்லை. உங்களுக்காக மரித்த தேவனுடைய ஒரே பேரான குமாரனை நீங்கள் விசுவாசித்தால் போதும் என்று சொல்கிறார். அவர்தான் நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். அவரே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் நிச்சயம் உங்களையும் ரட்சிப்பார். இதுதான் புது உடன்படிக்கை. பிரியமானவர்களே, பழைய உடன்படிக்கையை அவர் ஆபிரகாமோடு கூட செய்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு ஆமேன் என்று கூறினான். ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றும் தேவன் நம்மை பார்த்து கேட்பதும், என்னுடைய ஒரே பேரான குமாரன் உனக்காக சிலுவையிலே மரித்ததை நீ விசுவாசிக்கிறாயா? அதை நீ விசுவாசிப்பாய் என்றால் நீ ரட்சிக்கப்படுவாய். எத்தனை மகத்துவமான காட்சி இது இல்லையா?

0: கலாத்தியர் 3:7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளையிலிருந்து அறிவீர்களாக. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே தேவன் ஆபிரகாமுக்காக இதை செய்தார். ஆபிரகாமுடைய சிறந்த கிரியைகளின் நிமித்தமாக தேவன் இந்த உடன்படிக்கையை ஆபிரகாமோடு செய்யவில்லை. நீ என்னை விசுவாசிப்பாய் என்றால் உனக்காக நான் இதை செய்கிறேன் என்று கூறினார். எனவேதான் ஆபிரகாம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்றான். பிரியமானுலே, ஒரு உறுதியான அஸ்திவாரத்தின் மேலே உங்கள் விசுவாசம் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் அருமையானுலே, நீங்கள் தேவன் அண்டை வருவீர்கள் என்றால் அவரை பூரணமாய் விசுவாசிக்கிறவர்களாய் வர வேண்டும். அவர் உங்கள் இருதயத்தின் வாசல் அண்டையிலே நிற்கிறார். அதற்கு மேல் அவர் வர முடியாது. கதவை உடைத்து கொண்டு எந்த இருதயத்திற்குள்ளும் அவர் செல்கிறவர் அல்ல. அவர் உங்கள் இருதய கதவை தட்டி கொண்டுதான் உங்களோடு பேசுகிறார். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 விதமாய் வாசிக்கிறோம். வாசிக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். விசுவாசத்தினாலே நீங்கள் தான் உங்கள் இருதய கதவை திறக்க முடியும். நீங்களும் நானும் கர்த்தராய் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டது போலவே நாமும் ரட்சிக்கப்படுகிறோம். கலாத்தியர் 3:8 பாருங்கள். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. புரிகிறதா? புறஜாதியான மக்களை தேவன் விசுவாசத்தினாலேதான் நீதிமானாக்கப் போகிறார் என்பதை வேதம் முன்னாக கண்டு உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு முன்னதாகவே அறிவித்து விட்டது. பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கே எந்த நச்சையிலும் இல்லாமல் விசுவாசம் மாத்திரமே போதும் என்று தேவன் சொல்லும் பொழுது நாம் ஏன் வித்தியாசமான காரியத்தை செய்ய நினைக்க வேண்டும்? ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்ததினாலேயோ வேறு நற்செயல் எதையும் செய்ததினாலேயோ தேவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை. விசுவாசத்தினாலேதான் அதை கொடுத்தார். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் நியாயப்பிரமாணத்திற்கு நேராக கிரியைகளுக்கு நேராக விசுவாசத்தை விட்டு திரும்ப வேண்டும் என்று கேட்கிறார். 8 இறுதியிலே ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு யார் சுவிசேஷத்தை முன்னறிவித்தது? எப்பொழுது அவர் அதை செய்தார்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் இறுதி பகுதிக்கு வரும்பொழுது ஆதியாகமம் 22 அதை குறித்து நாம் பார்க்கலாம். அதாவது ஈசாக்கை தேவனுக்காக அவர் பலியாக கொடுத்த பொழுது. பலியாக கொடுத்த பொழுது என்று நான் சொல்லும் பொழுது ஐயையோ, ஈசாக்கை பலியிடவே இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், பலியிடுவதற்கு சில வினாடிகளுக்கு முன்னர் தான் தேவன் அந்த பலியை நிறுத்தினார். தேவன் அதை தடுத்தராவிட்டால் அது நடைபெற்றிருக்கும். தேவனிடத்திலே தனக்கு விசுவாசம் இருக்கிறது என்பதை ஆபிரகாம் நிரூபித்து காட்டிவிட்டார். அதாவது ஈசாக்கை பலியிட்டாலும் மீண்டுமாக ஈசாக்கை உயிரோடு எழுப்ப முடியும் என்று ஆபிரகாம் விசுவாசித்தார். எபிரேயர் 11:19 நாம் அதை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுது ஆபிரகாமுடைய விசுவாச செயலுக்கு தேவனுடைய பதிலை கவனியுங்கள். வாசிக்கிறேன், ஆதியாகமம் 22:15-18. கர்த்தருடைய தூதனானவர் 2 வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த நேரத்திலேதான் தேவன் ஆபிரகாமுக்கு நற்செய்தியை பிரசங்கித்தார். ஏனென்றால் ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தது தேவன் ஏசு கிறிஸ்துவை நமக்காக பலிபீடத்திலே வைத்ததற்கு ஒரு முன் அடையாளம். ஆபிரகாமுடைய குமாரனை தேவன் தப்பவிட்டாலும் தன்னுடைய சொந்த குமாரனை தேவன் தப்பவிடவில்லை. நம் எல்லாருக்காகவும் அவரை பூரணமாக ஒப்புக் கொடுத்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்று பவுலப்போஸ்தலன் விரும்புகிற காரியம், ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பூரணமாய் கீழ்ப்படிந்தார். தேவன் கட்டளை கொடுத்த பொழுது தனது சொந்த குமாரனை பலியிட அவர் மனமுவந்து முன் வந்தார். நிறுத்து என்று தேவன் சொன்னபொழுது அதை நிறுத்தினார். தேவனுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். தன்னுடைய செயலின் நிமித்தமாகவும் தனக்கு தேவன் மேலே விசுவாசம் இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டினார். மீண்டுமாக ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். தேவன் அதை நீதியாக எண்ணினார். சிலர் என்ன நினைக்கிறார்கள்? ஆபிரகாமை குறித்து பவுலப்போஸ்தலன், ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறார். ஆனால் யாக்கோபு 2:20 சொல்லும் பொழுது, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டாமோ என்று யாக்கோபு சொல்கிறார். மேலும் 21:1 நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தில் செலுத்தின போது கிரியையினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் என்று கேள்வி எழுப்புகிறார். ஆனால் தொடர்ந்து யாக்கோபு சொல்லும் பொழுது, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே என்று கூறுகிறார். ஜான் கால்வின் என்பவர் சொல்லும் பொழுது, விசுவாசம் மாத்திரமே ரட்சிக்கிறது, ஆனால் ரட்சிக்கும் அந்த விசுவாசம் தனியாக இருப்பதில்லை என்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், ரட்சிக்கும் விசுவாசமானது வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது. அந்த விசுவாசம் ஒரு மனிதனை செயல்களுக்கு நேராக, கிரியைகளுக்கு நேராக வழி நடத்துகிறதாயிருக்கிறது. எனவே யாக்கோபு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை குறித்து இங்கே கூறவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். விசுவாசத்தின் கிரியைகளை குறித்து யாக்கோபு பேசுகிறார். அதாவது நற்செயல்களை விளைய பண்ணுகிற விசுவாசத்தை குறித்து அவர் பேசுகிறார். கிரியை உங்களை ரட்சிக்கும் என்று சொல்வது குதிரைக்கு முன்னாலே ஒரு வண்டியை வைப்பது போல இருக்கிறது. ஆனால் இன்று சிலர் வண்டியின் மேலே குதிரையை வைக்கிறார்கள், அதாவது கிரியைகளின் மேலே தங்கள் நம்பிக்கையை வைக்கிறார்கள். இங்கே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம், விசுவாசம் கிரியைகளுக்கு நேராக நம்மை வழிநடத்த வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவருடைய விசுவாசம் அவருடைய கிரியைகளுக்கு நேராக அவரை வழிநடத்தியது. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா இல்லையா என்பது அவருக்கு தெரியும். நாம் உண்மையான இருதயத்தோடு நாம் அவரை விசுவாசிக்கிறோமா என்பதும் அவருக்கு தெரியும். ஞாயிறு தோறும் ஆலயத்திற்கு செல்கின்ற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்கள் விசுவாசம் உண்மை உள்ளதா? உங்களை கிரியைகளுக்கு நேராக அந்த விசுவாசம் வழி நடத்துகிறதா? திருச்சபையில் உள்ள மற்ற விசுவாசிகளை நீங்களே மாற்றலாம். உங்கள் அண்டை வீட்டுக்காரர்களை நீங்களே மாற்றலாம். ஏன் தேவன் மேலே உங்கள் விசுவாசத்தை வைத்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடாது? பிரியமானவர்களே, நீங்கள் நடிக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வைக்கலாம். உங்கள் விசுவாச வாழ்க்கை உங்களிலே உன்னதமான கிரியைகளை வெளிப்படுத்தும். யாக்கோபு 2:10 கவனமாய் படிப்பீர்கள் என்றால், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்பதற்காகத்தான் இதை அவர் கூறுகிறார். ஆதியாகமம் 15:16 ஆபிரகாம் உண்மையான விசுவாசம் உள்ளவராயிருக்கிறார் என்பதை தேவன் அறிந்துவிட்டார். யாக்கோபு கூறும் கிரியை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அல்ல. ஆபிரகாமின் காலத்திலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 2:23 சொல்லும் பொழுது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் சிநேகிதன் எனப்பட்டான் என்று கூறியிருக்கிறார். எனவே இந்த இரண்டு வேத பகுதிகளையும் நீங்கள் கவனமாக படிப்பீர்கள் என்றால், இதில் எந்த விதமான எதிர்மறையான சத்தியங்களும் சொல்லப்படவில்லை. இரண்டு பேரும் ஒரே காரியத்தை தான் சொல்கிறார்கள். ஒருவர் ஒரு சம்பவத்திலே காணப்படும் விசுவாசத்தை முதலாவது பார்க்கிறார்கள். யாக்கோபு விசுவாசத்தை குறித்து இறுதியாக பார்க்கிறார். ஒருவர் விசுவாசத்தின் ஆணி வேரை பார்க்கிறார்கள், மற்றும் ஒருவர் விசுவாசத்தின் கனியை பார்க்கிறார். விசுவாசத்தின் ஆணி வேர்தான் விசுவாசம் மட்டுமே உங்களை ரட்சிக்கும் என்பது. ஆனால் அந்த விசுவாசமானது வாழ்க்கையிலே கிரியைகளை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே கிரியை காணப்பட வேண்டும். நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் என்பதற்கு உங்களுடைய வார்த்தைகள் மாத்திரமல்ல, உங்கள் நடக்கைகள் தான் உண்மையான ஆதாரமாயிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிற பலருடைய வாழ்க்கையிலே நாம் அன்பை பார்க்க முடிகிறதில்லை, சந்தோஷத்தை பார்க்க முடிகிறதில்லை, சமாதானத்தை பார்க்க முடிகிறதில்லை. ஆவியின் கனி இல்லாத ஒருவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உண்மையாகவே தங்களுடைய இரட்சிப்பிற்காக தேவனை விசுவாசித்திருக்கிறார்களா என்பது சந்தேகத்திற்குரியதுதான். இரட்சிப்பிற்காக தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அவரை போல வாழ தங்களை அர்ப்பணித்திருப்பார்கள். தூய ஆவியானவர் அவர்கள் மூலமாக வாழ அனுமதி அளிப்பார்கள். அப்பொழுது ஆவியின் கனியை அவர்கள் வாழ்க்கையிலே எல்லாரும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தந்து அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையிலேயும் மகிமைப்படுத்துவாராக. ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஆபிரகாமிற்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் கழித்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் ஆபிரகாமிற்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் கழித்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 350 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 400 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 450 ஆண்டுகள்.
2: அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? விசுவாசிகளுடைய விசுவாசத்திற்கு அடையாளம் ஞானஸ்தானம். விருத்த சேதனமோ ஞானஸ்தானமோ யாரையும் ரட்சிக்காது. விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு வெளி அடையாளமே ஞானஸ்தானம். நீங்கள் தேவனண்டை வருவீர்கள் என்றால் அவரை பூரணமாய் விசுவாசிக்கிறவர்களாய் வர வேண்டும். அவர் உங்கள் இருதயத்தின் வாசலண்டை நிற்கிறார். அதற்கு மேலாக அவரால் வர முடியாது. கதவை உடைத்து கொண்டு எந்த ஒரு இருதயத்திற்குள்ளும் அவர் செல்கிறவர் அல்ல. அவர் உங்கள் இருதய கதவை தட்டி கொண்டுதான் உங்களோடு பேசுகிறார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று இயேசு கிறிஸ்து இன்று உங்களை அழைக்கிறார். நீங்கள் அவருக்கு உங்கள் இருதய கதவை திறப்பீர்களா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
4: நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6:18.

ஏக்கம் ஏக்கம், பாவிக்குரிய வாழ்க்கையில தேக்கம் வரக்கூடாது. நீர் தேக்கமா தான் இருக்கணுமே தவிர தேங்கி போயிடக்கூடாது. நாங்க ஒவ்வொருவரும் நீர் தேக்கமாக மகிமை ஆண்டவரை தேக்கி வைக்கிறவர்களாக, எங்க போனாலும் உங்க குளோரிய அப்படியே கடத்துகிறவர்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்க. புழல் நீர்த்தேக்கம், பூண்டி நீர்த்தேக்கம் போல ராஜா ஒவ்வொரு நாளும் நீர் தேக்கமாக, மகிமையின் தேக்கமாக, வார்த்தையின் தேக்கமாக, ஆராதனையின் தேக்கமாக, ஜப தேக்கமாக, தேங்குகிறவர்கள் அல்ல தேக்கமாக, குட்டையாக அல்ல நதியாக பொங்கி பிரவாகிக்கணும், பிரவாகிக்கணும் டேமாக. எதை பார்த்த ஜாம் ஆயிடக்கூடாது. ஜாம் ஆயிட்டாங்க, ஜாம் இல்லை டேமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீங்க டேமா வச்சிருங்கப்பா. ராஜா எந்த இடத்துல போய் நின்னாலும் அங்க நீங்க கொப்பளிக்கணும், நீங்க பொங்கணும், பிரவாகிக்கணும். ஐயோ என்ன கொடுக்க போறேன்னு தெரியலையே, ஐயோ என்ன செய்ய போறேன்னு, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்பா. அப்பா சொற்ப வருமானத்தையோ நிறைய வருமானத்தையோ பேங்க்ல போட்டு முதலீடு செய்யறது போல நீங்க கொடுக்கிற வெளிச்சத்தை அப்படியே டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்க உதவி செய்யுங்க. எழுதி எழுதி வைக்க, அதை பார்த்துக்கிட்டே இருக்க, அதை பயிற்சி செய்ய, அதை கடைபிடிக்க, அதை கற்றுக்கொள்ள, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க, எங்க இருதயத்தை ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்த. எஸ்ரா இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தது போல

ஏக்கமை சின்னவனை ஆயிரமாக சிறியவனை பலத்த ஜாதியாக மாற்றுகிற காலம். The time has come. Pastor, beloved servants of God, the time has come. Time has come. Time has come. நேரம் வந்து விட்டது. தேவரீ எழுந்தருள். சியோனுக்கு இறங்குவேர். அதற்கு நீர் தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒவ்வொரு தேவ மனிதர்களுடைய தேவ மனுஷிகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஒவ்வொருவருக்கும் முன்னும் தொடை உண்டு. தடை அல்ல, தடையை மாற்றி முன்னன் தொடையை தந்து தடைகளை உடைக்கிற தளக்கர்த்தர் தளபதி. முன்னாடி போறீங்க ஆயுததாரி மாதிரி, நாங்கள் பின்னாடியே வரோம். ஆயுததாரி போல நாங்கள் பின்னாடியே வரோம். ஆயுததாரி போல பின்பதாகவே வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை சொன்னீங்க நாங்கள் ஊதாரி அல்ல, நாங்கள் ஆயுததாரி. ஆயுததாரி ஊதாரி மைந்தர்கள் எல்லாம் ஆயுததாரியாய் மாறட்டும். எந்த தாய் தம் மகனுக்காக கண்ணீர் வடிச்சு ஊதாரியா இருக்கிறானோ, எந்த ஆண்டவரே மனைவி மாறு கணவனுக்காக இப்படி குடிச்சு ஊதாரியா தெரிகிறார் என்று அப்படின்னு அழறாங்களோ, அப்பா கணவரை குறிச்ச பாரம், பிள்ளைகளை குறிச்ச பாரம், இப்படி ஊதாரியா இருக்கிறானே. எத்தனை தாய்மார அழறாங்கப்பா வாலிப பிள்ளைகளை வச்சுட்டு, எத்தனை மனைவிமார அழறாங்க கணவர் இப்படி சித்திரவதப்படுத்துறாரு, இவங்க எல்லாம் ஒரு ஆயுததாரியாய் மாறுவார்களாக என்று நீர் ஜெபிக்க வைக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நீங்க தளபதியா முன்னாடி போறப்ப பின்பதாக வருகிற ஆயுததாரியா ஒவ்வொருவரையும் மாற்றி மகிழ்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இது போன்ற சாட்சிகளை நாங்க நிறைய கேட்க போறோம், அதுக்காக ஸ்தோத்திரம். பிரதர், என் பிள்ளை, என் கணவர் ஊதாரியா தெரிஞ்சாரு, குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாரு, என் பையன் லவ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சான், தலைவலியா இருந்தான், அவன் இப்ப ஆயுததாரியா மாறிட்டான். ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுவிசேஷத்தை எடுத்துட்டு போகிற ஒரு பிரசங்கியாக, சுவிசேஷகனாக, புதிய சபைகளை ஸ்தாபிக்கிற அப்போஸ்தலனாய் மாறிவிட்டான். அவன் போனாவே தீ வருது, தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், பகுத்து போதிக்கிறான், போதகனாகிவிட்டான், சபைக்கு மேய்ப்பனாகிவிட்டான் என்கிற சந்தோஷமான சந்தோஷ அழுகையோடு கூடிய சாட்சி ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் நீங்க புறப்பட பண்ண போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நதியாய் பொங்கி பிரவாகிக்கிறார்கள். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொண்டு

ஹல்லேலூயா. ஏக்கம் நீங்களும் நானும் எப்படி புழல் ஏறி பூண்டி ஏறி அப்படியே சில நேரம் அப்படியே உடைச்சி செம்பரம்பாக்கம் ஏரியெல்லாம் உடைச்சிக்கிட்டு அப்படியே வருதா சென்னைக்கு. மழை வந்தாவே தாங்க மாட்டேங்குது, மன்னிக்கணும். ஆனா மழையெல்லாம் பெய்யாத நேரத்தில் நீர் தேக்கமாக அப்படியே நிறைய டேம்ல தண்ணி இருக்கிறது போல உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை நீர் தேக்கம் போல, மகிமையின் தேக்கமாக, எழுப்புதலின் தேக்கமாக, வார்த்தையின் தேக்கமாக, ஆராதனையின் தேக்கமாக, ஜப தேக்கமாக, தேங்கிட்டாங்க இல்ல தேக்கமாக, நீர் தேக்கமாக இருக்கிறார்கள் என்கிற சாட்சி கர்த்தர் தருவாராக. ஆமென். ஏங்க ஏங்க அப்பா, நாங்க ஏங்கணும், ஏங்க மனசெல்லாம் ஏங்கிக்கிட்டே இருக்கணும். தாவீது பெரிய ராஜா இல்ல, ராஜாவுக்கு எவ்வளோ பணி இருக்கும், ஊழியக்காரங்களுக்கு எவ்வளோ பணி இருக்கு அப்பா. சில நேரம் பைபிளே வாசிக்க முடியாத அளவுக்கு பணி, சுமை அழுத்துகிறது. அந்த பணி சுமை நல்லதே அல்ல அப்பா. ஒரு அதிகாரம் கூட வாசிக்க முடியாத அளவுக்கு பிஸிப்பா, அந்த பிஸியே நமக்கு வேணாம். ஆனா இந்த தாவீது என்ன சொல்றாரு, 27:4 மட்டும் பார்த்துட்டு அப்புறம் கர்த்தரை உயர்த்த போகிறோம். 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். காலைல எழுந்து இந்த வசனத்தை படிக்கிறப்ப அதுல இங்கிலீஷ்ல அந்த நாடுவேன், தங்கி இருப்பதையே, தங்கி இருப்பதையே அப்படின்னு ஒன்னு. ஐ எம் ஆஸ்கிங் காட் ஃபார் ஒன் திங், ஒன்லி ஒன் திங், டு லிவ் வித் ஹிம் இன் ஹிஸ் ஹவுஸ் மை ஹோல் லைஃப் லாங். ஐ வில் contemplate his beauty, I will study at his feet அப்படினு மெசேஜ்ல போட்டுருக்கு. அதர் வெர்ஷன்ல I will dwell அப்படினு போட்டுருக்கு. அப்பா நான் தங்கிட்டேன்ப்பா, தங்கிட்டேன். அந்த dwell-லயே d எடுத்துட்டீங்கன்னா well-னு வரும். நீங்களும் நானும் தான் கிணறு. அந்த கிணறு யாரெல்லாம் அவர் சமூகத்திலேயே dwell ஆயிட்டாங்களோ அவங்க எல்லாம் well ஆயிட்டு அவங்க வாழ்க்கை வெல்லா இருக்கு, வெல்லா இருக்கும், நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் பேசுறது நல்லா இருக்கிறீங்க. டேவிட் விஜயகாந்த் அண்ணன் சொல்லுவாங்க, கையை கொடுத்து நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இப்ப பக்கத்தில் பேசுறது நல்லா இருக்கிறீங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க. மேன்மேலும் கர்த்தர் உயர வைப்பார். நீங்க படருவீர்கள், மலருவீர்கள், மனம் பரப்புவீர்கள். பிள்ளைய குறிச்சு கவலைப்படுறீங்களே, கணவர் குறிச்சு கவலைப்படுறீங்களே, ஊதாரி ஊதாரியா சுத்துறான்றீங்களே, தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆயுததாரியாமே உங்க வீட்டுக்காரர் ஆயுததாரியா நல்லா இருப்பார். உங்க கண்ணு பார்க்க ஆண்டவர் அவரை நல்லா வைப்பார். உங்க கண்ணீருக்கு ஏத்த பலனை கர்த்தர் தரார். சந்தோஷமா தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்னு சொன்னார்ல யோபே சொன்னார், கர்த்தர் சொல்ல யோபு சொன்னார், சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர். அது போல ஆண்டவர் சமூகத்துல நாம் அறிக்கை இடுகிறதையே அறிக்கட்டாக மாற்றி மகிழ ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அப்படியே அப்பாவை பார்த்து, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அருமையான அன்பு சகோதரன் ஜாக் அவர்கள் இயற்றிய பாடல்,

0: அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நேற்று தினத்தில் அற்புதமாக நம்மோடு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ரெண்டு விதமான நேரங்களை குறித்து நம்மிடத்தில் பேசி கொண்டு வருகிறார். ஒரு நேரம் என்னன்னா குரோனோஸ். குரோனோஸ்னா நாம இந்த பூமியில செயல்படுவதற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிற நேரம், நம்முடைய வாட்ச், காலங்கள், நாட்கள், வருஷங்கள், இது எல்லாம் என்னன்னா குரோனோஸ். இந்த காலங்களையும் நாட்களையும் நமக்கு தந்திருக்கிற அதே ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருளி நம்முடைய சார்பில் செயல்படுவதற்கான நேரத்தையும் முன்குறிச்சிருக்கிறார். இந்த காட்ஸ் டைமை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்னா கைரோஸ். இப்போ கைரோஸ்ங்கிறது ஒரு கிரீக் வேர்ட். அது எதை குறிக்குதுன்னா இட் டாக்ஸ் அபவுட் காட்ஸ் டைம், தேவனுடைய நேரத்தை குறிக்கிறது, அல்லது காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் டு ஆக்ட், தேவன் தாம் செயல்படுவதற்காக தம்முடைய ஆதீனத்தில் குறித்திருக்கிற ஒரு நேரம்தான் கைரோஸ். நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிற ஆண்டவர் கொடுத்த உடனே அந்த காரியங்களை நிறைவேற்றுகிறது இல்லை. சில தீர்க்க தரிசனங்கள், நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு எடுத்த தீர்க்க தரிசனங்கள் சில நேரம் சொன்ன அன்னைக்கே என்னன்னா நிறைவேறும். நம்முடைய நாம் கூப்பிட்ட நாளில் அவர் நமக்கு பதிலை தந்து நம்முடைய ஆத்மாவில் பலனை தந்து நம்மளை தேற்றுகிற ஆண்டவர்.
1: ஆமென்.
0: கூப்பிட்ட நாளில்
1: எஸ்
0: தாவீது கூட அப்படிதான் அவர் ஜெபம் பண்ணார்.
1: சங்கீதம் 138:3
0: தேங்க் பண்ணார். நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளி நீர்,
1: என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர்.
0: The moment I called out, you stepped in. Hallelujah. As soon as I pray, you answer me. நான் வேண்டிக்கொள்ள தொடங்கின பொழுதே எனக்கு என்ன பதில் வந்துருச்சுன்னா உடனே ஆண்டவர் ஆன்சரை கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி அனுபவங்களும் நமக்கு என்னன்னா
1: உண்டு.
0: ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய காலிங் ரிலேட்டட், நம்மளை குறித்த ஆண்டவருடைய திட்டம், நோக்கம் தொடர்பான தீர்க்க தரிசனங்களை வெகு காலத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லியிருந்தாலும் அந்த காரியங்களுக்கு ஒரு வடிவம் கொடுக்கக்கூடிய தருணத்தையும் நேரத்தையும் ஆண்டவரே முன் குறிச்சிருக்கிறார். அதுதான் கைரோஸ்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நாங்கள் கூட 2001 ஆண்டில் தங்கச்சி மடம் வந்திருந்தோம். அப்போ தான் எங்கள் ஊழியம்

0: அந்த அந்த நாள் ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தை மாபெரும் எழுப்புதல் தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்காக
1: Yes.
0: Since 2001. அப்போ ஒரு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நம்முடைய தரிசனம் தொடர்பான கேலபுக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற கைரோஸ் டயத்துக்குள்ள கொண்டு வந்தார்ல
1: வந்தாரு
0: 17 வயசுல ஜோசப்க்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேறுகிற கைரோஸ் டயத்துக்குள்ள ஆண்டர் 30 வயசுல கொண்டு வந்தார்ல
1: கொண்டு வந்தார்
0: தாவீதுக்கு சின்ன வயசுல 16 வயசுல என்னன்னு தெரியல அந்த ஏஜ்ல சாமுவேல் மூலமா உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியங்கள் ஃபுல் ஃபார்முக்கு வந்தது அவருடைய 30வது வயசுல தானே அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு காலத்துல தீர்க்க தரிசனங்களை நமக்கு தந்திருந்தாலும் அந்த காலங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தை மனசுல வச்சு தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார் அதுக்கு பிறகு ஆண்டவர் நமக்கு ஒரு அவர் செயல்படுவதற்கான ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார் இட் மீன்ஸ் இஸ் கைரோஸ் டைம் ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல ஆண்டவர் நமக்கு குரோனோஸ் தர்றார்
1: ஆமென்
0: குரோனோஸ்னா என்ன நாம அவருடைய பாதத்துல காத்திருந்து அவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை செஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல உண்மையா இருந்து எங்க போய் சொல்றாரோ அங்க போயிட்டு என்ன செய்ய சொல்றாரோ அதை செஞ்சுட்டு அமைதியா குவைட்டா நீங்க பெரிய மனுஷனா இருந்தா கூட சத்தமே இல்லாம நீங்க உங்க காலத்துல நீங்க 1000 ஆக போறீங்க ஆனா அந்த காலம் வர்ற வரைக்கும் ஒரு சின்னவனா தேவன் சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு யாரும் யார் நம்மளை அறிந்திருப்பாங்க ஆனா நம்ம யாருன்னே அவங்களுக்கு தெரியாது அவர்கள் நடுவுல ஒரு சாதாரண தெள்ளுப்பூச்சிய போல சிம்பிளா தேவன் சொன்ன காரியத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு அப்படியே நாம் அவரோட நடக்கிற இந்த பீரியட் தான் என்னன்னா நாம நினைச்ச நேரத்துல காரியங்கள் நிகழ்றது இல்ல தேவன் முன்குறிச்ச நேரத்துலதான் காரியங்கள் நிகழுது இல்ல விரக்தி அடைகிறதோ வேதனைப்படுறதுலயோ என்ன இல்ல
1: வேலையே இல்ல
0: ஏற்ற காலம் வர்றப்போ எல்லாம் எப்படி நடக்கும் தீவிரமாய் நடக்கும்
1: தீவிரமாய்
0: விறுவிறுன்னு நடக்கும் பாக்குற எல்லாருக்கும் கிறுகிறுன்னு வரும் சொல்ல போனா நமக்கே கிருகிருன்னு
1: வரும் இந்தாங்க சோடா குடிங்க
0: நாம செயல்படுவதற்கான காலங்களையும் நேரங்களையும் நமக்கு தருகிற அதே ஆண்டவர் தான் குரோனோஸ் நமக்கு தருகிற அதே
1: ஆண்டவர்
0: தான் வருஷங்களை தருகிற அதே ஆண்டவர் மாதங்களை தருகிற
1: அதே ஆண்டவர்
0: நாட்களை தருகிற
1: அதே ஆண்டவர்
0: இந்த நாள் கூட ஆண்டவர் நமக்கு தந்த குரோனோஸ்
1: ஒரு வருஷத்துல 52 வாரங்களை குரோனோஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்
0: நாம தேவனுக்காக செயல்படுவதற்கு தேவனோடு பிஸியா இருக்கிறதுக்கான ஒரு காலத்தை நமக்கு தந்திருக்கிறார் இந்த நாள் கத்தர்
1: தந்த நாள்
0: இந்த நாள் எதுக்காக கத்தர் தந்திருக்கிறாரு ஆண்டவரோட பிஸியா இருக்க வேண்டியது
1: ஆமென்
0: ஆண்டவரோட செலவிடுவதற்காக இந்த நேரம் என்ன செய்யப்பட்டிருக்கு
1: கொடுக்கப்பட்டிருக்கு
0: இந்த நாள் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நாள்ல நான் உம்மோடு அதிகமா சஞ்சரிக்க விரும்புறேன் ஆண்டவரே ஏனோக் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் ஹாபிச்சுவல் வாக் வித் காட் தேவனோடு நடக்கிறது தேவனோடு வாழ்றது அந்த ஏனோக்குங்கிற மனுஷனுக்கு லைஃப் ஸ்டைலாவே இருந்துச்சு வாழ்க்கை முறையாக இருந்தது வாழ்க்கையினுடைய அங்கமாக மாறி இருந்தது தேவன் செயல்படுகிற நேரம் வர்ற வரைக்கும் நீ என்னையா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டா நான் தேவனோட சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தேன்
1: ஆமென்
0: நான் தேவனோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன்
1: வாழ்ந்துகிட்டு இருந்தேன்
0: நான் தேவனோட நடந்துகிட்டு இருந்தேன்
1: ஆமென் ஹல்லேலூயா
0: இந்த மாதிரி நான் தேவனோட

0: தேவன் எனக்கு கொடுத்த பணியை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் என் வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுகிற நேரம் வந்தது.
1: வந்தது
0: கைரோஸ் வந்தது.
1: கைரோஸ் வந்தது.
0: 2025 என்னன்னா கைரோஸ்.
1: கைரோஸ்
0: தேவன் நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருளி செயல்படுகிற ஆண்டு.

0: Kairos means God's appointed time to act.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Full of God's action packed season.
1: Action packed season.
0: Acts of the apostles.
1: Acts of the Holy Spirit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: And the Mariana or season India.
1: Amen.
0: Vandirchi.
1: Vandirchi. Vandirchi. Hallelujah.
0: Chronos time. Enna potrukadilla. Zoom pani kattunga. Chronos.
1: Chronos.
0: And
1: Kairos time.
0: Timeline. Etham pidichukanga.
1: Yes.
0: Okay. நம்முடைய வாட்சை கையில் கட்டிக்கிட்டு இத்தனை செகண்ட் இத்தனை நிமிஷம் இத்தனை மணின்னு சொல்கிறோம் பாருங்க, அதான் என்னது
1: க்ரோனோஸ்.
0: க்ரோனோஸ் சீராக இருக்கும். நம்ம தான் அதோட இணைஞ்சு என்ன செய்யணும்,
1: பயணிக்கணும்,
0: ஓடணும். அது நமக்காக நிற்காது, நமக்காக வெயிட் பண்ணாது.
1: ட்ரெயின் நமக்காக நிற்காது, ஃப்ளைட் நமக்காக நிற்காது.
0: நேரத்தோடு இணைஞ்சு என்ன செய்யணும், நம்மளும்
1: ஓடணும்,
0: ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி போகிறப்ப காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் more qualitative, not about days, months
1: and minutes.
0: And minutes, the nera kalam,
1: second nimisham,
0: second maasam, chevakalam, july maasam, september maasam,
1: sanikalam,
0: sanikalam, budhankalam, adala
1: kanakala vekkada
0: kalathirku appar pattavar kalathukulla praveshikkiradha kairos.
1: Amen. Yes. காலத்துக்கு அப்பாற்பட்டவர் காலத்துக்குள் பிரவேசிப்பதுதான் கைரோஸ்.
0: காலம் வந்து ஆண்டவரை பவுன் பண்ண முடியாது. காலத்துக்குள்ள ஆண்டவரை அடைக்க என்னன்னா
1: முடியாது,
0: முடியாது. ஆனா மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டவர் பிக்ஸ் பண்றப்ப அவர் காலத்துக்குள்ள தன்னை சுருக்கிறாரு.
1: Yes.
0: சுருக்கிக்கிட்டு காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் வருகிறார்.
1: Amen.
0: Powerful word.
1: Amen.
0: காலத்துக்குள் காலத்தின் தேவன் வருகிறார்.
1: Yes.
0: அதான் உங்க கைரோஸ்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: 25.
1: Yes.
0: இந்த காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வந்திருக்கிறார்.
1: ஆமென். காலத்தின் தேவன் கடந்து வந்திருக்கிறார்.
0: பிகின் ஆயிருச்சு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உங்க வெயிட்டிங் பீரியட் ஆல்ரெடி ஓவர்.
1: Yes.
0: உங்க காத்திருப்பின் நாட்கள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு சாமி,
1: முடிஞ்சிருச்சு சார்.
0: நவம்பர்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு.
1: ஆமென்.
0: இன்னும் டிசம்பர் வரைக்கும் சார், ஜனவரி வரைக்கும் அது கண்டுக்கிறாம இருக்கீங்க, இன்னும் டிசைன் பண்ணாம இருக்கிறீங்க.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.

0: இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும்.
1: இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே.
2: அல்லேலூயா.
0: And of Issachar, men who had understanding of the times to know what Israel ought to do. காலத்தையும் நேரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இஸ்ரவேல் என்ன செய்யணுங்கிறத அவங்களுக்கு சொல்லக்கூடிய 200 சீஃப் இருந்தாங்களாம்.
1: Amen.
0: 200 லீடர்ஸ்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவனுடைய கைரோஸ் அறிஞ்சிருக்கிறான் பாருங்க, அவன் தான் இந்த சீசனுக்கான லீடர்.
1: Amen. Hallelujah. Hallelujah.
0: அவன் தான் லீட் பண்ணுவான்.
1: Amen.
0: இவர்களுடைய வாக்குக்கு எல்லா பிரதர்ஸும் செவி கொடுத்து தான் ஆகணும்.
1: ஆகணும்.
0: The body of Christ should listen to these leaders.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You are a chief.
1: Amen.
0: உங்களுடைய சீசன் வர்றப்போ உங்களுக்குன்னு ஆண்டவர் குறிச்சிருக்கிற கைரோஸ் டயத்தை நீங்க டிசைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யாருன்னா லீடர்.
1: Yes.
0: You are a leader.
1: Amen.
0: தகுந்த யோசனை சொல்லத்தக்க மனுஷர்கள் 200 பேர் இல்ல, தலைவர்கள்
1: 200
0: chiefs. Yes. 200 leaders with their families.
1: Yes.
0: சீசன் அறிஞ்சு சீசனை குறிச்ச வெளிப்பாடப்பட்டு கைரோஸ் மொமெண்ட குறிச்ச காரியத்தை குறிச்ச கிளீன் ரெவலேஷனோட ஒருத்தன் வர்றப்போ அவனுக்கு நீங்க செவி கொடுங்க.
1: Yes.
0: அவன் உங்களுடைய faith level கண்ணாப்பண்ணானு தூண்டுவான்.
1: Amen.
0: அவனுடைய messages நீங்க கேக்குறப்ப உங்க faith பிச்சுகிட்டு அடிக்கும்.
1: Yes.
0: Hallelujah. கைரோஸ் டைம் வந்தவன அடிமை ஆளுநரா மாறினானா?
1: மாறினா.
0: ஆட்டோமேட்டிக்கா அவன் chief ஆகிட்டாரா?
1: Chief.
0: டேய், அவன் சொல்றத கேளுங்கடா.
1: Yes.
0: அவன் சொல்றத என்ன செய்யுங்க?
1: சீப்பா இருந்தவன் யாராயிட்டான் பாருங்க 17
0: பதினேழு அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினா
1: யோசேப்பு சிறையாக விற்கப்பட்ட
0: அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள்.
1: அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது.
0: கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது.
1: ராஜா ஆள் அனுப்பி
0: அவனை கட்டவிழ்க்க சொன்னான்.
1: ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான்.
0: எதுக்காக? தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும்
1: தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும்
0: அவனை தன் வீட்டுக்கு
1: தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சீப்பா இருந்த ஸ்லேவ் யாராயிட்டார்னா
1: சீஃப் ஆயிட்டார்.
0: தேசத்தை சேவ் பண்ண வந்த
1: சீஃப் ஆயிட்டார்.
0: சீப்பா இருந்த ஸ்லேவ் தேசத்தை சேவ் பண்ண வந்த
1: சீஃப். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: He saved the entire world and he became a chief.
1: Chief
0: to all nations.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன அவனுக்கு அந்த காலத்தையும் அந்த சமயத்தையும் தேவன் இந்த சீசன்ல என்ன செய்ய விரும்புறாரு, என்ன நடக்குது அப்படிங்கறத குறிச்ச அண்டர்ஸ்டாண்டிங், அதை குறிச்ச ரெவலேஷன் இருந்ததுனால அவன் யாராயிட்டான்னா
1: சீஃப் ஆயிட்டான்.
0: அவனுடைய வாக்குக்கு அவனுடைய சொல்லுக்கு எல்லாரும் செவி கொடுத்து தான் என்ன செய்யணும்.
1: ஆகணும்.
0: ஆகணும்.
1: ஆகணும்.
0: அதற்கு தயை செய்யும் காலமும்
1: அதற்காக குறித்த நேரமும் வந்தது.
0: அது சிங்காசனத்துல அமர்ந்திருந்த ஆண்டவர் என் சார்பில கிரியை செய்யும்படி எனக்காக எழுந்தருளுகிற ஆண்டு.
1: ஆமென்.
0: கிங் எழும்புறாருங்க.
1: ஆமென். Let God arise.
0: Let God arise.
1: Let God arise.
0: Let God arise. Abdina, ஆண்டவர் என்ன ஸ்டூல்ல உட்கார்ந்திருக்கிறாரு? ராஜாவே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறப்ப ராஜாதி ராஜா வானாதி வானம் கொள்ளாதவர் பூமி அவருக்கு பாதபடி வானம் அவருக்கு சிங்காசனம். அந்த சராசரங்களை படைத்தவர் எனக்காக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை மனசுல வச்சு அந்த வாக்குகளை நிறைவேற்றும்படி தம்முடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்தருளுகிறான்.
1: எழுந்தருளுகிற ஆண்டு தேவா நீ
0: He will arise and will step into your life.
1: Amen.
0: அவர் சிங்காசனத்திலிருந்து எழுந்து தேவரீர் எழுந்தருளி
1: சியோனுக்கு இறங்குவீர்.
0: சியோனுக்கு
1: இறங்குவீர்.
0: அதற்கு தயை செய்யும் காலமும்
1: அதற்காக குறித்த நேரமும் வந்தது.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா அல்லேலூயா.
0: The set time has come.
1: Set time has come.
0: The moment designated. ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்துல ஒரு மனுஷன் பண்ணின அறிக்கை அது.
1: Yes.
0: அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி. ஆனா அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி என்னன்னா அது அறிக்கை இல்ல.
1: சொல்லாதீங்கிட்டாரு
0: இசக்கார் அனாயிட்டிங் இருக்கிறப்ப எனக்கு எசக்கு இல்ல, எனக்கு பலன் இல்ல, இனியும் திராணி இல்ல, இனியும் காத்திருக்க பொறுமை இல்லைன்னு சொல்லாதீங்க. Your time has come.
1: Amen.
0: I'm not preaching your time will come சொல்லல.
1: The time has come.
0: உங்க நேரம் வரும்னு நான் போதிக்கல, உங்க நேரம் வந்துச்சுன்னு சொல்றேன்.
1: Amen.

0: ഉണ്ട്.
1: எப்படி இருக்கு பாருங்களேன், பேஷன்ல இன்னும் அருமையா இருக்கும். Now is the time. முதல்ல I know அப்படிங்கிறார். I know you are about to arise and show your tender love to Zion. I know.
0: எனக்கு தெரியும்.
1: I know you are about to arise and show your tender love to Zion. I know. எனக்கு தெரியும். I know னு சொல்லிட்டு அடுத்ததார், Now is the time.
0: Amen. Hallelujah.
1: நீங்க I know. I know God will do. I know one day God will arise. I know. I know. எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். அப்படின்னு உங்க ஃபெய்த்தை நீங்க அறிக்கை பண்றதுக்கு ஒரு காலத்தை நியமிச்ச ஆண்டவர், Now is the time.
0: Amen.
1: அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்றதுக்கான டயத்தையும் தருவார், தந்திருக்கிறார்.
0: அதுதான் கைரோஸ்.
1: அதுதான் கைரோஸ்.
0: கைரோஸ்.
1: Now is the time. நாட்கள் அவருடைய தயவு இரக்கத்தை ஆண்டவர் அள்ளி தட்ட போறார்.
0: ஆமே.
1: கொட்ட போறார்.
0: கொட்ட போறார்.
1: சொட்டு சொட்டா சொட்டு சில கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது.
0: கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: உங்க மேல மட்டும்தான் இருந்த அந்த நீங்க அனுபவிச்ச அந்த இரக்கத்தை அந்த தயவை ஆண்டவர் உங்க மூலமா தேசங்களுக்குள்ள ரிலீஸ் பண்ண போறார்.
0: ஆமென்.
1: இஸ் கோயிங் டு போர் அவுட்.
0: போர் அவுட்.
1: The appointed time has come for your prophetic promises to be fulfilled.
0: Yes.
1: பனோசன் தியானிச்சம்ல, the prophet's embryonic sermon,
0: yes,
1: will come to its full form.
0: Hallelujah. Hallelujah.
1: அதான் மேத்யூல இருக்கு. மேத்யூல சாப்டர் 1ல கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 22வது வசனம் பாருங்க, மெசேஜ்ல பாருங்க.
0: தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது.
1: This would bring the prophet's embryonic sermon to full term.
0: Full term.
1: The prophet's embryonic sermon to full term.
0: Term.
1: Hallelujah. ஒரு தீர்க்கதரிசி பேசினது ஒரு கரு போல இருந்துச்சு பாருங்க, அது முழு உருவத்துக்குள்ள வந்திருக்கு.
0: ஆமே.
1: கரு போல இருந்த வார்த்தைகள் முழு உருவம் கொள்ளுது.
0: முழு உருவம்
1: கைரோஸ்ல.
0: கைரோஸ்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அதான் சங்கீதம் 102:13 வாசிக்கிறோம், The appointed time has come for your prophetic promises to be fulfilled.
0: Yes.
1: ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சில வாக்குறுதிகளை தந்தார் பாருங்க. கடந்த நாட்கள்ல அவரோடு நடந்த நாட்கள்ல தேவன் நமக்கு தந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில 100% அப்படியே நிறைவேறுகிற ஒரு கைரோஸ் சீசனுக்குள்ள, ஒரு கைரோஸ் டயத்துக்குள்ள ஆண்டவர் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில என் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார்.
0: ஆமென்.
1: காலத்தின் தேவன் என்னுடைய காலத்துக்குள்ள வந்திருக்கிறார்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: விறுவிறுன்னு இருக்கும்.
0: விறுவிறுன்னு இருக்கும்.
1: கிறுகிறுன்னு வரும்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: சட்டு புட்டு நடக்கும்.
0: எஸ்.
1: காரியம் உண்டும்.
0: ஆமென்.
1: நீங்க முளைச்சு வர்ற டைம் இது.
0: எஸ்.
1: உங்க கிளைமேட் வந்திருக்கு.
0: ஆமென்.
1: கிளைமேட்டை தந்தவர் காரியத்தை முளைச்சு வராமலா வச்சிருவாரு. காரியம் முளைக்கிறதுக்கு தானே கிளைமேட்டே தந்திருக்கிறாரு.
0: ஆமென்.
1: அதுக்கு தானே சீசனை தந்திருக்கிறாரு. அப்ப சீசன் வந்திருக்குன்னு சொன்னா காரியம் விரும்பின காரியம் ஆகும்படி வாய்க்குங்கிறது நிஜம்.

0: தேவன் குறித்திருக்கிற காலமும் நேரமும் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது அவரால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்தே தீரும். You will possess those blessings without any efforts. எந்த விதமான முயற்சி இல்லாம சும்மா கையை உயர்த்தி அவரை ஆராதிச்சு ரிசீவ் பண்ணுவீங்க.
1: Yes.
0: Word conceive பண்ணது உண்மைதானே?
1: உண்மைதான்.
0: Blessing ரிசீவ் பண்றது உண்மைதான்.
1: Amen. I receive.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You will receive his blessings for you have already conceived his promises in your spirit.
1: Yes.
0: நீங்க ஏற்கனவே அவருடைய உங்களுடைய ஆவியில அவர் தந்த வார்த்தைகளை கருத்தரிச்சிருக்கிறதுனால நீங்க அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நிச்சயம்.
1: Amen.
0: Believe.
1: I believe.
0: மரத்திலேயே பழுத்த பழம் பாக்குறப்ப நம்ம கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்.
1: Yes.
0: அதிசயமா இருக்கும்.
1: Amen.
0: Hallelujah. So anointed words. ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய ஆவியில தேவனுடைய ஆவியானவர் தந்த ஏவுதல்ல பேசுறப்போ அவன் பேசல, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கொண்டு பேசுகிறார். கர்த்தர் அருளிய வசனம் அவனுடைய நாவில் இருக்கு.
1: Amen.
0: The Lord is using him. And he is using him as his instrument.
1: Yes.
0: ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற கருவி அவன். அவன் ஒரு கருத்தை தெரிவிக்கல.
1: Hallelujah.
0: அவன் தன் சொந்த கருத்தை அடிச்சு விடல.
1: Yes.
0: அவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் அவனை ஏவுறாரு. அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான்.
1: Amen.
0: And his words are anointed.
1: Amen.
0: Rhema words. அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை.
1: Yes.
0: Hallelujah. ஆண்டவர் anointed words தந்தவர் appointed டைத்தையும் தருவார்.
1: Amen.
0: அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை உண்டுனா குறிக்கப்பட்ட காலமும் உண்டு.
1: Yes.
0: Hallelujah. நகமும் சதை மாதிரி.
1: Yes.
0: ரெண்டையும் பிரிக்க முடியாது.
1: முடியாது.
0: இந்த மாதிரி அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை முன்னுரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையும் அதற்காக குறிக்கப்பட்ட ஒரு காலமும் சமயமும் நம்ம வாழ்க்கையில கணிஞ்சு வர்றப்ப எதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் திரும்புற பக்கமெல்லாம் இருக்கான்.
1: ஆமே.
0: கல்யாணம் முடிய வாய்ப்பே இல்ல, சட்டு புட்டுன்னு கல்யாணம் முடிஞ்சிடும். இந்த கடன்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல, ஐயோ அந்த கடன்காரன் எனக்கு வேணவே வேணான்னு மன்னிச்சு விட்டுருப்பான். என்னடா நடக்குது நம்மளை சுத்தி? பட்சிக்கிறத்திலிருந்து பட்சணமும்
1: பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது.
0: நியாயாதிபதிகள் 14:14 அர்த்தம் இப்பதான்டா எனக்கு என்ன செய்தனா
1: புரிகிறது விளங்குகிறது.
0: தருதலையா இருந்த மகன் மூளைக்கு தலைக்கெல்லாம் மாறுவான்.
1: ஊதாரியா இருந்தவன் ஆயுததாரியா ஆயிடுவான்.
0: அத்தான் வந்தாலே செத்தேன் இருந்த நிலைமை மாறி வந்தாருனாலே செத்தேன் நானும் என் பிள்ளைகளும் செத்தோம் அப்படிங்கிற நிலைமை மாறி அன்பான கணவரா எஸ் அணைக்கிற கணவரா அணைக்கிற கணவரா பிள்ளைகளை ஆதரிக்கிற கணவரா எஸ் ஐயா மாறுறாரு மாறுறாரு பஞ்சபுசனாரியா இருந்தவன் எல்லாம் வாரி வளங்குற வல்லாளா மாறுவான். ஆமென்.
1: குடும்பம் அணைஞ்சிரும் பார்த்தேன் அணைக்கிற கணவன் நினைச்ச மனுஷன் எல்லாமே சபைக்கு தூணா மாறுவான் அவன் அப்போஸ்தலனா மாறுவான். ஆமென். எஸ் தே பிலீவ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன இந்த மாதிரியான காரிய நிகழ்வதற்காகவே
0: ஆண்டவர் இந்த காலத்தை குறிச்சிருக்கிறார். டெசிக்னேட்டட் மொமெண்ட்ஸ்.
1: எஸ்
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதுக்குன்னே ஒரு காலத்தை செட் பண்ணிருக்கிறார். இதை எதை செய்யணுங்கிறது, அள ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, சாகிறதுக்கு ஒரு காலம் உண்டு,
1: எல்லாத்துக்கும்
0: இலக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும். Everything happens in its season.
1: Amen.
0: Now is the time.
1: Yes.
0: I know one day God will come into my life. அப்படினு சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க, கன்ஃபஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. I know definitely God will help. I know. என்ன காண்டவர் நிச்சயமா உதவி செய்வார் செய்வார் செய்வார் சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க. Now.
1: Yes.
0: Now. இப்ப அவர் எனக்கு உதவி செய்யற நேரத்துக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்கிறாரு. Now Amen. Is the time.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah. Now.
0: பாக்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும்னா பிரமிப்பா இருக்கும்.
1: Yes.
0: ஆச்சரியமா இருக்கும்.
1: Amen.
0: அதிசயமா இருக்கும்.
1: Amen.
0: வாய்ப்பே இல்லாத இதெல்லாம் வாய்ப்பே இல்ல, இதெல்லாம் சாத்தியமே இல்லன்னு நினைச்சீங்களோ அதுல எல்லாம் ஒரு miraculous intervention of God.
1: Amen.
0: ஆண்டவருடைய அதிசயமான நடத்துதல், ஆண்டவருடைய அற்புதமான இடைபடுதல்களை இந்த சீசன்ல நீங்க எதிர்பாருங்கள்.
1: Amen.
0: சிலருடைய லைஃப்ல இட்ஸ் ஹேப்பனிங் ஆல்ரெடி. God has started his work in their life. அவங்க வாழ்க்கையில ஏற்கனவே தம்முடைய கிரியையை ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார்.
1: ஆரம்பித்து விட்டார்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எனக்கெல்லாம் வாசனை கும்மு அடிக்குது.
1: ஆமென்.
0: ஆசில.
1: Yes. அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்களுக்காக ஆயத்தம் பண்ற பந்தி கிச்சன்ல ரெடி ஆயிட்டு இருக்கிறப்ப அந்த ஏரியா வளாகத்துல வந்தாலே எங்க ஊர்ல ரால் பொறிக்கிறது கமகமகமன்னு அடிக்கும்.
1: Yes.
0: பக்கத்து வீட்டுல மீன் பொறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ இந்த வீட்டுல என்ன செய்ய முடியாதுன்னா
1: இருக்க முடியாது, அவ்வளவு வாசனை மூக்க துளைக்கும்.
0: இன்னொரு வீட்டுல கருவாடு பொறிப்பாங்க. ஐயோ எங்களால வாசனை அடக்கிட்டு என்ன செய்ய முடியல, இந்த நேரம் ஒரு பழைய கஞ்சி கையில இருக்கும்னா என்ன இருக்கும் அப்படி கமகமன்னு இருக்கும் வாசனை. உங்களுக்கு ஆண்டவர் பிரிப்பேர் பண்ண பிளஸ்ஸிங்க நீங்க நுகர்ற இடத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஸ்மெல் பண்ற இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க ஒரு காலத்தை டிசைன் பண்ற ஆளுன்னா கட்டாயம் இந்நேரம் உங்க பந்திய நீங்க ஸ்மெல் பண்ணி இருப்பீங்க. பல ஆண்டுகளா நகராதிருந்த ஒரு பிரச்சனை பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போற நேரத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: முட்டி மோதி தட்டு தடுமாறி என்ன செய்யறதுன்னு தெரியாம வேர்க்க விறுவிறுத்து பல முயற்சிகளை பண்ணி எதுவுமே நடக்காம களைச்சு போய் சோர்ந்து போய் விரக்தி அடைஞ்சு படுத்திருக்கிறீங்க பாருங்க. உங்களுக்கு தேவை இன்னொரு முயற்சி இல்ல, உங்களுக்கு தேவை ஒரு சீசன்.
1: ஆமென்.
0: ஒரு கைரோஸ் டைம்.
1: கைரோஸ் டைம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்க வாழ்க்கையில தேவன் செயல்படுகிற ஒரு தருணம் தான் உங்களுக்கு தேவை. புலம்பாதீங்க, அங்கலாய்க்காதீங்க. ஆண்டவரே உமக்கு நான் காத்திருக்கிறேன்ப்பா,
1: காத்திருக்கிறேன்ப்பா.
0: என் காத்திருப்பு வீணா போல.
1: எஸ்.
0: இந்த வருஷம் 25வது ஆண்டு உன் லைஃப்ல நான் கடந்து வருகிற ஆண்டு, காலத்தின் தேவன் உன்னுடைய காலத்துக்குள்ள கடந்து வருகிற ஆண்டுன்னு சொல்லி இந்த ஜனவரில என்னோட பேசுறீங்களே, thank you lord னு சொல்லுங்க.
1: thank you.
0: Believe this word.
1: Yes, I believe.
0: அதனால தான் நிறைய பேர் தட்டு வாங்கிட்டாங்க.
1: Yes.
0: நிறைய பேர் செங்கல் வாங்கிட்டாங்க. நிறைய பேர் வீட்டுக்கு சாய் வாங்கிட்டாங்க. நிறைய பேர் குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கிட்டாங்க.
1: போட்டோவா எடுத்து எங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்ல.
0: அல்லேலூயா. என்ன ஸ்மெல் பண்ணியாச்சுங்க.
1: ஆமென்.
0: காலத்துக்குள்ள கர்த்தர் வந்திருக்கிறாருங்கறத நல்லா நிதானிச்சாச்சு, அறிஞ்சாச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. அதெல்லாம் சொல்லி தரேன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதெல்லாம் வந்துட்டோடி. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நல்ல நகராத இருந்த மலைகள் என்ன செய்ய போது, நான் பெயர்ந்து பொத்துன்னு சத்தம் கேட்கும். ஒரு தடை பெயர்ந்து தண்ணிக்குள்ள போயிருச்சு.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கடந்த நாட்கள் என்ன செஞ்சார் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நமக்கு ஒரு குரோனோஸ் கொடுத்திருந்தார். குரோனோஸ் என்ன, நமக்குன்னு ஒரு டயத்தை கொடுத்திருந்தாரு. வாழ்றதுக்கான காலத்தை நமக்கு என்ன செஞ்சிருந்தாரு,
1: கொடுத்திருந்தாரு,
0: கொடுத்திருக்கிறாரு. சோ நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, செய்வாருன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டில் சும்மா இருக்கிறது இல்லை. சொன்னவருக்கு செய்ய தெரியாதா? அதான் நீ ஒன்றும் செய்யாதன்ட்டார்ல, அதனால நான் ஒன்றும் செய்ய போறது இல்லை, நான் சும்மாவே என்ன செய்ய போறேன்னா
1: இருக்க போறேன்
0: அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்யறதுன்னா பெசாம சாப்பிடுறது, பெசாம தூங்கிறது. அதான் வாக்குத்தத்த மன்னர் உண்மை இல்லவர்லையா? அவர் சொன்னதை கண்டிப்பா செய்வாரியா? நம்ம கையில ஒண்ணும் இல்ல பிரதர், எல்லாமே அந்த ஆண்டவன் கையில என்னன்னா
1: இருக்கு பிரதர்.
0: நம்ம என்ன செய்யலாம் பிரதர்? சாப்பிட்டுட்டு பெசாம தூங்கலாம் பிரதர். வந்த அன்னைக்கு அவர் தட்டி எழுப்பாரு பிரதர். அப்படி இல்ல பிரதர், தேவன் எதுக்கு நேரத்தை நமக்கு கொடுக்கிறார்னா, நாம தேவனுடைய நாமத்துல செயல்படுறதுக்கு. தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்களை செஞ்சுக்கிட்டு சுறுசுறுப்பா இருக்கிறது.
1: எஸ்,
0: சோம்பேறியா இல்லாம
1: சுறுசுறுப்பா,
0: சுறுசுறுப்பா இருக்கிறது.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் கொடுத்த காரியத்துல பிஸியா இருக்கிறது.
1: ஆமென்.
0: ஏதாவது நீங்க செஞ்சாதான் நானும் ஏதாவது செய்வேன் அப்படி இல்லை. அவர் செய்யற கைரோஸ் நேரம் வரும், அது வரைக்கும் நீ ஆண்டவருக்காக உனக்கு கொடுத்த பொறுப்புல உண்மையா இருந்து உன் பணியை செஞ்சுக்கிட்டு.
1: ஆமென்.
0: சும்மா வைக்கல, ஒரு பொறுப்பை கொடுத்துதான் வச்சிருக்கிறார்.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நம்ம உண்மை உத்தமமா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
1: ஆமென்.
0: நிறைய பேர் பிசாசு அடிக்கிறதே குரோனோஸ்ல தான் அடிப்பான். என்ன கைரோஸ்ல கிட்ட என்ன செய்ய முடியாதா?
1: நெருங்கவே முடியாது.
0: ஏன்னா இங்க தக தகன்னு பத்திக்கிட்டு என்னன்னா,
1: சஞ்சரிக்க சஞ்சரிக்க என்ன நீ சங்கரிப்ப, அது எனக்கு தெரியும்.
0: அதனால குரோனோஸ்ல ஆண்டவருக்காக வெயிட்டிங் பீரியட்ல நம்ம அப்படியே டெய்லி ரொட்டீன்ஸ் செஞ்சுக்கிட்டு டெய்லி மார்னிங் டிவோஷன் அந்தா நடந்துகிட்டே இருக்கா?
1: டெய்லி வாக்கு
0: 6 வருஷமா, அது 6வது வருஷம். தினசரி காலையில 4 மணிக்கு எழ வேண்டியது, பல்லு விளக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, பைபிள் கையமா உட்கார வேண்டியது, கத்தர் பேசுவாரு, வேர்டோட வர வேண்டியது. நான் தான் வர, என்ன தம்பி மாதிரி என்னோட சேர்ந்து வர்றாங்க, அவங்களும் என்னோட சேர்ந்து குளிக்கணும், என்ன மாதிரி அவங்களும் காலையில பல்லு விளக்கணும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவர் வந்து கீபோர்ட்ல உட்காரணும், பீட்டர்
1: சிஸ்டத்துல வந்து
0: சிஸ்டத்துல உட்காரணும், ராஜு வசனத்துல உட்காரணும், எவரெஸ்ட் கேமரால வந்து என்ன செய்யணும்னா நிக்கணும்,
1: நிக்கணும்,
0: பிடிச்சிருக்கு பிடிக்கல. யோ, உன்னோட தானே ஆண்டவர் பேசுறாரு, எங்களே அந்த பாடா படுத்துற அப்படின்னா, இந்த பிள்ளைங்களும் கூட சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா நிக்கிறாங்க, இல்லைன்னா உங்களை சந்திக்க முடியுமாங்களால. சோ இது டெய்லி டே டு டே ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய சொல்லி இருக்கிறார். அதை செஞ்சுக்கிட்டே என்ன செய்யறோம்னா
1: இருக்கிறோம்.
0: இது குரோனோஸ். எழுப்புதல் குறிச்சு வாக்கு பண்ணாரு 2001ல. 2001ல் எழுப்புதல் வந்துச்சு. எழுப்புதல் எங்களுக்கு என்னன்னா தெரியல, சின்ன பசங்க. ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் தான் அந்த ரிவைவல் வந்து நீடிச்சு. அதுக்குள்ள அந்த எழுப்புதல் தீவில் அணைஞ்சிருச்சு. ஆனா எங்களுக்குள்ள ஆண்டவர் பத்த வச்ச நெருப்பு அணையவே இல்லை.
1: ஆமென்.
0: பிறகு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு கைப்பாடாய் சேர்க்கிறவன் என்ன செய்வானா?
1: விருத்தி அடைவான்,
0: விருத்தி அடைவானா? அன்னைக்கு வந்தா சடசட மடமடான்னு பெய்த மழையில நூத்துக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. திடீர்னு 1 வருஷத்துக்குள்ள 500 பேருக்கு மேல உள்ள ஒரு சபைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தவனுக்கு அது என்னோட டிஃபைனிங் மொமெண்ட். உள்ள வந்தோடனே நான் அதை என்ன செய்யல, எதிர்பார்க்கல. என்னோட சேர்ந்து தம்பிமார் அதை என்ன செய்யல,
1: எதிர்பார்க்கல.
0: ஏதோ அண்ணனுக்கு போய் கூட சேர்ந்து ஊழியம் செய்யலான்னு வந்தவங்க அற்புதத்தின் எல்லையில கால் எடுத்து வச்சுட்டாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா. அற்புதத்தின் எல்லையில கால வச்சிட்டோம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இப்போவும் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளை நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: எஸ்,
0: எத்தனை இடத்துல எங்க போய் எப்படி எப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணாலும் அந்த ஆரம்ப நாட்கள்ல அந்த அந்த முதல் ஆண்டுல இங்க நடந்த நிகழ்வுகள் இன்னும் மனசுல அப்படி பச்சையா பசுமையா பசிஞ்சு
1: பசுமர தாணி போல எங்க மனதுல பதிந்து இருக்கிற
0: கண்ணுக்குள்ளேயே நிக்குது.
1: எஸ்,
0: கண்ணுக்குள்ளேயே நிக்குது. அந்த காட்சிகள் கண்ணை விட்டு என்ன செய்யல,
1: அகலவே இல்லை,
0: அகல.
1: இன்னைக்கு கூட நாங்க பின்னாடி நின்ற ரெட் கலர் டார்க் ரெட் கலர் ஸ்கிரீன், அதுல வந்து தெர்மாகோல்ல எழுதியிருப்போம் ரெக்கன்சிலேஷன் வித் காட் அப்படின்னு. பசுமையா இருக்கு.
0: எவ்வளவு மனம் திரும்புதல்கள், எவ்வளவு ஒப்புரவுகள். அந்த போட்டவன்லாம் ஓடி போய் மன்னிப்பு கேட்டு, ரொம்ப நாள உறவுகளோட கசப்பறந்தவங்கெல்லாம் உறவுகளோட ஒப்புரவாய், குடிச்சுக்கிட்டு இருந்தவன்லாம் மனம் திரும்பி,
1: கஞ்சா குடிச்சவங்க எல்லாம்,
0: வாலிபர்களுக்கு நடுவில் ஒரு பலத்த அசை வந்து, சில ஒரு 100க்கும் குறைவான வாலிபர்கள் எவ்வளவு தீவிரமா இரவெல்லாம் ஜெபிச்சு அப்படி மெதந்து மகிழ்ந்து
1: டேமரின் அடிச்சு பாடிக்கிட்டே இருப்பாங்க ராத்திரி முழுக்க.
0: வரங்கள் எவ்வளவு ஆப்ரேட் ஆச்சு. சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா எங்க இருந்துதான் பலாப்பழத்துல ஈம் வைக்கிற மாதிரி ஒரு கூட்டம், ஒரு 500-600 பேர் வந்து குவிஞ்சிருவாங்க தினசரி. வாங்க வாங்கனால வரமாட்டேங்கிறாங்க. ஆனா 5 மணி ஆனா தானா கால் வளாகத்துக்கு என்ன செய்யும் நடக்கும்.
1: எஸ்,
0: அந்த மாதிரி ஒரு மூவ். அதான் என்னது கைரோஸ்.
1: கைரோஸ்
0: அதை ருசி காட்டிட்டு போட்டாரு பாருங்க. வெயிட்டிங் பீரியட்ல வந்து மேடா மேடா மேடான்னா கைப்பாடாய் சேர்க்கிறவன்
1: விருத்தடைவான்.
0: அந்த மாதிரி வெளியில கூப்பிடுற இடங்களுக்கு போயிட்டு வர்றோம். எங்களுக்கு எழுத சொன்ன காரியத்தை எழுதிட்டு இருக்கோம். புத்தகங்களை ரிலீஸ் பண்ண சொன்னாரு, ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் கோவிட்ல மார்னிங் டிவோஷன் செய்யுங்க பண்ணாரு, அதை செஞ்சு அவர் சொல்றதை செஞ்சிட்டு இருக்கோம். தோட்டத்துல பொறுப்பா வச்சிருக்கிறாரு, அங்க போய் அப்பாவோட நிக்கிறோம். அப்பா எங்கேயாவது வாங்கடா அப்படின்னா அப்பா கூட போறோம். தவிர
1: ஏதோ
0: அப்படியே ஒரு ஒரு சைக்கிள் திரும்ப திரும்ப ஒரு சைக்கிளே போயிட்டே இருக்கு. இதுதான் நமக்கு தேவன் தந்திருக்கிற குரோனோஸ்.
1: எஸ்,
0: என்னால கொஞ்சம் முடிஞ்ச அளவு சொல்ல முடியும். இந்த 22 வருஷம் வெயிட்டிங் பீரியட்ல வேஸ்ட் பண்ணலங்கிறது எங்க மனசுக்கே தெரியுது.
1: ஆமென்.
0: நாங்க என்ன பண்ணல,
1: வேஸ்ட் பண்ணல,
0: டைத்தை வேஸ்ட் பண்ணல. நிறைய எழுதியிருக்கிறோம், எக்கச்சக்கமா எழுதியிருக்கிறேன். என்னெல்லாம் எக்கச்சக்கமான மெசேஜஸ் வந்து டெலிவர் பண்ணிருக்கிறோம். எக்கச்சக்கமான இடத்துக்கு போய் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறோம்.
1: ஆமென்.
0: வாலிபர் கூட்டம் நடத்தினாரு, 2013 நடத்த ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வருஷம் வருஷம் ஒரு 1400 பேர், 1300 பசங்க தமிழ்நாட்டில் பல இடத்துல இருந்து வந்து குவியறாங்க. ஒரு லீடர்ஸ் மீட்டிங் நடத்த அப்படின்னாரு 2013 இருந்து, அதையும் செய்ய ஆரம்பிச்சோம். குறைஞ்சது ஒரு 500 பாஸ்டர்ஸ் வந்துடுறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில இருந்து.
1: ஆமென்.
0: பயிற்சி முகாம் நடத்தினாரு, 11 நாள் பயிற்சி முகாம், அதை நடத்துறோம். அதுல எப்படி பண்ணாலும் 80-90 பசங்க வந்து 11 டேஸ் எங்களோட என்ன
1: செய்யறாங்கன்னா
0: இருக்கிறாங்க. இது போக வெளியில அங்கங்க போய் எங்கள் நாங்க அழைக்கப்பட்ட இடத்துல போய் நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு வர்றோம். இதெல்லாம் தேவன் எங்களுக்கு கொடுத்த குரோனோஸ்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: தேவனோட நடந்துகிட்டு இருக்கோம்.
1: ஆமென்.
0: தேவனோட பழகிட்டு இருக்கோம். இடையில இடையில சில சேட்டை பண்ணா கூட புடிச்சு காதை புடிச்சு திருக்கி உட்கார வச்சு அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அப்படி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து, யாருக்கும் தெரியாம சில சிகிச்சை எல்லாம் பண்ணி, அடங்காதவனே சொல்றத கேள்ற, வெளியே தெரிஞ்ச வெக்க கேள்ற, ஏண்டா அப்படி அப்படின்னு சொல்லி காதும் காதை வச்ச மாதிரி ரகசியமா நம்மள ஒரு ரெண்டு போடு போட்டு, எவ்வளவு ரிஃபைனிங் மொமெண்ட்ஸ்.
1: ஆமென். தேங்க் யூ அப்பா.
0: எங்கேயும் ஓடி போகாம ஆண்டவர் நமக்கு வச்சிருந்த ட்ராக்லயே ஓடிட்டு இருக்கோம் பாருங்க. அதான் குரோனோஸ். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில வலது பக்கம் இடது பக்கம் ஓடாம ட்ராக்ல நிக்கிறீங்க பாருங்க, அதான் குரோனோஸ்.
1: ஆமென்.
0: நான் இன்னைக்கு பீட்டர் சொல்லிட்டு இருந்தாப்ல நடக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துட்டு, அண்ணே இந்த தரிசனத்துல இருக்கிறது பெரிய பாக்கியமா நான் என்ன
1: செய்யறேன்
0: கருதுறேன். நான் இந்த விஷன்ல இருந்தேன்னு சொல்ல முடியாது, என்னை கத்தர் இருக்க வச்சாரு அப்படின்னு.
1: ஆமென். அண்ணனை நாங்களும் நன்றி உள்ள இருதயத்தோடு சொன்னோம்.
0: நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியல, என்னை ஆண்டவர் இருக்க
1: வச்சுட்டார் சார்.
0: எத்தனை வருஷம் ஆனாலும் உங்க ட்ராக்ல இருக்கிறீங்க சாமி. நீங்க உங்க குரோனோஸ்ல கரெக்டா இருக்கிறீங்க.
1: ஆமென்.
0: உங்களுக்கு தேவன் கொடுத்த காலத்துல தேவன் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. That is your greatest strength.
1: ஆமென்.
0: Even though you are a weak person. நீங்க ஒரு பலவீனமான மனுஷனா இருந்தாலும் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற இடத்துல தொடர்ந்து இருக்கிறீங்க பாருங்க. That is your
1: strength.
0: Strength.
1: Strength.
0: மிகப்பெரிய பலம் அது.
1: ஆமென்.
0: தேவன் உங்களை வச்சிருக்கிற ஸ்தாபனத்துல இருக்கிறீங்க. தேவன் உங்களை வச்சிருக்கிற ஒரு தலைவருக்கு கீழே இருக்கிறீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த கண்காணியா இருக்கிற உங்க தகப்பனுடைய கரத்துல அடங்கி இருக்கிறீங்க. தேவன் உங்களை வச்சிருக்கிற சபையில இருக்கிறீங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல.
1: எஸ்
0: சாமுவேல் ட்ராக்ல இருந்தான்.
1: ஆமென்.
0: ஏலிய பார்க்கல, ஓபனிய பார்க்கல, பெனகாச பார்க்கல, ஜனங்கள் விருப்பா இருக்கிறத பார்க்கல. தேவன் என்ன இங்க வச்சிருக்கிறார். தேவன் என்ன வச்சிருக்க இடத்துல உண்மையா இருப்பேன்.
1: எஸ்
0: நான் ஓடும்படி தேவன் எனக்கு நியமிச்ச ஓடு பாதையில சின்சியரா நான் ஓடிட்டு இருப்பேன்.
1: ஆமென்.
0: இது தேவன் எனக்கு அருளி செய்திருக்கிற குரோனோஸ் பீரியட்.
1: எஸ்
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: காலத்தின் தேவன் நம்ம காலத்துக்குள்ள வர்றப்ப தேவன் வச்ச இடத்துல நம்ம இருக்கணும்.
1: ஆமென்.
0: இவங்க தான் கெய்ரோஸ் மொமெண்டம் மிஸ் பண்றவங்க. அது இன்னொரு டாபிக். தேவன் கொடுத்திருக்கிறாரா விசாரிச்சுட்டு இருங்க, சபைய கண்காணிச்சுட்டு இருங்க, ஜெபத்தை நடத்திட்டு இருங்க. ஆனா இந்த எல்லா ஊழியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஊழியங்கள்ல திருப்தி இருக்காது.
1: எஸ்
0: இல்ல, நான் ஒரு மேலான காரியத்துக்காக, மேலான காரியம் தான் இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனாலும் ஒரு உன்னதமான தருணம், எதுக்காக இந்த ஊழியத்தை கர்த்தர் எழுப்பினாரோ அந்த ஊழியத்தினுடைய நோக்கம் வாழ்க்கையில நிறைவேறுகிற ஒரு தருணத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அந்த தரிசனத்துக்காக தான் நான் இத்தனை ஆண்டுகளா நான் பொறுமையோட நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க லைஃப்ல ஒரு மொமெண்ட்டுக்காக நீங்க காத்திருக்கிறீங்கல்ல, தட் மொமெண்ட் வில் கம்னு நான் சொல்லல.
1: ஹஸ் கம்.
0: நீங்க உங்க மொமெண்ட்ல இருக்கீங்க.
1: ஆமென்.
0: 25 this year is your moment.
1: Amen.
0: எதிர்பாருங்க.
1: Yes.
0: அந்த நிகழ்வு நிகழ்ந்தே தீரும்.
1: Amen.
0: அந்த எழுப்புதல் நிகழ்ந்தே
1: தீரும்.
0: அந்த தரிசனம் நிறைவேறிய
1: தீரும்.
0: தீரும். பிகின் ஆகுது.
1: Amen.
0: மன்னா பொழிவது சில தரிசனங்கள்ல ஒளிஞ்சு போகுது. உங்க கைரோஸ்ல வருவீங்கன்னா மன்னா பொழிவது ஒளிஞ்சு போய் தேசம் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தினுடைய சுட்ட கதிர அப்படி நிமிண்டி திங்கிற நேரம் வந்து.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஜோர்டான்ல கால் ஒப்பிங்க அப்படி பின்னிட்டு திரும்ப.
1: எஸ்
0: ஜெரிகோ இடிஞ்சு கீழே என்ன
1: செய்தனா
0: விழுந்த ராஜாக்களோட யுத்தம் பண்ணி தேசத்தை சுதந்திரிக்கிற ஆண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆள் பதிச்ச இடமெல்லாம் சொந்தமாகிற ஆண்டு.
1: ஆமென்.
0: படுத்து கிடந்த பூமியை சுதந்திரிக்கிற ஆண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற வருஷத்துல இருக்கிற தாயி சிரி தாயி.
1: ஆமென்.
0: கண்ணை துடைச்சுக்க தாயி நீ முதல்ல.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அம்மா நீ இப்படி சொல்ற, நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில நம்ம படுற கஷ்டத்துல இதெல்லாம் சாத்தியமாமா? சாத்தியமில்லாத காரியத்தை சாத்தியமாக்குற வருஷம் தாயி.
1: ஆமென்.
0: நம்ம கையில ஒண்ணு இல்ல தாயி, ஆனா நீ நான் அவர் கையில இருக்கிற தாயி.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: பைய பார்க்காதீங்க, உங்க கையையும் பார்க்காதீங்க. உங்க குடும்பம் ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. காலத்தின் தேவன் உங்க காலத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. இப்ப உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சிருக்கிற இந்த அற்பமான காரியம் தற்செயல நடக்கல, இது இறைச்செயல்.
1: ஆமென். இறைச்செயல்.
0: இறைச்செயல்.
1: இறைச்செயல்.
0: போவாசோட வயல்ல அவ வந்து நின்னது என்னன்னா அவளோட சீசன் பிகின் ஆயிடுச்சு. அவளோட கைரோஸ் பிகின் ஆயிருச்சு. அவளுடைய காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வந்திருந்ததை அவள் அறியாதிருந்தால்.
1: எஸ்,
0: அதான் நான் நவம்பர்ல இருந்து பிரீச் பண்றேன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் காரியத்தை ஆரம்பிச்சிட்டாருங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியல.
1: எஸ்,
0: கதரை பொறுக்க வந்த ரூத்துக்கு கர்த்தர் காரியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறது தெரியல.
1: தெரியல.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, ஆமென்.
0: க்ரோனோஸ், ஆண்டவர் நமக்கு கொடுத்த நேரம். ரூத் உண்மையா இருந்தால், அந்த டைத்துல
1: உண்மையா இருந்தாள்.
0: உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய
1: ஜனம். நீங்க எங்க மரணம் அடைவீங்களோ அங்கே தான் நான் மரணம் அடைவேன்.
0: She was sincere and she was faithful.
1: Yes.
0: அவ கேள்விப்பட்டு விசுவாசித்த தேவன் அவ கேள்வி கேட்க துணியல.
1: ஆமென்.
0: வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க தான் எனக்கு எல்லாமே.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: இந்த மாதிரி ஆண்டவர் நம்ம கொடுத்த க்ரோனோஸ்ல, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற காலத்துல, ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற பொறுப்புல, நம்ம தொடர்ந்து உண்மையா இருக்கிறப்போ, சின்சியரா காரியங்களை செய்யறப்ப, நாம தேவனோட செலவிடுகிற இந்த நேரத்துக்குள்ளதான் நமக்கான தேவனுடைய நேரம் இருக்கு.
1: ஆமென்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: This is powerful.
1: Yes.
0: இது சொல்லத்தான் வந்தேன், 7:10.
1: Hallelujah.
0: உங்க க்ரோனோஸ்ல தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல நீங்க சின்சியரா அவரோட இருப்பீங்கன்னா, அவர் சொன்ன காரியங்களை செஞ்சுட்டு தொடர்ந்தேச்சு அவரோட நடந்துட்டு இருப்பீங்கன்னா, அந்த பாதையில தான் காலத்தின் தேவன் உங்க காலத்துக்குள்ள கடந்து வர்றாரு. அவர் கடந்து வருகிற அந்த சமயத்துல தான் உங்களுக்கான அவருடைய நேரத்துக்குள்ள, அவருடைய சீசனுக்குள்ள, அவருடைய டயத்துக்குள்ள, அவரோட கைரோஸுக்குள்ள நீங்களும் நானும் கடந்து வர்றோம்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: அப்ப தேவனோட நாம செலவிடுகிற நேரத்துல தான் நமக்கான தேவனுடைய நேரம் இருக்கு.
1: எஸ்,
0: ஆஃபல். இதை நான் தொட்டேன்னா டைம் இல்லை, அதனால நாளைக்கு அதை
1: தொடருவோம்,
0: தொடருவோம். உங்களோட க்ரோனோஸ்குள்ளதான் தேவனுடைய கைரோஸ் இருக்கு.
1: ஆமென்.
0: தேவன் உங்களுக்கு கொடுத்த நேரத்துக்குள்ளதான் உங்களுக்கான தேவனுடைய நேரம் இருக்கு.
1: எஸ்,
0: இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க.
1: எஸ்,
0: இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க.
1: ஆமென்.
0: தேவன் கொடுத்த நேரத்துல தேவனோட நீங்க இருந்திருப்பீங்கன்னா, ஆயிரம் சோதனை வந்து, ஆயிரம் நெருக்கடி வந்து, ஆயிரம் டெம்டேஷன் வந்து, ஆயிரம் இச்சை வந்தோம், இல்ல ஆயிரம் பலவீனம் இருந்தாலும் என் தெய்வத்தை விட்டுட்டு என்னால போக முடியாது, என் தெய்வத்துக்கு துரோகம் பண்ண என்னால
1: முடியாது,
0: மனசுல ஆயிரம் கேள்வி இருக்கு, ஆயிரம் பாடு இருக்கு, ஆயிரம் துக்கம் இருக்கு, ஆயிரம் சந்தேகம் இருக்கு, ஆனாலும் இவரை மறுதளிக்க என்னால முடியாதுன்னு சொல்லி அவர் காலை கட்டி பிடிச்சிட்டு கிடந்தீங்க பாருங்க. உங்க க்ரோனோஸ்ல யார் விடாம இருந்தீங்க பாருங்க. உங்க கைரோஸ்,
1: எஸ்
0: உங்களுக்கான God's time இது.
1: Amen.
0: உங்களை ஆண்டவர் ஆனர் பண்ண போகிற ஆண்டு இது.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கைரோஸ்ல ரோஸா இருக்க வைப்பார்.
0: ஆமா, ஆண்டவருடைய பவர்ஃபுல்லான மைட்டி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எதிர்பாருங்க.
1: Amen.
0: It's happening.
1: Yes.
0: It's already happening.
1: Amen.
0: நீங்க ஒரு இசக்காரா இருப்பீங்கன்னா, அந்த டிசைனிங் ஸ்பிரிட் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்க இப்பமே கவனிச்சிருக்கணும், இப்பமே நீங்க ஸ்மெல் பண்ணிருக்கணும்.
1: ஆமென்.
0: எங்களோட சேர்ந்து சில ஆயிரங்கள் நுகர்ந்துட்டாங்க அத.
1: ஆமென்.
0: அதனால எல்லாரும் துள்ளி குதிக்கிறாங்க இந்த செய்திகளை கேட்கிறப்போ.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. நீங்க சொல்ற மாதிரிதான் பாஸ்டர், ஒன்னும் நடக்கல எனக்கு, ஆனா நான் அவரோட நடந்தேன்,
1: நடந்தேன்
0: இத்தனை வருஷமா. என்ன நடந்துச்சு? ஒண்ணு நடக்கல. நீ என்ன பண்ண? நான் அவரோட தான் நடக்கிறேன்.
1: ஆமென்.
0: ஒன்னும் உங்களுக்கு நடக்காம இருந்தோம், நீங்க உங்க க்ரோனோஸ்ல அவரோட நடந்தீங்க பாருங்க. உங்க கைரோஸ்ல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க,
1: பாருங்க. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: எனக்கு ஒண்ணும் நடக்கல, ஆனாலும் நான் அவரோட நடந்தேன்னு சொல்றது தவிர என் வாழ்க்கையில ஒன்னும் நடக்கல.
1: எஸ்,
0: உங்க கைரோஸ் வந்திருக்கு, என்ன நடக்குதுன்னு
1: wait and see.
0: See.
1: Hallelujah.
0: God has already began his manifestations. It's already happening all around. நம்ம ஊழியத்துல நம்ம தரிசனத்தை சுத்தி இந்த காரியங்கள் ஏற்கனவே ஆரம்பமாயிருச்சு.
1: எஸ்,
0: முண்டிருச்சு, முளைச்சிருச்சு. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: தி க்ரோனோஸ் நாம யூஸ் பண்றப்ப எப்படி கைரோஸ்ல நம்மள ஆண்டவர் யூஸ் பண்றாருங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: நீங்க காலத்தை தேவனுக்காக பயன்படுத்தும் பொழுது, காலத்தின் தேவன் உங்க காலத்தில் வரும் பொழுது உங்களை பயன்படுத்துவார்.
1: ஆமென்.
0: அந்த அதிசயத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க இந்த வருஷம்.
1: ஆமென். I am going to experience. ஹல்லேலூயா.
0: காலத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தினவன் தான் அந்த பாக்கியத்தை பார்ப்பான்.
1: ஆமென்.
0: காலத்தை வேஸ்ட் பண்ணவே இல்லை, விட்டுட்டு போனவே இல்லை, இடையிலே ஓடனவே இல்லை.
1: எஸ்,
0: காலத்தை நீங்க காத்திருப்பு நாட்கள்ல பிரயோஜனப்படுத்துனீங்க. You never ever wasted your time during your waiting period. காத்திருப்பு நாட்கள்ல நீங்க காலத்தை விரயமாக்கல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்தி முழுசா செஞ்சீங்கன்னு இல்லைனா கூட முடிஞ்ச அளவு எழுதுனீங்க, முடிஞ்ச அளவு பேசுனீங்க, முடிஞ்ச அளவு ஊழியம் செஞ்சீங்க. அன்றுவரை முழுசா செஞ்சேன்னு சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவு ஓடுனேன் உங்களுக்காக,
1: முடிஞ்ச அளவு பாடுனேன் உங்களுக்காக,
0: முடிஞ்ச அளவு பாடுனேன், முடிஞ்ச அளவு எழுதுனேன், முடிஞ்ச அளவு புத்தகத்தை எழுதுனேன், முடிஞ்ச அளவு டிவோஷன்ல நான் பிரசங்கம் பண்ணேன், முடிஞ்ச அளவு பாடுனேயா, முடிஞ்ச அளவு ஜெபம் பண்ணேயா, முழுசா செஞ்சேன்னு சொல்ல முடியாதுயா. ஏ போதும்டா எனக்கு அது அப்படிங்கிற.
1: ஹல்லேலூயா.
0: நீ காலத்தை எனக்காக நீ பிரயோஜனப்படுத்தின, உன் காலம் வர்றப்ப நான் உன்னை பயன்படுத்துற விதத்தை கண்டு உலகம் ஆச்சரியப்படும்.
1: ஆமென்.
0: காலத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தின உங்களை தான் காலத்தின் தேவன் காலம் வரும்பொழுது பயன்படுத்த போகிறார்.
1: ஆமென்.
0: உங்களை ஆண்டவர் யூஸ் பண்ண போற ஆண்டு இது. ஏன்னா உங்களுக்கு தேவன் கொடுத்த குரோனோஸ நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க.
1: ஆமென்.
0: அதனால கைரோஸ்ல ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண போறார்.
1: எஸ்,
0: முடிக்கலாம் நினைச்சாலும் முடிக்க முடியல.
1: I believe
0: Kronos la one ungalku aandavar kodutha Kronos aandavar ungalku kodutha tayatha neenga proper ah use pannadanaala kaalathin devan kaalathukku varumbolude kairos ku varumbolude unga vaalkaiyila avar seyalpadugira neram varrappa ungala kaiyil eduthu use pannuvar paarenga another level of anointing.
1: Amen.
0: You will see another dimension in your grace level.
1: Yes.
0: உங்க மேல ஆண்டர் வச்சிருக்கிற கிருபை ஒரு லெவல்ல இருந்து அடுத்த
1: லெவல்
0: லெவல்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா.
1: க்ரோனோஸ் கைரோஸ்,
0: க்ரோனோஸ் கைரோஸ். ஆம்பூர்ல இருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு இப்பதான் விளங்குது.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: தேங்க்யூ ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்க கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு உமக்கு காத்திருந்த பிள்ளைகளை அவங்க வாழ்க்கையில நீங்க பிரவேசிக்கிற நேரத்துல அவங்கள நீங்க பயன்படுத்த போகிற விதமே அலாதி. இவ்வளவு தூரம் நான் கர்த்தரோட நடந்தோம், எனக்கு ஒண்ணு நடக்கலையேங்கிற ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இதுதான் உங்க கைரோஸ், இதுதான் உங்களுக்கான கர்த்தருடைய நேரம். இந்த நேரத்துல நீங்க கற்பனைக்கும் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத பெரிய காரியங்கள் சடுதியா உங்க வாழ்க்கையில் நிகழ்ந்து முடிகிற அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. இந்த காலத்துலதான், இந்த காலத்துல உங்களை பயன்படுத்துவதற்காக தான் காலத்தின் தேவன் உங்களை அடைச்சு போட்டிருந்தார். ஆச்சரியமான விதத்துல இந்த கடைசி கால எழுப்புதல்ல ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண போறார். உங்க பந்தியில அவர் பரிமாற போகிற ரசம் அற்புதமான ரசம், ருசி கொஞ்சம் கூட குறையாத ரசம், நல்ல ஸ்டாண்டர்டான ரசத்தை உங்களுக்கு ஆண்டவர் பரிமாற போகிறார். காத்திருந்த நீங்க ஏமாற்றம் அடைவதில்லை. உங்க வாழ்க்கையில் ஒரு மகத்தான ஏற்றத்தை, உயரத்தை, உச்சத்தை நீங்க இந்த சீசன்ல நீங்க பார்க்க போறீங்க. இதுக்காக தான் இத்தனை ஆண்டு காத்திருந்தீங்க. ஆண்டவரே, இந்த வேர்டுக்காக நாங்க நன்றி சொல்றோம். தொடர்ந்து இதை குறிச்சு எங்களோட நீங்க பேசுங்க. க்ரோனோஸ் நாங்க வைஸா யூஸ் பண்றப்ப எப்படி எங்க கைரோஸ்ல நீங்க எங்களை யூஸ் பண்றீங்கன்றத நாளைக்கு நாங்க கற்றுக்கொள்ள போறதுக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள்

அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும், நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

நேச இயேசுவே, என் பிராண சிநேகிதனே, துன்பம் சூழ்ந்து மரணம் நெருங்கினாலும் சுவாசம் பிரியும் மட்டும் நான் உம்மை பாடிக்கொண்டே இருப்பேன். ஆம் ஆண்டவரே, நான் முன்னிலும் அதிகமாய் உம்மை நேசிக்கிறேன். எஸ், ஐ லவ் யூ ஜீசஸ்.

0: Bible says that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் என்ன போதிக்கிறதோ அதை உங்களுக்கு போதித்து வருகிறோம்.
0: Now let us turn to the key verse.
1: இப்போது நம்முடைய முக்கியமான வசனத்துக்கு நாம் செல்லுவோம்.
0: Revelation chapter 12 verse 11.
1: வெளிப்படுத்தல் 12:11.
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives even unto death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Three elements in the victory over Satan.
1: பிசாசை ஜெயித்த போது அதுல மூன்று அம்சங்கள் அடங்கி இருந்தது.
0: Saints victory over the Satan. In the saints victory over the Satan there were three elements.
1: பரிசுத்தவான்கள் பிசாசை ஜெயித்த போது அதுல மூன்று காரியங்கள் அடங்கி இருந்தது.
0: The blood, the word and their testimony.
1: ரத்தம் பிறகு வசனம் பிறகு அவருடைய சாட்சி.
0: How did it work together?
1: அதை எப்படி மூன்றும் இணைந்து கிரியை செய்தது?
0: They testified about what the word of God says that the blood of Jesus has done for them.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை அவர்கள் சாட்சியாக அறிவித்தார்கள்.
0: This is how the blood, the word and the testimony works together.
1: ரத்தம் வசனம் சாட்சி இம்மூன்றும் இப்படி தான் இணைந்து செயல்படுகிறது.
0: The blood and the word never change.
1: ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது.
0: The blood never loses its power.
1: ரத்தம் தன்னுடைய வல்லமையை இழந்து போவதே கிடையாது.
0: The word of God says what it says and for eternally it is true.
1: தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அது நித்திய நித்தியமாய் சத்தியமா இருக்கிறது.
0: So the word and the blood never change.
1: ஆகவே ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது.
0: The only thing that can change among those three elements is the testimony our testimony
1: in the moonrile maarakudiyadu ond irukum endru sonnal adu nammude saatchi dhaan.
0: This is what the problem is.
1: Prachaneye idu dhaan.
0: This is why many people do not have victory over the devil.
1: Aagave dhaan pala makkal pisasin meedhu vetri pera mudigiradillai.
0: The blood of Jesus has been shed.
1: Yesu Kristuvin ratham sindapattu vittathu.
0: The word of God declares what that blood has done for us.
1: Andha ratham namakkaga enna seidirukkudhu endrai devudaiya vasanam koorugirathu.
0: But the believers sometimes are varied in their knowledge about what the blood has done.
1: Anal sila samayathile viswasigalukku Yesu Kristuvin ratham enna seidirukkudhu endru podumana alavukku arivillai.
0: Some don't know anything.
1: சிலருக்கு எதுவுமே தெரியாமல்
0: இருக்கிறது.
1: ஒரு சிலருக்கு கொஞ்சம் தெரியுது.
0: Some know a lot but they never testify about what the word says that the blood has done.
1: ஒரு சிலருக்கு நிறைய தெரிந்திருக்கிறது என்றாலும் ரத்தம் என்ன செய்திருக்கு என்று வசனம் சொல்லுகிறதோ அதை அவர்கள் சாட்சியாய் சொல்லாது இருக்கிறார்கள்.
0: They don't make it their confession.
1: அதை தங்களுடைய அறிக்கையாக அவர்கள் ஆக்கிக் கொள்வதில்லை.
0: Therefore their faith is not released and power is not released.
1: ஆகவே தங்களுடைய விசுவாசம் வெளிப்படுவதில்லை வல்லமையும் வெளிப்படுவதில்லை.
0: So this is what we are talking about.
1: அதை குறித்து தான் நாம் பேசி வருகிறோம்.
0: You see the Bible says many things about what the blood has done.
1: பாருங்கள் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பது குறித்து வேதம் பல காரியங்களை கூறுகிறது.
0: First of all it says we have already talked about 8 things.
1: முதலாம் ஏற்கனவே நாம் 8 காரியங்களை குறித்து பேசி விட்டோம்.
0: The Bible says that it has provided us redemption.
1: வேதம் சொல்கிறது அது நமக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறது.
0: The Bible says that it has given us forgiveness of sin.
1: பிறகு பாவ மன்னிப்பை நமக்கு உண்டாக்கி இருக்கிறது.
0: Thirdly the Bible says it has given us clean.
1: மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது நம்மை சுத்திகரித்து இருக்கிறது.
0: The blood brings us justification.
1: ரத்தம் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது.
0: It brings us sanctification.
1: நம்மை சுத்திகரித்து இருக்கிறது.
0: It speaks better things than that of Abel in the presence of God today for us and forever for us.
1: இன்றைக்கும் இன்றென்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலே ஆபேலின் ரத்தத்தை விட மேலானவைகளை நமக்காக இயேசுவின் ரத்தம் பேசுகிறது.
0: Seventhly it has brought us into reconciliation with God.
1: ஏழாவதாக தேவனோடு நம்மை ரத்தம் ஒப்புரவாக்கி இருக்கிறது.
0: This brought reconciliation through the blood we are reconciled.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் நாம் ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம்.
0: And finally we saw last week that it has given us boldness before God.
1: கடைசியாக கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? தேவனுக்கு முன்பாக அது நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது.
0: Boldness to come before God and approach God.
1: தேவனுடைய சமூகத்தில் வர தேவனை அணுகுவதற்கு நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது.
0: We are told to come boldly because the blood has been shed.
1: இரத்தம் சிந்தப்பட்டதனாலே தைரியமாய் வர வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
0: Now let me go to the 9th thing that the word of God says about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது திருவசனம் சொல்கிறதோ அதிலே 9வது காரியத்தை நாம் பார்ப்போம்.
0: Ninthly the Bible says that the blood of Jesus, the shed blood, the precious blood of Jesus has given us the ability to live for God.
1: இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தம் தேவனுக்கென்று வாழும்படியான ஒரு திராணியை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று வேதம் கூறுகிறது.
0: The ability to live for God.
1: தேவனுக்கென்று வாழக்கூடிய திராணி.
0: The Christian life, the success of your spiritual life depends upon your knowledge of what the blood has done.
1: உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றியே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்ற அந்த அறிவை பொறுத்து தான் இருக்கிறது.
0: See, this is the most wonderful thing.
1: இதுதான் மிக அற்புதமான ஒரு காரியம்.
0: The Christian life is built by truth.
1: கிறிஸ்துவ விசுவாசம் சத்தியத்தினாலே கட்டப்படுகிறது.
0: Without truth you can never be made strong.
1: சத்தியம் இல்லாமல் நீங்கள் பலனடையவே முடியாது.
0: You will never live the Christian life in the way that you ought to live without truth.
1: சத்தியம் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழப்பட வேண்டுமோ அப்படி உங்களால் வாழ முடியாது.
0: One of the greatest battles that Christian people have is that they get saved and spirit filled and so on. But then they slowly run into a path of backsliding.
1: கிறிஸ்தவர்கள் சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டம் இதுதான். இரட்சிக்கப்படுகிறார்கள், பிறகு ஆவியினால் நிரம்புகிறார்கள், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் பின்மாற்றத்தில் போய் அப்படியே போய் விடுகிறார்கள்.
0: They lose their excitement for the Lord.
1: கர்த்தருக்கு இருக்கிற அந்த உற்சாகம் போய் விடுகிறது.
0: They face a lot of problems.
1: நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள்.
0: There is no victory over Satan.
1: பிசாசின் மீது வெற்றி இல்லை.
0: There is only a struggle.
1: போராட்டம் தான் உண்டு.
0: The Christian life and victory over sin and devil is a big problem for them.
1: அவர்களை பொறுத்தவரையில் கிறிஸ்துவ வாழ்க்கையும் பாவம் பிசாசின் மீது வெற்றி பெறுவதும் பெரிய போராட்டமா இருக்கிறது.
0: I say that because that is the way that it goes on mostly.
1: இதான் சொல்ல காரணம் என்ன? நிறைய அப்படி தான் இருக்காங்க.
0: Because that is the way I have lived it many years.
1: ஏனென்றால் பல வருடங்களாக நானும் அப்படி தான் வாழ்ந்தேன்.
0: But I have found one thing.
1: ஆனால் ஒரு காரியத்தை நான் கண்டுகொண்டேன்.
0: If you come to the truth.
1: சத்தியத்திடம் நீங்கள் வந்தால்.
0: When you get the revelation of the truth.
1: சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டால்.
0: The truth gives you victory.
1: சத்தியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.
0: You shall know the truth and the truth shall make you free.
1: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
0: For the believer there is no better medicine than the truth.
1: விசுவாசிக்கு சத்தியத்தை விட சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது.
0: The word of God.
1: தேவனுடைய வார்த்தை.
0: The truth of God's word.
1: தேவனுடைய வசனத்தின் சத்தியம்
0: brings great personal victory for us.
1: தனிப்பட்ட முறையிலே மாபெரும் வெற்றியை அது நமக்கு கொடுக்கிறது.
0: So tonight I want to talk about how the precious blood of Jesus that was shed for us literally gives us the ability to live our spiritual life for God, to live for God in a greater way.
1: இன்றைக்கு நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் எப்படி தேவனுக்கென்று நாம் வாழும்படியாக நமக்கு உதவுகிறது, திராணியை கொடுக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம்.
0: Now you may have never thought about it like that.
1: இதை குறித்து இந்த விதமாக நீங்கள் எண்ணி பார்த்திருக்க மாட்டீர்கள்.
0: In the old days we sang about the blood.
1: பாருங்க, பழைய நாட்களிலே ரத்தத்தை குறித்து
0: பாடினோம். There is power, power, power.
1: வல்லமை உண்டு, உண்டு, உண்டு.
0: Wonder working power.
1: அற்புதங்களை செய்யும் வல்லமை.
0: In the blood of the lamb.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே.
0: Oh, I felt something when I sang it.
1: அது பாடின போது ஏதோ ஒரு உணர்வு, உற்சாகம் வந்தது எனக்கு.
0: I knew that there was something in it.
1: அதுல ஏதோ இருக்குது என்று எனக்கு தெரியும்.
0: But nobody explained to me what was there in it.
1: ஆனால் அது என்ன இருக்குது என்று யாருமே எனக்கு விளக்கவில்லை.
0: That was the sad thing about the old days.
1: அந்த நாட்களில் இருந்த துக்கமான விஷயமே இது.
0: Nobody told me what is there in the blood.
1: இரத்தத்தில் என்ன இருக்குது என்று யாருமே எனக்கு சொல்லவில்லை.
0: Why the blood was shed?
1: ஏன் இரத்தம் சிந்தப்பட்டது?
0: What the Bible says about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறது அதை சொல்லவில்லை.
0: We were not taught about that.
1: அது குறித்து எங்களுக்கு போதிக்கப்பட்டதில்லை.
0: So the song made us excited because we knew we could feel that there is something in it, but we never really know what was there.
1: பாடலுக்கு ஒரு எழுச்சியை கொடுத்தது, அதுல ஏதோ இருக்குன்னு தெரியும், ஆனா என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை.
0: Now let us turn to Hebrews chapter 9.
1: இப்போது எபிரேயர் 9 அதிகாரத்துக்கு நாம் செல்வோம்.
0: Let me read to you verse 13 and 14.
1: 13 14 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
0: Hebrews 9 13 and 14.
1: எபிரேயர் 9 13 14.
0: For if the blood of bulls and of goats and the ashes of an heifer sprinkling the unclean sanctifieth through the purifying of the flesh.
1: அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால்,
0: how much more shall the blood of Christ, who through the eternal spirit offered himself without spot to God, purge your conscience from dead works to serve the living God.
1: நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையினால் சுத்திகரிப்பதை எவ்வளவு நிச்சயம்.
0: Now it says that the precious blood of Jesus that was shed purges our conscience from dead works notice to serve the living God.
1: பாருங்க, வசனம் சொல்கிறது கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சி செத்த கிரியையினால் சுத்திகரிக்கிறது என்று.
0: Let me clarify something because of our Tamil translation.
1: தமிழ் மொழிபெயர்ப்பு நிமித்தம் ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்கி
0: சொல்ல விரும்புகிறோம். And also because of the King James English.
1: King James Englishலும் அது நிமித்தம் உங்களுக்கு விளக்க
0: விரும்புகிறோம். It says the blood enables us to serve the living God.
1: வசனம் என்ன சொல்கிறது, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ரத்தம் உதவி செய்கிறது.
0: Immediately the Tamil people are thinking that this is a verse for the preachers because they are doing ministry for God.
1: ஊழியக்காரர்கள் தான் தேவனுக்கென்று ஊழியம் செய்றாங்க. ஆகவே இது ஊழியக்காரர்களை குறித்து பேசுகிறன்று தமிழ் ஆட்கள் நினைத்துக்
0: கொள்கிறார்கள். Talks about how the blood enables us in ministry they think.
1: எப்படி ஊழியம் செய்வதற்கு ரத்தம் நமக்கு உதவுகிறது என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: So it is for ministers they think.
1: ஆகவே இது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு.
0: Even reading the King James version that gives the idea that to serve the living God is to minister as a minister in some way.
1: King James Bible-ல வாசிக்கும்போது அப்பதான் ஊழியம் செய்வதற்கு என்று சொன்னா தேவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஊழியம் செய்வது என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: But actually if you look into the real meaning of the word it really does not refer to preachers or to ministry of any kind. It is referring to every believer and their ability to live for God in a greater way and serve God in that way, living for God.
1: ஆனா இந்த வசனத்தோட உண்மையான அர்த்தம் என்ன? ஏதோ ஊழியக்காரர்களுக்கும் பிரசங்கிகளுக்கும் மாத்திரம் சொல்லவில்லை, மாறாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்லுகிறது, தேவனை நாம் அந்த விதத்தில் சேவிக்கலாம், அவருக்கென்று வாழலாம் என்றது சொல்லுகிறது.
0: Because when the veil was rent in two when Jesus died on the cross.
1: இயேசு சிலுவையில் மரித்தபோது திரைச்சீலை இரண்டாய் கிழிக்கப்பட்டது.
0: The veil that was hiding the holy place, holy of holies.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடிக்கொண்டிருந்த அந்த திரைச்சீலை.
0: This great curtain that forbade everyone else from drawing near to God.
1: தேவனுக்கு அருகில் யாரும் வர முடியாதபடிக்கு அவளை தடுத்து கொண்டிருந்த அந்த திரைச்சீலை.
0: Only once a year the high priest went in.
1: வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் பிரதான ஆசாரியாக அதற்குள்ளாய்
0: சென்றான். Even then he had to exercise great precautions before he went in.
1: அவன் கூட உள்ளே செல்வதற்கு முன்பதாக மிகுந்த எச்சரிக்கையுடன் காரியங்களை செய்ய வேண்டும்.
0: To go in and come out once a year is a great ordeal.
1: வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள போயிட்டு வெளியே வருவது பெரும் போராட்டமாக இருந்தது.
0: And the curtain was closed forbidding men and women to stand outside because here is the holy place, holy of holies where God dwells. And sinful man cannot approach God.
1: இது மகா பரிசுத்த ஸ்தலம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஆகவே பாவம் நிறைந்த மக்கள் உள்ளே வரக்கூடாது என்று திரைச்சீலை அவர்களை மூடி அவர்களை தடுத்தது.
0: But when the blood of Jesus was shed on the cross.
1: ஆனால் இயேசுவின் ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டபோது.
0: Jesus gave his life on the cross.
1: இயேசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தபோது.
0: The curtain was miraculously rent from top to bottom.
1: அந்த திரைச்சீலை அற்புதமாக மேலிருந்து கீழாக கிழிந்தது.
0: Now it is absolutely a miracle if you read about that curtain and how thick it was and how difficult it is for any man to just go up and rent it into two.
1: அந்த திரைச்சீலை குறித்து அது எவ்வளவு தடியாக இருக்கும், அது எவ்வளவு உயரமா இருக்கும், மேலிருந்து கீழே கிழிக்கிறது எவ்வளவு கஷ்டம், அதை பற்றி எல்லாம் வாசித்தா அப்போது உங்களுக்கு தெரியாது எவ்வளவு பெரிய அற்புதம் என்று.
0: Anybody that knows anything about this curtain that was hiding the Holy of Holies can tell us that it is absolutely a miracle that it was rent into two top to bottom.
1: மக அந்த திரைச்சீலை பற்றி தெரிந்திருக்கிற யாராலும் சரி அது மேலிருந்து கீழாக கிழிந்து என்று சொன்னால் அது முற்றிலும் அற்புதம் என்று தான் சொல்வார்கள்.
0: Not an ordinary piece of cloth, it is extremely thick and strong.
1: அது சாதாரண ஒரு துணி அல்ல, மிகவும் தடிமனாக இருக்கும், வலுவுள்ளதாக இருக்கும்.
0: And it is a great length, in great length.
1: அது மட்டுமல்ல நீளமும் அதிகமாக இருக்கும் அது.
0: And it's not easy to tear it like that.
1: அதை கிழிப்பது சாதாரண விஷயம் அல்ல.
0: It is God who tore it up.
1: அதை கிழித்தது தேவன்.
0: God opened a way.
1: தேவன் வழியை திறந்து விட்டார்.
0: The author of the book of Hebrews declares that a new and a living way has been made for us.
1: எபிரேய ஆசிரியர் சொல்கிறார் நமக்கு புதிதும் ஜீவனமான ஒரு பாதை உண்டாக்கப்பட்டிருக்கிறது.
0: Now you know so that men and women can approach God.
1: இப்போது எல்லாரும் தேவனை அணுகலாம்.
0: And a greater thing is that God himself comes and dwells in the hearts of men.
1: அதைவிட பெரிய காரியம் தேவனே வந்து மனிதருடைய உள்ளங்களிலே வாசம் பண்ணுகிறார்.
0: And the more important thing is
1: அதைவிட அதி முக்கியமானது.
0: Now there are no high priests and priests and so on.
1: இப்போது ஆசாரியனோ பிரதான ஆசாரியன் போன்ற ஆட்கள் எல்லாம் கிடையாது.
0: There are no middlemen and agents to go to God.
1: இப்போ தேவனை செல்வதற்கு மத்தியஸ்தர்களோ அல்லது தரகர்களோ இல்லவே இல்லை.
0: There is only one mediator that is Christ.
1: மத்தியஸ்தர் ஒருவர் தான், அவர் தான் கிறிஸ்து.
0: Through offering himself as a sacrifice upon the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே தன்னையே பலியாக செலுத்தினது மூலமாக.
0: Through his shed blood.
1: அவர் சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக.
0: He has once and for all opened this new and a living way for us so that all of us can enter, go in and come out.
1: நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே சென்று வெளியே வருவதற்கு ஏற்ற வண்ணமாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஒரே தரம் நமக்காக அவர் திறந்து வைத்து விட்டார்.
0: No priest now.
1: இப்போ ஆசாரியனே கிடையாது.
0: We are the priests.
1: நாம தான் ஆசாரியர்கள்.
0: You don't look to someone as your priest.
1: இன்னொரு ஆள் நம்முடைய ஆசாரியனாக நாம் பார்ப்பதில்லை.
0: That is why you don't have that kind of priestly ministry that we have in the Old Testament. We don't have it in the New Testament.
1: ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரிய ஊழியம் இருந்தது, அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு கிடையாது.
0: What is a priest?
1: ஆசாரியன் என்றால் யார்?
0: He went in and did some things in the holy place.
1: அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அங்க ஏதோ பண்ணிட்டு இருப்பான்.
0: The holy of holies only once a year the high priest went.
1: என்ன செய்து கொண்டிருந்தார்கள்?
0: watched as the priest minister to the Lord.
1: அப்படியே சும்மா அங்க நின்று கொண்டிருப்பார்கள். பிரதான ஆசாரியன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது அதை பார்த்து கொண்டிருப்பார்கள்.
0: They felt far away.
1: வெகு தூரத்துல இருப்பதாய் உணர்ந்தார்கள்.
0: They were not allowed into anywhere near the presence of God.
1: தேவனுடைய சமூகத்துல கிட்ட கூட வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்தது.
0: This is the way the Old Testament was.
1: பழைய ஏற்பாட்டில் எப்படி தான் இருந்தது?
0: Now even today sometimes churches call the minister priest.
1: இன்னைக்கு கூட சில சபைகளிலே இந்த ஊழியக்காரரை பாதிரியார் ஆசாரியர் என்று அழைக்கிறார்கள்.
0: Now the word priest once again takes them in the wrong direction.
1: அந்த priest என்ற வார்த்தை மீண்டும் தவறான பாதையில் அவளை கொண்டு போகும்.
0: Because you find him turning here and doing something.
1: ஏன்னா அவரை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பிட்டு எதையாவது பண்ணிட்டு
0: இருப்பார். And the people are just lost and they're sitting there, they don't know what to do.
1: மக்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாம சும்மா அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு
0: இருப்பாங்க. He is doing something over here.
1: அவர் இந்த பக்கம் திரும்பி எதையாவது பண்ணிட்டு
0: இருப்பார். He is praying a prayer.
1: அவர் ஏதோ ஜெபம் பண்றாரு.
0: He is approaching the altar.
1: அவர்தான் பலிபீடத்தண்ட போறாரு.
0: He is doing the rituals.
1: அவர்தான் சடங்குகளை செய்கிறார்.
0: He goes on about doing the ceremony.
1: அவர்தான் எல்லா சம்பிரதாயங்களும் பண்ணிட்டு இருக்காரு.
0: But the people are just sitting there waiting for everything to be over.
1: ஆனா மக்கள் சும்மா உட்கார்ந்து எப்ப இதெல்லாம் முடியும்னு காத்துட்டு
0: இருக்காங்க. But we are not like that.
1: ஆனா நாம அப்படி இல்லை.
0: That is why we don't use the word priest.
1: ஆகவே தான் அந்த priest என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவதில்லை.
0: We are all priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்கள்.
0: The Bible says in 1 Peter chapter 2 verse 9.
1: 1 பேதுரு 2:9 ல வேதம் சொல்கிறது.
0: We are a kingdom of priests.
1: நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
0: We are a kingdom of priests. As God's people all of us are priests.
1: தேவனுடைய ஜனங்களாக நாம் எல்லாரும் ஆசாரியர்களா
0: Priests were ministering to the Lord in the worship of God.
1: தேவனை ஆராதிக்கிறதுல ஆசாரியர் எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள்.
0: Now everybody joins in the worship of the Lord.
1: இப்போது கர்த்தரை ஆராதிக்கும்போது எல்லாரும் சேர்ந்து கொள்கிறார்கள்.
0: That is why there is nothing up here.
1: ஆகவே தான் இந்த இடத்துல எதுவுமே இல்லை.
0: That is why I am not turning over there.
1: ஆகவே தான் நான் அந்த பக்கம் திரும்பிட்டு இல்லை.
0: That is why there is not a lot of things over here.
1: ஆகவே தான்
0: that we pay much attention to.
1: இந்த பக்கத்துல எதையும் வைக்கல நாம வெச்சிட்டு அதுல கவனம் செலுத்துறதும் கிடையாது.
0: There is no much decoration here.
1: இந்த பக்கம் அதிக அலங்காரம் எதுவும் கிடையாது.
0: There is nothing going on here.
1: அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல பாருங்க.
0: We are all priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்.
0: We are all worshiping the Lord.
1: நாம் எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறோம்.
0: We are all drawing into the presence of God.
1: நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே வருகிறோம்.
0: You and a living way has enabled all of us to come in and rejoice and praise and enjoy the presence of the living God.
1: அந்த புதியதும் ஜீவனுமான மார்க்கம் தான் எல்லாருமே தேவனுடைய சமூகத்திலே வந்து ஜீவனுள்ள தேவனை நாம் அனுபவிக்கும்படி செய்திருக்கிறது.
0: This is the new covenant my friend.
1: இதுதான் புதிய உடன்படிக்கை நண்பர்களே.
0: You are not living under Pastor Moses.
1: நீங்க பாஸ்டர் மோசஸ் தலைமையின் கீழ வாழல.
0: Now you are living under the great shepherd Jesus.
1: கிடையாது பெரிய மேய்ப்பனாகிய இயேசுவின் கீழ வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
0: He has brought us into the very presence of God.
1: தேவனுடைய சமூகத்திற்கே அவரை கொண்டு வந்து
0: விட்டார். It is time that the New Testament people are shaken up so that they realize where they are at. They are standing on holy ground in the very presence of God.
1: புதிய ஏற்பாட்டு மக்களை நாம் ஒழுக்கி விட்டு அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் தேவனுடைய பரிசுத்த பூமியில் நின்று கொண்டிருக்கிற உணர்வு அவர்கள் கொடுக்கப்பட வேண்டும்.
0: You are in the very holy of holies.
1: நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறீர்கள்.
0: Now next week I'm going to talk about how we live there.
1: அடுத்த வாரம் நாம் எப்படி அங்கே வாழ்கிறோம் என்று நான் பேச
0: போகிறேன். The Christian life is not about entering into his presence, it is about living there in his presence.
1: கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அவருடைய பிரசன்னத்தில் நுழைவது மட்டுமல்ல அங்கேயே எப்படி வாழ்வது என்பது.
0: That is such an exciting subject about how we live in the very presence
1: அது மிகவும் பரவசமான ஒரு காரியம் எப்படி நாம் தேவனுடைய சமூகத்திலே வாழ்கிறோம் என்பது.
0: But we'll wait for next week.
1: அடுத்த வாரம் வரைக்கும் அதை காத்திருப்போம்.
0: Now we are talking about serving the living God.
1: ஆனால் இப்போது ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம்.
0: The blood of Jesus is the thing that enables us to live for God.
1: தேவனுக்காக வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான்.
0: How does it help us?
1: அது எப்படி நமக்கு உதவுகிறது?
0: By the shed blood.
1: சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக.
0: So that we can live for the living God.
1: ஜீவனுள்ள தேவனுக்காக நாம் வாழ முடியும்.
0: Now living for God and living with God in his presence is two different things.
1: பாருங்க தேவனுக்காக வாழ்வது ஒன்று தேவனோடு கூட தேவனுடைய சமூகத்திலே வாழ்வது அது வேறு.
0: We'll keep the second thing later on.
1: இரண்டாவது காரியத்தை பிற்பாடு பார்ப்போம்.
0: Now we'll talk about the living for God and what it means.
1: இப்போ தேவனுக்காக வாழ்வது என்றால் என்ன அதை குறித்து பார்ப்போம்.
0: See living for God starts with the intimacy with God.
1: தேவனுக்காக வாழ்வது தேவனோடு கூட இருக்கிற நெருக்கத்திலே ஆரம்பிக்கிறது.
0: You see Christian life
1: அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கை
0: is based on your intimacy with God.
1: தேவனோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறீர்களோ அதை பொறுத்து இருக்கிறது.
0: This is not about some ritual or ceremony.
1: இது ஏதோ ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ அது கிடையாது.
0: It is not about what I can do for you.
1: அல்லது உங்களுக்காக நான் என்ன செய்ய முடியும் அதுவும் கிடையாது.
0: Your Christian life is about your personal intimacy with him.
1: உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தனிப்பட்ட முறையிலே நீங்கள் அவரோடு கூட எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறீர்களோ அதை பொறுத்து இருக்கிறது.
0: This is why it is so important to know what the blood has done.
1: ஆகவே தான் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம்.
0: You see intimacy is difficult when our conscience forbids us from drawing near to God.
1: தேவனுக்கு அருகிலே வர முடியாதபடிக்கு நம்முடைய மனசாட்சி நம்மை தடை செய்யும் போது தேவனுக்கு நெருக்கமா இருப்பது முடியாத காரியம்.
0: The blood of Jesus purges our conscience thereby providing that intimacy with God.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது அதன் மூலமாக தேவனிடத்தில் நாம் நெருக்கமாய் வரும்படி செய்கிறது.
0: Not just proximity, intimacy.
1: பாருங்க, கிட்ட வருகிறது கிடையாது, நெருக்கமாய் இருப்பது.
0: Proximity is nearness of place, but intimacy is a totally different thing.
1: பாருங்க, கிட்ட வருகிறது வேற, மிகவும் நெருக்கமாய் இருக்கிறது அது வேற.
0: It is not going near him, it is really knowing him and being intimate and close with being close with him.
1: அவர் கிட்ட போயிட்டேன்றது கிடையாது, மாறாக அவரை மிக நெருக்கமாக நன்றாக அறிந்து வைத்திருப்பது.
0: Now that intimacy cannot be there when our conscience is not purged.
1: நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படவில்லை என்றால் அந்த நெருக்கம் இருக்காது.
0: This is where the blood of Jesus comes in.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த இடத்திலே தான் உதவுகிறது.
0: It purges our conscience.
1: அதனுடைய மனசாட்சி சுத்திகரிக்கிறது.
0: So that we can live for God.
1: எதற்காக? தேவனுக்கென்று நாம் வாழும்படி.
0: Now if our conscience is purged, we are drawn to God.
1: நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டது என்றால் நாம் ஆண்டவரிடத்திலே நெருங்கி வருகிறோம்.
0: How does that enable us to live for God?
1: அது தேவனுக்காக நாம் வாழும்படி எப்படி நமக்கு உதவுகிறது?
0: How does intimacy with God enable us to live as
1: தேவனோடு நெருக்கமா இருப்பது எப்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு உதவுகிறது?
0: Now this is what I want to go into today.
1: இதற்குள்ளாக தான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.
0: Turn with me to Ephesians chapter 2.
1: திருப்பும் எபேசியர் 2 அதிகாரம்
0: verse 13.
1: 13 வசனம்.
0: But now in Christ Jesus he who sometimes were far off are made nigh by the blood of Jesus.
1: முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
0: Now he's talking about the Gentiles.
1: இங்க புறஜாதியாரை குறித்து பவுல்
0: பேசுகிறார். How they were far off.
1: எப்படி அவர்கள் தூரமா இருந்தார்கள்.
0: They didn't know the living God.
1: ஜீவனுள்ள தேவனை அறியாத இருந்தார்கள்.
0: They were far away from God.
1: தேவனை விட்டு வெகு தூரத்தில்
0: இருந்தார்கள். Far away from the knowledge of God.
1: தேவனை அறிய அறிவுக்கு தூரமா இருந்தார்கள்.
0: But now they are near.
1: ஆனால் இப்போது சமீபமாய் வந்து விட்டார்கள்.
0: By the blood of Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே.
0: Now how does this intimacy bring about a real life, spiritual life?
1: இந்த நெருக்கம் எப்படி நமக்கு நிஜமான ஒரு ஆவிக்குரிய
0: உம்முடைய
1: பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறான் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ.
0: Here psalmist gets a glimpse of what happens when a man begins to get intimate with God.
1: ஒரு மனிதன் தேவனுக்கு மிக நெருக்கமாய் வரும்போது என்ன நடக்கிறது என்பது குறித்து சங்கீதகாரன் இங்கே
0: கூறுகிறார். Talking about the blessedness of being given that privilege of coming close to God.
1: தேவனுக்கு மிக நெருக்கமாய் வரும்போது அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை குறித்து அவன் இங்கே சொல்கிறார்.
0: Turn with me to 42, Psalm 42.
1: சங்கீதம் 42 க்கு நாம் திரும்புவோம்.
0: And verse 2.
1: 42
0: The psalmist here says, My soul thirsteth for God, for the living God. When shall I come and appear before God?
1: இங்க சங்கீதகாரன் சொல்கிறான், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்போது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்?
0: Psalm 31 is another wonderful passage.
1: 31st சங்கீதம் இன்னொரு அற்புதமான ஒரு சங்கீதம்.
0: Psalm 31 verse 19 and 20.
1: 31st சங்கீதம் 19 20.
0: Oh how great is thy goodness which thou hast laid up for them that fear thee, which thou hast wrought for them that trust in thee before the sons of men.
1: உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது.
0: Thou shalt hide them in the secret of thy presence from the pride of man. Thou shalt keep them secretly in a pavilion from strife of tongues.
1: மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவளை விளக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர்.
0: In the Old Testament times, the intimacy with God was a great thing. It was a thing that they longed for.
1: பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவனோடு கூட நெருக்கமா இருப்பதா மிகப்பெரிய விஷயம். அதற்காக தான் அவள் வாஞ்சித்தார்கள்.
0: They said, Oh, how lovely is thy dwelling place, O God.
1: சொன்னா என்ன சொன்னார்கள்? தேவனே, உம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு அருமையானது.
0: There's a hunger deep inside of my soul.
1: என்னுடைய ஆத்துமாவுக்குள்ளே ஆழத்திலே ஒரு தாகம் இருக்கிறது.
0: A single day spent in your presence is better than 1,000 days without you.
1: நீர் இல்லாத இருக்கிற 1000 நாளை விட உம்முடைய சமூகத்தில் செலவழிக்கிற ஒரு நாள் நல்லது.
0: You see, there was a longing and a hunger and a thirst for intimacy with God.
1: தேவனோடு கூட மிக நெருக்கமா இருக்க வேண்டும் என்ற ஒரு பசி, தாகம், வாஞ்சை அங்கே காணப்பட்டது.
0: But that was not an easy thing at that time.
1: ஆனால் அந்த காலத்தில் அது அவ்வளவு சுலபமானது
0: அல்ல. The blood of bulls and goats could not bring about that intimacy.
1: ஆடு மாடுடைய ரத்தம் அந்த நெருக்கத்தை கொண்டு வர முடியவில்லை.
0: Man's sin and sinfulness kept man away from God.
1: மனிதனுடைய பாவம், பாவ தன்மையும் மனிதனை தேவனை விட்டு விலக்கி வைத்திருந்தது.
0: But now the precious blood of Jesus Jesus.
1: ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம்
0: purged our conscience.
1: நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்து விட்டது.
0: Open the living way.
1: ஜீவனுள்ள பாதையை திறந்து விட்டது.
0: So that we are all like priests.
1: இப்பொழுது நாம் எல்லாரும் ஆசாரியர்கள் போல இருக்கிறோம்.
0: We can all go and serve the living God.
1: நாம் எல்லாரும் ஜீவனுள்ள தேவனை போய் சேவிக்க முடியும்.
0: All of this Christian life, this nearness to God, this intimacy with God is on the basis of the precious blood that was shed.
1: கிறிஸ்துவ வாழ்க்கையும் தேவனுக்கு மிக நெருக்கமாக இருப்பதும் அனைத்துமே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை சார்ந்தே இருக்கிறது.
0: Now everything, our whole life flows out of this intimacy.
1: நம்முடைய வாழ்க்கையே இந்த நெருக்கத்திலிருந்து உண்டாகிற விளைவுதான்.
0: The power of this Christian life.
1: இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் வல்லமை.
0: Our witness and testimony.
1: நாம் சாட்சியா இருக்கிறது, சாட்சி சொல்லுகிறது.
0: Everything comes from your personal intimacy with God.
1: அனைத்துமே தேவனோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கீங்களோ அதிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது.
0: Your friendship and fellowship with God.
1: தேவனோடு கூட எந்த அளவுக்கு நீங்கள் நட்பாக ஐக்கியம் கொண்டிருக்கிறீர்கள்.
0: That is what brings about that Christian life.
1: அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையை உண்டு பண்ணுகிறது.
0: The joy of the Christian life comes from intimacy with God.
1: கிறிஸ்துவ வாழ்க்கையின் சந்தோஷமே தேவனோடு கூட நெருக்கமா குறமே அதிலிருந்து தான் வருகிறது.
0: The child of God today enjoys the assurance of God's love.
1: இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய அன்பை குறித்த நிச்சயத்தை கொண்டு அதை அனுபவிக்கிறார்.
0: Why?
1: ஏன்?
0: When he comes to God,
1: தேவனுடைய அவர் வரும்போது
0: he realizes that it is not his righteousness.
1: அவருக்கு நன்றாய் தெரிகிறது அது என்னுடைய நீதி அல்ல.
0: It is the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: Why did Jesus shed his blood?
1: ஏன் இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார்?
0: To bring me near to God.
1: தேவனுக்கு அருகில் என்னை கொண்டு வரும்படியாக.
0: To give me intimacy with God.
1: தேவனோடு கூட நெருக்கத்தை எனக்கு உண்டாக்கும்படியாக.
0: Why did he shed his blood?
1: ஏன் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார்?
0: He shed his blood because he loved me.
1: அவர் என்னில் அன்பு கூர்ந்தார் ஆகவே ரத்தத்தை சிந்தினார்.
0: He desires me.
1: அவர் என்னை விரும்புகிறார்.
0: He cares for me.
1: அவர் என் மீது அக்கறையுள்ளவராக இருக்கிறார்.
0: He loves me.
1: அவர் என்னை நேசிக்கிறார்.
0: The fact that the blood of Jesus was shed for me shows me the very love of God for me.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டதே அதுவே தேவன் எந்த அளவுக்கு எனில் அன்பு கூறுகிறார் என்பதை காண்பிக்கிறது.
0: Any child of God, anyone who understands the precious blood that was shed and why it was shed.
1: சிந்தப்பட்ட ரத்தத்தை குறித்தும் அது ஏன் சிந்தப்பட்டது என்பதை குறித்தும் புரிந்து கொண்டிருக்கிற யாரானாலும் சரி.
0: Will understand God's great love.
1: தேவனுடைய மாபெரும் அன்பை அவள் புரிந்து கொள்வார்.
0: When you understand God's great love, you cannot help but worship him.
1: தேவனுடைய மாபெரும் அன்பை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களால் ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது.
0: When you understand God's great love, you cannot help but rejoice in him and in his love.
1: தேவனுடைய மாபெரும் அன்பை நீங்கள் புரிந்துகொண்டால் அவரிலே அவருடைய அன்பிலே நீங்கள் கலிகூரத்தான் முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது.
0: When you understand God's great love, you cannot help but be filled with assurance and joy.
1: தேவனுடைய மாபெரும் அன்பை புரிந்துகொண்டால் பிறகு சந்தோஷமும் நிச்சயம்தான் உங்களுக்கு உண்டாகும்.
0: See, that is what is happening in the that is what makes the Christian life, the spiritual life strong.
1: பாருங்க, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவ்வளவு பலமுள்ளதாய் மாற்றுகிறது.
0: The blood of Jesus, when we know about it, it brings us great assurance of God's love.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்போது தேவனை குறித்த மிகப்பெரிய நிச்சயத்தை அது நமக்கு உண்டாக்குது.
0: Many people don't draw near to God.
1: அநேக தேவனிடத்திலே வருவதே கிடையாது.
0: Talking about believers.
1: விசுவாசிகள் குறித்து நாம் பேசுறோம்.
0: Don't rejoice in God.
1: தேவனிலே மகிழ்வது கிடையாது.
0: They cannot worship.
1: தேவனை ஆராதிக்க முடியவில்லை.
0: They cannot enjoy God's presence.
1: தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை.
0: They cannot get into the things of God.
1: தேவனுடைய காரியங்களுக்குள்ள நுழைய முடியவில்லை.
0: You know, many reasons are there why they can't do it.
1: பல காரணங்கள் இருக்கு ஏன் அப்படி செய்ய முடியவில்லை.
0: Sometimes sin keeps them away.
1: சில சமயத்துல பாவம் அவளை தூரத்துல
0: வைக்கும். So many other things.
1: இன்னும் பல காரியங்கள் கூட.
0: But one of the reasons.
1: ஆனால் பல காரணங்களில ஒன்று.
0: Is this a lack of knowledge about what the blood of Jesus has done?
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கு என்பது குறித்த போதுமான அறிவு அவளுக்கு இல்லாததுதான்.
0: That is why they cannot rejoice.
1: ஆகவே தான் களி கூற முடியவில்லை.
0: That is why they cannot worship.
1: ஆகவே தான் ஆராதிக்க முடியவில்லை.
0: That is why they just look around and they say, why everybody is crazy like this?
1: அங்க தான் பாருங்க பார்த்துட்டு ஏன் எல்லாரும் இப்படி பைத்தியம் பிடிச்ச
0: மாதிரி. Why are you worshiping like this?
1: ஏன் இப்படி ஆராதிக்கிறீங்க?
0: Why do you sing like this?
1: ஏன் இப்படி பாடுறீங்க?
0: Why do you have to be like this?
1: ஏன் நீங்க எல்லாம் இப்படி இருக்கணும்?
0: You see, they don't understand.
1: பாருங்க புரிந்து கொள்வதில்லை.
0: They can understand, they cannot understand the rejoicing and the joy.
1: ஏன் இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அதை அவங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
0: Because they may be saved.
1: அவங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
0: They may be children of God.
1: தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம்.
0: But the thing is, they cannot understand it because you know, they have not understood the blood of Jesus and what it has done.
1: ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து அது என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து புரிந்து கொள்ளாதனால இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல்
0: when they understand that
1: இதெல்லாம் புரிந்து கொள்ளும் போது
0: then they understand God's love.
1: பிறகு தேவனுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்கிறார்.
0: God's love brings about joy and rejoicing.
1: தேவனுடைய அன்பு தான் சந்தோஷத்தை மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறது.
0: They rejoice in God.
1: தேவனிலே களி கூறுகிறார்கள்.
0: They are filled with the peace of God.
1: தேவனுடைய சமாதானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள்.
0: You see, the blood of Jesus does all these things.
1: பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் இதை எல்லாவற்றையும் செய்கிறது.
0: The blood of Jesus brings them in a close intimacy with God.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனோடு கூட மிக நெருக்கமாய் நம்மை கொண்டு வருகிறது.
0: They delight and in the fellowship with God.
1: தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படுவதிலே அதுல ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும்.
0: When you are delighting in fellowship with God, then you are able to hear the still small voice of God.
1: தேவனோடு ஐக்கியப்படுவதிலே நீங்கள் மகிழும்போது அப்பொழுதுதான் தேவனுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும்.
0: See, to hear the voice of God,
1: பாருங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு
0: then you have to be intimate with him.
1: நீங்கள் அவரோடு கூட நெருக்கமாக இருக்கணும்.
0: With his voice he guides us.
1: அவர் தம்முடைய சத்தம் குரலின் மூலமாய் நம்மை நடத்துகிறார்.
0: He is the shepherd and we are the sheep.
1: அவர்தான் மேய்ப்பன் நாம் எல்லாரும் ஆடுகளாக
0: இருக்கிறோம். He speaks to us.
1: அவர் நம்மோடு பேசுகிறார்.
0: And how do we hear his voice?
1: எப்படி நாம் அவருடைய சத்தத்தை கேட்பது?
0: It is through intimacy we hear his voice.
1: அவரோடு கூட நெருக்கமாய் இருக்கும்போது தான் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம்.
0: You see, we are not always guided by visions and dreams and great prophecies and so on.
1: வர நாம் எப்பொழுதே சொப்பனங்கள் தரிசனங்கள் தீர்க்கதரிசனங்கள் இவற்றின் மூலமாய் வழி நடத்தப்படுவதில்லை.
0: Sometimes we are guided like that.
1: சில சமயத்தில அப்படி நடத்தப்படுகிறோம்.
0: Not always.
1: எப்பொழுதும் கிடையாது.
0: But we are always guided by the voice of God.
1: ஆனால் நாம் எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்தின் மூலமாய் வழி
0: நடத்தப்படுகிறோம். The voice of God speaking to us.
1: தேவனுடைய சத்தம் நம்மோடு கூட பேசுகிறது.
0: And guiding us and leading us.
1: நம்மை வழி நடத்துகிறது, வழி காட்டுகிறது.
0: So the intimacy brings about all these things.
1: ஆகவே இந்த நெருக்கம் தான் இவை எல்லாவற்றையும் கொண்டு
0: வருகிறது. Intimacy gives assurance of his love.
1: நெருக்கம் அவருடைய அன்பை குறித்த நிச்சயத்தை கொடுக்கிறது.
0: Therefore it brings rejoicing.
1: ஆகவே அது களிகூறுதலை கொடுக்கிறது.
0: It brings peace and joy.
1: சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்டாக்குகிறது.
0: It puts the believer in a position to hear God.
1: விசுவாசி தேவனுடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே அவரை வைக்கிறது.
0: Another thing this intimacy through the blood brings is that the life and character are influenced by intimacy.
1: ரத்தத்து மூலமா வரக்கூடிய இந்த நெருக்கம் இன்னொரு காரியத்தை உண்டாக்குற அது என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவருடைய நடக்கையும் அதனாலே அதன் மூலமாக ஒரு பாதிப்புக்குள்ளாகிறது.
0: The life and character of the believer is positively influenced.
1: விசுவாசியுடைய வாழ்க்கையின் குணமும் முற்போக்கான விதத்திலே பாதிக்கப்படுகிறது.
0: Now think about that.
1: அதை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க.
0: The blood of Jesus has been shed.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு
0: brings intimacy.
1: அது நெருக்கத்தை உண்டாக்குகிறது.
0: It results ultimately that intimacy results in life and character in the believer.
1: அந்த நெருக்கத்தினுடைய முடிவுதான் என்ன? விசுவாசிக்குள்ளே அது நல்ல ஒரு வாழ்க்கையை நல்ல குணத்தையும் கொண்டு வருகிறது.
0: This is a wonderful thing to think about.
1: இதை பற்றி நினைச்சு பார்த்தா ரொம்ப அற்புதமான
0: காரியம். You become like the person that you are with.
1: ஆகவே நீங்கள் யாரோடு கூட இருக்கிறீர்களோ அவரை போலவே மாறி விடுகிறீர்கள்.
0: Whoever you spend most of your time with, that is what you become like.
1: யாருடன் அதிக நேரத்தை செலவழிக்கிறீர்களோ அவரை போல தான் நீங்களும் மாறுவீர்கள்.
0: You start hanging out with bad company.
1: கெட்ட மோசமான ஆட்களோடு கூட இருந்து பாருங்க.
0: You will be corrupt also.
1: நீங்களும் கெட்டு போய்விடுவீங்க.
0: It's no big news. I mean, it is not a great discovery. That is the truth.
1: இது ஒண்ணு பெரிய கண்டுபிடிப்பு கிடையாது. இதுதான் உண்மை.
0: If you hang out with bad people, then you become bad.
1: கெட்ட சகவாசம் தான் நீங்களும் அப்படிதான் ஆயிடுவீங்க.
0: If you hang out with

0: அதுபோல இன்னும் அதிகம் அதிகமாய் நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். சுத்தமாய் இருக்கிறோம்.
1: We do the good things.
0: நல்ல காரியங்களை
1: செய்கிறோம். Stay away from bad things.
0: கெட்ட காரியங்களுக்கு விலக்கமாய் இருக்கிறோம்.
1: Hate evil.
0: தீமையை வெறுக்கிறோம்.
1: Love good.
0: நல்லதை நேசிக்கிறோம்.
1: Why? Because of our time with him, our intimacy with him.
0: காரணம் என்ன? அவரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறோம், நெருக்கமா இருக்கிறோம், அதுதான்.
1: And also when you
0: இருக்கும்.
1: Who is he?
0: யார் அவர்?
1: He is the King of Kings and the Lord of Lords.
0: அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமா இருக்கிறார்.
1: If you are always hanging out with the greatest person,
0: எப்பொழுதே மிகப்பெரிய அவரோடு கூட நீங்கள் இருந்தால், தங்கி இருந்தால்,
1: then you start looking different.
0: பிறகு நீங்களும் கொஞ்சம் வித்தியாசமா தோன்ற ஆரம்பிப்பீர்கள்.
1: That aura of the king gets on you. அந்த ராஜாவினுடைய அந்த நடை உடை பாவனெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. அவருக்கு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒட்டிக்குது. You begin to look like a king.
0: நீங்களும் ஒரு ராஜாவை போல தோன்ற ஆரம்பிக்கிறீர்கள்.
1: I say this because Christians need to look like the king.
0: இத ஏன் நான் சொல்றேனா, கிறிஸ்தவங்க ராஜாக்களை போல இருக்கணும்.
1: Are you there my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: Are you kings?
0: நீங்களா ராஜாக்களா?
1: It's very sad that sometimes Christian people, you know, think that it's very spiritual to look like people that have nothing, you know.
0: ஒண்ணுமே இல்லாத பரதேசிகளை மாதிரி இருக்குது தோன்றது ரொம்ப ஆவிக்குரிய தன்மைன்னு விசுவாசிகள் நினைச்சுக்கறாங்க.
1: That the height of spirituality is that you have given up everything and you don't have nothing.
0: ஆவிக்குரிய வாழ்க்கையின் உச்சகட்டமே என்ன? ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே இருக்குது.
1: They think this is the great display of spirituality.
0: என்ன நினைக்கிறாங்க? இப்படி வாழ்ந்தாதான் ஆவிக்குரிய தன்மை.
1: Don't mix other religions with Christianity.
0: பாருங்க, மற்ற மதங்களை கிறிஸ்தவத்தோடு கொண்டு வந்து சேர்க்கறாங்க.
1: Christian life is different.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை வித்தியாசமானது.
1: This is the living God.
0: இவர் ஜீவனுள்ள தேவன்.
1: The giver of life.
0: ஜீவனை கொடுக்கிறவர்.
1: The source of life.
0: ஜீவனுக்கு ஆதாரமே இவர் தான்.
1: There is no lack in him.
0: அவரில் எந்த விதமான குறைவும் இல்லை.
1: He is a God of plenty.
0: அவர் நிறைவின் தேவனாக இருக்கிறார்.
1: He is a God of abundance.
0: அவர் பரிபூரணத்தின் தேவன்.
1: He is light and he is life.
0: அவர் ஒளியாக இருக்கிறார். அவர் தான் ஜீவன்.
1: Then when you are intimate with him, you begin to exude that life and that light.
0: அவரோடு கூட நீங்கள் நெருக்கமா இருக்கும்போது அந்த ஜீவன் அந்த ஒளியை நீங்களும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள்.
1: So that's why you know I don't like Christian people going around like பரதேசிஸ், you know.
0: ஆகவே தான் கிறிஸ்தவ மக்கள் பரதேசிங்க மாதிரி சுத்திட்டு வராங்களோ, அது பிடிக்கல எனக்கு.
1: I don't like that.
0: அது பிடிக்கவே இல்லை.
1: Oh, that is not God's will.
0: பாருங்க, அது தேவனுடைய சித்தமே அல்ல.
1: God's will is like we fellowship with him and we become like him.
0: தேவனுடைய சித்தம் என்ன? அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டு அவரை போலவே மாறி விட வேண்டும்.
1: He is the King of Kings and the Lord of Lords.
0: அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமா
1: இருக்கிறார். Heaven and earth.
0: அவர் வானத்தையும் பூமியையும்
1: உண்டாக்கினார். All power.
0: அவர் சர்வ வல்லமை படைத்தவர்.
1: And when I walk with him,
0: நான் அவரோடு கூட நடக்கும்போது,
1: when I talk with him,
0: அவரோடு பேசும்போது,
1: when I become intimate with him,
0: நான் அவருக்கு நெருக்கமா இருக்கும்போது,
1: I become a person of power.
0: நானும் வல்லமையுள்ள ஒரு மனிதனாய் மாறுகிறேன்.
1: I carry that authority.
0: அந்த அதிகாரம் எனக்கும் வருகிறது.
1: I walk with my head high.
0: நானும் தலை நிமிர்ந்து
1: I begin to look like the king.
0: நானும் ராஜாவை போல இருக்கப்ப ஆரம்பிக்கிறேன்.
1: Are you
0: இருக்கீங்களா?
1: Oh, you know, in the old times they used to talk about the wilderness, you know.
0: அந்த நாட்கள்ல பாருங்க, அந்த வனாந்தரத்தை பத்தி அதிகமா பேசுவாங்க.
1: But look at the wilderness.
0: ஆனா வனாந்தரத்தை பாருங்க.
1: How did the people live there?
0: அங்க வனாந்தரத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்?
1: They were not living like பரதேசி.
0: அவங்க பரதேசிகள மாதிரி வாழல.
1: Even though they were in the wilderness,
0: வனாந்தரத்துல இருந்தாலும்,
1: they had air conditioning by day.
0: பகல்ல வந்து ஏசி.
1: They had heater by night.
0: ராத்திரில ஹீட்டர்.
1: God going before them and behind them.
0: தேவன் அவளுக்கு முன்னாகவும் போனார், பின்னாகவும் வந்தார்.
1: All the people of the world did not look at these people and say வர்றாங்க பாருங்க பரதேசிங்க. They didn't say that.
0: உலக மக்கள் எல்லாம் இவங்களை பார்த்து பரதேசிங்க வர்றாங்க பாருங்கன்னு சொல்லல.
1: They didn't say, oh, here are the paradises coming.
0: ஓ, பரதேசிங்க எல்லாம் வர்றாங்க பாருங்க.
1: I was going with a pastor friend of mine.
0: என்னுடைய நண்பர் போதகர் அவரோடு கூட நான் போயிட்டு இருந்தேன்.
1: And you know this is I think I can say that here, you know.
0: இங்க சொல்லலாம் நினைக்கிறேன்.
1: We were going in the car and he was just looking out and there were some people, you know, religiously going down the road, you know.
0: கார்ல போயிட்டு இருந்தாங்க. ஒரு சில ஆட்கள் ரொம்ப பக்தியோடு போயிட்டு இருக்காங்க
1: அப்படி. Yeah, there's some going after some kind of a religious thing.
0: ஏதோ ஒரு மத காரியத்தை செய்ய போறாங்க.
1: This pastor said, "இந்த பண்டாரங்களை பாருங்க பிரதர்." They really look like that, you know.
0: பாக்க அப்படி தான் இருந்தாங்க பாருங்க.
1: No clothes.
0: துணி இல்ல.
1: No shoes.
0: செருப்பு இல்ல.
1: Just walking down the road.
0: சும்மா அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு
1: இருக்காங்க. Oh, in the hot sun.
0: கடும் வெயில் இல்ல.
1: All looking thin and emaciated.
0: எல்லாம் ஒல்லியே எலும்புந்தோலுமா.
1: Walking for miles and miles.
0: மைல் கணக்கா நடந்து போறாங்க.
1: Terrible. I mean, what a terrible sight.
0: பாருங்க, பார்க்கவே பயங்கரமா இருக்குது.
1: What a sad thing.
0: என்ன வருத்தமான காரியம் பாருங்க.
1: And it really saddens me when believers do that.
0: விசுவாசிகள் இப்படி செய்யும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.
1: The people in the wilderness were not going around like that.
0: வனாந்தரத்துல இருந்த மக்கள் இப்படி எல்லாம் சுத்திட்டு இல்ல.
1: They were not like பண்டாரம்ஸ் இன் பரதேசிஸ்
0: பண்டாரம் பரதேசிகள் மாதிரி கிடையாது அவங்க
1: நோ
0: கிடையாது
1: when they walked down and came down
0: அவர்கள் போய் வந்த போதெல்லாம்
1: the nations of the world watched at them looked at them and said all these people are coming
0: இந்த

0: Ulagathin makkalalavale parthu, ayyo, indha janangal varugiravargal.
1: Their God is a living God.
0: Avade devan, jeevanulla devan.
1: He is too good.
0: Avar migavun nalla.
1: He watches over them.
0: Avargalai paathukollukkara.
1: He blesses them.
0: Avargalai aasirvadikkara.
1: He provides for them.
0: Avar thevayile kodukkara.
1: They eat every day because God gives them food.
0: Devan unavu kodukkaranada, anudharamas saapadukkara.
1: They get water out of the rock.
0: Kanmalayilendu thanneer kadaikkara.
1: Their God is doing miracles for them.
0: Avade devan avargalai arpadangalai seigara.
1: Their God is giving victory over every enemy.
0: Avade devan ovvor edhayumidum vetri kodukkara.
1: Before they ever went near Jericho, there was talk about how these people are coming.
0: Jericho kitta poradhukku munnale eppadi indha aatkalam varugiraanga endra pechu engum irundhathu.
1: They were literally threatened by their presence.
0: Eluthinmadi ivude prasanna makkalai archuruthiye.
1: They were not weak people walking around.
0: Ivargal belaveenam aatkalai suttikondirukkavillai.
1: Rahab, when she met the two spies of Israel, said, "We know that you're going to plunder our city."
0: Rahab andha rendu veevukarai sandhithapodhu enna sonnal, "Engude pattanatha neengal kollaiyida povadhu engalukku theriyum."
1: You're going to take everything.
0: Ellathai eduthukolla.
1: God has given it in your hands.
0: தேவனது உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுத்து விட்டார்.
1: She has seen these people and heard about these people and already started believing in their God.
0: இந்த மக்களை அவள் கண்டு விட்டால், குறித்து கேட்டு விட்டால், ஏற்கனவே அவருடைய தெய்வத்தையே நம்ப ஆரம்பித்து விட்டார்.
1: Hello, are you there?
0: Irukingla?
1: She has heard about the living God.
0: ஜீவனுள்ள தேவனை குறித்து கேள்விப்பட்டவள்.
1: She has heard about the military victories.
0: அவர்கள் பெற்ற ராணுவ வெற்றிகளை குறித்து கேட்டுவிட்டாள்.
1: She has heard about the wonderful provision from heaven.
0: தேவன் பரலோகத்திலிருந்து அற்புதமாய் பராமரித்தாரே, அதை கேள்விப்பட்டாள்.
1: She has heard about how they walked in health and victory and prosperity.
0: எப்படி அவர்கள் ஆரோக்கியத்தோடு செழிப்போடு கூட நடந்தார்கள் என்று கேள்விப்பட்டாள்.
1: They heard about their abundance.
0: அவருடைய பரிபூரணத்தை குறித்து கேள்விப்பட்டார்கள்.
1: They heard about how their God is wonderful to them.
0: எப்படி அவருடைய தேவன் அதிசயமாய் அவர்களை நடத்துகிறார் என்று கேள்விப்பட்டார்கள்.
1: Rahab already believed in the living God.
0: ராகாப் ஏற்கனவே ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டார்.
1: Is the world looking at you like that, my friend?
0: உலகம் இன்றைக்கு உங்களை அப்படியே பார்க்கிறதா நண்பர்களே?
1: Is the world looking at you?
0: உலகம் உங்களை அப்படி பார்க்குதா?
1: Are they looking at you saying, "Oh, here come the people of God"?
0: உங்களை பார்க்கும்போது ஏதோ தேவ ஜனங்கள் வருகிறார்கள்.
1: Here comes a powerful man.
0: இங்கே வல்லமையுள்ளவர் வருகிறார்.
1: Here comes a man that's got it all together.
0: எல்லாவற்றையும் தனக்குள்ளே கொண்டிருக்கிறவர் வருகிறார்.
1: Here is a man that walks in victory.
0: வெற்றியிலே நடக்கிறவர் வருகிறார்.
1: Here is a man that lives in victory.
0: வெற்றியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் வருகிறார்.
1: Is that the way the world perceives you?
0: உலகம் உங்களை குறித்து அப்படிதான் பார்க்கிறதா?
1: That is the kind of believers we need today.
0: அப்படிப்பட்ட விசுவாசிகள் தான் இன்றைக்கு நமக்கு தேவை உலகத்திலே.
1: Not the people that depict weakness and inability.
0: பலவீனத்தையும் இயலாமையையும் சித்தரிக்கிற மக்கள் அல்ல.
1: The people that show forth the glory of their God.
0: தம்முடைய தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய மக்கள்.
1: How do you show forth the glory of God?
0: எப்படி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவது?
1: Oh, it is not something that you put on, my friend.
0: ஏதோ இதை நீங்கள் போட்டு தரித்துக் கொள்வதல்ல.
1: It is not something that you hang on your head and feet and all over your body.
0: தலையிலும் காலிலும் சரீரம் முழுவதும் மாட்டி வைத்துக் கொள்ளுற ஒன்று அல்ல இது.
1: You know, it's not badges to hang on everywhere.
0: அது எல்லாரும் குத்தி குத்தி இது பேட்ஜும் கிடையாது.
1: People are not going to stop and read your badge.
0: மக்கள் உங்களை நிறுத்தி உங்க பேட்ஜ் வாசிக்க போறது
1: கிடையாது. That is not what this is about.
0: இது அதை பற்றியது அல்ல.
1: How do you show forth this glory?
0: எப்படி அவருடைய மகிமையை நீங்கள் காண்பிக்க போகிறீர்கள்?
1: You must stay close to that glory.
0: அந்த மகிமைக்கு மிக அருகில் நீங்கள் வாசம் பண்ண
1: வேண்டும். You must live in that glory.
0: அந்த மகிமையிலே நீங்கள் வாழ வேண்டும்.
1: You must live in his very presence.
0: அவருடைய சமூகத்திலேயே நீங்கள் வாழ
1: வேண்டும். You must enjoy intimacy with the living God.
0: ஜீவனுள்ள தேவனுடைய நெருக்கத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும்.
1: Out of that intimacy you must flow.
0: அந்த நெருக்கத்திலிருந்து அது புறப்பட்டு வரும்.
1: The joy of the Holy Ghost.
0: பரிசுத்தாவின் சந்தோஷம்.
1: The peace that passeth all understanding.
0: எல்லாவற்றிற்கும் மேலான சமாதானம்.
1: Oh, that must fill your heart and your mind.
0: அது உங்கள் இருதயங்களையும் மனதையும் நிரப்ப வேண்டும்.
1: This must come out everything that you do.
0: நீங்கள் செய்கிற அனைத்திலும் இது வெளியே வர வேண்டும்.
1: In everything that you put your hand to do, the blessing of the Lord must be seen.
0: நீங்கள் கையிட்டு செய்கிற அனைத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் காணப்பட வேண்டும்.
1: Amen.
0: Amen.
1: How does it happen?
0: அது எப்படி நடக்கும்?
1: Not going giving up everything and wearing a kavi.
0: எல்லாதையும் விட்டுட்டு ஒரு காவிய மாட்டிக்கிறது நடக்காது.
1: No, no, no.
0: கிடையாது.
1: Get with God.
0: தேவனுக்கு நெருக்கமா இருங்க.
1: Get close with God.
0: தேவனுக்கு நெருக்கமா இருங்க.
1: Get to know God.
0: தேவனை அறிந்து கொள்ளுங்க.
1: His intimacy with the king makes you start looking more like the king's king.
0: ராஜாவோடு நெருக்கமா இருந்தால்தான் உங்களே அதிக அதிகமாய் ராஜாவை போல ஆக்குகிறது.
1: Amen.
0: Amen.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Lift up your hands and say.
0: கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
1: We are kings and priests.
0: நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம்.
1: We are kings and priests.
0: நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய்
1: இருக்கிறோம். Oh my dear friend, we are kings and priests.
0: அருமை நண்பர்களே, நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம்.
1: So the Christian life is not some clothing that you put on or take off. It has nothing to do with that.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற நாம் மாற்ற துணி எடுக்கிற துணி இதெல்லாம் கிடையாது.
1: I've heard that all my life and I'm sick and tired of that.
0: வாணல்ல இதே கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டேன்.
1: You know, I rebelled against that.
0: அதுக்கு விரோதமா தான் கலகமே பண்ணேன்.
1: I don't like that.
0: எனக்கு அது பிடிக்கல.
1: Christian life is not that.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை அதல்ல.
1: Christian life is about intimacy with our God.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய தேவனோடு நாம் கொண்டிருக்கிற நெருக்கம்.
1: Christian life is not going to church.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை சொன்னா கோயிலுக்கு போறது கிடையாது.
1: It is not going to pilgrim places of pilgrimage.
0: அல்லது புனித ஸ்தலங்களுக்கு போவது கிடையாது.
1: Christian life is not doing some ceremonies and rituals.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சில சடங்குகள் சம்பிரதாயங்களை செய்கிறது கிடையாது.
1: Even though we do the, so such things.
0: அப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் செய்கிறோம்.
1: We have a marriage ceremony for example.
0: உதாரணத்துக்கு திருமண சடங்கு இருக்கு.
1: Oh, we have the ritual of communion.
0: அல்லது இந்த திருவிருந்தேன்னு ஒரு சடங்கு இருக்கு.
1: See, we do certain things.
0: சில காரியங்களை நாம் செய்கிறோம்.
1: But all with a great meaning.
0: ஆனா இது எல்லாவற்றிலும் பெரிய அர்த்தமடைய இருக்கு.
1: Not a life of rituals and ceremonies.
0: கிறிஸ்தவ வாழ்க்கையில வெறும் சடங்குகள் சம்பிரதாயங்கள்
1: கிடையாது. Going to church and coming.
0: அது சும்மா கோயிலுக்கு போனோமா வந்தோமா அது
1: கிடையாது. Not just giving money to the church.
0: அல்லது சபைக்கு காசு கொடுத்தோமா.
1: It is not just singing some songs.
0: அல்லது சில பாடல்களை பாடினோமா.
1: It is not just carrying a membership.
0: அல்லது ஒரு மெம்பரா இருக்கோமா.
1: Christian life is knowing the living God.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜீவனுள்ள தேவனை அறிந்திருப்பது.
1: Our God is a living God.
0: நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன்.
1: We were created for him.
0: அவருக்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம்.
1: And to live with him and to know him intimately is the purpose of this life.
0: அவரோடு கூட வாழ்வது அவரை மிக நெருக்கமாய் அறிவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே.
1: Now this is what the blood of Jesus does.
0: இதேதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்கிறது.
1: It brings an intimacy which otherwise would not be there.
0: அது ஒரு நெருக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. அது இல்லாமலான நெருக்கம் நமக்கு வராது.
1: Amen.
0: Amen.
1: Out of that intimacy, the spiritual strength and power and positive attitude and victory, everything flows out of that intimacy.
0: அந்த நெருக்கத்திலிருந்து தான் ஆவிக்குரிய வல்லமை, பெலன், முற்போக்கான காரியங்கள் அனைத்துமே புறப்பட்டு வருகிறது.
1: Christian life is not about, you know, every time you want something going and getting prayed for that.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை சொன்னா ஒவ்வொரு முறையும் தேவை வரும்போது யார்கிட்டயே போய் ஜெபம் பண்ணிக்கிறது கிடையாது.
1: No, see, we can do that.
0: பாருங்க நாம அப்படி செய்றோம் செய்யலாம்.
1: You know, but the thing is that that's not Christian life. You know, you just you find solace in some person, you know, say, well, if anything happens to me, I'll go to him, he'll pray for me, I'll be all right.
0: ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை சொன்னா என்ன எதுனா ஆச்சுனா அவர்கிட்ட போறங்க அவர்கிட்ட போனா தான் ஆறுதல் இருக்கும் அப்படியே வாழ்வது கிடையாது.
1: Christian life is not about that.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன அது அல்ல.
1: It is about knowing God.
0: தேவனை அறிவதுதான்.
1: And living out of that intimacy.
0: பிறகு அந்த நெருக்கத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வது.
1: What is Christian ministry?
0: கிறிஸ்தவ ஊழியம் என்றால் என்ன?
1: You know, what is the ministry that I do or any other minister does?
0: நான் செய்கிற ஊழியம் என்றால் என்ன? மற்ற ஊழியக்காரர்கள் செய்கிற ஊழியம் என்றால் என்ன?
1: It is not a ministry where we just do certain things because we have learned certain things.
0: ஊழியம் என்று சொன்னா ஏதோ சில காரியங்களை கற்றுக்கொண்டதனால போய் செய்யிறது கிடையாது.
1: One of the greatest thing that the minister has to learn is intimacy with God.
0: ஊழியக்காரன் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய காரியமே கர்த்தருக்கு மிக நெருக்கமா இருப்பதுதான்.
1: We cannot just preach out of something that we have learned. We have to preach out of an intimate knowledge of God.
0: நாங்கள் ஏதோ கற்றுக்கொண்டதிலிருந்து உங்களுக்கு போதிக்க முடியாது. மாறாக தேவனுக்கு மிக நெருக்கமா இருக்கிறோமே அதிலிருந்து தான் போதிக்க முடியும்.
1: The things that we learn teaches us about God.
0: நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் தேவனை குறித்து எங்களுக்கு போதிக்கிறது.
1: It makes us intimate with God.
0: தேவனோடு கூட நெருக்கமா இருக்கும்படி செய்கிறது.
1: Out of that intimacy we minister.
0: பிறகு அந்த நெருக்கத்திலிருந்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம்.
1: You see, it is all flowing out of that intimate relationship. பாருங்கவே
0: எல்லாமே தேவனுக்கு மிக நெருக்கமா இருக்கிறோமே அதிலிருந்து புறப்பட்டு வருவது.
1: You see, this is something that we need to understand.
0: இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்துகொள்ள வேண்டும்.
1: You see, we are called to serve the living God.
0: ஜீவனுள்ள தேவனை சேவிக்கும்படியாக ஊழியம் செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
1: How are you going to live for God?
0: எப்படி தேவனுக்காக நீங்கள் வாழப் போகிறீர்கள்?
1: You're going to live for God only when you first get intimate with him.
0: தேவனோடு கூட மிக நெருக்கமா இருந்தால்தான் அவருக்காக வாழ முடியும்.
1: That is when Christian life begins.
0: அங்கதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது.
1: That is where the power is.
0: அங்கதான் வல்லமை இருக்கிறது.
1: That is where everything is.
0: எல்லாமே அங்கதான் இருக்கிறது.
1: The way you're going to live your spiritual life depends upon that intimacy.
0: உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் எவ்வாறு வாழப் போகிறீர்கள் என்பது அந்த நெருக்கத்தை பொறுத்து தான் இருக்கு.
1: And that intimacy depends upon the precious blood.
0: அந்த நெருக்கம் விலையேறப்பட்ட ரத்தத்தை சார்ந்து இருக்கிறது.
1: Now when you are intimate,
0: நீங்கள் நெருக்கமாக இருக்கும்போது
1: with God,
0: தேவனோடு கூட,
1: and know your God,
0: உங்கள் தேவனை நன்றாய் அறிந்து,
1: and walk with him,
0: அவரோடு கூட நடக்கும்போது,
1: and have his attitude,
0: அவருடைய மனப்பான்மை கொண்டிருக்கும்போது,
1: Paul says, let this mind be in you.
0: பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்கட்டும்.
1: Which was in Christ Jesus.
0: கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தை.
1: You see, you become more and more like him.
0: நீங்கள் அதிக அதிகமாய் அவரை போல மாறுகிறீர்கள்.
1: Paul says in 2 Corinthians 3:18 that as we behold this mirror, we are changed into the very image that we are beholding.
0: இந்த கண்ணாடியை நாம் பார்க்கும்போது அதை எப்படி பார்க்கிறோமோ அதே போல மாறிக்கொண்டே வருகிறோம்.
1: In this mirror we behold the inner glory of God, the glory of God who lives in us.
0: இந்த கண்ணாடியிலே தானே நமக்குள்ளே வாழ்கிற தேவனுடைய மகிமையை நாம் காண்கிறோம்.
1: The more we behold,
0: நாம் அதிகமாக பார்க்க பார்க்க,
1: the more we are changed into that glory.
0: நாம் அந்த மகிமைக்கு ஏற்றபடி அதிகமாக மாறுகிறோம்.
1: So that is what intimacy brings.
0: அது நெருக்கம் அதை தான் கொண்டு வருகிறது.
1: And then as a result of that,
0: அதன் விளைவாக,
1: you begin to procure the blessing for others.
0: நீங்கள் மற்ற உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: You are not there to just get blessed.
0: நீங்க மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் இல்ல.
1: Not me and my four.
0: நானோ என் குடும்பம் மட்டும் கிடையாது.
1: No, no, no.
0: கிடையாது.
1: You are there to get intimate with God and to know him so that you may be a blessing to others.
0: தேவனை அறிந்து அவரோடு கூட எதற்காய் நெருக்கமாக இருக்கிறீர்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாக.
1: In what way can you be a blessing to others?
0: எந்த விதத்தில் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்?
1: One, you become a blessing to others by intercession.
0: முதலாவது மற்றவர்களுக்கு பரிந்து பேசுவதன் மூலம் நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம்.
1: See, intercession is not just some mechanical thing, a prayer that you just do.
0: அங்க பரிந்து பேசுவது என்பது ஏதோ ஒரு இயந்திரத்தன்மையா நீங்க மக்களுக்காக ஏதோ செய்யற ஜெபம் இல்ல.
1: No, no, it's intercession is not like, you know, I'm going to pray 1 2 3 4 for this, you know.
0: பரிந்து பேசுற ஜெபம்னா 1 2 3 4 இருக்குது எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணு அப்படி
1: கிடையாது. Intercession first of all demands that you be in an intimate relationship with God.
0: இந்த பரிந்து பேசுவதற்கு முதலாவது தேவைய நிபந்தனையே நீங்கள் தேவனுக்கு நெருக்கமா இருக்க வேண்டும்.
1: The prayer for the weak and the needy and the sick and the suffering and the persecuted are flowing out of a heart that is intimate with God.
0: பாடுபடுகிற தேவையுள்ள மக்கள் உபத்திரவப்படுகிற மக்கள் மற்ற எல்லா மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமே அந்த ஜெபம் தேவனோடு கூட நெருக்கமா இருக்கிறோமே அதிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும்.
1: Intercession never works well when you are not intimate with God.
0: தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமா இல்ல என்று சொன்னால் பரிந்து பேசுகிற ஜெபம் கிரியை செய்யவே செய்யாது.
1: You will never be fruitful in prayer without being intimate with God.
0: தேவனோடு கூட நெருக்கமா இல்ல என்று சொன்னால் பிறகு ஜெபத்தினால அதிக பலன் உண்டாகாது.
1: That is why Jesus said.
0: ஆகவே தான் இயேசு சொன்னார்.
1: If you abide in me.
0: நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால்
1: words abide in you.
0: பிறகு வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால்
1: ask what you will and it will be done unto you.
0: பிறகு நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும்.
1: In this way you bear much fruit, he said.
0: இப்படியாக அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்றார்.
1: Now abide in me.
0: என்னிலே நிலைத்திருங்கள்.
1: How do you bear prayer fruit, prayer answers?
0: எப்படி ஜெபங்களுக்கு பதில்களை நாம் பெற்றுக்கொள்வது?
1: How do you get multiplied answers to prayer?
0: எப்படி ஜெபங்களுக்கு பலன்களை அதிகமதிகமாய் பெறுவது?
1: It is by intimacy with him.
0: தேவனோடு கூட நெருக்கமாய் இருப்பதன் மூலமாக.
1: Intercession flows out of intimacy.
0: தேவனோடு கூட நெருக்கமா இருக்கும்போதுதான் பரிந்து பேசுகிற ஜெபம் புறப்பட்டு வரும்.
1: The person who has intimacy with God,
0: தேவனுக்கு மிக நெருக்கமா இருக்கிற ஒருவர்,
1: when he prays,
0: அவர் ஜெபிக்கும்போது,
1: he is able to lay hold on the promises of God.
0: அவர் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுந்தரித்துக் கொள்ள முடிகிறது. அவரால்
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்கிறார். He just holds on to the promises of God.
0: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்கிறார்.
1: He feels so close to it.
0: அதற்கு அவ்வளவு நெருக்கமா இருக்கிறது போல உணர்கிறார்.
1: He believes it.
0: அதை விசுவாசிக்கிறார்.
1: He believes that if God has said it, he will do it.
0: தேவன் சொன்னால் செய்வார் என்று விசுவாசிக்கிறார்.
1: He believes that God never lies.
0: தேவன் பொய் சொல்வது இல்லை என்று விசுவாசிக்கிறார்.
1: He knows his God.
0: தேவனுடைய தேவனை அவர் அறிந்திருக்கிறார்.
1: He knows the promises of God are always good.
0: தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்போதும் நிறைவேறும் என்பது அவருக்கு தெரியும்.
1: So this intimacy with God makes that person in intercession lays hold on the hold on the promises of God.
0: ஆகவே தேவனோடு உள்ள நெருக்கம் தான் பரிந்து பேசும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஒரு பற்றிக்கொள்ள உதவுகிறது.
1: Amen.
0: Amen.
1: When you're close with God,
0: தேவனுக்கு நெருக்கமா இருக்கும்போது
1: you will always be grabbing the promises of God.
0: எப்பொழுதுமே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் அப்படியே பறித்துக் கொள்வீர்கள்.
1: You will feel like they are yours.
0: எல்லாம் உங்களுடையது என்பது போல உணர்வீர்கள்.
1: For me,
0: அது எனக்காக தான்.
1: It's for these people that I'm praying for.
0: நான் ஜெபிக்கிறேனே இந்த மக்களுக்காக தான் அது.
1: It is for my situation.
0: அது என்னுடைய சூழ்நிலைக்காக தான்.
1: It is God's word for me.
0: இது தேவன் எனக்கு கொடுக்கும் வார்த்தை.
1: Let me claim it.
0: நான் இதை உரிமை பாராட்டட்டும்.
1: Let me stand on it.
0: நான் அதன் மீது நிற்கட்டும்.
1: Let me drive out the devil on the basis of this.
0: இதன் அடிப்படையில் பிசாசை நான் துரத்தட்டும்.
1: And they stand on it and they lay hold of it.
0: அவர்கள் அதை பற்றிக்கொண்டு அதன் மீதே நிற்கிறார்கள்.
1: You see, that is what this intimacy brings.
0: நெருக்கம் இதை தான் கொண்டு வருகிறது.
1: And that intimacy is brought by the blood of Jesus.
0: அந்த நெருக்கம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்டாக்கப்படுகிறது.
1: That is why it says that the blood was shed and it purges our conscience and then we serve our living God.
0: ஆகவே தான் சிந்தப்பட்ட இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அதன் பிறகு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நாம்
1: Why does it say it like that?
0: ஏன் அப்படி சொல்லுகிறது?
1: The blood must be shed.
0: இரத்தம் சிந்தப்பட வேண்டும்.
1: The conscience must be cleared.
0: மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
1: We must be put in an intimate relationship with God.
0: தேவனோடு கூட மிக நெருக்கமாய் நாம் இருக்க வேண்டும்.
1: Our Christian life and effectiveness and ministry flows out of that intimacy.
0: நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், பிறகு நாம் எப்படி நல்ல விதத்தில் இருக்கிறோம், இதெல்லாமே அந்த நெருக்கத்திலிருந்து வரக்கூடியவை.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: We are changed by it.
0: நாம் அதனால மாற்றப்படுகிறோம்.
1: The blood brings us to God.
0: இரத்தம் தேவனோடு நம்மை கொண்டு வருகிறது.
1: The blood puts us in intimacy with God.
0: இரத்தம் தேவனோடு கூட நம்மை நெருக்கமாய் வைக்கிறது.
1: And as a result we begin to be changed.
0: அதன் விளைவாக நாம் மாற்றப்படுகிறோம்.
1: We walk like kings.
0: நாம் ராஜாக்களை போல வாழுகிறோம்.
1: We walk as priests.
0: ஆசாரியர்களை போல வாழுகிறோம்.
1: We are able to minister to others.
0: மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடிகிறது.
1: We are able to touch the life of others.
0: மற்ற மக்களுடைய வாழ்க்கையை நம்மால் தொட முடிகிறது.
1: It comes out of that knowing God.
0: தேவனை அறிந்து கொள்கிறோமே அதன் விளைவாக இதெல்லாம் உண்டாகிறது.
1: Amen.
0: Amen.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Oh, thank God for the blood of Jesus.
0: Oh, இயேசுவின் இரத்தத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரியுங்க.
1: Without the blood of Jesus, I can never imagine an intimacy with God.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் தேவனுக்கு நெருக்கமாய் வர முடியும் என்று நான் நினைத்து கூட பார்க்க முடியாது.
1: When that intimacy comes,
0: அந்த நெருக்கம் வரும்போது,
1: nothing can break that.
0: எதுவுமே அதை உடைக்க முடியாது.
1: No situation can break
0: எந்த சூழ்நிலையும் அதை உடைக்க
1: முடியாது. No problem can break
0: எந்த பிரச்சனையும் அதை உடைக்க
1: முடியாது. No difficulty break
0: எந்த கஷ்டமும் அதை உடைக்க
1: முடியாது. Nothing can break that.
0: எதுவும் அதை உடைக்க முடியாது.
1: When that intimacy comes
0: அந்த நெருக்கம் உண்டாகும்போது
1: you know your God and you begin to do great exploits.
0: தேவனை அறிந்து அதற்கேற்றபடி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள்.
1: That is what we are called for, my friend.
0: அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்
1: நண்பர்களே. God is to bring you near.
0: ரத்தம் அருகிலே உங்களை கொண்டு வருவதற்கு.
1: God is to make you dear to God.
0: தேவனுக்கு உங்களை அருமையானவளாக மாற்றுவதற்காக தான்
1: God was shed to seal your fellowship and relationship with God.
0: தேவனோடுள்ள உங்களுடைய உறவை ஐக்கியத்தை முத்திரையிடுவதற்காக தான் ரத்தமே.
1: The blood was shed to remove everything that hindered it.
0: அதை தடை செய்த எல்லாவற்றையும் அகற்றுவதற்காக தான் ரத்தம் சிந்தப்பட்டது.
1: The blood was shed to remove everything that stood in the way of that closeness with God.
0: தேவனோடு கூட நெருக்கமாய் வர முடியாதபடிக்கு தடுத்ததே அதையெல்லாம் அகற்றுவதற்காக தான் ரத்தம் சிந்தப்பட்டது.
1: The blood was shed so that you can come to God and know God and serve God.
0: தேவனை நீங்கள் வரவும் தேவனை அறிந்து கொண்டவரை சேவிக்கவும் தான் ரத்தம் சிந்தப்பட்டது.
1: It was shed so that you can become strong.
0: நாம் பலவான்களாய் மாறும்படியாக அது சிந்தப்பட்டது.
1: Strong by knowing God.
0: தேவனை அறிவதன் மூலமாய் பலவான்கள்.
1: And serving God.
0: பிறகு தேவனை சேவிக்கிறது.
1: Living for God.
0: தேவனுக்காக வாழ்வது.
1: And ministering to others.
0: பிறகு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வது.
1: It flows out of that.
0: அது எல்லாமே இதிலிருந்துதான் புறப்பட்டு வருகிறது.
1: So the thing that you pay attention to is your intimacy with God.
0: ஆகவே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதெல்லாம் தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பது.
1: That comes only through the knowledge of what the blood of Jesus has
0: done. அது எப்படி வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதுன்னு கொள்ளுகிறோமே அந்த அறிவிலிருந்து வருகிறது.
1: Shall we all stand up together?
0: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
1: Let us all lift up our hands and confess this.
0: நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இதை அறிக்கை செய்வோம்.
1: Everybody say this with me.
0: எல்லாரும் இதை சேர்ந்து என்னோடு
1: சொல்லுங்க. Lifting up your hands.
0: உங்கள் கரங்களை உயர்த்தி
1: with all your voice.
0: உங்கள்
1: from the bottom of your heart.
0: உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி.
1: Everybody say.
0: எல்லாரும் சொல்லுங்க.
1: I thank God for the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்.
1: The blood that was shed for me.
0: எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம்.
1: On the cross of Calvary.
0: கல்வாரி சிலுவையிலே.
1: Purges my conscience.
0: என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது.
1: Brings me to God.
0: தேவனிடம் என்னை கொண்டு வருகிறது.
1: Puts me in fellowship with God.
0: தேவனோடு ஐக்கியம் கொள்ள வைக்கிறது.
1: To know God.
0: தேவனை அறிந்து கொள்ள செய்கிறது.
1: To love him.
0: தேவனை நேசிக்க.
1: To enjoy him.
0: அவரை அனுபவிக்க.
1: To appreciate him.
0: அவரை பாராட்ட.
1: To rejoice in him.
0: அவரிலே களி கூற.
1: To have his peace.
0: அவருடைய சமாதானத்தை
1: பெற்றுக்கொள்ள. To be changed like him.
0: அவரை போலவே மாறும்படியாக.
1: To be conformed to his very image.
0: அவருடைய சாயலுக்கு ஏற்றபடி மாற.
1: Intimacy.
0: நெருக்கம்.
1: Through the blood brings this.
0: இரத்தத்தின் மூலமாய் இதை கொண்டு வருகிறது.
1: And out of that
0: adilirundhu
1: my life becomes strong.
0: என்னுடைய வாழ்க்கை பலனடைகிறது.
1: I become mighty through God.
0: தேவன் மூலமாக நான் வல்லவனாய் மாறுகிறேன்.
1: I overcome obstacles.
0: நான் தடைகளை மேற்கொள்ளுகிறேன்.
1: I win victories over the devil.
0: பிசாசின் மீது வெற்றி பெறுகிறேன்.
1: I am triumphant over circumstances.
0: சூழ்நிலைகளின் மீது நான் ஜெயம் அடைகிறேன்.
1: I am joyful.
0: நான் சந்தோஷமாக இருக்கிறேன்.
1: I am happy.
0: நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
1: I walk with the king.
0: நான் ராஜாவோடு நடக்கிறேன்.
1: I am a priest and a king.
0: நான் ஆசாரியனும் ராஜாவுமாய் இருக்கிறேன்.
1: I am blessed.
0: ஆசீர்வதிக்கப்பட்டேன்.
1: I have the abundance of God.
0: தேவனுடைய சம்பூரணம் எனக்கு உண்டு.
1: And the glory of God fills me.
0: தேவனுடைய மகிமை என்னை மூடுகிறது.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Lift up your hands and praise God.
0: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க.
1: Thank him for that.
0: அதற்காய் அவரை ஸ்தோத்திரியுங்க.
1: Thank him for what the blood has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதற்காய் அவரை ஸ்தோத்திரியுங்க.
1: Oh the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
1: For what the blood has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கிறது.
1: Oh the blood that never loses its power.
0: ஓ தம்முடைய வல்லமை ஒரு நாளும் இழக்காத ரத்தம்.
1: Let it cleanse you tonight.
0: அது இன்றைக்கு இரவு உங்களை கழுவட்டும்.
1: If you're far away from God.
0: நீங்கள் தேவனை விட்டு தூரமா இருந்தா.
1: Don't keep going far away.
0: தூர போய்க்கொண்டே இருக்க வேண்டாம்.
1: Come near my friend.
0: தேவனுக்கு அருகிலே வாருங்கள்.
1: Oh let the blood cleanse you.
0: ஓ ரத்தம் உங்களை சுத்திகரிக்கட்டும்.
1: Let it make you whole.
0: அது உங்களை சுத்தமாக்கட்டும்.
1: Let it put you in intimacy with God.
0: தேவனோடு கூட உங்களை நெருக்கமாய் கொண்டு வரட்டும்.
1: Be made whole by the blood.
0: ரத்தத்தினாலே நீங்கள் சுகமாகுங்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Praise you Jesus.
0: ஸ்தோத்திரம் கிரங்க.
1: Thank you Father.
0: நன்றி பிதாவே.
1: Thank you Lord.
0: நன்றி ஆண்டவரே.
1: Thank you Jesus.
0: நன்றி இயேசுவே.
1: You see our whole Christian life depends on the shed blood.
0: பாருங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சிந்தப்பட்ட அந்த இரத்தத்திலே தான் இருக்கிறது.
1: Through that we come.
0: அதன் மூலமாக நாம் வருகிறோம்.
1: That we are intimate.
0: அதன் மூலமாக நாம் நெருக்கமாக
1: இருக்கிறோம். That we flow in life.
0: அதன் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாமே புறப்பட்டு வருகிறது.
1: Amen. Amen. Life flows out of that.
0: ஜீவன் அதிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது.
1: Oh thank God for the blood.
0: ரத்தத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரம்.
1: Continue to meditate upon it.
0: தொடர்ந்து இதை தியானம் பண்ணிக்கொண்டிருங்க.
1: Next week I'm going to talk about how we live in the holy of holies through the blood.
0: அடுத்த வாரம் எப்படி ரத்தத்தின் மூலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் வாழ்கிறோம் என்று நான் பேச போறேன்.
1: Not entering.
0: வெறும் நுழைவது மட்டுமல்ல.
1: We have talked a lot about.
0: அதை பத்தி நிறைய பேசிட்டோம்.
1: Living there.
0: அங்கேயே வாழ்வது.
1: Staying there.
0: அங்கேயே தங்கி இருப்பது.
1: That is our dwelling place.
0: அதுதான் நாம் வாசம் பண்ணுகிற இடம்.
1: Look forward to the next week.
0: அடுத்த வாரத்தை எதிர்பாருங்க.
1: Now let us pray.

நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்காக அல்ல, விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.

உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ நல்லவர். Thank you Jesus. We love you. We worship you. We adore you. We exalt you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ சிறந்தவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உம்மை போல ஒரு தேவன் எங்களை ஆசீர்வதிக்க இல்லவே இல்லை. அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே சொந்தம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திர. Who else is worthy to receive all the praise, all the glory and all the honor? You deserve it, my master. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் ராஜா, ஏற்றுக்கொள்ளும்.

ஆண்டவரே, வறண்டதும் விடாய்த்ததுமான இடத்துலே என் ஆத்மா உண்மையில் தாகமாயிருக்கிறது. என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது ஆண்டவரே. வயல்வெளியாய் மாற்றும்படி வாரும் ஆண்டவரே. அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை ஊற பண்ணுவேன் என்று சொன்னீரே, இறங்கி வாரும் ஆண்டவரே.

அந்த உன்னதமான தேவனை நாம் தொடர்ந்து ஆராதிக்கப் போகிறோம். தேவ பிள்ளைகளே, அவர் மறுபடியும் இறங்கி வரப்போகிறார். அவரை வரவேற்பதற்காக நாம் ஆயத்தப்படும்.

0: எல்லாம் கூடும், எல்லாம் கூடும்,
1: எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே

இஸ்ரவேலின் ஜெயமேளமானவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஏலோகின் சிருஷ்டிப்பின் தேவனே, நீர் நினைத்தால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என் வாழ்க்கை மாறிவிடும். உம்முடைய கரத்தை நீட்டும், உம்முடைய வார்த்தையால் என் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படி நீர் இப்பொழுது ஒரு அற்புதம் செய்வீராக. எல்லாம் கூடும், எல்லாம் கூடும் ராஜா, எல்லாம் கூடும்.

உலகம் எதை எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமோ பந்தய பொருளாம் இயேசு கிறிஸ்துவை அடையத்தக்கதாக இலக்கை நோக்கி ஓட வேண்டும். ஓடலாமா?

இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். அவருடைய நாமத்துக்கு இணை ஏதும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னாரே. வாங்க சேர்ந்து பாடி அப்பாவுடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்துல இன்றைக்கு

தாயையும் தந்தையையும் இழந்து யாரும் இல்லாத அனாதையாயிருக்கிறேன் என்று கலங்குகிறீர்களோ, உனக்காக நேசிக்க ஒருவர் இருக்கிறார்.

யாக்கோபை போல ஒரு கோலும் தடியுமாக நான் கடந்து வந்தேன். அந்தவர் என்னை புரியாமல் வெறுத்தவர்கள் அநேகம் பேர், என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கதறின நாட்கள் இரவுகள் பல உண்டு. ஆனாலும் ஆண்டவரே, யாக்கோபோடு நீ செய்த உடன்படிக்கையை மறந்து போகிறவர் அல்லவே. யாக்கோபே, நான் உன்னை நேசித்தேன்.

சொந்த ஜனத்தை இனத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்த எங்களுக்கு ஆண்டவரே இந்த தேசத்தில் எத்தனை கிருபை பாராட்டியிருக்கிறீர் ஆண்டவரே. தேவைகள் நிறைந்து நின்றது ஒரு நாள், மற்றவர்களை போஷிக்க என்னை உயர்த்தினது இந்த நாள். ஒன்றும் இல்லாமல் நாங்கள் வந்தோம் அப்பா, எங்கள் மேல் இவ்வளவு அன்பு வைத்து இவ்வளவா எங்களை உயர்த்தி வைத்தீரே சுவாமி. உமக்கு நாங்கள் என்ன செய்வோம்? எங்கள் வாழ்க்கையே உமக்கு அர்ப்பணிப்போம். நானும் என் வீட்டு

0: தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பன் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43 அதிகாரம், எசேக்கியேல் 43 அதிகாரம் அதனுடைய 6 வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
1: அவர் ஆலயத்தில் இருந்து
0: என்னோட பேசுகிறதை கேட்டேன்.
1: அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார்.
0: அந்த புருஷன் என்னோடு பேசுகிறவர் என் அண்டையில் நின்றிருந்தார். அவர் ஆலயத்தில் இருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. இந்த நாளிலே கர்த்தர் சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான்.

ஒவ்வொருவரோடும் நம் தேவன் பிரத்யட்சமாய் பேச விரும்புகிறார். ஆமே. ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த வார்த்தையை எனக்கு தனித்தனியாக கூப்பிட்டு சொல்லணும்னு உள்ளம் ஆசைப்படுகிறது. ஆனால் அப்படி சொன்னால் சாயங்காலம் விடியற்காலம் ஆகி முதலாம் நாள் ஆகும். ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்திருக்கலாம், ஆன்லைனில் இதை எங்கேயோ இருந்து பார்த்துட்டு இருக்கலாம். ஒவ்வொருவரையும் பார்த்து அன்று குறிப்பிட்ட தீர்க்கதரிசிகள் அல்லது அந்த நிலையில் ஏற்படுத்தப்பட்டவர்களிடத்தில் மாத்திரமே கர்த்தர் பேசி வந்ததை பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு மாம்சமான யாவர் மேலும் இந்த நிலையிலே ஒரு பெரிய ஒரு கிருபையின் வாசலை கர்த்தர் திறந்து வைக்க காரணம் என்ன தெரியுமா? எல்லாரையுமே அவர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அது என்று இப்படி சொல்ல, நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் எங்களை ஆசாரியர்களாக நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் சர்ச்சுக்கு வர உங்கள் எல்லாரையுமே அவர் ஆசாரியராய் பார்க்கிறது தான் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நம்ம அப்படி நம்மளை பார்த்துருக்குறோமா? இல்லை, அவர் நம்மளை அப்படி பார்க்குறார். நாம் நம்மளை எப்படி பார்க்குறோமோ அவர் அப்படி பார்க்கவே இல்லை, அவர் அப்படி பார்க்கவே இல்லை. எதையுமே சொல்கிறேன், நான் சின்ன பிள்ளாண்டு, ஏ சின்ன பிள்ளைன்னு சொல்லாது, நீ தீர்க்கதரிசி அப்படிம்பாங்க. ஆமாம், இன்னைக்கு நான் என்ன எப்படி பார்க்குறேனோ அவர் அப்படி பார்க்கவே இல்லை. அதனால தான் இன்னைக்கு நான் இப்படி நிற்கிறேன். நம் தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஹல்லேலூயா. அவர் பிரத்யட்சமாய் நம்மோடு பேச விரும்புகிறார். ஏசாயா 30:21 சொல்லப்பட்டிருக்கிற வசனம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இன்னைக்கு அநேகருடைய புலம்பலும் வேதனை என்ன தெரியுமா? இந்த சத்தம் ஸ்டாப் ஆகி நெடுநாள் ஆகிவிட்டது. இந்த சத்தம் கேட்குதா அப்படின்னு ஆண்டவர் கேட்டாங்க. எனவேதான் செய்தியை இதுக்கு நேராக, இல்லைன்னா நமக்கு இந்த மாசம் கொடுத்த தீம் வேர்டே அந்த புருஷன் என் அண்டையிலே நின்றிருந்தார். அதுக்கான செய்தி கர்த்தர் அனுமதித்தால் அடுத்த வாரம். ஆமே. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிற கேள்வி, இனி சாயும் போது சத்தம் கேட்கும் என்று நான் எழுதி கொடுத்துருக்கிறேன். உனக்கு கேட்குதா? நான் பேசுறது கேட்குதா? உன் காதில் விழுதா? எவ்வளோ சத்தங்கள் உன் காதில் கேட்குது. அந்த நடுவில் என் சத்தத்தை உன்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? கேட்குதா? ஆமா. இந்த கேள்வியோட செய்தி கேளுங்க. யாருக்கோ சத்தம் கேட்குதா? இல்லை, எனக்கு அந்த சத்தம் கேட்குதா? நம்ம

0: நம் ஆண்டவர் பேசும் தெய்வம். ஹல்லேலூயா. அவர் பேசுகிறார் பிரத்யட்சமாய். நல்ல இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். பிரத்யட்சமாய் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். உன் பின்னாலே அந்த சத்தம் வந்துட்டே இருக்கும். பிள்ளைங்களை வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்கும்போது பின்னாடி சொல்லி கொடுக்குறவங்க இருப்பான். ஆமாம், வலது புறமாய் இடது புறமாய் சாயும் போது அழியுது. சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்கும்போது பின்னாடி இருப்பான். உன் பின்னாலே அந்த சத்தம். ஆண்டவரே, என்ன சாஞ்சு விழுந்து புரண்டு அடுத்த தெருவுக்கு போன பிறகும் எனக்கு இன்னும் சத்தமே கேட்க மாட்டேங்குது, சத்தம் கேட்குதா? ஆண்டவர் சொல்லுகிற, நான் பேசுறேன், உனக்கு சத்தம் கேட்குதா? அடுத்த ஆண்டவர் நீங்க பேச, ஆண்டவர் நான் பேசுறேன், உனக்கு சத்தம் கேட்குதா? அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். கர்த்தருடைய சத்தம் கேட்க என்ன செய்யணும் அப்படின்னு பைபிள்ல பார்த்தா நிறைய இருக்கு. அதுல பிரதானமான ஒரு காரியத்தை தான் அது தியானிக்க தான் எனக்கு டைம் இருக்கும். ஆமென். பாயிண்டா எழுதணும்னா நிறைய சொல்லலாம். ஆமென். சாமுவேல் அர்ப்பணித்தான், சத்தம் கேட்டான். ஆபிரகாம் அனுசரித்தான், சத்தம் கேட்டான். யோவான் ஆவிக்குள்ளானான், சத்தம் கேட்டான். இப்படி பைபிள்ல சத்தம் கேட்பதற்காக நிறைய நிறைய பார்க்க முடியும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்று பேசும்படி பிரதானமாய் இருதயத்திலே வைத்த வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 6:5-7 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம்.
1: அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை
0: தொட்டு,
1: இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால்
0: உன் அக்கிரமம் நீங்கி
1: உன் பாவம் நிவிர்த்தியானது என்றார்.
0: சுத்திகரிப்பு நடக்கிறது. அந்த சுத்திகரிப்புக்கு பிற்பாடு 8
1: பின்பு யாரை,
0: பின்பு எதற்கு பின்பு? சுத்திகரிப்புக்கு பின்பு யாரை நான் அனுப்புவேன்?
1: யார் நமது காரியமாய்
0: போவான் என்று உரைக்கிற
1: ஆண்டவருடைய
0: சத்தத்தை கேட்டேன். எதற்கு பின்பு? எல்லாரும் சொல்லுங்க யார் யார் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறீங்க? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறவர்கள் சுத்திகரிப்புக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். ஐயோ, நான் அசுத்த உதடுகள்,

0: சுத்திகரிப்பை யார் விரும்புவாங்க தெரியுமா? என் அப்பா குரலை நான் கேட்கணும்னு விரும்புறேன். தேவ சமூகத்தில் ஏசாயா நிற்கிறான். மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது அவன் தீர்க்கதரிசி, பரிசுத்தவான். ஆனால் அந்த பரிசுத்தருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கிறவனால தன்னை ஒரு பரிசுத்தவானா ஒத்துக்கொள்ளவே முடியலை. ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். நாம் யாரை ஆராதிக்கிறோம், யாரை சேவிக்கிறோம்? ஆலயத்துக்குள்ள என்றாகும் போது இந்த ஏசாயா சேராபியன்கள் துதிக்கிற சத்தத்தை கேட்கிறான். ஆலயத்துக்குள் வருகிற அத்தனை பேருமே ஆராதிக்கிறவர்களுடைய சத்தத்தை கேட்கிறோம். இங்க ஃபர்ஸ்ட் பாடுறாங்க, கேட்கிறோம். அடுத்து வர்ஷிப் நடக்குது, கேட்கிறோம். செய்தி கொடுக்கிறாங்க, எல்லாமே கேட்கிறோம். அதற்கு மேல, அதையும் தாண்டி, ஆராதிக்கிறவர்களின் சத்தத்தையும் தாண்டி, ஆண்டவருடைய சத்தம், ஆராதனைக்குரியவருடைய சத்தம், இதை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. ஆமென். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க, இன்னும் சொல்லணும்னா, கர்த்தர் என்னோடு பிரத்யட்சமாய் பேச, கர்த்தர் என்னோடு முகமுகமா பேச, கர்த்தர் எனக்குன்னு மாத்திரம் பேச, என் காதுகள் அவருடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்க நான் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது, அவசியமாயிருக்கிறது, அவசியமாயிருக்கிறது. இந்த செய்தி எழுதும் போதே என் இருதயத்தில் எழும்புறச்சமோ, கழுவும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கேட்கும் திறனை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இந்த காதுல உங்க சத்தத்தை நான் அதிகமாய் கேட்க விரும்புகிறேன் ஆண்டவரே, அதிகமாய் கேட்க விரும்புகிறேன். நீங்க நல்லா கவனிங்க. பிரதான ஆசாரியனாகி யோசுவா சகரிய 3வது அதிகாரத்துல கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அவனுடைய அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு சுத்தமான பாகை தரிப்பிக்கப்பட்ட பிறகே அவனை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அதுவரை அவனை பார்த்து பேசல, அங்க நிக்கிறவங்களை பார்த்து பேசுறார். சாத்தான ஃபர்ஸ்டே கெட் அவுட் அப்படின்ட்டார். கடிந்து கொண்டதை ஓடிட்டான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உடனே யோசுவாவை பார்த்து பேசல. இதெல்லாம் தான் ஆவியானவர் நேற்று இடைப்பட்டு கொண்டிருந்தார். நீ இங்கே தான் நிற்கிற, என் கூட தான் நிற்கிற. அவன் பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து பேசுகிறார். சகரிய 3வது அதிகாரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 3-4 வாசிங்க.
1: யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர்
0: தமக்கு முன்பாய் நிற்கிறவர்களை நோக்கி,
1: இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரம்,
0: அவர் தமக்கு முன்பாய், எங்க யோசுவா நிக்கிறா, ஆண்டவர் அவனை பார்த்து பேசாம மற்றவங்களை பார்த்து, இவனுக்கு மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை
1: களைந்து போடுங்கள்.
0: அவர் சத்தத்தை நீ எவ்வளவு ஆசைப்பட்டு கேட்கணும்னு விரும்புறியோ, அதை விட அவர் உன் கூட பேசணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் உன்னை சுத்திகரிப்பதற்கு அவர் சமூகத்துல கொண்டு வந்து இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள் என்கிறார். 5வது வசனத்துல அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். 6வது வசனம் கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக. 8வது வசனம் இப்போதும் பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவாவே நீங்கள், ஆமென். நான் எங்க நிக்கிறேன், நான் பக்கத்தில் நிக்கிறேன். ஆண்டவர் யாரை பார்த்து பேசுறார், ஆனா நான் எதை விரும்புறேன் அப்பா, பர்சனல் என்ன பார்த்து, நீ யோசுவாவே, ஜான்சாமே, நீ கேளுப்பா, நீ கேளுப்பா. ஆண்டவர் எனக்கான மெசேஜ இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து விடுறதை விட மேன்மை, எனக்கான மெசேஜ ஆண்டவர் சொல்ற, உங்களை பிரத்யட்சமாய் கதை பேச விரும்புற எனக்கு ஆண்டவருக்கு நடுவில் இன்னொரு ஆள். அன்னைக்கு பிராகாரத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் வெளியே நிப்பாங்க, ஒரு ஆசாரியன் உள்ள போயிட்டு மெசேஜோட வருவான். ஆண்டவர் சொல்றார், எல்லாரையும் உள்ள கூப்பிடு, எல்லாரையும் உள்ள கூப்பிடு, எல்லாரையும் உள்ள கூப்பிடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இளைய குமாரன் திரும்பி வரான், திரும்பி வரான். அப்பா அன்பை வெளிப்படுத்தி அவனை கட்டி பிடிக்கிறார், முத்தமிடுகிறார். உடனே அப்பாவை பார்த்து பேசிட்டு இருக்கிறப்பா, நான் உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் சொல்லும் போது, அப்பா லூக்கா 15:22
1: அப்பொழுது தகப்பன்
0: தன் ஊழியக்காரரை, தன் மகனை நோக்கி என்று அல்ல,
1: தன் ஊழியக்காரரை நோக்கி,
0: தன் ஊழியக்காரரை நோக்கி, இவளுக்கு வஸ்திரத்தை மாத்து. அன்பு அனுபவிக்க முடியும், வார்த்தையை கேட்க முடியலையே. பிரசனத்திலிருந்து அன்பு அனுபவிக்கிறோம், அணைக்கிறது ஃபீல் ஆகுது. ஆனா அப்பா ஏன் என்கிட்ட டைரக்டா பேசாம ஊழியக்காரரை நோக்கி? இன்னைக்கு அது போதும்னு நிறைய பேர் இருந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே பேசினா போதும், நாங்க இப்படிதான் இருப்போம், சண்டே வரும், சர்ச்சில் பாஸ்டர் ஏதாவது பேசுவாங்க, ஓகே, மோசே பேசினா போதும். ஏன் கர்த்தர் பேசன்றான்னு விரும்புகிறாங்க தெரியும்? கர்த்தர் பேசணும்னா நம்ம ஆயத்தமாக இருக்கணும், சுத்திகரிக்கணும், அது வேண்டாம். இன்னைக்கு எல்லாரையும் கை தூக்க வைக்க நான் விரும்பலை. ஆனால் இதில் ஒரு கூட்டம் என் அப்பா என்கிட்ட பேசுறத கேட்கணும்னு விரும்புகிறேன். ஒரு கூட்டம் இருக்கிறதுனால தான் இந்த செய்தியை பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு பேச வைக்கிறார். ஆண்டவர் என்கிட்ட பேசுவாரா? ஏன் பேச மாட்டார், ஏன் பேச மாட்டார். யோனா பெரிய தீர்க்கதரிசி, யோனாட்ட பேசினார்ல, யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார், மீன்கிட்ட பேசினார்ல. ஒரு ஆமணக்கு செடியை வளர விட்டு அந்த ஆமணக்கு செடியை அழிக்கும்படி ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டார், பூச்சிட்டே பேசுறாரு. யாக்கோபு என்னும் பூச்சியே உன்கிட்ட பேச மாட்டாரா? ஆமே. யோனாட்ட பேசின லாங்குவேஜ் வேற, மீன்கிட்ட பேசின லாங்குவேஜ் வேற, பூச்சிட்ட பேசின லாங்குவேஜ் வேற. என்ன லாங்குவேஜில் பேசியிருப்பார், அதுக்கு என்ன சொன்னால் புரியுமோ அப்படி பேசுவாங்க. ஆமே. இந்த மக்குக்கு என்ன சொன்னால் புரியும்னு அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரே கேள்வியை கேட்க விரும்புகிறார், என் சத்தம் கேட்கணுமா உனக்கு? நான் பேசுகிறேன், என் சத்தம் கேட்கணுமா உனக்கு? ஆண்டவர் என்ன கெட்டியெல்லாம் பிடிச்சிங்களே, இன்னும் நான் உன்னை கெட்டி பிடிச்சிருந்தான் பாருக்கிறேன். அண்ணா என்னால் உன்கிட்ட டைரக்டாக பேச முடியலையே, என்னால் உன்கிட்ட டைரக்டாக பேச முடியலையே. பையனை கெட்டி பிடிச்சிட்டு தன் ஊழியக்காரர்களை நோக்கி, ஆமே, பையனை கட்டி பிடிச்சிட்டு, அவருடைய அன்பு மாறாதுதுங்க, அவருடைய அன்பு மாறாது. கடந்த நாளில் ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன். அவருக்கு திடீர்னு ஒரு பலவீனம் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டாச்சு. அப்போ டாக்டர்ஸ் ஃபேமிலியை பார்த்து சொல்கிறாங்க, அந்த ஊழியக்காரருடைய ஃபேமிலியை பார்த்து, பெரிய ரிஸ்க்கு, ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன வேணாலும் நடக்கலாம், கார்டியக் அரெஸ்ட் வரலாம், ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நாங்களும் 100% வந்து ஹோப் கொடுக்க முடியாது, ஆனால் இந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை பண்ணி ஆகணும். அப்படி ஒரு பாதிப்புக்குள்ளாயிட்டார், பாதிப்புக்குள்ளாகி அப்போ வீட்டில் வேறு வழி இல்லை, ஏன்னா வலி தாங்க முடியலை. அப்பொழுது இந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பகுதி உடம்புலேருந்து எடுக்கிறாங்க. 8 மணிக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்குது. இந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சந்தித்த வேதனையை சொல்கிறாரு, அதெல்லாம் தாங்க முடியாத வேதனை. இப்போ வலியில் அவர் துடித்தாராம், துடித்துட்டு ஐயோ ஒரு நாள் பிறந்து கண் விழித்ததும் ஐயோ நான் இன்னும் உயிரோடு இருக்கிறானா, ஏன்னா வலி தாங்க முடியலை சொல்கிறார். ஏன்னா அப்படி செத்துட்டா நல்லா இருந்திருக்குமே, நல்லா செத்துட்டா, ஏன்னா வலி தாங்க முடியலை. அப்போ அந்த நாட்களில் அவருக்கு தூக்கம் போச்சு, சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு, டேவில் பக்கத்தில் வந்து நின்று பேசிட்டான், என்ன பயங்கர விசுவாசம் எல்லாம் பேசினியாமே, விசுவாசத்தெல்லாம் பேசின, எங்க எங்க, ஏ அவர்லாம் சும்மாப்பா, அப்படிலாம் வந்து காப்பாற்ற மாட்டார், அப்படின்னா வந்திருக்கணும், நீ எவ்வளவு கத்துற, நான் தானே உன் பக்கத்தில் வந்திருக்கிற, நான் தானே உன் பக்கத்தில் வந்திருக்கிறேன், எங்க அவரு, எங்க அவரு, அப்படிப்பட்ட 3 மாசம் அந்த வலியில துடிக்கிறாரு. அந்த டெவில் பக்கத்துல பெட்டு பக்கத்துல வந்து உட்காந்துருந்து பேசிட்டான். எங்க அவரு பயங்கர பிரசங்கெல்லாம் பண்ண, ஒரு தண்ணீரை கடக்கும் போது உங்ககூட எங்க வர்றாரு? நான் தானே வரேன். அதெல்லாம் போய் அவர் சொல்றாரு, என்னுடைய நான் என்னெல்லாம் ப்ரீச் பண்ணானோ எனக்கு டவுட் வர்றது மாதிரி ஆயிட்டு. அப்படி 3 மாசம் ஆண்டவர் அமைதியா இருந்தான். ஆனாலும் ஒரு கட்டம் வரும்போது அப்பாலே போன விரட்டுறாரு, அது திருப்பியும் வருது. அந்த நாட்களில் தான் நம்ம காலடி தெரியாமல் சாங்னால அவர் ரொம்ப பலப்பட்டிருக்கிறார். இப்போ ஒரு நாள் இப்படி தான் காலையில் 2 மணிக்கு ஆமே இவர் கத்துறாராம். தாங்க முடியாமல் நிறைய பேர் வந்து ஆண்டவரே இயேசு வந்து சிலுவையில் ஏனென்னை கைவிட்டிருந்த வார்த்தையை வந்து தாங்க முடியாமல் ஆண்டவரை விட்டுட்டீங்களா, ஆண்டவரே கைவிட்டுட்டீர் ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவருடைய சத்தம் மெதுவா கேட்குது. 3 மாசத்துக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏ, உனக்கு எவ்வளவு நேரம் ஆபரேஷன் நடந்தது? 8 மணிக்கு. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அன்னைக்கு உன் கதை முடிஞ்சிருக்கும். கார்டியக் அரெஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு, அதுவும் வந்திருக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த 8 மணி நேரம் நீ பெட்ல இல்லை, என் மடியில நான் உன்னை வச்சிருந்தேன், என் மடியில நான் உன்னை வச்சிருந்தேன். அந்த இவ்வளவுதான் பேசின அந்த 8 hours என் மடியில நான் உன்னை வச்சிருந்தேன். டாக்டர்ஸ் கத்தி எடுத்துட்டு வரும்போது என் மடியில இருந்த டாக்டர்ஸ் என்னென்னலாம் உனக்கு வரும்னு சொன்னாங்களோ அது வராதபடி நான் காத்தேன். அவ்வளவுதான், அவர் எழும்பிட்டார். இன்னைக்கும் கிருபையினால ஒளிய செஞ்சிட்டு இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனைக்கும் அன்பை அறிந்த பின்பும் இந்த இந்த அன்புக்கு இணையே கிடையாது. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோங்க அந்த கைய கொடுத்து ஒருத்தங்களுக்கு பிரைஸ் லாட் கொடுத்தா, ஆனா இந்த அழுக்கு வஸ்திரம் இருந்தும் என்னை கட்டி பிடிக்க அவர் வைத்த கிருபை, அவர் பாராட்டுனக்கு என்ன அப்படியே நான் இருக்கிற வண்ணமா என்னை கட்டி பிடிக்கிறதுக்கு அவர் ரெடி. என்னை அப்படி கட்டி பிடிச்சதுனால தான் இன்னைக்கு ஊழியக்காரனா நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நான் செய்தி கொள்ள வரேன். ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை இந்த ஒரு சாட்சி சொன்னதுனால சொல்றேன். சில கடினமான சூழ்நிலையில அதெல்லாம் தாண்டதுக்கு சான்ஸே கிடையாது. தாண்டி நிக்கிறோம்னா நம்ம ஹாஸ்பிட்டல் பெட்ல இல்ல, அக்னியில இல்ல, வீழுந்தது தீலல்லா, என் இயேசுவின் கரங்களில் ருசித்தவங்க வலது.

0: ஆமென். ஹல்லேலூயா. மகனை கட்டி பிடிக்கிறா, முத்தமிடுகிறா, ஆனா ஊழியக்காரரை பார்த்து பேசுகிறார். என்ன செய்கிறார்? இம்மிடியட்டா என்ன செய்ய சொல்ற தெரியுமா? நீ வஸ்திரத்தை கொண்டு வா, இதெல்லாம் மாத்து, இதெல்லாம் மாத்து. சுத்திகரிக்கப்பட்ட பிறகு கூடாரத்துக்குள்ள கொண்டு போய் அப்ப பையன் கூட பேசுறார். ஆலயத்தில் இருந்து அவர் என்னோடு பேசுகிறதை கேட்டேன். வெளியே இறங்கி வந்து என்ன சுத்திகரித்து உள்ள பிராகாரத்தில் தான் சுத்திகரிப்புக்கான எல்லாமே இருக்கும். சுத்திகரிக்கப்பட்ட உள்ள மூத்த குமாரன் வரான், வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியின் சத்தம் கேட்குது, மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கிறது. ஆமே, கர்த்தருடைய சத்தம். அப்பா உங்க கூட. ஆமே, நம்ம எல்லாம் பிள்ளைகள் அல்லவா? டைரக்டா பேச விரும்புறார். ஆமே, என்னுடைய ஆசை எல்லாரும் கேட்கணும் அந்த சத்தத்தை. நான் ஆலயத்தை ஆண்டவர் என்னோடு பேசினதை நான் கேட்டேன், ஆண்டவர் என்னோடு பேசினதை நான் கேட்டேன், ஆண்டவர் என்னோடு பேசினதை. ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, இப்ப சுத்திகரிக்கப்படணும். இப்ப சுத்திகரிக்கப்பட நான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீரின் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறேன், என் இருதயத்தை நீர் சோதித்து பார்க்கிறேன். நம்முடைய அந்தரங்கம் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறது என்பது மிக மிக மிக மிக முக்கியம். எசேக்கியேல் 8வது அதிகாரம் அதனுடைய 6 முதல் நீங்கள் வாசிக்க கேட்டால். ஆமென்.
1: அவர்கள்
0: செய்கிறதை
1: காண்கிறாயா?
0: என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு
1: என்னை
0: தூரமாய் போகும் பண்ணும்படியான
1: இஸ்ரவேல் வம்சத்தான்
0: இங்கே செய்கிற
1: மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் அல்லவா?
0: காண்கிறாய். இந்த வார்த்தையை கேட்டீங்களா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான அருவறுப்பு. நானும் நீங்களும் அவருடையவர்களாய் மாற்றப்பட்டோம், கிரயத்துக்கு கொள்ளப்பட்டோம். ஆமே. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும்
1: உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்து.
0: நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நம்முடைய ஆத்மாவை மட்டும்தான் மீட்டிருக்கிறார், ஆத்மா மட்டும்தான் ஆண்டவருக்குரியது நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, இந்த சரீரம் தேவனுக்குரியது. உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் சரீரம் தேவனுக்குரியது, என் ஆவி தேவனுக்குரியது, என் ஆத்மா தேவனுக்குரியது. அப்போ ஆண்டவர் நம்மை தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலமா இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்க ஆண்டவர் சொல்லுகிறார், என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரம் போகும் பண்ணும்படியான காரியம். 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியேல் 8:7,
1: என்னை
0: பிராகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார்,
1: அப்பொழுது
0: சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன் என்று சொல்லுகிறார். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு. நான் சுவரிலே துவாரமிட்ட போது இது ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவறுப்புகளை பார். வெளியே நின்று ஒரு சின்ன ஹோல் போட்டு பார்க்க வைக்கிறார், வெளியே இருந்து உள்ளே காண்பித்து கொடுக்கிறார், உள்ளே காண்பித்து கொடுக்கிறார். வெளியே பார்க்க சூப்பராக தான் இருக்கு, நல்ல ஆலயம், சூப்பர்பா. சண்டேன்னா இவங்க ஒயிட்டன் ஒயிட்டு தான், ரொம்ப சூப்பராக இருக்கு, அவ்வளோதான். சண்டேன்னா இவங்க ஃபோனு சுவிட்ச் ஆஃப் தான், ரொம்ப சூப்பராக இருக்கு. வெளியே பார்க்க ஆண்டவர் வந்து இசைக்கியலுக்கு ஒரு சின்ன ஹோல் போட்டு உள்ள காட்டி கொடுக்கிறார். இங்க இருந்து நான் உங்க மத்தியில பேசிட்டு இருக்கும் போது நீங்க என்னுடைய வெளி தோற்றத்தை பாக்குறீங்க, என்னுடைய எக்ஸ்பிரஷனை பாக்குறீங்க, என்னுடைய ஆக்ஷனை பாக்குறீங்க. ஆனா சர்வ வல்லவர், மகா பரிசுத்தர், நடுக்கத்தோடு சொல்லுகிறேன், ஏன் உள்ள பார்க்கிறார், உள்ள பார்க்கிறார், உள்ள பார்க்கிறார். ஆமே ஆமே, அவர் உள்ள பார்க்கிறார். ஒவ்வொருவருடைய அந்த ரங்கத்தை பார்க்கிறார். அதனாலதான் தாவீது சூப்பரா அவர் ஜெபம் பண்ணிருக்கார், ஆண்டவரே ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாய் நீதிமான் அல்லாததினால் அடியேனே நியாயம் தீர்க்க. ஆண்டவரே நான் யோக்கியன் அல்ல, நானும் யோக்கியன் அல்ல, இவங்களும் யோக்கியன். நம்ம அப்படி நம்ம கூட ஒரு பத்து வரையாவது அவன் ஏசை அப்படிதான் ஆண்டவரே. நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், என் ஜனங்களும் அப்படிதான் ஆண்டவரே. அல்லேலூயா. தாவீது ஆண்டவரே ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாய் உள்ள பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது 10:11 வாசிக்க டைம் இல்லாததுனால சொல்றேன், அருவறுப்பு இருந்துச்சு. 11 வசனத்தில் ஆராதனை இருந்தது. அருவறுப்பும் இருக்கு, ஆராதனை இருக்கு. கர்த்தர் எங்க இருக்கிறார்? வெளியே நின்று சின்ன ஓட்ட போட்டு பார்க்கிறார். வெளியே நின்று ஒரு சின்ன ஓட்ட போட்டு பாரு. ஆண்டவரே ஜனங்க உங்களை ஆராதிச்சுட்டு இருக்க, நீங்க ஆண்டவர் வெளியே நிக்கிறீங்க. எசேக்கியேல் வா பாரு, உள்ள என்ன நடக்குது. ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, கொஞ்சம் உள்ள போய் பாரு. அருவறுப்பு, உள்ள அருவறுப்பை வச்சுட்டு இங்க வந்து குளோரி ஹாலேலூயாலாம் சொல்லி ஆராதிச்சா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. சேராபிங்கள் சத்தம் கேட்கலாம், ஆராதனை நடத்துறவங்க சத்தத்தை கேட்கலாம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னா. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நான் சுத்திகரிக்கப்பட என்னை ஒப்பு கொடுப்பதை தவிர வேறே வழியே இல்லை. பலிபீடத்தில் என்னை பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கிறது, மற்ற நாட்களில் அருவறுப்புகள் இருக்கிறது என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே இல்லை, உள்ளே இல்லை. என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரம் போக பண்ணும்படியாய். சொந்தமாக்கினார், நான் அவருடைய சொந்த வீடு, நான் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விரும்பி செய்து கொண்டே இருப்பேனா? சொந்த வீட்டை விட்டு இறங்கி போறது மாதிரி வலி இருக்கு தெரியுமா? அந்த வலி வேற. வாடகை வீட்டில் இருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போகும்போதே ஒரு வலி இருக்குது. ஏன்னா அந்த வீட்டில் ஒரு 2-3 அல்லது 5 சில 10 இருந்து பழகியாச்சு அந்த வீட்டிலேருந்து போகும்போது. ஆனால் சொந்த வீட்டிலிருந்து ஒருத்தங்களை வந்து போகிறதுங்கிறது, அது வந்து டைஜஸ்ட் பண்ணவே ரொம்ப சிரமம். சிலர்லாம் வந்து வேறு வழி இல்லாமல் தங்கள் வீட்டில் விற்பாங்க, விற்றுட்டு போகும்போது அந்த பெயின்ங்கிறது வந்து அவங்களால தாங்கவே முடியாது. இங்கே நான் அவருடைய சொந்த வீடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்னையே விரட்டிட்டுடா, என்னையே விரட்டிட்டு பாரு, என்னையே விரட்டிட்டு பாரு. சொந்த வீட்டில் இருந்து நேற்று டெய்லி மன்னா ரெக்கார்டிங்கில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தார், அற்ப சந்தோஷத்துக்காக நித்திய சந்தோஷத்தை இழந்துடாத, இழந்துடாத. நித்திய சந்தோஷம்னா என் வாழ்க்கையில் இயேசு இருப்பதுதான். சில காரியங்களை நாம் செய்து நியாயப்படுத்துகிறோம். ஆண்டவர் சொல்றார், என்ன என்ன என்ன விரட்டுறா இவன். கர்த்தர் பிசாசுகளை துரத்த வரம் கொடுத்தா நம்ம வரத்தை வாங்குறது வர அவர் கூட இருந்துட்டு வரம் தந்தவரை விரட்டுறோம். என்னை என்ன போகப்பட்டோம், என்ன என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு. ஆமென். 12 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? அந்தகாரத்திலனா யாரும் பார்த்துடக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, பாத்தியா, இது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. சிலர் பார்த்திருக்கீங்களா, ஏதாவது ஒரு மறைவில் போய் நிற்பாங்க, எதுக்கு போனாங்கன்னு தெரியாது. கொஞ்ச நேரம் அவங்க நிக்க இடத்துல இருந்து போக பறந்துட்டே இருக்கும். ஏன்னா யாரும் ஊரே பார்க்குது சார். சிலர்லாம், அன்னைக்கு ஒருத்தர் சில வருஷத்துக்கு முன்னாடி, அவர் தெரிஞ்சவர், நம்ம சர்ச்சை இல்லை, தெரிஞ்சவர், அவர் எப்படி இழுத்துட்டு இருக்கிறார், நான் வந்துட்டேன் டப்புன்னு கீழே போட்டுட்டு வாயில ஃபுல்லா புகைய வச்சுட்டு இருக்கிறார். அது அந்த நான் போயிட்டேன் சார், ஃப்ரீயா விடுங்க சார். எதுக்கு சார் அதெல்லாம், எதுக்கு சார் உள்ள வச்சிருக்க, ஃப்ரீயா விடுங்க. ஏங்க, ஒரு ஒரு மனுஷனுடைய கண்கள் பார்க்க கூடாதுன்னு எப்படி? ஆண்டவரே, அந்த காலத்துல மூப்பர்கள் செய்யறத பாரு. ஆமே, எப்படிப்பா என்ன உள்ள இருக்க சொல்ற? இவன் சொல்லிட்டு இருக்கிற ஆண்டவர் என்ன கைவிட்டார் அங்க பாருங்க, அப்படிதான் சொல்றாங்க. 12 வசனத்துல, கர்த்தரங்களை பார்ப்பதில்லை, கர்த்தர் தேசத்தை
1: கைவிட்டார்.
0: நான் எப்படி கைபிடிப்பேன் ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் என்ன கைவிட்டான், எனக்கு எப்படி உன் கை, இந்த கையை நான் எப்படி பிடிக்கேன்னு கேட்கிறார். அன்னைக்கு பிடிச்ச, அன்னைக்கு பிடிச்ச, நீ ப்ராமிஸ் பண்ண, இனி வாழ்ந்தாலும் உம்மோடுதான். நீ இந்த கையில திருப்பி அந்த பாவத்தை செஞ்சு வந்துட்டு என்ன பிடின்னு சொல்ற பாரு, என்ன நீ திருப்பி ஆணி அடிக்க விரும்புறியா என் கையில? என்ன நீ மறுபடியும் என் கையில ஆணி அடிக்கிறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமான்னு கேட்கிறா. உன்னை நான் என் கையில வரைஞ்சு வச்சதை நீ மறந்து இந்த கையில திரும்ப திரும்ப ஆணி அடிக்கணும்னு நினைக்கிற பாரு. உன்னை நான் நேசித்தது குத்தமான ஆண்டவர் கேட்கிறார். அதே கையில ஆண்டவர் என்ன கைவிட்டார். ஆண்டவர், நான் ஆராதிக்கலையா, நான் சர்ச்சைக்கு வரலையா, நான் காணிக்க கொடுக்கலையா, நான் எதுவுமே செய்யலையா, எல்லாம் தானே செய்யறேன், ஆண்டவர் ஏன் எனக்கு எதுவும் செய்யாம இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ரங்கத்தை பாரு, அந்த ரங்கத்தை பாரு, அந்த ரங்கத்தை பாரு. இன்னைக்கு நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, கர்த்தர் கைவிட்டார். ஆண்டவர் கேட்க, நான் எப்படி உன் கையை பிடிப்பேன்னு கேட்கிறார். என் தேவன் யார் தெரியுமா? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். He is holy, holy, holy. நம்முடைய வாழ்க்கை ஆராதனை எல்லாம் நடக்குது, எல்லாம் கரெக்டா நடக்குது. ஆண்டவர் சொல்றார், அருவறுப்ப பாரு முதல்ல, அடுத்தது ஆராதனை. அவள தூபம் காட்டுறான் பா, ஆனா பாரு உள்ள பாரு, துவாரமிட்டு காட்டி கொடுக்கிறான், துவாரமிட்டு. ஹல்லேலூயா. ஏன் காயின் அங்கீகரிக்க முடியல? துவாரம் விட்டு பார்த்தபோது அவனுடைய செய்கைகள் நித்தம் பொல்லாப்பா இருந்துச்சு. ஆமே, ஹல்லேலூயா, ஆமே. 16 வசனத்துல, ஆமே, தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். 17 வசனத்துல, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரரே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவறுப்புகள் அற்பமான காரியமா? பல நேரத்துல நம்ம இப்படி சொல்றோம், இதெல்லாம் ஒரு பாவமா? ஆண்டவர் கேட்கிறார், எவ்வளவு கூலா சொல்றான் பாரு. இதெல்லாம் இதெல்லாம் அற்பமான காரியமா என்ன விட சொல்றியா? எசேக்கியேல் கூப்பிட்டு காட்டி கேட்கிறார். சர்ச்சில் தான் இருக்கிறான், ஆனா முகத்தை காட்ட மாட்டேங்கிறான். நான் என் முகத்தின் ஒளிய அவன் மேல பிரகாசிக்க பண்ணலான்னு வந்தா முதுக காட்டுறான், முதுக காட்டுறான். ஏய், இந்த தப்பு பண்ணாதேன்னா இதெல்லாம் தப்பா? இதெல்லாம் அற்ப காரியமா? பைபிள் சொல்லுது, அநீதி எல்லாம் பாவம் தான், பாவம் பாவம் தாங்க. ஒருபோதும் உங்களை தேவ சமூகத்தில் நியாயப்படுத்தாதிருங்கள். யோபு நீதிமான் கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அந்த நீதிமான் சொல்றார், நான் நீதிமானா இருக்கிறதுனால வழக்காடாம நான் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். தானியேல் இடத்துல ஒரு குற்றத்தை கூட சத்துருக்களுக்கு கூட பார்க்க முடியவில்லை. அப்படி சுத்தம் உள்ள தானியேல், மாசு இல்லாத தானியேல், தன்னை ஆகார விஷயத்துல கூட தன்னுடைய பிரதிஷ்ட போயிடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறான். உயிரை விட பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன், தேவனுக்கு அடுத்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன். அந்த தானியேல் சொல்றார், எங்க நீதியை நம்பி நான் கேட்கல, உங்க இரக்கத்தை நம்பி நான் கேட்கிறேன். ஏனென்றால் நாம் யாரை ஆராதிக்கிறோமோ, ஆமென், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர்.

0: கானானை வேவு பார்த்துட்டு வந்தோடனே யோசுவா காலேபை தவிர மற்ற எல்லாருமே மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக எழும்பி அவங்கள ஒரு டீமை செட் பண்ணி திருப்பி எகிப்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ரொம்ப கோபம் வந்து மோசைக்கிட்ட சொல்கிறார், இந்த ஜனங்கள் எல்லாம் நான் அழிக்க போகிறேன் மோசை, என்னை விடு மோசைன்னு சொல்லிட்டு அவ்வளவு கோபமாக பேசும்போது மோசை ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுவார். என்னாகும் 14:19
1: உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியே.
0: இந்த வார்த்தை கவனிக்க, உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும்
1: எகிப்தை விட்டது முதல்
0: இந்நாள் வரைக்கும்
1: இந்த ஜனங்களுக்கு
0: மன்னித்து வந்ததின்படியேயும்
1: இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார்.
0: அப்ப எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் மன்னித்து ரட்சிக்கப்பட்ட போது நம்மை பாவமர கழுவி மன்னித்து கொண்டு வந்தாரே. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் பாவமே செய்யலை அப்படி சொல்றவங்க மட்டும் கை தூக்க வேண்டாம். என்ன செல்லர் அறவரக்கத்தில் அப்போ எப்படி இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிறோம்? இதான் கிருபையின் மகத்துவம். மன்னித்து நேற்று செஞ்ச பாவத்தை மன்னிக்கலன்னா, நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே? மன்னித்து மோசே சொல்றார், ஆண்டவர் எகிப்தை விட்டது முதல் இந்த ஜனங்க உங்களை ரொம்ப மன்னிக்க வச்சுட்டே இருக்கிறாங்க ஆண்டவரே. மன்னித்து இதுவரை கொண்டு வந்தீங்களே, அப்படியே இந்த அக்கிரமத்தையும் மன்னித்தருளும் சொல்லும் போது கர்த்தருடைய பதில் என்ன?
1: அப்பொழுது
0: கர்த்தர்
1: உன் வார்த்தையின்படியே
0: மன்னித்தேன். அடுத்த வார்த்தை,
1: பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று
0: என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 22
1: என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களை
0: கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்ன வார்த்தைங்க! ஒவ்வொரு நாளும் மன்னிச்சுட்டு வரேன். மோசே நீ ஜெபம் பண்ற, சூப்பரா ஜெபம் பண்ற, அப்படியே இதே மன்னிச்சிருங்க. நான் மன்னிக்கிறேன், ஆனா நான் மன்னிப்பேன்னு சொல்லி என்னை நீ சோதிக்கிற பாரு, அதை என்னால மன்னிக்க முடியாது. நான் மன்னிப்பேன்னு சொல்லி நீ பாவம் செய்யற தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், அது பரீட்சை பார்க்கிறது. வேதம் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறது? உன் தேவனாகிய கர்த்தரை நான் என்ன பண்ணாலும் கர்த்தர் மன்னிப்பார் சொல்லி ஒருத்தன் பாவம் செய்யறான் தெரியுமா, அவன் எதை இழப்பான் தெரியுமா? கண்மலை தண்ணீரை கிடையாது, மன்னாவையும் கிடையாது, ஏலிமையும் கிடையாது, நிழலையும் கிடையாது, கானான இழப்பான். இந்த பூமியிலே வாழ்வதற்கான எல்லாமே அவனுக்கு காரணம் அவர் உண்மையுள்ளவர். எல்லாம் அவனுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும். எல்லாரும் ஒரே ஞான தண்ணீரை தான், கண்மலையின் தண்ணீரை தான் குடிச்சாங்க. அப்படி இருந்தும் அவர்களில் எல்லாரிடத்திலும் கர்த்தர் பிரியமாய். அப்போ அவங்களுக்கு எது நஷ்டப்படும் தெரியுமா? கர்த்தர் தான் மன்னிப்பார். அவர் மன்னிக்கிறதில் தயப்படுத்தவர் சொல்லி ஒருத்தர் துணிந்து ஆண்டு சொல்றார், 1-2 இல்லைப்பா, 10 என்னை பரீட்சை பார்க்கிறான். மோசே உன் விண்ணப்பம் நியாயமானது, ஏன்னா என்னுடைய கிருபையின் மகத்துவத்தை நீ பார்க்கிற. இந்த ஜனங்க அப்படி பார்க்கலையே. நீ கிருபையின் மகத்துவத்தை பார்த்ததுனால நீ என்ன பிரியப்படுத்த என்ன செய்யலாம் நீ வகை தேடுற. இந்த ஜனங்க கிருபையின் திரட்சியை மறந்து போனார்களே. இதுமோடு 10 முறை. அப்போ கர்த்தர் மன்னிப்பார்னு சொல்லி ஒருத்தர் துணிந்து துணிந்து துணிந்து துணிந்து துணிந்து துணிந்து பாவம் செய்வானா, அவனுக்கு இம்மைக்குரிய ஒன்று நஷ்டம் படாது. அது அவனுக்கு கிடைச்சிட்டு தான், அவன் வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய கிடைச்சி. ஆனால் எந்த வாசல் அடைபடும் தெரியுமா? காணான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன்னா அவன் கர்த்தரை கோபப்படுத்துகிறான். நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீடிய பொறுமை உள்ளவர். அவர் சொல்லுகிறார் எரேமியா 15வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில்,
1: நீ என்னை விட்டு பின்வாங்கி போனால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை,
0: அடுத்த வார்த்தை, நான் பொறுத்து பொறுத்து
1: இழைத்து போனேன் என்று,
0: இழைத்து போனேன் என்று
1: கர்த்தர் சொல்லுகிறார்.
0: நாம சோதிச்சு சோதிச்சு கடைசியில் ஆண்டவருடைய பொறுமையை சோதிக்கிறோம். ஆண்டவர், நீர் நீடிய பொறுமை உள்ளவர். சிலருக்கு என்னன்னா, வாழ்றத வர வாழ்ந்துட்டு கடைசியில் அந்த சிலுவையில் ஒரு கள்ளன் தொங்கினான்ல, அவனை மாதிரி போயிடலான்னு. அவனுக்கு அப்பந்தான் அந்த அறிவே வருது. இயேசுன்னு ஒருவர் உண்டு, பாவம் இல்லாதவர் நமக்காய் அடிக்கப்பட்டார். அந்த வெளிப்பாடே அவனுக்கு அப்போதான் வருது. பைபிள் நம்மளை எப்படி வான் பண்ணுகிறது? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் அவனுக்கு கிடைக்கிற தண்டனை மிகவும் கொடியதாயிருக்கும். காரணம், அவன் தேவனை பரீட்சை பார்க்கிறான். தேவனுடைய பொறுமையை, இந்த வார்த்தைகள் எல்லாம் நடுக்கத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று பேசி கொண்டிருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனுதினமும் அனுதினமும் ஆமேன். அதனால தான் தாவீது சொல்றார், நான் உங்க பீடத்தை சுத்தி சுத்தி வரேன், சுத்தி சுத்தி வரேன். இந்த கையில் ஏதாவது கரை இருக்குமா? கழுவுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே, என் கண்களை தூய்மையாக்குங்க ஆண்டவரே. தாவீது எங்க சுத்திட்டு இருக்கிற அந்த பீடத்தை, அந்த பலிபீடத்தை, ஏன் பலிபீடத்தை சுத்துற? என் அதுலதான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கு. அந்த ரத்தம் என்னை பாவமர கழுவும். அனுதினமும் அதனாலதான் நித்தம் அர்ப்பணிக்கணும் சுத்திகரிக்க. அதை தான் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும், எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, இன்னும் வலதுகரத்தை உயர்த்தி எத்தனை பேர் என் கூட சொல்ல விரும்புறீங்க? இது போல

0: பிரியமானவர்களே, பிரியமானவர்கள், ஒரு சில வார்த்தைகளை கொஞ்சம் ஸ்பீடா சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஆமே. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் இடத்திலே கர்த்தர் இஸ்ரவேலின் காரியத்தை வெளிப்படுத்தும் போது தீர்க்கதரிசி கண்ணீரோடு கேட்கிறார், 7வது அதிகாரம். ஆமென். 7வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை வாசிங்க.
1: அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்த போது நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப
0: யாராலே எழுந்திருப்பான்.
1: அவன் சிரித்து,
0: ஆண்டவரே அவன் ரொம்ப கஷ்டப்படுற, ஆண்டவரே மன்னித்தருளும் சொன்னதும் கர்த்தர் இறங்கி சொல்லுகிறார், கர்த்தர் நான் வாசிக்க, கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படியாவதில்லை. திரும்பிய 4வது வசனத்துல இதோ அக்னியாலே நியாயம் விசாரிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதும் உடனே ஆமோஸ் சொல்லுகிற 5வது வசனத்துல அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துங்கப்பா, யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பா, அவனுக்கு உங்களை விட்டா யாருண்டா ஆண்டவரே, அவன் சிரித்து போயிட்ட ஆண்டவரே, அவன் ரொம்ப சின்னதாயிட்டான்ப்பா, எல்லாமே இழந்து இப்ப உயிர் மட்டும் இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றார், மனஸ்தாபப்பட்டு அப்படிலாம் ஆகாதுப்பா, அப்படியெல்லாம் ஆகாது, இது கிருபையின் காலம். 7வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது
1: பின்பு அவர் எனக்கு காண்பித்ததா,
0: இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதில் மேல் நின்றார். அவர் கையில் தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட மதில், கர்த்தருடைய வார்த்தை. அவர் அளக்க ஆரம்பிச்சிட்டார்னா அவனவன் கிரியைகளுக்கு தக்க பல. அவர் அளக்கும் போது சொல்லுகிறார் 8வது வசனத்துல நீ என்னத்தை காண்கிறாய் என்றார், தூக்கு நூலை காண்கிறேன் என்றார். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். மன்னித்து கொண்டு வரார். பரவாயில்ல, நம்ம இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தா அப்படியே கொண்டு போயிடுவார். இந்த தூக்கு நூலை பிடிச்சிட்டார்னா யாருக்கு நினைக்க முடியும்? சோதோமுக்கு நேர தூக்கு நூலை பிடிச்சார் பாருங்க. சபையே, நாம் அந்த மன்னிப்புல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் தாவீது இப்படி சொல்லுகிறார், உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் என்ன இன்னைக்கு மன்னிச்சதுனாலதான், சபையை கேளுங்க, உங்களை மன்னிக்க சித்தம் பண்ணதுனாலதான், நம்மை மன்னிக்கிற கிருபை இன்னும் நம்மேல் வைத்ததுனாலதான் இன்னைக்கு நாம் அவருடைய சமூகத்தில் நிற்கிறோம். இதை மறந்துடக்கூடாது. அவர் நாளை தூக்கு நூலை எடுப்பதற்கு முன்னே இன்று அவரிடத்துல நாம் பெற்ற பாக்கியம், நமக்கு தலைவராய் இயேசு இருப்பது. ஆகான் ஒரு பாவம் செய்தான், ஆகான் பாவம் செய்து அதனால இஸ்ரவேலருக்கு ஒரு பிரச்சனை, யோசுவாவுக்கு வருத்தம். யாருன்னு கண்டுபிடித்து ஆகான் பேர்ல சீட்டு விழுது, இங்கே வா கூப்பிட்டு மகனே அப்படிங்கிறார். யோசுவா எப்படி சொல்றாரு, மகனே. 7:19 யோசுவால எடுக்க வேண்டாம், நேரம் போயிட்டு, அதனால மகனே நீ என்னப்பா செஞ்ச சொல்லுப்பா. அவன் உடனே ஒழிக்காம சொல்லு, மறைக்காம சொல்லு. 20வது வசனத்துல உடனே அவன், நான் கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செஞ்சிட்டேன், இப்படி இப்படி செஞ்சிட்டேன்னு தன் பாவத்தை எல்லாம் தான் செய்ததெல்லாம் சொல்லுகிறான். எல்லாத்தையும் கேட்டுட்டு யோசுவா சொல்ற, என்ன நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, இவன் குடும்பம் மொத்தத்தையும் கல்லால் அடிங்கிறான். கற்குயல் அவன் மேல போடப்பட்டது. தாவீதை ஒருவன் பயங்கரமா தூஷிக்கிறான், அவன் தான் யார் அப்படின்னா சீமை. அந்த சீமை தாவீது கிட்ட வந்து காலில் விழுந்து, நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படி கெஞ்சும் போது தாவீது, இங்க பார்ப்பா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நீ சாக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவனை விட்டுட்டு மகன் சாலமோன்ட்ட சொல்றான், அவன் நிம்மதி அவன் சாகக்கூடாது. ஆமென். எனக்கு ஒரு தலைவர் உண்டு, நான் என் பாவத்தை அறிக்கை செய்த போது என்னை கல்லால் அடிக்காமல் என்னை அணைத்துக் கொண்ட என் ஆண்டவர். நான் என் பாவத்தை அறிக்கை செய்த போது அதை மனசுல வைக்காம ஆமென் ஆமென் இந்த வார்த்தையை ஆவியானவர் எழுதி வைத்தார். இளைய குமாரன் திரும்பி வந்து தன் பாவத்தை அறிக்கையிட்டதும் அவன் மேல் உள்ள இஷ்டத்தினால் அவனால் வந்த நஷ்டத்தை நினைக்கல. எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திட்டு வரோம். ஒரு பிள்ளை திருந்திட்டானா அந்த பிள்ளையால வந்த நஷ்டத்தை அதுக்கப்புறம் நினைக்க மாட்டான். சரி அது போனா என்ன, நீ வந்துட்டே இல்லை. ஏன்னா அந்த அப்பா என்ன சொல்றாருன்னா, இவனோ மறித்தான், அவன் எங்க மறித்தான், உயிரோடு தான் இருக்கிறான். ஆனா அப்பா மனசுல அந்த வலி எப்படிப்பட்ட வலி தெரியுமா? ஒரு பிள்ளை மறித்தா என்ன வலியோ அவனுக்கு, வலி என்ன வலி, அவனுக்கு பசினால வலி.

புரிந்து கொள்ள முடியும். ஆடு புதர்ல சிக்கினதுனால தான் கதறிச்சு. ஆனா மேய்ப்பன் ஆடை இழந்ததுனால துக்கத்தோடு தேடிக்கொண்டு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எதற்காக இந்த வார்த்தைகளை கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்தினார், எதற்காக இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசுறார் தெரியுமா? ஒருவரும் கெட்டு போவது பிதாவுக்கு சித்தம் அல்ல, சித்தம் அல்ல. நிறைய வசனம் இருக்கு, நிறைய. ஆனால் நான் இங்கே ஒன்று ரெண்டு வார்த்தைகளை மட்டும் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ஒன்று, சங்கீதம் 99:8, நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற. சில சிக்ஷைக்கு ஒப்பு கொடுத்தாலும், சில தண்டனைக்கு என்ன ஒப்பு கொடுத்தாலும், நீர் மன்னிக்கிற தேவனா, நீர் மன்னிக்கிற தேவனா. ஆண்டவரே, அந்த கோரஸ் பாடு, இன்னுமா என் பேரில் நம்பிக்கை,

0: ஏசாயா 55 அதிகாரம் 7 வசனத்துல, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அடுத்த வார்த்தை, அவர் அவன் மேல்
1: மனதுருகுவான்.
0: மனதுருக்கத்தை அடக்கி வச்சிட்டு இருக்கிறான். லாசரு மரித்த செய்தி கேட்டு 4 கழித்து போகிறார். கண்ணீரை அடக்கி வச்சிட்டு இருந்தார். அங்க போனதும் சொர்ன்னு வருது. ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் ஏன் இப்படி கடினமா இருக்கிறீங்க? ஏய், மனதுருக்கத்தை நான் அடக்கி வச்சிட்டு இருக்கிறேன், நீ மட்டும் திரும்பி வா. நீ திரும்பி வந்து பாரு. திரும்பி வந்தா கல் எறிகிறதுக்கு அவர் யோசுவா இல்ல. திரும்பி வந்தா மனசுல வச்சு அட்டாக் பண்றதுக்கு அவர் தாவீதல்ல. அவர் சர்வ வல்லவர், என் ரட்சகர், என் மெய்ப்பர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு
1: திரும்ப
0: வேற எங்கேயும் போயிடாத, கல்லால அடிப்பாங்க, வேற யார்ட்டையும் போயிடாத, தேவனிடத்திற்கு. அந்த தகப்பன் உள்ளம் கொண்டவர். வேதம் சொல்லுகிறது, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 1:18 வசனத்துல, வழக்காடவும் வாருங்கள்ங்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும். கர்த்தர் சுத்திகரிப்பார். அப்படி சுத்திகரிக்கப்பட்ட பிறகு 25-26 வசனங்களில், 26 வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 1:26,
1: உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளை.
0: வாழ்க்கையை நான் திரும்ப சீர்படுத்துவேன் என் வழியில, என் நிலையில. ஒரு காலத்துல அப்படித்தானே இருந்தேன். வேதத்தை பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சேன். நான் திரும்ப சீர்படுத்துவேன். பின்பு நீ நீதி, அதாவது அந்த சத்தமா வாசிங்க, நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும்
1: பெயர் பெறுவான்.
0: கைகளை உயர்த்தி, faithful city, faithful city, சத்திய நகரம். சத்திய நகரம்னா என்னன்னு சொல்ல தெரியுமா? இவனை நம்பலாம். ஆண்டவர் அப்படி ஒரு பெயரை எனக்கு தர விரும்புறார், உங்களுக்கு தர விரும்புறார். ஆனா இதே யாக்கோபை குறித்து, இதே ஜனத்தை குறித்து 48 நினைக்கிறேன், நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றாய். நீ பிறந்தது முதல்ல மீறுகிறாய். ஆனா உன் பிரச்சனையோடு நீ ஏன்ட்ட வா, வழக்காடும், வா வா, உன் நியாயத்தை சொல், நான் சொல்றேன் இப்படி இப்படி. எஸ் ஆண்டவரே, நீங்கள் மனந்தொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை பூசிப்பீர்கள். நீ ஆமா ஆண்டவரே, எஸ் லார்ட், நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. உன் பேர் என்ன? நான் யாக்கோபு, நான் தந்திரக்காரன், எங்க அண்ணனை ஏமாத்தினவன், நான் யாரு, எங்க அப்பாவை ஏமாத்துறேன். இதை மட்டும் நீ ஒத்துக்கிட்டேன்னா நான் எப்படி மாத்தி வந்துருக்கேன்? faithful city அப்படின்னு என்ன? இவனை நம்பலாம், இவளை நம்ப.

இவனை நம்பலா, சுத்திகரிக்கப்பட்டவனை பரலோகம் நம்போ, சுத்திகரிக்கப்படணும். யார் அனுப்பும், யார் போவாய், நமது காரியமானதும் ஏசாயா சுத்திகரிக்கப்பட்டவன் சொல்ற, நான் போறேன், நான் போறேன்னு சொன்னதும் கர்த்தர் வார்த்தையை கொடுத்து விடுறார். நம்புறார், அவனை நம்புறார். அழுக்கு வஸ்திரம் தரிக்கப்பட்ட யோசுவாவின் அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு சுத்தமான பாகை தரிப்பிக்கப்பட்ட போது யோசுவாவே இதோ வைக்கப்பட்ட கல், அவன் நம்புறாரு, சொல்றார் இங்கே நிக்கிறவர்களுக்குள்ளே, இங்கே நிக்கிறவர்களுக்குள்ளே சுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் நிக்கிறவர்களுக்குள்ளே உனக்கு நான் ஒரு இடத்தை வைக்கிறேன். நம்புறார் கர்த்தர், நம்புறார். சுத்திகரிக்கப்பட்டவன் நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் கர்த்தர் அழைக்க விரும்புகிறார். எத்தனை யசூரன் என்று அழைத்தவர் உன்னையும் என்னையும் நீதிபுரம் என்று சுத்திகரிக்கப்படணும். ஹல்லேலூயா. இளைய குமாரன் சுத்திகரிக்கப்பட்ட போது நம்பினதுனாலதான் மூத்த குமாரன் போய் ரெக்கமெண்ட் பண்றார், பேசுறார், அவன் மரித்தான், இப்பொழுது உயிர் தெழுந்தான், காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான். நம்புறாரு, நம்புறாரு. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தா உங்க அடையாளம் மாறும், உங்க அடையாளம் மாறும், உங்க அடையாளம் மாறும். நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் வரும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அவருடைய சத்தம் உன் காதுகளிலே கேட்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெபமாட போறோம். உண்மையா எனக்கு அந்த சுத்திகரிப்பு வேணும்னு விரும்புறவங்க மாத்திரம் ஆமென். முடிந்தால் முழங்காற்படிட்டு அல்லது எழுந்து நின்று அப்படியே என்னை கழுவ மாட்டவர், என்னை கழுவ மாட்டவர், என்னை கழுவ. அப்படி விரும்புறவங்க யாரையும் பார்க்காம கண்களை மூடி அவங்க வலது கிடத்த நல்ல உங்க இடது கிடத்த இருதயத்தில் வச்சு ஆண்டவரே எனக்கும் உமக்கும் இடையில இந்த பாவம் வந்துட்டு, இந்த அக்கிரமம் வந்துட்டு, இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டேப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே. அப்பா நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை யார்கிட்டயோ சொல்லி எனக்கு உங்களுக்கு நடுவில் மூணாவது ஒரு ஆள் வேண்டாண்டவரே. எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராம, என்றுமே வராம. நான் கொஞ்சம் சாஞ்சாலும் என் காதில் உங்க சத்தம் கேட்கணும். அதுக்கு நான் எவ்வளவு சுத்திகரிக்கப்படணுமோ அவ்வளவாய் சுத்திகரிக்கப்பட என்ன நான் தரேன்ப்பா, என்ன நான் தரேன் ராஜா. என் கூட நீங்க பேசிட்டே இருக்கணும், என் காதுகள் உங்க சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். Come on church, எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவர்ட்ட அப்படியே ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு எத்தனை பேர் தேவ பாதத்தை, இசப்பா இசப்பா என் எண்ணங்களை தூய்மையாக்கும், என் நினைவுகளை தூய்மையாக்குங்க ஆண்டவரே. என் இருதயத்தை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும். வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கிட்ட சொல்லுங்க, ஆமே ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், நீ வேணும்னு அவர் விரும்புறார். உன்னை அவர் இழக்க விரும்பாததுனாலதான் இதுவரை மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்னித்து கொண்டு வந்துட்டான். எல்லாத்தையும் சகித்து சகித்து எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. இளைய குமாரனே உனக்கு என்னப்பா வலி, உனக்கு பசினால வலி, உனக்கு வஸ்திரம் இல்லாததுனால வலி, உன் கால பாதர உன் வாழ்க்கையில சில இல்லாமையினால வலி. ஆனா தகப்பனுக்கு நீ போனதுல இருந்து மரண வலி, அது தெரியுமா உனக்கு? அது தெரியணும்னா நீ அவர்கிட்ட திரும்பி வரணும். திரும்பி வந்து அவர் இருதயத்துல உன் காதை வச்சு பாரு, எனக்கு அது போச்சு, இது போச்சு, அது போச்சு. ஆண்டவர் சொல்றேன், இவனும் மரித்தான், இவனும் மரித்தான். சகோதரனுக்கு அந்த வலி இல்லை, ஆனா தகப்பனுக்கு அந்த வலி. சகோதரனுக்கு வலி என்ன தெரியுமா? இவன் திரும்பி வந்தது வலி. நாம திரும்பி வர்றது நிறைய பேருக்கு பிடிக்கல, ஆனா ஒருவர் நமக்காய் காத்திருக்கிறார், ஒரு தகப்பன் நமக்காய் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இதோ வந்து நிற்கிறேன்ப்பா, இதோ நான் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. முடிந்தால் அப்படி ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி

பாத்திரவானல்ல, என்னை கழுவும், என்னை கழுவும் அப்பா. வேற யாருக்கு நான் வரது பிடிக்காதுப்பா, உங்ககிட்ட வந்திருக்கிறப்பா, உங்ககிட்ட வந்திருக்கிறப்பா. கண்ணி மணிதானே, உன் கண்ணி மணிதான் உன்னை தொடுறவன், என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னீங்களேப்பா.

하나님의 나라 스티가리요 스티가리요 스티가리요 아빠 얘기는 나를 갚았으노 아빠 사태는 나 깨끗어 எனக்கு ஆண்டவர் கடையில் மூடாது மனுஷன் இல்ல சலபா காரபா கண்ணி மணிதானே கண்ணி பிரதான ஆசிரியனாக யோசுவாவே நீ கேள் இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவதற்கான இடத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார் கல்வாரி பலிபீடத்திலே சிந்தப்பட்ட ரத்தம் இதோ சுத்திகரிக்கிறது சுத்திகரிக்கிறது சுத்திகரிக்கிறது உலாவதற்கு ஒரு இடத்தை ஆராதனை

Celere, celere taraba, şatere babalaraba, şatere. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை முழு வேலைச்சோடு அபிஷேகம் என்றவங்க அந்நிய பாஷையில் அந்நிய பாஷையில் சாரி கபல வரா ரீமா மாறா சத்தரா ரீகரபா செலவா சத்தரா ரீகரபோ ரீபோ ரிபலா அச்சரா தரலரபா சேரபா Jesus, Jesus, Mutra Bodigapa, Mutra Bodigapa, Mutra Bodigapa, Sutigari Kapata, Umal Sutigari Kapata, Hippodam, Brother Asari and Yoshua, Kay, that will be a Satan, Salamara, they have a Milamu, they can't be, Shamaha, Rimama, Hantare, Ribaba.

Thank you, Jesus. Thank you, Master. Hallelujah. Hallelujah. ஒரே ஒரு விஷயம், அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ரெண்டு கைகள் அப்படி வானத்துக்கு நேராக உயர்த்தி

0: ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, எனக்கு நீர் உண்டானவரே, எனக்கு எனக்காய் நிற்க, எனக்காய் பேச,
1: என்னை
0: பார்த்து கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல,
1: என்னை நடத்திய
0: எனக்கு நீர் உண்டு. Jesus, Jesus, Jesus, Jesus, Jesus, Jesus.

0: பிரியமான கர்த்தருடைய ஜனமே, அந்த மேகத்துக்கு கீழே அவங்களை வச்சிருக்கிறார் இந்த தேவன். என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம், மரண பரியந்தம் தூரத்தில் இருந்த உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் உன்னிடத்தில் திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வா, அறிந்து கொள்வா. ஜீசஸ், ஜீசஸ். தகப்பனே, உங்க பிரசன்னத்திலே வச்சுக்கோங்கப்பா. உங்க சத்தம் கேட்கிற அனுபவம் எங்க வாழ்க்கையில் அனுதினம் உண்டாக. சுத்திகரியும், சுத்திகரியும். உங்க மறைவுல உங்க ரத்தத்துக்குள்ள சபைய ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வைத்து பாதுகாத்து நடத்தும். மகிமை கனம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது, அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீர முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வாய்ப்பை தந்த டேனியல் பிரதருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்க குடும்பத்தையும் அவங்களையும் ஆசீர்வதிப்பாராக. என்னோடய பேர் தமிழ்ச்செல்வி. எங்கள் ஊர் வந்து மதுரை பக்கம் திருமங்கலம். அப்பா பேர் வந்து சிவனாண்டி, அம்மா பேர் ஒச்சம்மா. நாங்கள் மூன்று பிள்ளைங்க. அவங்களுக்கு மூத்தவங்க அண்ணன் இருக்காங்க, ரெண்டாவது அக்கா, மூணாவது நான். இப்படி எங்கள் காலங்கள் போயிட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பா வந்து மூட தூக்குற ஒரு கூலி தொழில் செய்கிறவங்க தான். அம்மா வந்து அந்தளவுக்கு வேலைக்கு போக மாட்டாங்க, கிராமம் தான், விவசாய வேலை இருந்தால் போவாங்க. களை எடுக்க, புல் பிடுங்க, நாற்று நட, அந்த மாதிரி பருத்தி எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி வேலைகளுக்கு அம்மா போவாங்க. அப்பாவுக்கும் படிப்பு இல்லை, அம்மாவுக்கும் படிப்பு இல்லை. நாங்கள் மூணு பேர் பிறந்தால் ரொம்ப வறுமையான காலம். ஆமாம், எங்கள் கிராமம், நாங்கள் குடியிருக்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த புறம்போக்கு கம்மான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடங்களில் ஒரு சின்ன சின்ன குடிசைகள் போட்டு தான் எங்கள் வீடு இருந்துச்சு. அப்படியேப்பட்ட இடங்களில் தான் எங்கள் வீடு, இந்த குடிசையாக தான் இருந்துச்சு. மண் வீடு, மண்ணு சவரின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வீடு எங்கள் வீடு. நாங்கள் மூன்று பிள்ளைங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு. அப்போ வந்து கஷ்டமான காலம். எங்கள் அப்பா மூட தூக்கிட்டு வந்து தான் தினமும் எங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். எங்களை வளர்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமான காலம். என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் ஒரு மூடை சமைக்கணும். அந்த கோணி சாக்கு தச்சு, அந்த மூடை வெயிட் பார்த்து, அந்த மூடை லாரிலேருந்து இறக்கி, அந்த மாதிரி செய்வாங்க. அப்படி எங்கள் அப்பா எங்களை என்ன செஞ்சார், வளர்த்து கொண்டு வந்தார். ஸ்கூலுன்னு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அங்கே பக்கத்தில் இருக்கும். அப்போ வந்து இந்த காது இப்படி எட்டு வைப்பாங்க, காது எட்டுச்சுன்னா ஸ்கூலில் சேர்த்துக்கிடுவாங்க. அப்படி வந்துட்டு என்ன செய்வாங்க, அப்போ அண்ணனை சேர்த்தாங்க, அக்கா சேர்த்தாங்க, அப்படி என்னையும் சேர்த்து விட்டாங்க. அந்தளவுக்கு நாங்கள் ஒன்றும் பெருசாக படிக்கலை. ஏன்னா அண்ணன் ஸ்கூலுக்கு போகலை, ஆறாவது படித்ததோட நின்றுட்டாங்க. அக்காவும் ஒரு 5-6 வரைக்கும் படித்தாங்க, அவங்களும் அப்புறம் போகலை. நான் சுத்தம், நான் மூணாவது படித்ததோடு போகலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ் வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது. ரெண்டு பக்கம் கருவளை, முள்ளு, கீன்னு, பாம்பு, வண்டு எல்லாம் கத்தின மட்டும் இருக்கும். அந்த இதில் ஊடால தான் நாங்கள் என்ன செய்யணும், ஸ்கூலுக்கு போகணும். அப்போ அண்ணன், அக்கா, நான் மூணு பேரும் போவோம். எப்படின்னா, எங்கள் அப்பா ஒரு சணல் எடுத்து எங்கள் அண்ணன் கயிறு கட்டி எங்கள் அக்காவை கட்டியிருப்பார், என்னையும் எங்கள் அக்கா கையில் கட்டியிருப்பார். மூணு பேரும் எங்கேயும் விழுந்துடக்கூடாது, போயிடக்கூடாதுன்னு சொல்லி மூணு பேர்த்தையும் அப்படி சேர்த்தே அனுப்பிவிடுவார். அப்போ அப்படி நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம். அண்ணன் நிற்கவும், அக்கா நின்னா, அப்படி நானும் நின்றுட்டோம். எனக்கு ஒரு 10 வயசு 11 வயசு, அதோட ஸ்கூலுக்கே நாங்கள் போகலை. எங்களுக்கு படிப்புன்னு பெருசாக இல்லை, எந்த ஒரு அறிவும் எந்த ஒரு ஞானமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அக்கா தீப்பெட்டி ஆஃபீஸ் தொழில், தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்குது எங்கள் ஊரில். அப்போ தொழில் தான் நிறையா, அதனால் அவங்க தொழிலுக்கு போயிட்டாங்க. அவங்க போகவும் நானும் என்ன செஞ்சுட்டேன், நம்மளும் அக்கா கூட சேர்ந்து தீப்பெட்டி ஆஃபீஸ்க்கு போவோம், நம்ம நல்லா வேலை பார்ப்போம், அது காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சோம், தீப்பெட்டி தொழிற்சாலைக்கே நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ படிப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக நின்றுச்சு எங்கள் வீட்டில். அம்மா அப்பா படிப்பு இல்லை, தலைமுறை படிப்பு இல்லை, எங்கள் படிப்பும் இல்லை, நின்று போச்சு. அதோட அவ்வளோதான், நாங்கள் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு தான் போகணும். இந்த படிக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு சாப்பாடு ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது. அப்பா வேலைக்கு போனால் இருக்கும், இல்லாட்டினா இருக்காது. அந்த ஸ்கூல் விட்டு வர்ற வழியில் ஒரு கடல் ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு இருக்குது, அந்த களம். அந்த களத்தில் வந்து கிராமங்களில் விளையக்கூடிய அந்த கடலைகளை அங்கே கொண்டு வந்து காய போட்டு எடை போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சிந்து இல்லையா, அந்த கடலையை போய் நாங்கள் என்ன செய்வேன், நான் தான் ஓடி போய் அந்த கடலையெல்லாம் பொறுக்கி ஒரு படி 3 ரூபா 2 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. அந்த பெரிய பெரிய பணக்காரவங்க அப்போ வாங்குவாங்க. நாங்கள் அந்த கடலையை நான் பொறுக்கி கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து, அம்மாட்ட காசு கொடுத்து சாப்பிட்ட நாளெல்லாம் நிறையா நாள் உண்டு. நிறையா நாள் சாப்பிடாமல் நாங்கள் வெறு வயிற்றோடையவும் பட்டினியாக படுத்த நாளெல்லாம் இருக்குது. ஆனால் அண்ணன் தங்கச்சி அக்கான்னு ஒரு சமாதானமாக சந்தோஷமாக அன்பாக இருப்போம். ஒரே வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு சும்மா ஒரு சேலையை மூடிக்கிட்டு பொத்தி படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருப்போம். ஆனால் வயிறு எரியும், வயிறு பசிக்கும், சாப்பாடு இருக்காது, ஆனால் சந்தோஷமாக இருப்போம். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போக ஆரம்பித்தோம். நல்ல சந்தோஷமாக வேலைக்கு போக வர அப்படி இருந்தோம். ஏன்னா அதை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போகும்போதுமே கூட அந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து எல்லோரும் சாப்பிடுவோம். எல்லார் வீட்லேயும் காய் குழம்பு கொண்டு வருவாங்க, எங்கள் வீட்டில் அதுவும் இருக்காது. ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து சாப்பிட்ருவோம். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னும் போது எங்களுக்கு பெரிய காசாக தெரியும். அன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸு வந்து 35 ரூபா, அதையும் அதுதான் பெரிய காசு. 35 ரூபாங்கிறது பெரிய காசு. இதுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போய் அந்த காசை சேமித்து வச்சு அதில் நாங்கள் சந்தோஷமாக ட்ரெஸ்ஸு வாங்கி அந்த 35 ரூபா ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்குவோம். அந்த ட்ரெஸ்ஸு என்ன கலருன்னு பார்க்குறதுக்கு கூட எங்கள் வீட்டில் லைட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது, ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு முக்கில் இருக்கும். அங்கே ஓடி போய் அந்த நியூஸ் பேப்பரை விரித்து அந்த ட்ரெஸ்ஸை பார்ப்போம். ஏய், இது என்ன கலர், நல்லாயிருக்கும், உனக்கு நல்லா இருக்கா, எனக்கு நல்லா இருக்கா, அப்படி பார்ப்போம். அப்படி நாங்கள் போய் கொண்டு இருக்கும்போது அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு அந்த அது அதுதான் சந்தோஷம், அதுதான் உலகம், ஏன்னா அது தவிர வேறு எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் திடீர்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அம்மா. நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது பகலெல்லாம் தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு போவேன், இரவெல்லாம் பஞ்சு ஆஃபீஸுக்கு போவேன். பஞ்சு தொழில் இருக்கும் இல்லையா, அந்த தொழிலுக்கு போவோம். அந்த சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அந்த பஞ்சு வேலைக்கு போகும்போது 6 மணிக்கு போனோம்னா 25 ரூபா கொடுப்பாங்க, 9 மணி நைட்டு 9 மணிக்கு போனோம்னா 20 ரூபா கொடுப்பாங்க. காலையில் 5 மணி வரையும் வேலை செய்யணும். அப்படி பகலில் தீப்பெட்டி ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு நைட்டு அந்த பஞ்சாபீஸ் வேலைக்கு போவோம். அப்படி வேலை பார்த்துட்டு உண்டு இப்படியே போய்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு நாள் அம்மா சொன்னாங்க, உனக்கு நாளைக்கு கல்யாணம், நான் வேலை விட்டுட்டு வந்தேன், வந்தோடனே சொன்னாங்க உனக்கு நாளைக்கு கல்யாணம்ப்பா, பக்கத்து வீட்டில் கேட்டாங்க, பேசியிருக்கோம், எல்லாம் சேர்ந்து பேசி முடிச்சுருக்கோம் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் அம்மா சும்மா தான் சொல்லுது போலன்னு, உனக்கு வேறு வேலை இல்லை போமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு சும்மா அந்த 50 காசுக்கு வாடகைக்கு சைக்கிள் தருவாங்க, அது ஓட்டி பழனா ஆசைப்படுவோம். அப்படி 50 காசுக்கு சைக்கிளை வாங்கிட்டு நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். வரும்போது எங்கள் அம்மா இன்னொருத்தவங்க 2-3 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படி எல்லோரும் திருப்பி அந்த குறுக்கு பாதையில் போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்கு கல்யாணத்துக்கு தாலியும் சேலையும் வாங்க போகிறோம், நீ வரியான்னு கேட்டாங்க. ஆனால் வந்துட்டு நான் அழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு என்ன செய்கிறேன், என்னடா செய்ய போகிறோம், நம்ம இதுலேருந்து தப்பிக்க முடியும், எப்படி செய்யும், எனக்கு இந்த திருமணம் வேண்டாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா இந்து தான், அம்மா இந்து தான், நாங்கள் விக்கிரகத்தை கும்பிடுறவங்க தான். பார்த்திங்கன்னா எப்பயும் நான் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போடுறதே எனக்கு வேலை, இரவும் பகல் அங்கே கிடப்பேன். வெள்ளிக்கிழமை ஆனால் மற்ற கோயிலுக்கு போகிறது, செவ்வாய்க்கிழமை ஆனால் இப்படி போகிறது, சமயபுரம் போகிறது, திருப்பதி போகிறது, இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கு போவேன். நான் ரொம்ப ஆசைப்படுவேன், அந்த இதுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு சொல்லுவேன், யார் குடும்பத்திலையும் கஷ்டம் வரக்கூடாது, யார் கணவன் மனைவி பிரியக்கூடாது, யார் செத்து போயிடக்கூடாது, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது முன்னாடி போய் நின்று பேசிட்டு நானாக அழுதுட்டு வருவேன். இப்படி அதிகமாக நாங்கள் சாமியை கும்பிட்றவங்க, எங்கள் குடும்பமும் அப்படித்தான். இப்படி காலங்கள் இருக்கும்போது எனக்கு அந்த திருமண ஏற்பாடு செஞ்சாங்க. ஏற்பாடு செஞ்சாங்கன்னா சும்மா ஒரு 4 பேர் சேர்ந்து பேசினாங்க. ஒரு தெருவில் நிற்க வச்சு அந்த மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களோட வீட்டு வாசலில் நிற்க வச்சு வெறும் மஞ்சள் கயிறு மட்டும்தான் கெட்டினாங்க, அதுதான் கல்யாணம். மற்றபடி எனக்கு பொண்ணு பார்க்க வரலை, நிச்சயம் பண்ணலை, ஒரு பத்திரிக்கை அடிக்கலை, ஒரு சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிடலை. என் கூட பிறந்த அண்ணன் வந்து அப்போ வெளியூருக்கு சவாரி போயிருக்காங்க, அப்போ கிளீனராக போயிட்டு இருந்தாங்க எங்கள் அண்ணன். அப்படி கிளீனராக போயிட்டுருக்காங்க, அந்த அண்ணன் வரக்கூட இல்லை, எங்கள் அண்ணன் இல்லை என் கல்யாணத்துக்கு. என் கல்யாணம் நடந்தது எங்கள் அண்ணனுக்கு தெரியாது, அப்போ ஃபோனோ இதோ கிடையாது. அவங்க சாயந்தரம் தான் எங்கள் அண்ணன் வந்தாங்க எங்களுக்கு காலையில் கல்யாணம். அப்படி திடீர்னு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சாயந்தரமே அவங்க என்ன செஞ்சாங்க, மாப்பிள்ளை திருச்சியில் வேலை பார்க்குறனால நீங்கள் நம்ம அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிச்சோம். அவர் யார் என்ன ஏதுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது, மாற்றிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது, அவங்கள பற்றி எந்த ஒரு இதுவும் தெரியாது, அதோட என் கையில் காசோ பணமோ எதுவும் கிடையாது. நம்ம எங்கே போகிறோம், எங்கே வரோம், அவங்க யார் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அம்மா அப்பா சொன்னாங்க அது மாப்பிள்ளைன்னு சொல்லி, அது கல்யாணம்னு சொல்லி, சரின்னு சொல்லி அவங்க கொடுத்த 1-2 ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு அந்த மாப்பிள்ளை கூட சேர்ந்து நாங்கள் சாயந்தரம் திருச்சிக்கு வந்துட்டோம். வந்தால் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் ஊர்லேருந்து வந்துட்டாங்க, வந்து ஒரே 2 பேரும் அழுக, அண்ணன் அழுக, நானும் அழுக, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலண்ணே, வேணாண்ணே அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன்ட்ட ரொம்ப அழுதேன். அண்ணனும் அழுதுட்டு அப்படி சொல்லாதப்பா, நீ போய் இரு, நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்களை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டுட்டு, அண்ணன் நான் போகிறேன், நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அண்ணன் போயிட்டாங்க. நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, அந்த மாப்பிள்ளை, அவரோட தம்பி ஒய்ஃபு, நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வரணும். இப்போ த்ரூ பஸ்ஸு, அப்போல்லாம் நிறைய பஸ்ஸு மாறி வரணும். அப்படி மாறி நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து எங்களை எங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு அப்போயே அவங்க திரும்பி ரிட்டர்ன் கிளம்பி மதுரைக்கு போயிட்டாங்க. போனாங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே யாருமே இல்லை, எனக்கு யாரை பார்க்கணும், யார் கூட பேசணும், என்ன உறவு ஏதுன்னு எதுவும் தெரியாது. அப்படி என் காலங்கள் போய் கொண்டு இருந்துச்சு, வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அப்போவும் நாங்கள் சாமியை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாள் இந்த தெருவில் குடியிருந்தோம் நாங்கள், பட்டத்தம்மாள் தெருவில் குடியிருந்தோம், திருச்சி ஏர்போர்ட்டில். அந்த தெருவில் இருந்துட்டு அப்போ ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி வயர்லெக்ஸ் ரோடு போகுது, அந்த ஏரியாக்குள்ளே நம்ம குடி போவோம் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி போய் இருப்போம்னு சொல்லி, கொஞ்சம் நல்ல வீடாக பார்த்து இருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த வீட்டுக்கு குடி போனோம். அதுக்கு பக்கத்தில் தான் அந்த ஆரோன் பிரதனும் அந்தோனியமும் அங்கே குடியிருந்தாங்க. அவங்க எங்களுக்கு ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்டு. எப்படி ஃப்ரெண்டுனா, அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க ஒருவா காயினில் ஃபோன் பண்ண வருவாங்க, நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒருவா காயினில் ஃபோன் பண்ண. அந்த பூத்தில் சந்தித்தது தான் எங்களோட நட்பு. நாங்கள் அப்போ பேசிக்கிறோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள் எந்த ஊர், நாங்கள் எந்த ஊர்னு அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா ஒரு நாள் என்னை பார்க்குறதுக்கு வர்றாங்க. எப்போனா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் திருப்பி அவங்க எத்தனை நாள் கழித்து வந்தாங்கன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் திரும்ப அவங்க என்னை பார்க்குறதுக்கு வர்றாங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தெருவில் விசாரிக்கிறாங்க, இந்த இடத்துல தான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போனோம், இந்த டீ கடைக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு இருந்துச்சு, அங்கே தான் என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம், அந்த வீடு எங்கன்னு இருக்குன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி எங்கள் அப்பா கேட்குறாரு. அதோட சத்தம் என் காதில் கேட்குது, நம்ம அப்பா தான் நம்மளை விசாரிக்கிறாரு போல அப்படின்னு சொல்லி. பாருங்கள், என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த வீடு கூட எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு வெகுளியாக அந்த நாளில் இருந்திருக்காங்க. என்னையும் அந்த மாதிரி விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்கள். இது எந்த தாய் தகப்பனும் செய்ய மாட்டாங்க, ஒரு மனசுக்கு வேதனையான காரியம். அப்பாவோட சத்தம் கேட்டு நான் ஓடி போய், எப்பா இங்கே தான்ப்பா இருக்கேன்னு சொல்லி எங்கள் அப்பாவை நான் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறேன். அப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அப்புறம் அந்த அந்தோனியமா ஆரன் பிரதர் எங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களோட நான் கொஞ்சம் பேச பழக இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் ரிலாஃபாக இருந்துச்சு. அப்போ அவங்க கூட பக்கத்திலே குடியிருந்தோம். ஏன்னா இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, அந்தோனியம்மா சொல்லுவாங்க, நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லுவேன். ஆனால் இயேசுயாருன்னு எங்களுக்கு அது வரைக்கும் எனக்கு இயேசுவை தெரியாது. சின்ன பிள்ளைங்களே நாங்கள் சர்ச்சுக்கோ இதுக்கோ போனது கிடையாது. ஆனால் எங்கள் ஊருக்கு வருவாங்க, இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த ஸ்க்ரீன் படம் ஓட்டுறதுக்காண்டி வந்து இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்டது அந்த மாதிரி காட்சியான படங்கள்லாம் போட்டு காமிப்பாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், அவர் யாருன்னே தெரியாது, இவங்க யாருன்னு தெரியல, என்னதோ படம் ஓட்டுறாங்க, வாங்கடா போய் பார்ப்போம், நம்ம ஊரில் சினிமா ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓடுவோம். ஆனால் அதில் புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை எங்களுக்கு கிடையாது. அதே போல் அந்தோனியம்மாவும் ஜெபம் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவாங்க, கதவை பூட்டிட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பண்ணுறது என்னான்னு தெரியாது. ஆனால் ப்ரேயர் பண்ணி முடிஞ்சோடனே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா, எனக்கு வந்து உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. திடீர்னு வீட்டில் சமைச்சிருக்கேன், சாப்பிடலை, கண்ணு தெரியாமல் கை கால் விளங்காமல் எனக்கு ஆயிடுச்சு, திடீர்னு ஆயிடுச்சு. அப்படி ஆகும்போது ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தாங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க, ஆமாம், ஸ்கேன் எடுத்தாங்க. எல்லாத்தையும் பார்த்தம்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெஸ்ட்டில் கூட ஒரு வியாதின்னு சொல்லலை, எல்லாமே நார்மல்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து நல்லா ஆகலை. அப்படியே கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரியே வச்சு பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தகவல் கொடுக்கவும், அவங்க இங்கேருந்து அங்கேருந்து வந்து சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம பிள்ளையை கொண்டு நம்ம ஊரில் வச்சு என்ன செய்வோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, ஆரோன் பிரதர்கிட்ட காரை வாங்கிட்டு, அப்போ அவங்க வீட்டில் கார் இருந்துச்சு, கொடுத்தாங்க அந்த அண்ணா. நாங்களும் வாங்கிட்டு என்ன செஞ்சோம், மதுரைக்கு போயிட்டோம், திருமங்கலத்துக்கு. அங்கே போய் இந்த பிள்ளைங்களுக்கு சரியாகட்டும் சொல்லி இந்த மந்திரவாதி சூனியக்காரன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன செஞ்சாங்க, என்னையை சுற்றிலும் சாம்பல் கோடு போட்டுட்டு விபூதி வச்சு கோழி அறுத்து அவரோட நாக்கெல்லாம் அறுத்து எல்லாமே செஞ்சு எல்லாம் பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படி செஞ்சுட்டு உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, சரியாக போயிடுச்சு, இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, கையில் ஒரு விலங்கு மாட்டி விட்டுருந்தாங்க, காலில் ஒரு தண்டமானி எனக்கு போட்டு விட்டுருந்தாங்க, இவ்வளோ ஒரு கவர் நிறையா ஒரு விபூதி கொடுத்தாங்க. அதை வந்து நான் நெத்தியில் கையில் உடம்புல எப்பயுமே பூசிக்கிட்டு இருக்கணும், அந்த கோட்டை தாண்டி நான் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது, இந்த விலங்கை கலட்டிடக்கூடாது, அப்படி கலட்டுனா நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லி அவர் எங்களுக்கு அந்த இதை கொடுத்துருந்தாரு. நானும் அதை பயந்துக்கிட்டு என்ன செய்வேன், பூசிக்கிட்டு அப்படியே இருப்பேன். நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிருந்தோம்ல, அதெல்லாம் செஞ்சுட்டு திரும்பி நாங்கள் திருச்சிக்கே வந்துட்டோம். வந்து அண்ணன் வீட்டில் என் அண்ணன் வீட்டில் நாங்கள் இருந்தோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, நடக்கவோ நானாக எந்திரிச்சு உட்காரவோ முடியாது. என்னைய துணியில் பெட்ஷீட்டில் போட்டிருப்பாங்க, அந்த உடம்பை பிடிச்சி தூக்குனா உடம்பு பிஞ்சிரும் அந்தளவுக்கு. வந்து ஆஸ்பத்திரியில் இருந்து குளுக்கோஸ் ஏறி உடம்பு ஊதி போய் வெடிக்கிற நிலையில தான் இருந்துச்சு. அப்போ துணியை பிடிச்சி தூக்குனா தான் தூக்க முடியும். என்னையை தூக்கி உட்கார வைக்கணும், என்னையை தூக்கி இறக்கி வைக்கணும், என்னை தூக்கி நிமித்தி வைக்கணும், ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது, உடம்பு ஊதி இருக்கிறதுனால எந்த இதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து திரும்பி கொண்டு வந்து காரை கொடுத்துட்டு, ஆரன் பிரதர் வீட்டில் காரை கொடுத்துட்டு எங்கள் அண்ணன் வீட்டில் என்னை வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எனக்குள்ளே ஒரு அழுக எண்ணறியாமல் வருது, நம்ம போய் ஆரன் பிரதர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோமா, அவர் ஜெபம் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன், போய் அவங்க தேங்காய் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு என்னமோ சொல்லி தேங்கண்ணை பூசுவாங்க. அப்படி நம்மளும் போய் பூசினோம்னா சரியாயிருமோ, நம்ம போவோமா அப்படின்னு என் உள்ளத்தில் ஒரு ஏவுதல் வருது. என் கண்ணில் தண்ணி வருதே தவிர என் உடம்பு அசைக்க முடியல, என் கை ஊண்டி கால் ஊண்டி என்னால் எந்திரிக்க முடியல, அழுக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நாங்கள் அந்தே தெருவில் நாங்கள் ஃபஸ்ட்டு இருக்கோம், அவங்க லாஸ்ட் இருக்காங்க, ஒரு தெருவுக்குள்ளே தான் இருக்காங்க. அந்த ஒரு தெருவை நான் யோசிக்கும் போது எனக்கு பெரிய தூரமாக தெரியுது. ஏன்னா நான் போக முடியாது, என்னை கொண்டு போய் யாரும் விடுறதுக்கும் ஆள் இல்லை, அவங்கவுங்க வேலை வெட்டின்னு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன அறியாமையே நான் என்ன செய்கிறேன், எப்படியாவது போயிடணும் சொல்லி தெரு மோரையிலத்தில் போய் நின்று உட்காந்துக்கிட்டே போய் தெரு செவத்தை பிடிச்சிட்டு அப்படியே தடைக்கிட்டே அந்த செவத்தோரமாகவே போய் அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டேன். போய் அப்போ அந்தோணி அம்மா மட்டும் வீட்டில் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொன்னேன், பிரதர் இல்லையா அப்படின்னு. இல்லைன்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொன்னோடனே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அண்ணன் தானே தேங்காய் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, அப்போ நம்ம அண்ணன் இல்லையே நமக்கு யார் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போ அண்ணன் எப்போ வருவாங்க அப்படின்னு. ஏன் என்ன விஷயம்னு கேட்டாங்க. அண்ணனை பார்க்க தான் வந்தேன், ஜெபம் பண்ணிட்டு போவோன்னு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி வந்துடுவாங்க, சாயந்தரம் வந்துடுவாங்க, வந்தோடனே நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திருப்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். திருப்பி மறுநாள் வந்துட்டாங்க, அண்ணன் வந்துட்டாங்க. நான் திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போனேன். போய் அவங்க வீட்டில் அண்ணன்ட்ட சொல்லிவிட்டு அழுதேன். அண்ணே நான் எந்த இதுவும் செய்யலை, ஆனால் எனக்கு உடம்பு இப்படி ஆயிடுச்சு, நான் எனக்கு இப்போ எதுவுமே வேண்டாம், இந்த வியாதியிலேருந்து நான் சுகமாகணும், அது மட்டும் எனக்கு வேணும்னே அப்படின்னு சொல்லி நான் சொன்னோன்னே அன்னை சொன்னாங்க, நீ உனக்கு ஒன்றுமே இல்லைடா, ஏசப்பா சுகமாக்கிடுவார், அவர் உன்னை நேசிக்கிறாரு, அவர் பிள்ளை நீ ஏன் அழுகிற, நீ அழுகவே கூடாது, உனக்கு இது லேசான காரியம்டா உன்னை சுகமாக்குறது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி எனக்கு தேங்காய்ண்ணை பூசி விட்டு அந்த தேங்காய் மீதியும் எனக்கு கொடுத்தாங்க. அந்த அதை வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வந்து அந்த தேங்காய்ணியை தலைமேட்டில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமும் நான் அந்த ஊதி இதெல்லாம் பூசிக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா அவன் சொல்லியிருக்கானே இதை கலட்டினா செத்து போயிடுவேன்னு சொல்லி, ஆனால் பூசிக்கிட்டு தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ராத்திரி அந்த தேங்காய்ண்ணை பூசிட்டு வந்த அந்த ராத்திரி ஏசப்பா வந்து என் வீட்டுக்குள்ளே நின்று எனக்கு உடம்பு பாதி உடம்பு தெரியுது பாதி உடம்பு தெரியல. அந்த இடத்துல நின்று ஏசப்பா என் கையை பிடிச்சி தூக்குறாரு. தூக்கி நீ மறிக்க வேண்டியவள் அல்ல, மறித்தோரை எழுப்ப வேண்டியவள், எழுந்து நடவென்று சொல்லி என் கையை பிடிச்சி தூக்கி நிப்பாட்டினாரு. நான் எழும்பி நானாக நின்றுட்டேன். அதுக்குள்ளே எனக்கு ஒரு என்ன சொன்னா வல்லமை, அந்த ஒரு சுகம் எனக்கு கிடச்சிச்சு, ஒரு நல்லா இருந்துச்சு. அந்த கரம் என்னை பிடிச்சி தூக்குன உடனே அந்த கரத்தை நான் இன்றைக்கும் நான் நேசிக்கிறேன். அந்த கரம் என்னை தொட்டதுக்கு நான் இன்றைக்கும் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அந்த கரம் என்னை தொட்டுச்சு, நான் சுகமானேன். ஆனால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு என்ன செஞ்சேன்னா எப்பயும் போல் ஒரு எலும்புச்சம்பழமும் விளக்கும் வாங்கிட்டு அங்கேயே பழையபடிக்கே நான் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நான் போய் அந்த இடத்துக்குள்ளே அந்த கோயிலுக்குள்ளே போய் நான் நிற்கும்போது என் மனசுக்குள்ளே என் இருதயத்துக்குள்ளே ஒரு ஏவுதல் வருது. என்னென்னா காப்பாற்றினது இயேசு தானே, உன் கையை பிடிச்சது இயேசு தானே, உன்னை தூக்கி வச்சது இயேசு தானே, அப்போ ஏன் நீ இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு ஏவுதல் வரவும் நான் என்ன செஞ்சேன், உடனே அதை பார்த்து பேசுகிறேன். என்ன நீ காப்பாற்றலை, உனக்காக நான் எத்தனையோ காரியம் செஞ்சுருக்கேன், உருண்டு கொடுத்தேன், மொட்டை எடுத்தேன், எத்தனையோ இடங்களில் தீக்குழி இறங்கியிருக்கேன், பால் குடம் எடுத்திருக்கேன், பட்டினியாக கிடந்தேன், வயிறெல்லாம் புண்ணானது தான் மிச்சம், ஆனால் நீ என்னை காப்பாற்ற வரலை. ஏசு என்னை கையை பிடிச்சி தூக்குனார், என்னை காப்பாற்றினாரு, நான் அவர் கூட சந்தோஷமாக வாழ போகிறத நீ பார்க்கணும்னு சொல்லிட்டே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு அப்போ நான் போகிறேன் அதை சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகலை, நான் குடியிருந்த ஒரு வீடு திருச்சியில் இருக்குது அந்த வீட்டுக்கு நான் போகிறேன். போயிட்டு என்ன செஞ்சேன், அந்த வீட்டில் வச்சுருந்த விக்கிரகம் உண்டியல் காணிக்கை காசு வெள்ளி எல்லாத்தையும் அள்ளி ஒரு கட்டப்பையில் வச்சு குப்பையில் எரிஞ்சிட்டு வந்துட்டேன். வேண்டான்னு சொல்லி இது நமக்கு வேண்டாம், இது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். திருப்பி என்னை பார்க்குறதுக்கு அந்தோணியம்மாவும் டிவைன் ஸ்கூலில் ஆயாமா இருக்காங்க, அவங்களோட பொண்ணு கலான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் என்னை தொடர்ந்து வந்து பார்த்தாங்க, எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாங்க. அப்போவும் அந்த தண்டை காலில் இருக்க தண்டை கையில் இருக்க தண்டையெல்லாம் நான் போட்டு தான் இருந்தேன். அப்போ அவங்க தினம் எங்கள் வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ண கேட்டாங்க, உங்கள் வீட்டில் நாங்கள் ஜெபம் பண்ண வரவான்னு. வாங்கன்னு சொன்னோம். அப்படி வரும்போது பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்க. ஆனால் அதுலேருந்து எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட அமைதியாக உட்காந்துருப்பேன். என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாது, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ போகும்போது சொல்லிட்டு போவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தம் ஜெயம், உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை தருவார், இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, அந்த ரத்தம் உங்களை ஜெயத்தை தரும், சுகமாக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், அவங்க ஜெபம் பண்ணும்போது இந்த கையில் இருக்க தண்டையும் காலில் இருக்க தண்டையும் நானாக கலட்டி குப்பையில் எரிஞ்சிட்டேன், இனிமேல் எனக்கு ஒன்றும் ஆகாது, இது என்னை இது என்னை பாதுகாக்காது, இது எனக்கு வேண்டாம், எனக்கு இயேசு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்து நான் என்ன செஞ்சேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லிக்கிட்டே நான் இருந்தேன். ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அதுக்கு பிற்பாடு ஆண்டவரை நான் நேசித்தேன், ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தேன். இப்படியே ஆரோன் பிரதரோட சர்ச்சுக்கு போக, பாட்டு பாட, கைத்தட்ட, ஜெபம் பண்ண இப்படியே இருந்தோம். எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது, படிப்பு இல்லாதனால. ஆனால் ஆண்டவருடைய ஞானத்தின் நிமித்தம் வேதத்தை வாசிக்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். என் வீட்டுக்கார் பேர் மகாராஜன். எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் சசி விஷ்ணு. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னபோது எங்கள் வீட்டுக்கார் வந்து மறுப்பு எதிர்ப்பு தெரிவிக்கலை. என்னென்னா, எப்படியோ அவள் நல்லானா போதும், அவள் சுகமானா போதும் அப்படின்னு சொன்னாரே தவிர அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. நான் கூப்பிட்டா சர்ச்சுக்கு வருவாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க. ஆனால் பிள்ளையா சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போக வழி நடத்த அப்படி இருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு, தேவாலயத்துக்கு போக ஆரம்பித்தேன், போயிட்டு இருந்தேன். இப்படியே கொஞ்சம் காலம் போய்கிட்டு இருந்தபோது கொஞ்சம் சம்பளம்தான், அதில் வந்து எனக்கு திருமணன்றது வந்து செகண்ட் ஒய்ஃபு, மூத்த ஒய்ஃபு அவங்க இறந்துட்டாங்க, நான் ரெண்டாம் தாரம். அந்த மூத்தாரத்துக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்க எனக்கு பிறந்த பிள்ளை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, நாங்கள் எல்லோரும் ஒரு வீட்டில் தான் இருக்கிறோம். அவங்களுக்கு கிடச்ச கொஞ்சம் சம்பளத்தில் தான் நாங்கள் அதை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன செய்வேன்னா, அந்த மூத்த மனைவி இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இறந்த நாள் வந்த உடனே சேலை வாங்கி, நகை வாங்கி, ஒரு 50 பேர்த்துக்காவது சோறாக்கி போட்டு, ஏன்னா இறந்தவங்க சாமியாக இருப்பாங்க, அம்மா அவங்கள கும்பிட்டாதான் நமக்கு அது வந்து நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லவும், நாங்கள் அதெல்லாம் நான் தீவிரமாக அதெல்லாம் செய்வேன். எங்கள் ஊருக்குள்ள இருக்க எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு சோறு போடுவேன். எங்கள் ஊரில் இருக்க எல்லா ஜனத்துக்கும் நான் தான் போய் போய் வாங்க, நம்ம எல்லாம் கோயிலுக்கு போவோம், ஓம்சக்தி கோயிலுக்கு போவோம், மாலை போடுவோம்னு சொல்லி நான் அநேக நாள் அநேக ஜனத்தை போய் கூப்பிட்ருக்கேன். ஆமாம், அது நல்லதாக கெட்டதான் தெரியாத போது அப்படி வழி நடத்தினேன். கர்த்தர் என்ன செஞ்சார், என்னை அந்த இடத்துல என் வீட்டுக்கார் அந்த என்னை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது மறுதளிக்கலை, ஒன்றும் செய்யலை. நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஆனால் ஆண்டவரை வந்து யார், எப்படியாப்பட்டவர், என்னன்னு தெரியாது. சர்ச்சுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போகணும், அந்தளவுக்கு தான் எனக்கு தெரியும், போவேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். நாங்கள் திருச்சியில் இருக்கும்போது இறந்த உடனே நாங்கள் திரும்பி பழையபடிக்கும் எங்கள் அம்மா ஊருக்கே திருமங்கலத்துக்கே நாங்கள் போயிட்டோம். அப்படி அம்மா ஊருக்கு நாங்கள் போனதுக்கப்புறம் அது வரைக்குமே என் வாழ்க்கையில் கஷ்டம்தான், சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது, நிம்மதினா என்னன்னு இல்லை, சாமியை கும்பிட்டும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, எந்த தெய்வமும் வந்து எனக்கு வந்து வழி நடத்தலை, என்னை காப்பாற்றலை, எனக்கு உதவி செய்யலை. ஆனால் அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்கார் இறந்து போயிட்டார். எங்கள் வீட்டுக்கார் வந்து டிரைவர் தான், லாரி டிரைவரு, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. அப்போ என் பையனுக்கு வந்து 12 வயசு ஆகுது, சின்ன பையன்தான், எனக்கு ஒரு குழந்தை தான், அவனை ஏதோ படிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம். அதோடு நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அப்படி போய் அங்கே போய் இருக்கும்போது தான் அந்த அம்மா வீடு திருப்பி அந்த ஓட்டு வீடு, கூரை வீடு, பாத்ரூம் இல்லை, லைட் இல்லை, அந்த வீடு கஷ்டமான வீடு தான். அங்கே நான் போனதுக்கு பிற்பாடு அதிகமாக ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா துன்பமும் துயரமும் அதிகமான போது கர்த்தர் அதுக்கப்புறம் அதிகமாக நான் தேட ஆரம்பித்தேன். ஆண்டர்கிட்ட நான் அப்போ தான் கடவுள்கிட்ட நாம் பேசுனா அவர் பேசுவாருங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஆரன் பிரதேசத்தில், நீ ஆண்டர்கிட்ட பேசுடா, ஆண்டவர்கிட்ட பேசுடான்னு, எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வேதனையும் துன்பமும் பெருகும்போது தான் ஆண்டவரிடத்துல நான் அதிகமாக பேச ஆரம்பித்தேன். பேச ஆரம்பிச்சேன்னா இரவெல்லாம் ஜெபம் பண்ணேன், தனித்திருந்து செவிப்பேன், மண் கொட்டி கிடந்துச்சுன்னா அந்த மண்ணை கூப்பிடுவேன், ஆடு மாடை கூப்பிடுவேன், நிலாவை கூப்பிடுவேன், வாங்க நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டர்கிட்ட நான் கேட்டது என்னென்னா, நிறைய கேட்கல, ஏசப்பா நீங்கள் என் கூட பேசுங்கப்பா, நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும், நீங்கள் என்னை வாழ வைக்கிற தெய்வம்னு நான் எல்லோரும் சொல்கிறாங்க, நானும் உங்களை ருசி பார்க்கணும், நீங்கள் யாருன்னு எனக்கு காமிங்க, நீங்கள் என் கூட பேசுங்க ஏசப்பா, எனக்கு என்ன தேவைன்னு நீங்கள் செய்யுங்க. நான் இதுவரைக்கும் எந்த மனுஷனுக்கும் துரோகம் பண்ணலை, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல, ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் நிம்மதியில் சந்தோஷம் இல்லை, கஷ்டம் இதெல்லாம் எனக்கு வேணாம் ஏசப்பா, எந்த சாபமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் அது எனக்கு மன்னிக்கப்படணும், நீங்கள் என் கூட பேசணும், நான் அடுத்து என்ன செய்யணும், எப்படி வாழணும், எங்கே இருக்கணும், எங்கே போகணும், என்ன பேசணும்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏசப்பான்னு
1: அவர்கிட்ட நான் கேட்டது நீங்கள் பேசுங்க ஏசப்பான்னு தான் நான் கேட்டேன். நான் சொன்ன உடனே ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார், நீ ஊழியம் செய், வேதவாசி, ஜோம் பண்ணு அப்படின்னு தான் சொன்னார். நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், 24 மணி நேரம் ஜோம் பண்ணுவேன். அங்கே ஆடு மாடு அக்கம் பக்கம் வீட்டிலலாம் கட்டியிருக்கோம். அங்கே காலையில் பால் கறக்கிறவங்க சாணி எழுறவங்கலாம் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளை அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கு, என்ன தான் பேசும், என்ன தான் சொல்லும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடு அந்த ஓட்டு வீட்டிலேருந்து நான் துதித்து ஆராதித்து ஆண்டவர் என்ன ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன். அந்த திருமங்கலத்தில் அந்த காமராஜபுரம் முழுவதும் தெரியும் நான் கடவுளை நேசித்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது திடீர்னு அப்பா எங்கள் அப்பா எங்கள் கூட இருந்தாங்க. அப்பா சாகலை, என் வீட்டுக்கார் இறந்து நான் போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் வந்துட்டு என்னை வந்து ரொம்ப பாசமாக வச்சுக்குவாங்க. ஏன்னா அவர் மூட தூக்கிட்டு வரும்போது நாங்கள் வேலை பார்த்துட்டு போனோம்னா எங்கள் கையை பிடிச்சி எங்கள் அப்பா ரோடு தாண்டி விடுவார், நீ இன்னைக்கு நிறைய வேலை பார்த்தினா உனக்கு அப்பா பண்ணும் பாலும் வாங்கி தருவேன்னு சொல்லி விடுவார். காலையிலேயே உற்சாகப்படுத்தி விடுவார். நாங்கள் அப்படி வேலைக்கு போயிட்டு வரும்போது அவர் சொன்னதை நான் மனசில் வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு வரும்போது அந்த பாலும் பண்ணும் வாங்கி தருவாங்கன்ற காண்டியே ஓடுவோம். 50 காசு தான் அந்த பண்ணு, அதுக்காண்டி போய் வாங்குவோம். அப்பா பாசமாக வச்சு நடத்துவாங்க. அம்மா வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து எங்களை வளர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது நான் எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போனது எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரும் இழப்பு. நம்ம மக வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, என்ன செய்ய போகுது ஏது செய்ய போகுதுன்னு அப்படியே புலம்பியவும் அவர் மனசு நொந்து போய் ஒரு 6 மாதம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டார். என்னென்னா எங்கள் வீட்டுக்காரர் இறந்த உடனே என்னை ஏலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மூத்த பையன், ரெண்டாவது பையன், அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து பங்கு யார் எடுக்கிறது, இந்த அம்மாவை யார் வச்சு பார்க்குறது அப்படின்னு சொல்லி என்னை ஏலம் போட்டுட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து சொன்னார், என் பிள்ளைய யாரும் பார்க்க வேணாம், நான் பார்த்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எனக்கு ஆறுதல் சொல்லி எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்த அப்பா என் கூட இல்லை, 6 மாதத்தில் இறந்துட்டார். இவர் தான் கணவன், இவர் கூட தான் வாழன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா கைப்பிடிச்சி கொடுத்த புருஷனும் இறந்துட்டார். என்னை கூப்பிட்டு வந்து நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொன்ன அப்பாவும் இறந்துட்டார். இதுக்கு பிற்பாடு நம்ம எப்படி வாழ போகிறோம்னு நினச்சி நான் நொந்து போய் இருந்தப்போ தான் ஆண்டவரோட கரத்தை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவரோட சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் என்னை உயர்த்துங்கப்பா, நான் நன்மை செஞ்சுருந்தேன்னா நீங்கள் என்னை உயர்த்துங்க, நான் தவறு செஞ்சுருந்தேன்னா அதுக்கும் எனக்கான பலனை எனக்கு கொடுங்க ஏசப்பா. ஆனால் என்னை தண்டிக்கவோ கண்டிக்கவோ வழி நடத்தவோ யாருக்கும் இனிமேல் அதிகாரம் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான்ப்பா அதிகாரம் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாள் அழுதேன். இன்னொன்று என்னென்னா நான் 3வது பொம்பளை பிள்ளையாக பிறந்ததுனால எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, எங்கள் மாமா 3 பிள்ளையாச்சு உனக்கு, இது 3வது பொம்பளை பிள்ளை, இது வேண்டாம், இதை கொன்று போதும், 2 பிள்ளைய வச்சு நீ வள அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை வந்து கொல்ல சொன்னாங்களா எங்கள் என்னைய. எங்கள் அம்மா வந்து நான் வீட்டு வேலை பார்த்து கூட என் பிள்ளையில வளர்த்துக்கிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா நான் வயிற்றில் இருக்கும்போதேவும் இந்த கள்ளிப்பால் இதெல்லாம் கொடுத்து வயிற்றுலேயே கரைச்சிடணும்னு சொல்லி வயிற்றுலே இது பண்ணாங்க. அப்பையும் நான் கரையலை. பிறந்ததுக்கப்புறமும் என்னை கொல்ல சொன்னாங்க. ஆக பிசாசானவன் இதுவரைக்கும் என்னை என்ன செஞ்சுருக்கான், கண்ணி வச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கான். கர்த்தர் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னே இருந்தே அவர் என் மேலே கண்ணோக்கமாக இருந்து என்னை இம்மட்டுமாய் கூட ஒரு குறைவில்லாமல் நடத்தினார். நான் அந்த என் வீட்டுக்காரர் இறந்த அந்த முன்னாடி வரைக்குமே எனக்கு கஷ்டமும் கண்ணீர் தான். ஏன்னா அம்மா அப்பாவை பிரிஞ்சு போனதே எனக்கு கொஞ்சம் நாள் ஆறாமையே இருந்துச்சு. அண்ணன், அம்மா, அக்கா எல்லாத்தையும் பார்க்கணும், வைக்கணும், அவங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி இருந்துட்டு திடீர்னு என்னை கொண்டு வந்து வேறு இடத்துல வச்சாங்க, அதுவே எனக்கு பெரிய கவலையாக இருந்துச்சு. இன்னொன்று எனக்கு பிடிக்காத வாழ்க்கையும் கூட. ஆமாம், எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து 40 வயசு, எனக்கு 17 வயசு தான் என் கல்யாணம் பண்ணும்போது. அப்படி சம்மந்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன, அந்த வாழ்க்கைனா என்ன, உறவுகள் என்ன, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு, அதெல்லாம் எதையுமே நான் அனுபவித்ததே கிடையாது. சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லை. அவர் டிரைவருங்கிறனால அவர் வேலைக்கு போக வர குளிக்க சாப்பிட சினிமா படம் பார்ப்பார், நிறையா பார்ப்பார். எனக்கு டிவியே பிடிக்காது, படமும் பிடிக்காது, அவர் சினிமா படம் பார்ப்பார். அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு, கடினமாகவே கஷ்டமாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கடவுள் அதில் விடுதலை தந்தார். அப்படியே நான் அம்மா வீட்டில் போய் இருந்து ஜெபிக்கும் போது கர்த்தரை உண்மையாக நான் தேடினதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார், என்னை விடுவித்தார். அம்மே நல்லெல்லுயா. என்னென்னா அப்பா இருக்கும்போது என் மகனுக்கு, நாங்கள் இந்து வார்த்தம்மா, அப்பா மகனுக்கு காது குத்து வச்சோம். அப்போ அப்பா ஒரு நிலத்தை எனக்கு கொடுத்துருந்தார், என் பேரில் எழுதி கொடுத்துருந்தாரு. அந்த நிலத்தில் எப்படியாவது நம்ம ஒரு வீடை கட்டிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். ஆனால் வீடு கட்டணுன்ற சிந்தையெல்லாம் எனக்கு அன்னைக்கு இல்லை. ஆண்டவரே, நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டபோது, ஆண்டவரே நீங்கள் என் கூட பேசுங்க ஏசப்பான்னு சொன்னேன். அப்போ ஆண்டர் சொன்னார், அந்த இடத்துல உனக்கு இருக்கிற காசை வச்சு நீ வீடை கட்டு அப்படின்னு. வீட்டுக்காரர் எந்த கொஞ்சம் பைசா கொடுத்தாங்க, அதை வச்சு நம்ம எப்படியாவது வீடை கட்டிடுவோம். ஆண்டவர் பேசினார்ல, நீ போ, நான் சொன்னதை செய்யும்பளவும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னோடு கூட இருந்து நான் நடத்துவேன், சேனைகளின் கர்த்தர் இதை சொல்லுகிறான்னு சொல்லுவோம். நான் என்ன செஞ்சிட்டேன், அதை நம்பி போனேன். அப்படி நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போதே என் வீட்டுக்காரர் இறந்துட்டார் இல்லையா, அந்த டைமில் வந்து நான் வந்து சர்ச்சுக்கு போகலை, இயேசுவை நேசிக்கலை, மறந்துட்டேன்னா எனக்கு பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மாறிடுச்சு, கஷ்டமாயிருச்சு. இப்படியே இருக்கும்போது நான் சர்ச்சுக்கு போகாமல் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திருமங்கலத்தில் வந்து இசை விசுவாச ஜப வீடுன்னு சொல்லி ஒரு சர்ச்சு, பாஸ்டர் பேர் சுஜன், பாஸ்டர்மா பேர் சேபா, அவங்க வந்து அவங்க சர்ச்சில் அவங்க ஊழிய ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு, விசுவாசிகளை கூப்பிட்டுக்கிட்டு, அவங்க தெருவில் ஊழியம் செய்ய வந்தவங்க, எங்கள் வீட்டு பக்கமாக வந்தவங்க, அவங்க ஒரு டாக்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, சகோதரி நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அவங்க அந்த சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க, அவங்களும் இடையில போகாமல் விட்டுட்டாங்க. அப்போ அவங்க எங்கிட்ட அவங்க வந்து என்னை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு மகன் இருக்குது, திருச்சியில் இருக்குது, அந்த பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொண்டுச்சு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அந்த மகன் மூலமாக தான் நாங்கள் இப்போ இந்த சர்ச்சுக்கு வரோம், ஏன்னா நான் தான் சொன்னேன் நீங்கள் அந்த சர்ச்சுக்கு போங்க, அவங்க கூட ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி. அவங்கள நான் அது வரைக்கும் பார்த்ததில்ல, அந்த சர்ச்சுக்கு போனதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ அவங்க வந்து என்னை பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்கள் வாங்க சகோதரி எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் எதையும் நினச்சி வேதனைப்படாதீங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி ஒரு டாக்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. அதை நான் வாங்கிட்டு போய் பத்திரமா தான் வச்சுருந்தேன். அப்புறமும் ஒரு 2 மாதம் கழித்து எனக்கு தேவாலயத்துக்கு போகணும்னு தோணுச்சு. அப்போ நான் அந்த டாக்ஸ் எடுத்துகிட்டு ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு வரேன், சர்ச்சு எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு போகிறீங்களா பாஸ்டர், நான் எங்கேனா வரணும்னு கேட்டேன். அப்போ அவங்க அந்த சர்ச்சோட அட்ரஸ் சொன்னாங்க, அங்கே போய் நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தரை ஆராதிச்சு அதே சபைக்கு தான் இப்பயும் நான் போயிட்டுருக்கேன். ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல அம்மா அப்பாவா ஊழியக்காரங்களை கொடுத்தாங்க. கர்த்தர் தாமே மகிமைப்படும்படியாக கூட இன்றைக்கும் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செஞ்சார், சபைக்கு போக உதவி செஞ்சார், அந்த ஊழியக்காரங்க என்னை நல்லா நடத்த கடவுள் உதவி பண்ணார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டுவதற்கான பலனை கர்த்தர் எனக்கு தந்தார். ஆமே, ஆண்டவர் கூட இருந்து ஒரு சொந்த வீடை கட்ட எனக்கு உதவி செஞ்சார். ஏன்னா வீடு இல்லாமல் நாங்கள் காற்றடிச்சிச்சுன்னா எங்கள் சோறெல்லாம் மண்ணு விழுகும், மழை பெஞ்சிச்சுன்னா எங்கள் வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துடும், அந்த தண்ணியை மோந்து ஊற்றிட்டு தான் நாங்கள் அதில் தூங்கணும் இருக்கணும், அப்படி தான் எங்கள் வீடு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நல்ல வீடாக எனக்கு கர்த்தர் தந்தார். எனக்கு ஒரு பையன் இருந்தார் இல்லையா, அவரை வந்து கடவுள் காலேஜ் படிக்க உதவி செஞ்சார். ஆமே, கர்த்தர் தாமே அந்த இடத்துல எங்களை காப்பாற்றினார், வழி நடத்தினார். மனுஷர் கைவிட்டால் கர்த்தர் சேர்த்து கொள்வார்னு சொல்கிற வசனத்தின்படி கர்த்தர் எங்களை சேர்த்து கொண்டார். இப்படியாக கூட நாங்கள் இருக்கும்போது எனக்கு இப்போ இடையில வந்து அதுக்கு முன்னாடி வந்து 2 ஆப்ரேஷன் நடந்துருச்சு. மகன் பிறந்தது ஒரு ஆப்ரேஷன், அதுக்கு பிற்பாடி வயிற்றில் கட்டி இருந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்துருச்சு. அப்புறம் இப்போ இந்த போன 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டுருக்கும்போது திடீர்னு எனக்கு மறுபடியும் உடம்புக்கு முடியாமல் போய் ஆஸ்பத்திரியில் போய் காமிச்சப்ப, நீங்கள் வயிற்றில் கட்டி இருக்கு, கர்ப்பப்பை எடுக்கணும், பெருசாக இருக்குது, இது கஷ்டம், நீங்கள் மதுரையில் போய் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எனக்குள்ளே ஒரு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, வேதனை வந்துருச்சு. என்னென்னா ஏற்கனவே நமக்கு 3-4 ஆப்ரேஷன் நடந்திருக்கு, திரும்பியும் ஆப்ரேஷன் பண்ணும்போது உடம்பு ஒத்துழைக்குமா, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தவிச்சு கொண்டு இருக்கும்போது எங்கள் ஊர் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பெரிய

உங்ககிட்ட நான் வந்துடணும், என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் அந்த இடத்துலையும் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் என்னை எப்படி ஆண்டவர் அழைச்சாரோ, நீ மறிக்க வேண்டியவள் அல்ல, மறித்தோரை எழுப்ப வேண்டியவள் என்று சொல்லி ஆண்டவர் அழைச்சாரோ, அதே போல் அன்னைக்கும் நீ மறிக்க வேண்டியவள் அல்ல, மறித்தோரை எழுப்ப வேண்டியவள் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார், பலனை கொடுத்தார். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செஞ்சார். நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போய் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். அந்த கிராமத்து பேர் வந்து குருதசாரி குளம். அங்கே வந்து கிறிஸ்தவங்க போனால் கம்மாய்க்குள்ள அடிப்பாங்க, அடித்து ஆம்பளையால் இருந்தால் ட்ரெஸ்ஸை உருகிடுவாங்க, பைபிளை எரிச்சிருவாங்க. நிறையா நாள் அப்படி நடந்திருக்கு. அதே ஊருக்கு தான் நாங்களும் நானும் ஊழியத்துக்கு போனேன். ஆண்டவரிடத்துல கேட்டுட்டு, நீங்கள் சொன்னால் நாங்கள் போகிறோம்ப்பா, நீங்கள் எங்களுக்கு முன்பாக போகிறதா இருந்தால் நாங்கள் அந்த ஊழியத்துக்கு போகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் ஊழியத்தை பிரித்து கொடுக்கும்போது நாங்கள் அந்த குடிச்சாணி ஊழியத்துக்கு நாங்கள் போனோம். கர்த்தர் அந்த இடத்துல இன்றைக்கும் 6 வருஷமாக 7 வருஷமாக ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செஞ்சார். அங்கே உள்ள கிராமத்து பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் தான் நான் நடத்துவேன். 50-55 பிள்ளைங்க வருவாங்க. கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டுச்சு. அங்கே யாரெல்லாம் போட்டிக்கும் மோட்டிவுக்கும் வந்தாங்களோ அவங்களெல்லாம் இப்போ ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தாரு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை பற்றி எனக்கு சொன்ன அந்த ஆரோன் அண்ணாவும் அந்தோனியம்மாவுக்கும் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஊழியம்னு தொடங்கி சபைன்னு ஆரம்பித்து முதல் கிடைச்ச ஆத்துமா நான், எனக்கு அவங்க தாய் தகப்பன். இன்றைக்கு வரைக்கும் அந்த அன்பை நான் நேசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல தாய் தகப்பனை கொடுத்துருக்காங்க. எல்லா இதுலேயும் அவங்க என் கூட இருப்பாங்க. எனக்கு நல்ல புத்திமதி சொல்லுவாங்க. ஆண்டவரை பற்றி கேட்டாலும் சரி, வேதம் வாசிக்கணும்னாலும் சரி, போட்டி போட்டு படிப்போம். நாங்கள் குடும்ப ப்ரேயர் வைப்போம். ஆரோன் குடும்பமும் எங்கள் வீட்லேயும் நாங்கள் குடும்ப ப்ரேயர் வைப்போம். எப்படின்னா ஃபோனில். அப்போ நான் வேதம் வாசிக்கையில் எல்லோரும் எனக்கு கை தட்டுவாங்க. என்னென்னா, நீங்கள்லாம் படிச்சுட்டு வேதம் வாசிக்கிறீங்க, செல்வி வந்து படிக்காமல் வேதம் வாசிக்க, அப்போ அவளுக்கு தான் நம்ம கை தட்டணும்னு சொல்லி எனக்கு உற்சாகத்தை கொடுப்பாங்க. அதிக இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போக நான் வந்து என்னை பறக்க பழகி கொடுத்தாங்க. அவங்க ஆண்டவர் யாருன்னு முதல் சொல்லி கொடுத்தாங்க. அவரை கர்த்தரை பிடிச்சிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் தனியாக ஊழியத்துக்கு போக, கடவுளெல்லாம் இப்படி தான் நேசிக்கணும், மனுஷன் கை விட்டுருவோம் அப்படின்னு எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. ஆண்டவர் எனக்கு இன்னாரென்று அவங்க அறிய உதவி செஞ்சாங்க. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் சபையிலையும் கூட இப்போ நாங்கள் ஒரு 50 பேர் இருக்கோம். கர்த்தர் எங்கள் எனக்குன்னு ஒரு சொந்த சபையை தந்திருக்கிறார், சொந்த ஆத்துமாக்களை தந்திருக்கிறார், ஊழியக்காரங்க ஊழியக்காரமாக கொடுத்துருக்கிறார். அதுக்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தர் என்னை இந்த நாளையும் ஜீவனோடு பலனோடு வைத்தார். தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இதுக்கு இடையில வந்துட்டு என் சொந்த பந்தமோ இல்லை என்ன அம்மா அப்பாவோ எல்லோரும் என்ன செஞ்சாங்க, சில காலத்தில் எதிர்ப்பு ஒன்று வந்துருச்சு. நான் காசு பணம் இருக்கும்போது நேசித்தாங்க, பணங்கள் எல்லாம் இல்லைன்னும் போது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னபோது அவங்க வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் வைப்பாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நான் போக மாட்டேன், ஏன்னா இயேசு சொல்லியிருக்காரு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுனால அவருக்கு தான் கொடுக்கணும்னு. அப்போ நான் அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக மாட்டேன். அவங்க செய்முறையை கேட்டு என்ன செய்வாங்க, என்ன சண்டை போடுவாங்க. நாங்கள் இந்துவாக இருக்கும்போது இந்த விசேஷம் வச்சு செய்முறை இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அந்த காசெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு அப்படி ஜனங்களை நான் என்ன செஞ்சேன், சொந்த பந்தத்தை வெறுக்க ஆரம்பித்தேன். இந்த காசு பணத்து நிமித்தமாக ஞாயிற்றுக்கிழமை இவங்க கூட உறவு வச்சா ஞாயிற்றுக்கிழமை போயே ஆகணும்னு சொல்லி அவங்க வெறுக்க ஆரம்பித்தேன். ஆனால் எங்கள் ஊரில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த விசேஷம் வைப்பாங்க இல்லையா, அவங்க வேன் பிடிச்சி ஆட்களை ஏற்றுவாங்க, சொந்த பந்தத்தை ஏற்றுவாங்க. எல்லாம் நல்ல சேலை கட்டி நல்ல சந்தோஷமாக ஒரு வேனில் பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக போவாங்க. அப்போ நான் வந்து சந்தோஷமே நம்ம இல்லாமல் இருக்கும். அப்படி அவங்க போகும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும், ஈ நம்மளும் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு ஜாலியாக போகலாம், ஃபங்க்ஷன் வீட்டில் நல்ல சாப்பாடெல்லாம் தருவாங்க, போய் சாப்பிடலாம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போகலாமா அப்படின்னு நினப்பேன். ஆனால் என் இருதயத்தில் சொல்லும், போகலாம் தான், கொஞ்சம் நேரத்தை வேனை விட்டு இறங்கிடுவோம், அந்த சந்தோஷம் போயிடும், போனவுடனே சாப்பிடுவோம், அந்த சாப்பாடு கொஞ்ச நேரத்தில் ஜீரணாயிரும், பந்தல பிரிச்சுட்டு போயிடுவாங்க, ரேடியா கழட்டிட்டு போயிடுவாங்க, சொந்த பந்தமும் போயிடுவாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்க சித்த வச்சுருந்தா அதை நீ இழந்து போவியே. ஆண்டவர் உன்னோடு பேசணும்னு நினச்சிருந்தாருனா அதை நீ இழந்து போயிருவியே. கர்த்தர் இன்னைக்கு உன்னை தேடி வந்திருந்தாருனா அதை நீ இழந்து போயிருவியே. எது வேணும் அப்படின்னு சொல்லி என் இருதயம் பேசும். அப்போ நான் எல்லாத்தையும் அந்த டான்ஸு சந்த வந்த எல்லாத்தையும் ஓரங்கட்டி மனசை கல்லாக்கிட்டு எனக்கு இயேசு தான் வேணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நான் ஆலயத்துக்கு போயிடுவேன். அப்படி நான் ஆண்டவரை தேடி போனதுக்கு இன்றைக்கி எனக்கு ஆண்டவர் சந்தோஷமாக வச்சுருக்காரு, சமாதானமாக வச்சுருக்காரு. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். எனக்கு வந்த உபத்திரவும் எனக்கு வந்த பிரச்சனைகளும் எனக்கு வந்த கஷ்டங்களும் வேறவங்களுக்கு வந்திருந்தா இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆண்டவர் அவள் எல்லாத்துலேயும் கர்த்தர் என்ன செஞ்சார், என்னை விடுவித்தார். எங்கள் அண்ணன் இந்து தான், இன்னமும் அவங்க சாமியை தான் வணங்குறாங்க. அண்ணன் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க.

அண்ணாக்கு வந்து அம்மா அப்பாவோ பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலை. என் கல்யாணத்துக்கு அண்ணன் இல்லை, ஆனால் அண்ணன் கல்யாணத்துக்கு நான் மட்டும்தான் இருந்தேன். ஏன்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வந்து சமயபுரம் கூட்டிகிட்டு போய் அங்கே கோயிலில் வச்சு தான் அண்ணனுக்கு கல்யாணம் முடித்தோம். அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. என் கல்யாணத்துக்கு அண்ணன் இல்லை, அண்ணன் கல்யாணத்துக்கு நான் மட்டும்தான் இருந்தோம். எங்கள் வீட்டில் எல்லாமே கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அண்ணனுக்கு அப்படி கல்யாணம், எனக்கு தெருவில் கல்யாணம். எந்த தெருவில் வச்சு என்னை தாலி கட்டினாங்க, ஒரு சும்மா ஒரு மஞ்சள் கயிறு கட்டினாங்களோ அதே தெருவில் அந்த மஞ்சள் கயிறு அறுத்துக்கிட்டு என்னை விதவியாக என்ன செஞ்சிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. எப்படி நான் அத்தாச்சி இல்லாமல் போனனோ அத்தாச்சி இல்லாமே அதே மாதிரி வந்துட்டேன். ஆனால் கர்த்தர் எனக்கு இன்றைக்கி சாட்சியாக இருந்து என்னை நடத்துகிறாரு. அண்ணனுக்கு ஒரு பையன், அவன் பேர் தர்ஷன், இப்போ +2 எழுதிக்கிட்டு இருக்கான். கடவுளை அவங்கள ஆசீர்வதிக்கணும். அதுக்கு பிற்பாடு ஒரு பாப்பா, அவள் பேர் சுதர்ஷினி. எங்கள் அண்ணன் பேர் செல்வம், அண்ணி பேர் சாந்தி. அவங்க எல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. என்னென்னா நாங்கள் ஜபத்தினால, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலும் ஜபத்தினாலும் அவங்க நல்லா இருக்காங்க. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க அண்ணனுக்கு அடுத்து. அவங்களுக்கு வந்து 40 வயசாயிடுச்சு, அவங்க திருமணம் செய்யலை, அம்மா கூட வீட்டோடு இருந்தாங்க. என்னென்னா அவங்களுக்கு கொஞ்சம் பலவீனமானவங்க, உடம்புக்கு முடியாதவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஃபயர் ஆகிருக்கும். ரெண்டாவது வந்து தலைவலி அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. சின்ன வயசுலேருந்து அதிகமான நாள் அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் தான் இருந்திருக்காங்க. அவங்க சுகமாகிறதுக்கு அவங்களுக்கு அந்த தலைவலி சரியாகவே ஆகாது. எங்கள் அம்மா வாரத்துக்கு ஒரு கோயிலில் கூட்டு போய் எங்கள் அக்காவுக்கு மொட்டை போட்டுரும். எனக்கு அழுகையாக ஒரு நம்ம அக்காவை இப்படி மொட்டை அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அதை வந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் சுகமாகவும், அதை பார்த்துட்டு எங்கள் அக்காவும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு தலைவலி மட்டும் சுகமானால் போதும், நான் வலி இல்லாமல் வாழணும், எனக்கு அது மட்டும் ஏசப்பா செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த பிள்ளை சொல்லிச்சு. ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு அந்த தலைவலியிலேருந்து சுகத்தை தந்தார். அவங்களும் கடவுளை நேசித்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ஆண்டவரை நேசித்து ஆலயத்துக்கு போனாங்க. எங்கள் பிள்ளைய சுகமானாங்க, எனக்கு அந்த இயேசு வேணும்னு சொல்லி எங்கள் அம்மாவும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. சீக்கிரமாக எங்கள் அண்ணன் குடும்பமும் இயேசு ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி ஏற்றுக்கொண்டு வாழும்போது இப்போ போன 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா, தேவன் தாமே எங்களை ஆசீர்வச்சார். ஏன்னா 3 பேரும் நாங்கள் விதவைகளாக இருந்தோம். ஆமாம், ரூத்துவின் கதையை போல் நாங்களும் 3 பேருமா வீட்டு வேலை பார்க்க அப்படி இருக்கும்போது கர்த்தர் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொடுத்து, நல்ல ஒரு திருமணத்தை கர்த்தர் கொடுத்து இன்றைக்கி அவங்க குடும்பமாக இயேசு ஏற்றுக்கொண்டு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பேர் வந்து யோசுவா, எங்கள் அக்காவுக்கு பேர் ஞானஸ்தான பேர் பியூலா. அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. கர்த்தர் அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்காரு. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து வீட்டு வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்காது. எங்கள் அம்மா எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து வீட்டு வேலை தான் போவாங்க. அங்கே கொடுக்குற பழைய சாதம், மீதி இருக்கிற சாப்பாடு, பிள்ளைக்கு அவங்க கொடுக்குற பழைய துணி இதுகளெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்து வளர்க்கும்போது எனக்கு அது வெறுப்பாக இருக்கும். அம்மா இப்படி போய் செஞ்சு நமக்கு இப்படி கொடுக்குறாங்களே, நமக்கு வந்து இந்த இது நம்ம செய்யவே கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா எங்கள் அக்காவும் படிக்காதனால வீட்டு வேலைக்கு தான் அவளும் போனான். கடைசிக்கு என் வீட்டுக்கார் இறந்ததுக்கப்புறம் நான் போய் இருந்தப்போ எங்கள் அம்மா அந்த வீட்டில் வேலையை கூப்பிட்றாங்க, இந்த வீட்டில் வேலையை கூப்பிட்றாங்க, நீ போப்பா, வீட்டில் இருக்காத, எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லும். நான் அப்போ சொல்லுவேன், நான் வீட்டு வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு அந்த வேலை பிடிக்காது, நான் என்ன ஆனாலும் சரி நான் வீட்டு வேலைக்கு போகவே மாட்டேன்னு சொல்லி அழுவேன். ஏசப்பா நான் வீட்டு வேலைக்கு போக மாட்டேன், ஏசப்பா எனக்கு அந்த வேலை மட்டும் தராதிங்க அப்படின்னு சொல்லி நான் அழுவேன். ஆனால் வேறு வழி இல்லாமல் வீட்டு வேலைக்கு தான் போகிற சூழ்நிலை ஆயிடுச்சு. நான் போய் வீட்டு வேலை தான் பார்ப்பேன். அப்புறம் என்ன செய்ய, என் கண்ணீர் நெடுக ஒழுகும். ஏசப்பா கூப்பிட்டுக்கிட்டே போய் வீட்டு வேலை தான் பார்ப்பேன். வீடு தொடப்பேன், தண்ணி தொட்டி கழுவ சொன்னாங்கன்னா தண்ணி தொட்டி கழுவுவேன். அப்புறமே வீடு கூட்டுவேன், சாப்பாடு செய்ய சொல்லுவாங்க, பாத்திரம் விளக்கு, இப்படி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போக போக அது கடினமாக கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டர்கிட்ட சொல்லி சொல்லி அழுவேன், எனக்கு இந்த வீட்டு வேலை பிடிக்கலன்னு சொன்னேன், ஏசப்பா நீங்கள் அந்த வேலையை தாரீங்களே அப்படின்னு. அப்புறம் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் சேர்ந்தேன். முழு நேர வேலையாக இருந்துச்சு. அந்த வேலை எனக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா காலையில் தலை சீவி பவுடர் அடித்து நல்ல சாப்பாடு எடுத்து டிஃபனில் வச்சுக்கிட்டு வேலைக்கு போக, எல்லாரோடய சேர்ந்து இருக்க சாப்பிட, காலையில் போயிட்டு சாயந்தரம் வர்ற வேலையாக இருந்துச்சு. அப்படி அந்த வேலை இருந்துச்சு. ஆனால் ஜபிக்கவோ, ஊழியத்துக்கு போகவோ, சர்ச்சுக்கு போகவோ, வீட்டு கூட்டம் நடத்துறதுக்கோ அது எல்லாத்துக்கும் தடைப்பட்டு போச்சு. நான் அதுக்கெல்லாம் போக முடியாமல் போயிடுச்சு இந்த முழு நேர வேலைக்கு போனதுனால. அப்போ கையில் காசு இருக்குது, ஆண்டவரை விட்டுட்டோம். ஆண்டவர் இல்லாட்டி இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருந்திருக்க முடியுமா? படுக்க வீடு இல்லாமல் இருந்தோம், கடவுள் நமக்கு சொந்த வீடை தந்தாரு, நம்மளை இன்றைக்கி ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் வச்சுருக்கிறாரு, இந்த கிராமம் முழுவதும் பார்க்கும்படி ஆண்டவர் நம்மளை உயர்த்தினாரு, நம்ம முழு நேர வேலைக்கு போயிட்டு இயேசுவை விட்டுட்டோமே,
சரி ஏசப்பா, நான் செஞ்சது தப்பு, எனக்கு இந்த முழு நேரம் வேலை வேணாப்பா, நான் வீட்டு வேலைக்கே போகிறேன், எனக்கு நல்ல வீடாக தாங்க, நல்ல எஜமானா தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு நான் திரும்பி வீட்டு வேலைக்கே போக ஆரம்பித்தேன். வீட்டு வேலைனா காலையில் வெள்ளனா போயிட்டு மீதி நேரம் வந்து வேதம் வாசிக்கலாம், எங்கேயாவது ப்ரேயர் கூட்டம்னா போகலாம், ஜெபம் பண்ணலாம், இப்படி அநேக காரியங்களில் கலந்து கொள்ள அது ஈஸியாக இருந்துச்சு. இன்றைக்கும் அதை நான் சந்தோஷமாக செய்கிறேன். ஆண்டவர் எனக்கு அந்த வேலையை கொடுத்தாரு. சில வீடுகளில் கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும், வலி வேதனையாக இருக்கும். என்னென்னா அவங்க அந்த விக்கிரகத்துக்கு ஆராதிப்பாங்க, அந்த இதெல்லாம் செய்யும்போது அப்படியாப்பட்ட வீடுகளை நான் வேலை பார்க்கும்போது எனக்கு அழுக வரும். ஆண்டவரே, அவங்க அதை செய்யும்போது நானும் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறேன்னு ஏசப்பா, இப்படி நான் பார்க்கும்போது அது எனக்கு வேதனையாக இருக்குல்ல ஏசப்பா, நான் அவங்கள நேசிச்சுட்டு அந்நியக்காரங்களுக்கும் புறஜாதிக்கு போய் நான் வேலை செய்யலாமா ஆண்டவரே? ஏன் ஆண்டவர் இந்த வேலை எனக்கு திருப்பி வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி எனக்கு மனசு வலிக்கும் போது திரும்பி நான் ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லுவேன். கர்த்தர் என்ன செஞ்சார், இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் அழுது கொண்டு இப்படியே அநேக நாள் கேட்டேன், கர்த்தர் எனக்கு இப்போ ஒரு நல்ல வீட்டு வேலையை தந்திருக்கார், அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவங்க ரெண்டு பேரும் டாக்டரு, அவங்களுக்கு ஒரு பாப்பா இருக்குது, மதுசூதன் அந்த சார் பேர், அந்த அம்மா பேர் வந்து சுஸ்மிதா, இப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் தான் நான் வேலை பார்க்குறேன், கர்த்தர் எனக்கு அன்பான ஒரு என்ன சொல்கிறது எஜமானும் தந்திருக்கிறாரு, இன்றைக்கி லீவு கேட்ட உடனே உடனே கூட எனக்கு லீவு கொடுத்தாங்க, போங்கக்கா நீங்கள் போய் ஜெபம் பண்ணிவிட்டு வாங்கன்னு, கடவுளை அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். தேவன் தாமே என்ன செஞ்சார், எங்களை இப்படியாய் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியாய் நான் அவரை துதித்து ஒரு பாட்டு கூட இப்போ பாடலான் இருக்கேன். தேவன் தாமே என்னோடு கூட வருவார்.

0: ஆமே, நன்றியோடு நான் ஜீவனோட வாழ்கிற நாளெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்கிற இருதயத்தை கர்த்தர் எனக்கு தரணும். ஆமே, தேவன் தாமே இந்த வாய்ப்பை தந்து இந்த இன்னைக்கு இத்தனை காலத்திலையும் சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார். ஆமாம், எனக்கு ஆண்டவர் நான் எவ்வளோ பாவத்தில் இருந்தபோது கர்த்தர் அவருடைய கரத்தினால் என்னை தூக்கி எடுத்து ஆண்டவர் அவர் பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவி மீட்டெடுத்தார். தேவனுக்கு கோடான கொடி நன்றி. இம்மட்டுமாய் இருந்த போராட்டத்திலையும் பொல்லாத கிரியையிலையும் கர்த்தர் என்னை விடுவித்தார். ஆமாம், உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன், உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்னது போல சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்த கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அநேக துன்பம் வரும்போதெல்லாம் ஆண்டவரிடத்துல தான் நான் போய் நிற்பேன். ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டம், கவலை, கண்ணீர் எல்லா விதத்திலையும் தேவாலயத்துக்கு ஓடி போய் அழுவேன். ஆண்டவரே, நான் இதை எப்படி மேற்கொள்ளணும், நான் இதை எப்படிப்பா செய்யணும், எனக்கு பேசுங்க ஏசப்பா, எங்கூட வாங்க ஏசப்பா, நான் நடந்தாலும் நீங்கள் இருக்கணும், நான் நின்றாலும் நீங்கள் இருக்கணும்ப்பான்னு ஆண்டவரோடு அதிகமான நேரம் செலவு செஞ்சேன். வேதத்தை வாசிக்க, வசனங்களை தியானிக்க, அந்த வசனம் என்னோடு பேச, ஜீவனுள்ள வசனம் ஒன்றுமே வெறுமையாக திரும்பவே இல்லை. ஆமேன். நான் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அநேகருக்கு இன்னைக்கு போய் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய மகளாய் கர்த்தர் என்னை வைத்தார். வேலை பார்க்குற எந்த வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் முதலாவது இயேசுவை பற்றி சொல்லுவேன். இது நிமித்தம் சிலவங்க வீட்டு வேலைக்கு என்னை வேணான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்கிற காரியத்தை நான் செய்ய மாட்டேன், அந்த விக்கிரத்துக்கான உண்டான எல்லாத்தையும். அதனால் என்னை வேணான்னு சொல்லிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாள், ஓய்வு நாள், ஆண்டவருக்கு தான் சொன்னால் அந்த நாளுக்கு அவங்க கறியாக்கணும் மீனாக்கணும் வேலையை கூப்பிடுவாங்க. மாட்டேன்னு சொன்னோம்னா வேலை இல்லை, உனக்கு வேலை இல்லைப்பா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுவேன், இல்லாட்டி நான் இன்னும் அதிகமாக வேதம் வாசிக்க போகிறேன் ஏசப்பா, இல்லாட்டி இன்னொரு வீட்டுக்கு போய் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன். ஏன்னா அழைச்சது நீங்கள், என்னை நடத்தி செல்லுவீங்க. நீங்கள் சொன்னீங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செஞ்சால் பிதா கணம் பண்ணுவார்னு. நிச்சயமாக எனக்கு நீங்கள் சாப்பாடு தருவீங்க, என்னை வழி நடத்துவீங்க ஏசப்பான்னு சொல்லி நான் இருப்பேன். ஆண்டவர் என்னை ஒரு நாள் பட்டினியாக போட்டதில்லை, ஒரு நாள் என்னை தனியாக விட்டதில்லை. கர்த்தர் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை தந்து என்னை நடத்தினார், போஷித்தார், வழி நடத்தினார். இம்மட்டுமாய் கூட கர்த்தர் எனக்கு பலனை தந்தார். இன்றைக்கும் கூட நான் இங்கே வந்து சாட்சி சொல்ல வரணும்னு இருக்கும்போது வேலைக்கு லீவு கேட்கணும், முத நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த மூணு நாளுமே ப்ரேயர் இருக்கும், ப்ரேயரில் கலந்து கொள்ளணும், நான் இந்த சாட்சிக்கு வரணும், இதுக்காக ஜெபிக்கணும். இப்படி இருக்கும்போது நேற்று ராத்திரி எனக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சரியான தலைவலி, அப்படி ஒரு வலி, கண்ணை மூடி ஜெபிக்கணும், சாட்சி சொல்லணும், ஆண்டர்கிட்ட பேசணும்னு உட்காந்தா என்னால் உட்கார முடியல, ஒன்றும் செய்ய முடியல, அப்படி ஒரு வலி பார்த்துக்கோங்க. அசந்து என்ன செஞ்சிட்டேன், மணியை பார்க்குறேன், மணி மூணு நாலு, நான் சீக்கிரமாக இங்கே கிளம்பி வந்தால் தான், ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்புனா தான் இங்கே வர முடியும்னு ரெடி ஆகிட்டு இருந்தேன். பார்த்தா கண்ணசந்து விடிய போகும்போது தூங்கிட்டேன். இந்த வழி நிமித்தம் அப்பையும் போராட்டம் தான். ஆனால் ஆண்டவர் கர்த்தர் எனக்கு அந்தந்த இடத்துல பஸ்ஸை கொடுத்து நான் எங்கள் வீட்டிலேருந்து ஊருக்குள்ளே நடந்து வர கடவுள் உதவி செஞ்சார். பஸ்ஸு கிடச்சி இங்கே வந்து சாட்சியாய் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் கூட என்னுடைய சாட்சியை சொல்ல ஆண்டவர் உதவி செஞ்சார். கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் உண்மையான தெய்வம். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அவரை நேசிக்கிற யாவரும் பிழைப்பார்கள். ஆமே, அவரை நோக்கி பார்க்குற யாவரும் பிழைப்பார்கள். கர்த்தர் எனக்கு மாத்திர ரத்த சிந்தலை, உங்கள் எல்லாருக்கும் ரத்த சிந்திருக்கிறார். இதை கேட்குற நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்களும் சாட்சி சொல்ல விரும்புனா இங்கே வந்து சாட்சி சொல்லலாம், இலவசம்தான். கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய ரட்சிப்பும் நமக்கு எப்படி இலவசமாக கிடைச்சதோ அதுபோல் இந்த இடத்துல சாட்சி சொல்கிறதுக்கும் நமக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கும் சாட்சி சொல்ல விருப்பம் இருக்கிறவங்க இங்கே வந்து நீங்கள் சாட்சி சொல்லலாம், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. இந்த சேனலுக்காய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த இடத்த தந்து அந்த ஒரு மணி நேரத்தையும் ஆண்டவருக்குள்ளாய் நடத்த எனக்கு உதவி செஞ்சதுக்கு தேவனுக்கு கோடான கோடி நன்றி. டேனியல் அண்ணாக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை அவங்க நடத்துகிறாங்க. இந்த ஊழியத்தில் இன்னும் அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். அநேக ஆத்துமாக்கள் வந்து சாட்சிகளை சொல்லி, அப்போ அந்த சாட்சிங்கிறது என்னென்னா கர்த்தர் செய்த நன்மையை நம்ம சொல்லும்போது பிறர் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பற்றி கொள்ள கூட வைராக்கியம் அவர்களுக்குள்ள எழும்பணும். அதுதான் சாட்சி. ஆண்டவர் செஞ்ச காரியங்களை சொல்லும்போது அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறவங்க, இந்த விள மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அந்த சாட்சியை பார்க்கும்போது இப்படியாப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம விட்டுட்டோமோ, மீண்டும் அந்த ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும், பிடிக்கணும். ஆண்டவர் நம்மளையும் சாட்சியாக நிறுத்துவார், நம்மளுக்கும் இந்த மாதிரி செய்வாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு இன்னும் அதிகமான ஒரு ஆர்வம் வரும். கர்த்தர் அப்படியாய் கூட நம்மளை என்ன செய்வார், நடத்துவார். ஆண்டவரை தேடினவங்க ஒரு நாள் வெக்கப்பட்டே போனதில்லைங்க. என்னைய பற்றி நான் சொல்லணும்னா இன்னும் அதிகமான நேரம் இருக்குது, இன்னும் சாட்சி இருக்குது. கர்த்தர் இந்த நாளை கொடுத்தா கூட எனக்கு போதாது, அப்படி ஒரு சாட்சி இருக்குது. ஏன்னா என் கணவர் இறந்ததுக்கப்புறம் நான் அதிகமாக கஷ்டப்பட்டுட்டேன், வேதனைப்பட்டுட்டேன். நான் எங்கள் வீட்டுக்கார் கூட இருக்கும்போது வாழும்போது பார்த்தீங்கன்னா என் சொந்த பந்தமெல்லாம் நிறைய என்னை தேடி வந்தாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு நான் நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன், எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போவேன், இவங்களை நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பேன். நான் யாரையுமே நேசிப்பேன், ஏன்னா நான் நேசிக்கிறேன், என்னையும் அவங்க நேசிக்கணும்னு நினச்சி நான் எல்லாமே செய்வேன். யாருமே என்னை நேசிக்க மாட்டாங்க. அது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார் இறந்ததுக்கப்புறம் ஒருவேளை சோத்துக்கு கூட நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன், பக்கத்து வீட்டில் சமையல் மணக்கும், ஆசையாக இருக்கும். ஆனால் அதுக்காண்டி அவங்க வீட்டில் போய் நம்ம சாப்பாடு கேட்க முடியாது இல்லையா. ஆனால் அப்படியே நினச்சிட்டு மனசில் வச்சுக்கிட்டு அமைதியாக இருப்பேன். ரோட்டில் நடந்து தான் போகணும், சர்ச்சுக்கும் எங்கள் வீட்டுக்கும் 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து போகையிலலாம் அழுதுகிட்டே போவேன், ஏசப்பா எனக்கு வாழைப்பழம் வேணும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குப்பா, நீங்கள் தாங்கப்பா. ஏசப்பா எனக்கு டீ குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் தாங்கப்பா. ஆண்டரே நான் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் தாங்க ஏசப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் போய் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஒரு கணவன் மனைவியாக போனால் கூட ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்கப்பா, அவங்களுக்குள்ள பிரிவினை வந்துடக்கூடாது, அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க நல்லா இருக்கணும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கல்யாண மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்தில் திருமணம் நடக்கும்போதெல்லாம் அந்த பொண்ணு மாப்பிள்ளையை நான் வாழ்த்தி ஆசீர்வதிப்பேன். இதுக்கு பிற்பாடு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், நான் ஜெபித்தது நிமித்தம் கர்த்தர் இறங்கி அவங்கள கிரியை செய்யுங்க, நான் ஆசீர்வதிக்கிறேன் ஏசப்பா. என் பிள்ளையோட திருமணத்துக்கு ஆண்டவர் எல்லாரும் வந்து ஆசீர்வதிக்கணும், மகனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன், ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு சொந்த பந்தம் இல்லை, ஆண்டவர் தானே நம்ம எல்லாத்தையும் ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் சொன்னார், நீ எவைகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறதையோ அவங்க பாத்திரமா இருந்தால் அது அவங்களுக்கு, இல்லாட்டி உனக்குன்னு சொன்னார். நம்ம ஜெபிக்கிற ஜபத்தில் கூட நமக்கு வேஸ்ட்டாக போகாது, ஏன்னா அவங்க அது பாத்திரமா இல்லைன்னா அது திருப்பி நமக்கு தான். யாருக்கு ஜெபிச்சாலும் யாரை ஆசீர்வதிச்சாலும் மனசா ஆசீர்வதிங்க, மனசா ஜெபிங்க, நமக்கு ஒரு நாள் அது திரும்பி வரும். அப்படியே வரலைனாலும் எனக்கு ஊழியம் செய்கிற ஒருவனுக்கு கர்த்தர் என்ன செய்வார், கணம் பண்ணுவார், அந்த கணத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம்னா எல்லா விதத்துலேயும் நமக்கு லாபம்தான், எந்த விதத்துலேயும் வீணாக போகாது. நான் வீட்டு வேலை செஞ்சு 30 ரூபா கிடச்சிச்சின்னா அதை அழுதுகிட்டு வந்து ஜெபம் பண்ணி ஏசப்பா முதல் பலனை நான் உங்களுக்கு தாரேன், உங்களை கணம் பண்ணுறேன், நீங்கள் என்னை கணம் பண்ணுவீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு 3 ரூபா இல்லை 5 ரூபா வைப்பேன், 10 ரூபா வைப்பேன், 1000 ரூபா வச்சேன். கர்த்தர் இன்னைக்கு அதிகமாக கொடுக்க எனக்கு உதவி செஞ்சார், அநேகருக்கு கொடுக்குற கரமாக என்னை மாற்றினார், என் கடன் பிரச்சனைகளெல்லாம் மாற்றினார். நான் ஒரு 5 லட்சம் 3 லட்சத்துக்குள்ளே தான் வீடு கட்டணும்னு நாங்கள் ஒரு எய்ம் போட்டோம் கொத்தனாரை கூப்பிட்டு, ஆனால் பார்த்தீங்கன்னா 10-12 லட்சத்துக்கு கர்த்தர் வீடு கட்ட உதவி செஞ்சார். இன்னைக்கு நாங்கள் நல்ல வீட்டில் குடியிருக்கோம், மகன் வந்து காலேஜ் முடிச்சிருக்கிறார், எங்கள் குடும்பத்தில் யாருமே இது வரைக்கும் படிப்புன்னு படித்ததில்லை, பட்டம் வாங்கினதில்லை, காலேஜ் போனதில்லை. என் மகனை ஸ்கூலில் சேர்க்க போகும்போதெல்லாம் நான் அதை நினச்சி அழுவேன், என்னென்னா ஆண்டவரே இவன் நிமித்தமாவது நான் அந்த பள்ளிக்கூடத்து காலை வைக்கிறேன், இவன் நிமித்தமாவது டீச்சர்கிட்ட பேச எனக்கு உதவி செஞ்சீங்க, இவன் நிமித்தமாவது நான் காலேஜுக்கு போகிறேன், அந்த இடத்த தொடுறேன், அந்த அதிகாரிகள் அந்த படித்தவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், அவங்களெல்லாம் நான் மதிப்பேன், ஏன்னா அவங்களுக்கு அந்த படிப்பு இருக்குன்றனால. கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுவேன், வீட்டில் வந்து அழுவேன், எனக்கு படிப்பு இல்லைனாலும் நீங்கள் என் கூட இருக்கீங்கப்பா, நான் வேதத்தை தியானிக்க வேதத்தை வாசிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறீங்க. இன்றைக்கி நான் கிராமங்களில் வேதத்தை வாசித்து ஊழியம் செய்ய ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். இன்றைக்கும் நாங்கள் பைபிள் ஸ்டடி எங்களுக்கு நடத்த உதவி செய்கிறார், தினம் வேத வாசித்தத்தில் கேள்வி பதில் எழுத எனக்கு ஆண்டவர் உதவி பண்ணியிருக்கிறார், பெண்கள் கூடுகையில் வேதத்தை வாசித்து தியானித்து அதுலேருந்து கேள்வி கேட்க படிக்க கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறார். ஆண்டவர் என்னை விசேஷித்தமாய் அற்புதமாய் நடத்துகிறார். எனக்கு இருக்கிறார் ஒரு மகன் இருக்கிறார், அந்த மகன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நேசித்து ஞானஸ்தானம்லாம் எடுத்து நல்லா வாழ்ந்து கொண்டு இருந்தார், சில நாளைக்கு உலக காரியத்துக்கும் உலகத்துக்குள்ளேயும் போயிட்டார். போனால் எனக்கும் அவனுக்குள்ள அப்பப்போ வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருந்துச்சு, பெரிய பிளைவுகள் வந்துச்சு, பெரிய பிரச்சனை வந்துச்சு. என் மகன் நிமித்தம் எனக்கு நிறைய கஷ்டம், நிறைய துன்பம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இடத்துல தான் போய் நிற்பேன், அவன் தினமும் என் கூட சண்டை போடுவான், இங்கே வந்து எனக்கு இந்த வீடு எங்கள் அப்பா வீடு தானே, எனக்கு விற்று பணத்தை கொடுங்க பங்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான், சண்டை போடுவான், என்னை அடிக்கலாம் செய்வான். நேக நாள் இப்படி இருந்தான், கர்த்தர் அவனையும் ஒரு நாள் தொட்டு அவனையும் ஆண்டவர் ரட்சித்து அவனையும் வழி நடத்துகிறார். கர்த்தர் இன்னைக்கு அவனை ஒரு பெரிய ஆளாக்கியிருக்கார், அவர் காலேஜ் முடித்து அது என்ன சொல்கிற இந்த பட்ட படிப்பெல்லாம் வாங்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அதை நான் பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன், ஏசப்பா நான் ஒவ்வொரு வீட்டிலையும் வேலை பார்த்து கட்டின அந்த பணத்துக்கு ஆண்டவர் பட்டம் படிக்க உதவி செஞ்சீங்களே ஏசப்பா. இது எங்களுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, உங்களுடைய கிருபா ஏசப்பா. ஆமாம் ஆண்டவரே, உங்களுடைய தயவு, உங்களுடைய இறக்கம், இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் தந்தீங்கப்பா. உங்களுக்கு நன்றி. எனக்கு நல்ல நண்பர்களை தந்தீங்க, ஸ்தோத்திரம். அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. நான் விதவையாக இருக்கும்போது, திக்கற்று இருக்கும்போது, சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கும்போது எனக்காக செபித்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எனக்கு ஒருவேளை உணவு கொடுத்து, தண்ணி கொடுத்து, காப்பி கொடுத்துருந்தாலும் அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்றைக்கி எனக்கு தாய் தகப்பனாக இருந்து வழி நடத்துகிற எங்கள் பாஸ்டர் பாஸ்டரம்மா அவங்க குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் சபையை ஆசீர்வதிங்க. இந்த நாளை தந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இங்கே இப்படி ஒரு சாட்சி நடக்குது, ஒன் ஹவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆரோன் பிரதர் ஃபோன் அடித்து என்னை கூப்பிட்டாங்க. இப்போ வந்து நான் பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அன்னைக்கும் இன்றைக்கும் ஆண்டவர் அவங்க மூலமாக என்னை நடத்துகிறாரு. தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஆரோன் பிரதருக்கு நன்றி. அவங்க குடும்பத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அவங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆவிக்குரிய காரியத்தில் நடத்த கர்த்தர் உதவி செய்யணும். அநேக நாள் அந்தோனியம்மா சொல்லுவாங்க, எனக்கு மூணு பொம்பளை பிள்ளை, மூணு பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. நான் சொல்லுவேன், மூணு பொம்பளை பிள்ளை இல்லாது உனக்கு கடவுள் கொடுத்த பெரிய சொத்து, பெரிய பொக்கிஷம், ஆண்டவர் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேணாம், பிள்ளைகளை ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம வளர்த்துட்டா போதும்னு. ஆனால் இன்றைக்கி அந்த பிள்ளைகள் அநேகருக்கு சாட்சியாய், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் அவங்கள வச்சிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. தேவன் தாமே இந்த நாளை தந்ததுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மீதியான நாளையும் கடவுள் நம்மளை வழிநடத்தணும்னு ஜெபிக்கிறேன். இன்னுமாய் கூட எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிச்சுக்கோங்க. ஊழியங்களுக்காக ஜெபங்கண்ணுங்க. நாங்கள் சொந்தமாக சபை கட்ட போகிறோம். அந்த சபைக்கான தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. மகனுடைய திருமண காரியம், மகனுடைய ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் இன்னும் வந்து அதிகப்படுத்தணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. எங்கள் அண்ணன் குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஆமாம், என்னை வழி நடத்தின ஆண்டவர் அவங்களையும் வழி நடத்தணும். ஏன்னா நான் இந்த விக்கிரகங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டு பைத்தியத்தை போல திரிந்த போது எப்படி என் கரத்தை பிடிச்சி ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்தினாரோ, அதுபோல் ஒரு நாள் எங்கள் அண்ணன் இடத்துலையும் ஆண்டவர் பேசணும், அவங்களையும் ஆண்டவர் நிறுத்தணும். நான் பரலோகத்துக்கு போகும்போது எங்கள் அண்ணன் குடும்பம், என் சொந்த பந்தம்லாம் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் சத்தியத்தை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்கிற இருதயத்தையும் பக்குவத்தையும் கர்த்தர் தரணும். லீதியால் இருதயத்தை திறந்த தேவன் அவங்க இருதயத்தையும் கர்த்தர் திறப்பார். அம்மே விசுவாசத்தோடு செபிக்கும்போது அதுக்கு கர்த்தர் முடிவை தருவார். தேவனுக்கு கோடான கோடி நன்றி. டேனியல் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அவங்கள கடவுளை ஆசீர்வதிக்கணும், இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும். இதுக்கான எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கணும். பணத்தேவை, மனத்தேவை, அவங்க சரீர தேவை, அவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் அவங்களோடு கூட இருக்கணும். இன்னும் அநேக ரகசிய காரியத்தை கர்த்தர் அவங்களோடு பேசணும். இன்னும் எப்படி நடத்தணும், எப்படி ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி இந்த சாட்சி அநேக இடங்களுக்கு பரவும்போது அநேகர் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை அவங்களுக்கு தரணும். உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக கூட ஆண்டவர் அந்த அண்ணனை அழைச்சி இந்த காரியத்தை செய்ய வைத்ததுக்காக கோடான கோடி நன்றி. அவங்களுக்கு நல்ல சரீர பலனை கொடுங்க. தேவைகள் அனைத்தையும் சந்திங்கப்பா. இன்னும் இதுக்கான காரியங்கள், தேவைகள் இருந்தால் கர்த்தர் பரத்திலேருந்து ஒத்தாசி அனுப்புங்க. இப்போ அவங்களுக்காக செபிப்போம். ஏசப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஏசப்பா, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி. சகோதரனுக்காய் உங்கள் கரத்தில் வருகிறோம். சகோதரனை ஆசீர்வதிங்க, அவங்க செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க, இந்த சேனலை ஆசீர்வதிங்கப்பா. இதுக்காக விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகட்டும். தேவன் தாமே கூட இருந்து நடத்தும்படியாய் கூட செபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவர கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா. இதுக்காக யாரெல்லாம் ஊழியம் செய்கிறாங்களோ அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆரோன் பிரதரையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இதுக்காக ஊழியம் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ செய்தியை கொடுக்குற மகனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் இவங்களுக்காய் ஜெபிக்க என்னை கூட்டு வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. வரையிலே என்னை ஆசீர்வதிச்சிங்க, போகலையும் என்னை ஆசீர்வதிங்க. பட்டணத்திலையும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, டேனியல் அண்ணாவை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, இந்த செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் பழுகவும் பெருகவும் செய்யுங்க. இந்த ஊழியத்துக்கு இன்னும் ஏதாவது தேவைகள் இருந்தால் கர்த்தர் அதை சந்திக்கும்படியாக கூட செபிக்கிறோம். இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
1: அன்பான் தி கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200731353. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.

உண்மையாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை வணங்குவீராக, மாற்றுவீராக.

தெய்வமே, ஒரே ஒரு வாழ்க்கை, அதை உமக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு, உத்தமமாய் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு

0: முதல் ஆராதனைக்காக நான் கர்த்தரை
1: ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God the first service of the month June.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் வருடத்திற்கு ஒரு முறை விடுமுறை நாட்களிலே சிறுவர்கள் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது.
1: And every year at the May we have the children meetings.
0: Hallelujah. இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் வந்து இங்க முன்னால உட்கார்ந்திருக்கிறாங்க.
1: Many children are sitting today in the front.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: It is joy.
0: Hallelujah. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை உட்கார்ந்தா பிரயோஜனம் இல்ல.
1: It's not useful when you sit once in a year.
0: ஒவ்வொரு வாரமும் இங்க வந்து உட்காரணும்.
1: Each and every week Alleluia. You should come and sit here.
0: சிறு பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: Children you say
0: நான் ஒவ்வொரு வாரமும் வருவேன்.
1: I will come each and every week.
0: அப்படி சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க.
1: Say hallelujah by lifting your hands.
0: வருவீங்களா?
1: Will you come?
0: வர மாட்டீங்களா?
1: Won't you come?
0: வருவீங்களா வர மாட்டீங்களா?
1: Will you come or not?
0: வருவீங்களா வர மாட்டீங்களா?
1: Will you come or not?
0: வருவோம் சொல்றவங்க எல்லாம் ஏன் சின்னலுங்க.
1: Those who want to come please rise up.
0: கையும் உயர்த்த மாட்டீங்க. எல்லாமே
1: lifting. Please rise up.
0: Hallelujah. கட்டாயம் வருவீங்களா?
1: Will you come?
0: சரி. அப்ப உட்காருங்க.
1: Please sit.
0: வருவோம்.
1: We will come.
0: பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம்.
1: Then we go and sit.
0: அப்படின்றவங்க ஏன் சின்னலுங்க.
1: You can stand such students, such children.
0: வருவோம் பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம் சொல்றவங்க எல்லாம் ஏன் சின்னலுங்க.
1: We will come and then we sit at the back.
0: வந்த முன்னால வந்து உட்காரும் சொல்றவங்களா ஏன் சின்னலுங்க.
1: Rise up when I come, I come to the front.
0: முன்னால வந்து உட்காருவீங்களா?
1: Will you sit at the front?
0: Hallelujah. சரி உட்காந்துருங்க.
1: Please be seated.
0: பாட்டு பாடும் பொழுது
1: when you sing
0: நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன்.
1: I don't look around.
0: நான் கையை உற்சாகமா தட்டி பாடுவேன் சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம்.
1: You lift up your hands, I will clap and sing.
0: கையை உயர்த்தினால் ஏன் நிக்க வேண்டியதில்லை.
1: Hallelujah. May not stand.
0: Praise the Lord.
1: Praise the Lord.
0: சரி நான் வந்து இங்க ஆண்டவருடைய வார்த்தையை நான் நிச்சயமா கற்றுக்கொள்வேன் சொல்றவங்க எல்லாம் கையோர்த்தி காண்பீங்க.
1: Lift up your hands. I want to learn the word of God.
0: Amen.
1: Amen.
0: நான் இயேசுவை நேசிக்கிறேன் சொல்றவங்க எல்லாம் கையோர்த்தி காண்பீங்க.
1: I love Jesus.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: இந்த நடந்ததான் இந்த விடுமுறை சத்திய வேதாகம பள்ளியிலே ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா?
1: Whether they have said who is the Lord Jesus? Have you learned?
0: ஆமாவா இல்லையா?
1: Is it right or wrong?
0: தெரிஞ்சிட்டீங்களா?
1: Did you learn?
0: தெரிஞ்சிட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காட்டுங்க.
1: You can raise your hands. I have learned.
0: இயேசு யாருன்னு தெரிஞ்சிட்டோம்.
1: I know who is Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Praise the Lord.
1: Praise the Lord.
0: Hallelujah. இயேசு உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
1: Jesus was tall or short?
0: உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
1: He is tall or short?
0: சிவப்பா இருந்தாரா கருப்பா இருந்தாரா?
1: He is fair or black?
0: என்னமா சிவப்பா இருந்தாரா? சரி அப்புறம் அன்பா இருக்கிறாரா?
1: Yes.
0: Very good.
1: Loving.
0: அப்புறம் அவ்வளோதானா?
1: That's all.
0: சரி பரவாயில்ல.
1: Good.
0: இயேசு வந்து ஒரே நாளில் நம்ம கற்றுக்க முடியாது.
1: We cannot learn in one day about Jesus.
0: வாழ்நாளெல்லாம் அவரை பற்றி படிச்சுட்டே இருக்கலாம்.
1: Throughout
0: Alleluia.
1: Life we can learn.
0: நீங்கள் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறீங்க.
1: Now you are sitting here.
0: வாலிபன் ஆவீங்க.
1: You become young.
0: அப்புறம் கிழவன் ஆவீங்க.
1: Then you will become old.
0: அப்புறம் கிழவன் ஆகிட்ட பிறகும் நீங்கள் ஆண்டவர் இயேசு அறிந்து கொண்டே இருக்கலாம்.
1: After becoming old you can learn Jesus.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தர் நல்லவர்.
1: The Lord is good.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த சிறுவர் ஊழியத்தை குறித்து நாங்க அறிவிப்பு கொடுத்தோம்.
1: We have announced about the children's ministry.
0: இந்த சிறுவர் ஊழியம் செய்யறது வந்து ஒரு சாதாரணமான ஊழியம் இல்ல.
1: It's not ordinary ministry.
0: அது பிள்ளைங்களை எல்லாம் கொண்டு கூட்டணும்.
1: You have to bring the children together.
0: Hallelujah. ஏன்னா நம்ம சபையில நிறைய விசுவாசிங்க இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களை வந்து ஒழுங்கா இந்த சிறுவர் சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறது இல்லை.
1: அண்ட் தி பிலீவர்ஸ் டோன்ட் சென்ட் தி சில்ட்ரன் ஃபார் சண்டே ஸ்கூல்.
0: எப்போ வருவாங்க எங்ககிட்டன்னு கேட்டிங்களா?
1: When they come.
0: சண்டே ஸ்கூல் அனுப்ப மாட்டாங்க.
1: They don't send to Sunday school.
0: அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு.
1: When it is grown up.
0: அப்பா அம்மாவை எதிர்க்கும் பொழுது.
1: When they resist parents.
0: அப்போ எங்கிட்ட வருவாங்க.
1: Then they come to me.
0: இது அடங்க மாட்டேந்தையா வாலு.
1: And we could not be controlled.
0: A
1: lot of missives.
0: ஜெபம் பண்ணுங்க.
1: Please pray for him.
0: அப்பதான் வருவாங்க.
1: When they come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: ஆனா சின்ன வயதிலேயே நீங்க சிறுவர் ஊழியத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தீங்களா,
1: இஃப் யூ சென்ட் தம் அட் தி டைம் ஆஃப் சில்ட்ரன்,
0: நீங்க கஷ்டப்பட வேண்டியதே இல்ல,
1: நீட் நாட் ஸ்ட்ரகிள் அட் ஆல்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: சரி, அநேகர் சிறு பிள்ளைகளே தங்களுடைய பெற்றோர்கள் இந்த சிறுவர் ஆராதனைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறதான சிறுவர் ஆராதனையும் இந்த விடுமுறை நாட்கள் நடக்கிறதான இந்த கூட்டத்துக்கு அனுப்புறதில்லை.
1: பேரண்ட்ஸ் ஆர் நாட் சென்டிங் யுவர் சில்ட்ரன் ஃபார் திஸ் சண்டே கிளாஸ் ஆர் சம்மர் டைம்.
0: அதே போல் அநேகருக்கு சொன்னோம் சிறுவர் ஊழியத்துக்காக, நான் சொன்னேன் அது சாதாரணமான ஊழியம் இல்லை, அதுக்கு நோட்டீஸ் அடிக்கணும்,
1: you have to print the notice,
0: banners போடணும்,
1: put the banner,
0: அதெல்லாம் இருக்கு,
1: it is there,
0: தினமும் பிள்ளைங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்,
1: you have to give food to them,
0: prize வாங்கி கொடுக்கணும்,
1: you have to get prize,
0: அதோட மட்டும் இல்ல,
1: not only that,
0: டீச்சர்ஸ்ங்க டெடிகேட்டடா இருக்கணும்,
1: டீச்சர்ஸ் should be dedicated,
0: 8 மணிக்கு இங்க வரணும்,
1: you have to come at 8 o'clock,
0: 6 மணிக்கு எஞ்சாதான் 8 மணிக்கு வர முடியும்,
1: you have to wake up at 6 o'clock,
0: hallelujah,
1: come,
0: hallelujah,
1: hallelujah.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
1: praise be unto God.
0: 8 மணிக்கு டிபன் சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ,
1: they eat breakfast,
0: வருவாங்க,
1: they just come,
0: அப்புறம் வேகாத வெயில திரும்பி போணும்,
1: they have to go back at the heat,
0: டீச்சர்ஸ்க்கெல்லாம் கஷ்டம்தான்,
1: tough to the teachers,
0: hallelujah,

0: காணிக்கை கொடுக்கல.
1: Many did not give.
0: சரி, அல்லது இந்த சிறுவர் ஊழியத்தில் வந்து என்ன செய்யலாம், கலந்து கொண்டிருக்கலாம், கலந்து கொள்ளல.
1: You would have participated in the children ministry.
0: அல்லேலூயா. அதெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா,
1: Why such?
0: அநேக விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா,
1: Many believers think,
0: இது சின்ன பசங்க ஊழியம் தானே,
1: This is children ministry,
0: சிறுவர் ஊழியம் தானே,
1: children ministry,
0: அதெல்லாம் முக்கியம் இல்ல.
1: It's not so important.
0: ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு முக்கியம்.
1: Sunday is important.
0: நான் வந்து நல்லா கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்.
1: I will come and
0: Hallelujah.
1: Very strong
0: fat food.
1: நான்
0: எப்படி சாப்பிடணும் சொல்லுங்க.
1: How to eat?
0: என்ன?
1: What food?
0: கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்.
1: Fat one.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கொஞ்சம் செய்தி கொஞ்சம் சுருக்கமா இருந்தா கூட இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும்.
1: If it is brief, not enough. I should eat.
0: நான் நல்லா சாப்பிடணும்.
1: I should eat well.
0: நான் ஆத்மாவுல புஷ்டியா இருக்கணும்.
1: I have to be strong in my soul.
0: சிறு பிள்ளைகளை பற்றியோ,
1: about children,
0: வாலிபர்களை பற்றியோ,
1: about young men,
0: யாரை பற்றியோ எனக்கு கவலை கிடையாது.
1: I don't bother.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவேதான் பிரியமானவர்களே,
1: Yes, dear
0: ஆண்டவர் சொன்னார்,
1: the Lord said,
0: பெரியவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்களா?
1: For the elders,
0: இதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில்
1: மத்தேயு
0: 18 அதிகாரத்தில்
1: 18
0: வாசித்து பாருங்க. முதலாவது வசனத்திலிருந்து யாராவது எழுந்து வாசிங்க சீக்கிரமாக. அவங்களுக்கு என்ன கேள்வி?
1: Who is greatest in the kingdom of heaven?
0: எங்களுக்கு position வேணும்.
1: We want to have good position.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் சபையில வந்து பொறுப்பு எடுக்கிறது இல்ல.
1: People don't take responsibility in the church.
0: அதே ஒரு secretary post கொடுத்தா,
1: if you give a secretary post,
0: chairman post கொடுத்தா,
1: chairman post,
0: treasurer post கொடுத்தா,
1: or treasurer
0: post, வருவாங்க.
1: They may come.
0: அதுவும் சாதாரண போஸ்ட். பிரதர், நீங்கள் வந்து டெய்லி இங்கே இருக்கிற செருப்பெல்லாம் அடிக்கி வைக்கணும்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க?
1: பிரதர், யூ ஹவ் டு கீப் ஆல் தி
0: கை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம்.
1: செப்பல்ஸ் இன் தி ஸ்டாண்ட்.
0: ஐயோ,
1: வில் யூ கம்?
0: அந்த வேலைலாம் எங்களால் செய்ய முடியாது.
1: ஐ கேனாட் டூ சச் ஒர்க்ஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நல்ல கொஞ்சம் பெரிய போஸ்டாக கொடுங்க.
1: கிவ் மீ குட் பொசிஷன்.
0: அப்போ தான் நாங்கள் வருவோம்.
1: தென் ஒன்லி வி கம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: பாய் போடுறீங்களா? அது கூட வேண்டாங்க.
1: I don't need that.
0: Chair போடுறீங்களா?
1: Do you put chair?
0: சரி, chair துடைக்கிறீங்களா?
1: Do you wipe the chair?
0: அதெல்லாம் கஷ்டம்.
1: It is difficult.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் கேக்குறாங்க.
1: They hear.
0: என்ன கேக்குறாங்க?
1: What did they ask?
0: இப்போ எங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்ன, நாங்க யார் பெரியவனா இருக்கணும்?
1: Who will be greater?
0: Hallelujah. அப்பப்போ பாத்துக்குவாங்க.
1: They just check.
0: நான் பெரியவனா, இவர் பெரியவரா?
1: Am I great or he is great?
0: இவர் பெரியவரா? யார் பெரியவங்க இதுல?
1: Who is greater?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
1: Children, are you listening?
0: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
1: How many of you listening?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னொரு பாட்டு குடுமாந்து. Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you, Jesus.
1: Thank you, Jesus.
0: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
1: Children, are you looking at here?
0: நீங்க கவனிக்கிறீங்களான்னா கவனிக்க மாட்டீங்க. ஏன்ச்சு நில்லுங்க.
1: Rise up.
0: நல்லா கவனிப்பீங்க. இப்போ இது ஒரு மெழுகுவத்தின்னு நினைச்சுங்க. இது என்னது?
1: Just take, this is the candle.
0: மெழுகுவத்தி. இதை நான் பற்ற வச்சிடுறேன். இது எரியுது.
1: Just burn it.
0: இங்க ஒரு மெழுகுவத்தி இருக்குது.
1: Another candle.
0: முன்னாலே பத்த வச்சாச்சு.
1: Already it is matched.
0: இது எரிஞ்சு கொஞ்சம் கால் பங்கு தான் இருக்குது. இது இது இப்பதான் பத்த வச்சிருக்கேன்.
1: Only quarter that now just I given
0: போய் இது எரிஞ்சு போன மெழுகுவத்தி
1: இட் இஸ்
0: தான் இருக்கும் இல்லையா?
1: It will be very small.
0: எத்தனை பேருக்கு தெரியுது?
1: How many of you seeing that?
0: இது ஒரு மெழுகுவத்தி, இது ஒரு மெழுகு. எது பெரிய மெழுகுவத்தி?
1: Which is the greater candle?
0: எது?
1: Which one?
0: நம்ம லெப்டா ரைட்டா? உங்களுக்கு உங்களுக்கு ரைட்டு. இதுவா? இது பெருசா இருக்கா? இது பெருசா இருக்கா?
1: Which is greater?
0: இதானே பெருசு. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: பெருசு பெருசுன்னு சொல்லுவாங்க, பாத்துக்கிறீங்க.

0: நீங்க என்ன சொல்றீங்க? இதான் பெருசுன்றீங்க இல்லையா?
1: But you say that is greater one.
0: ஓ நல்லா தெரிஞ்சீங்க, உட்காருங்க.
1: Please sit down.
0: ஓ சிறு பிள்ளைகள்,
1: children.
0: Hallelujah. யார் முக்கியம் இதுல?
1: Who is important?
0: சிறு பிள்ளைகள் முக்கியமா இல்லையா?
1: Children are important or not?
0: கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு எவன் பெரியவனா இருப்பான்.
1: Who will be greater?
0: அப்போ வாசிங்க பிரதர், என்னாச்சு? படிங்க, யாரோ படிங்க. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உட்காருங்க. மூணாம் வசனத்துல என்ன சொல்றாரு?
1: Third verse.
0: பெரியவனா இருக்கிறது அப்புறம் கதைப்பா, பெரியவனா சின்னவனா அப்புறம்.
1: கிரேட்டர் ஆர் வாட்
0: எவர் இட் இஸ், நீ உள்ள வர்றதுக்கு வழிய பாரு.
1: லுக் அட் ஹவ் கேன் யூ கம் இன்சைட்.
0: அப்புறம் நீ பெரியவனா சின்னவனா பார்க்கலாம்.
1: தென் யூ கேன் திங்க் வெதர் யூ ஆர் கிரேட் ஆர் நாட்.
0: அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல,
1: தேர் இஸ் எ குவெஸ்டின்.
0: அப்ப பரலோகத்துல உள்ள போறேன்னா என்ன டிக்கெட்?
1: வாட் இஸ் தி டிக்கெட் டு எண்டர் இன்டு ஹெவன்?
0: என்ன டிக்கெட்?
1: வாட் டிக்கெட்?
0: மனம் திரும்பி,
1: ரிபென்ட்.
0: எப்படி மனம் திரும்பி?
1: பி கன்வெர்ட்டட்.
0: யால போற மாறணும்.
1: How to become?
0: Hallelujah.
1: Become as little children.
0: யாரோ யாரோ போல மாறணும்.
1: How to become?
0: Do, do, do, do. Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: ஒரு குட்டி பையங்க ஓடி வாப்பாங்களா யாராவது?
1: Any small boy please come.
0: அட இங்க இங்க இங்க வாப்பா.
1: Come here.
0: தாத்தாவா நீ? குட்டி பையனா தாத்தாவா?
1: How to become?
0: இவர் கூட பெரிய பையன் தான்.
1: Of course,
0: சொன்ன உடனே என்ன பண்ணாரு?
1: But immediately.
0: சொல்லுங்க.
1: He responded.
0: கீழ்ப்படிந்தார்.
1: He obeyed.
0: சொன்ன உடனே என்ன பண்ணாரு? அல்லேலூயா. ஓடி போய் உட்கார்ந்துக்கப்பா.
1: Go and sit.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சொன்ன உடனே என்ன செய்தாரு?
1: Immediately.
0: கீழ்ப்படிறார்.
1: He obeyed.
0: Amen.
1: Amen.
0: அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிள்ளைகளை போல ஏன் சொன்னாருன்னா,
1: as little children.
0: பிள்ளைகள்னா எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது.
1: It's not holy.
0: ஏன் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாருன்னா,
1: why the Lord is giving importance?
0: ஆதியாம புத்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா,
1: in Genesis,
0: சிறு வயது தொடங்கி அவங்க இருதயம் எப்படி இருக்குதா? பொல்லாங்கானதா இருக்குதா?
1: Even from childhood the heart
0: யாரு?
1: Is so evil.
0: இந்த சின்ன பிள்ளைங்க நினைக்கிறீங்களே,
1: you are thinking a child.
0: இந்த சின்ன பிள்ளைங்க தான்,
1: child.
0: ஒண்ணும் தெரியாத பிள்ளைங்க தான்.
1: Of course they don't know anything.
0: பிள்ளைங்க தான்,
1: they are very small.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குது?
1: What is there inside?
0: பொறாம,
1: envy,
0: எரிச்சல்,
1: and wrong,
0: போய் பேசுறது,
1: telling lie.
0: இப்ப நான் கேக்குறேன் பாருங்க, சிரிச்சியா நீ?
1: Did you laugh?
0: No. சிரிச்சிருக்கோம். ஆனா என்ன சொல்லுவோம்?
1: I didn't.
0: வாய் இப்படி மூடிட்டோம்னா,
1: just you close your mouth.
0: சிரிக்கல நினைச்சுக்கோ. ஐயோ நான் சிரிக்கல.
1: No, I didn't laugh at all.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: போய் பேசுறது,
1: telling lie.
0: ரொம்ப இருக்கும்.
1: Lot.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு வயது தொடங்கி எப்படி இருக்கான்?
1: From small.
0: ஒல்லாததா இருக்கு.
1: Evil.
0: அதனால நாங்க பெரியவங்க ரட்சிக்கப்பட்டோம்.
1: We are saved.
0: அப்படி நீங்க சொல்லலாம்.
1: You may be saving.
0: சிறிய பிள்ளைங்க அவங்க ஒண்ணு இல்லைன்னு நம்ம சொல்லலாம்.
1: You may say children are nothing.
0: ஆண்டவர் சொல்றாருன்னா,
1: what the Lord says.
0: அதுங்களுக்குள்ளேயும் எல்லாம் இருக்குது.
1: They have everything inside.
0: ஆனாலும் அந்த சிறு பிள்ளைங்க,
1: the children,
0: சிறிய வயதிலேயே,
1: from small childhood,
0: என்ன செய்யணும்? என்ன அறிந்து கொள்ளும்? சின்ன வயது. இப்போ பொதுவா இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களை கவனிக்கிறீங்களா?
1: Do you listen?
0: கவனிக்கிறீங்களா? புரியுதான பேசுறது?
1: Do you understand?
0: அப்போ அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லுது, மா நான் சர்ச்சுக்கு போகணும்.
1: I want to go to church.
0: பைபிளை தூக்கிக்கிச்சு.
1: They take the Bible.
0: நான் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்றான்.
1: If the boy says I want to go.
0: அப்போ உடனே என்ன சொல்வாங்க?
1: What they say?
0: ஆமா, இவர் சர்ச்சுக்கு போறார், பெரிய இவருனா கிறிஸ்தவனா விசுவாசியா?
1: Are you a Christian or believer?
0: அங்க வேலை.
1: What is the job you have there?
0: நீ சின்ன பையன்.
1: For a small boy.
0: அப்படிதானே சொல்வாங்க?
1: They say like that.
0: அதே வயசான தாத்தா பாட்டி நான் சர்ச்சுக்கு போறேன்னா, சரி ஆமா வயசாயிடுச்சு போட்டோம்.
1: ஓல்ட் பீப்புள் மீன்ஸ் ஓகே.
0: அப்படிதானே சொல்வாங்க?
1: They say like that.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: இந்த சிறியவர்களை குறித்து ஆண்டவர் ஏன் கரிசன் உள்ளவரா இருக்காருன்னு
1: கேட்டீங்கன்னா, Why the Lord is concerned about children?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: 14th வசனத்தை பாருங்க.
1: 14.
0: இவ்விதமாக இந்த சிறியரில், கவனிங்க,
1: லிசன்,
0: இந்த சிறியரில்
1: one of these,
0: ஒருவன் கூட, ஒருத்தர் கூட
1: should not perish.
0: என்ன செய்ய கூடாது? கெட்டு போக கூடாது.
1: Hallelujah. Perish.
0: ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது.
1: Nobody should.
0: காணாமல் போன ஆடுகளை பற்றி ஊமை சொல்லும் பொழுது ஆண்டவர் இதை சொல்றார்.
1: The Lord is saying about the last sheep.
0: ஒருவர் கூட கெட்டு போக கூடாது.
1: Even a single one should not be perished.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப சின்ன வயசுலயே
1: from childhood
0: கெட்டு போதா இல்லையா?
1: Whether it is spoiled or not. Hallelujah.
0: பிஞ்சில பழுத்துன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: Even from the little they
0: அந்த மாதிரி பிஞ்சிலே பழுத்துருவாங்க சில பேர்.
1: அதனாலதான்
0: என்ன செய்ய கூடாது? போறதுக்கு சான்ஸ் இருக்கு.
1: அதனாலதான்
0: இந்த சிறியர்கள் ஒருவர் கூட என்ன செய்ய கூடாது? கெட்டு போக கூடாது.
1: ஆனா
0: இந்த பிள்ளைங்க பெரியவங்க பாவம் செய்யறாங்க, சின்ன பிள்ளைங்க பாவம் செய்யறாங்கன்னு வச்சுங்களேன்.
1: About
0: the பெரியவங்க செய்யற பாவத்துக்கும் சின்னவங்க செய்யற பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்?
1: What's the difference between the sin of children or elder?
0: பெரியவங்க பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து அந்த பாவம் இருதயத்துக்குள்ள போய் அந்த இருதயம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ திருக்குள்ளதும் மகா சின்ன பிள்ளைங்க பாவம் செய்து பாவம் செய்து அது எப்படி இருக்குதுன்னா, இன்னும் உள்ளெல்லாம் போல.
1: For the children
0: பிள்ளையின் நெஞ்சில என்ன இருக்குது? மதியனம் சும்மா ஒட்டின்னு இருக்குது, அவ்வளவுதான்.
1: The foolishness is upon it.
0: இப்படி தட்டா ஈஸி, சுலபமா போயிடும்.
1: Easily it can be removed. It is just upon it.
0: பெரியவங்களுக்கு அப்படி இல்ல.
1: For elderly people
0: அது ஒட்டின்னு
1: இல்ல. Not to just touch
0: போய்
1: it. It is entered.
0: வேர்
1: rooted.
0: அது ரொம்ப கஷ்டம்.
1: Difficult.
0: ஆனால தான் ஒட்டின்னு இருக்கும்போது பிள்ளையின் நெஞ்சில மதியனம் ஒட்டி இருக்கும். அப்ப என்ன செய்? அதை அகற்றிடு.
1: You just remove it when it is upon the child.
0: சின்ன வயசுலயே.
1: Even from childhood.
0: நீ என்ன விதைய போடுறியோ,
1: whatever seed you put,
0: நீ என்னெல்லாம் செய்யறியோ,
1: whatever you do,
0: அத பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்காங்க.
1: The children are looking.
0: அவங்க வளரும் பொழுது
1: when they grow up,
0: அதை தான் பின்பற்றுவாங்க.
1: They will follow.
0: அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது.
1: They don't know anything else.
0: ஆனா அந்த பிள்ளைங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அற்புதமான குணம், தப்பு இருக்கலாம்.
1: It may be mistake. Maybe foolishness.
0: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டிங்களா?
1: What they have.
0: மத்தேயு 18ல
1: Matthew 18
0: என்ன வாசிக்கிறோம்? 4th வசனத்தை பாருங்க.
1: 4
0: மத்தேயு 10 இந்த பிள்ளையை போல,
1: like that child,
0: நாங்க
1: those who humble.
0: போதும், உட்கார். இப்ப நான் இன்றைக்கு மெசேஜ் முதல் குறிப்பு
1: என்னன்னு
0: இந்த சிறு பிள்ளையை போல ஒருவன் என்னது?
1: Like a child.
0: என்னது? Hallelujah.
1: You are not like little child.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பட் சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாயில வந்து உட்கார்னா உட்கார்ந்துருச்சு.
1: The children are sitting on the floor.
0: பெரியவங்க எல்லாம் கூப்பிடுங்க பாயில வந்து உட்காருன்னு சொல்லுங்களேன்.
1: If you ask the elder to come and sit here.
0: இப்படி பாப்பாங்க. இப்படி பாப்பாங்க. நீ போறியா நான் போறனா?
1: They see left side and right side.
0: எல்லாரும் போன பிறகு அப்புறம் வருவாங்க.
1: Then they come.
0: இந்த பிள்ளைங்க வந்து உட்காரன உடனே என்ன செய்துருச்சு? பாயில வந்து அதுங்களுக்கு பாயில மேல உட்காரதோ அந்த பெருமை எல்லாம் கிடையாது.
1: No pride at all.
0: தாழ்மை.
1: Humbleness.
0: அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருக்கு.
1: They have the simplicity.
0: இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பான்,
1: maybe saved,
0: ஞானஸ்நானம் பெற்றிருப்பான்,
1: took baptism,
0: பரிசுத்தாவி பெற்றிருப்பான்,
1: received the Holy Spirit,
0: எல்லாம் பெற்றிருப்பான்,
1: received everything.
0: ஆனா அவங்ககிட்ட என்ன இருக்காது?
1: But
0: தாழ்மை இருக்காது.
1: No humbleness at all.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தாழ்மை இருக்காது.
1: No humbleness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுக்கு பதிலா என்ன இருக்கும்?
1: What else?
0: பெருமை இருக்கும். தாழ்மை இல்லனா அங்க என்ன இருக்கும்?
1: Then pride.
0: பெருமை.
1: Then pride.
0: என்ன பெருமை?
1: What pride it is.
0: நான் யார் தெரியுமா?
1: Who are?
0: நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா?
1: How much I earn.
0: நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா?
1: What kind of man I am.
0: எங்க குடும்பம் பத்தி தெரியுமா?
1: You know about my family, about my place.
0: என் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: About my name.
0: இப்படி சொல்லிட்டே போக வேண்டியதுதான்.
1: Keep on.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு பிள்ளைங்களை கேளுங்க.
1: Look at the children and ask.
0: யார் பா?
1: Who are you?
0: எனக்கு எல்லாம் தெரியாது, எங்க அப்பா அம்மா அவ்வளவுதான்.
1: I know my dad and mom.
0: Hallelujah. அப்பா அம்மா எங்க கூப்பிடுறாங்களோ போவோம் வரும்.
1: Wherever my dad and mom call
0: me, சார்ந்து ஜீவிக்கிறாங்க.
1: They lean upon them.
0: எனக்கு எல்லாம் தெரியும் ஜீவிக்கிறது இல்ல.
1: They don't say I know everything.
0: அவங்க சார்ந்து கொள்ளணும்.
1: They have to lean.
0: பெற்றோரை சார்ந்து கொள்ளணும்.
1: They lean upon the parents.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா,
1: what the Lord is expecting.
0: உனக்கு எல்லா அறிவும் இருந்தாலும், புத்தி இருந்தாலும்,
1: you may have knowledge.
0: உனக்கு எல்லா விதமான knowledge இருந்தாலும்,
1: you may have all knowledge.
0: ஆண்டவர் என்ன விரும்புறாரு?
1: What the Lord is interested in.
0: என்னை சார்ந்து கொள்ளுகிறவன்,
1: those who lean upon.
0: Hallelujah. நேசரின் மார்பிலே யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ,
1: who were lean upon his bosom.
0: ஆண்டவரை யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ,
1: who were lean upon the bosom.
0: அப்பா, hallelujah.
1: Father,
0: என்னால் நிற்க முடியாது ஆண்டவரே.
1: I cannot stand.
0: நான் மேல சாஞ்சிக்கிறேன்
1: ஆண்டவரே. I lean upon you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னால் நடக்க முடியாது ஆண்டவரே.
1: I cannot walk.
0: உம்மேல நான் சாஞ்சிக்கொள்றேன்.
1: I lean upon you.
0: இத செய்யணுமா?
1: Do you want to?
0: என்னால முடியாது ஆண்டவரே.
1: I can't do that.
0: நான் மேல சாய்ந்து கொள்றேன்.
1: I lean upon you.
0: ஆண்டவரே சார்ந்து ஜீவிப்பது.
1: You have to lean upon.
0: Hallelujah.
1: God all the time.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது,
1: when you lean upon the Lord,
0: கீழ்ப்படிதல் மட்டுமல்ல,
1: not only obedience,
0: அங்கே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிறது.
1: The Lord's will be fulfilled.
0: Yeah.
1: Why?
0: எதுக்கு?
1: How?
0: அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்காது.
1: No, they will not ask any questions.
0: வேதத்துல ஒரு சிறுப்புள்ள இருந்தான்.
1: There was a child in the Bible.
0: ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு.
1: The Isaac, Abraham's son.
0: சிறுப்புள்ள.
1: Small child.
0: அவனை கூப்பிட்டு கொண்டு,
1: Father took him.
0: அவங்க அப்பா போறாரு.
1: The father is going.
0: பலியிட சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்.
1: The Lord said to sacrifice.
0: போறாரு.
1: He is going to sacrifice.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மூணு நாள் பிரயாணம் பண்ணி போன பிறகு,
1: 3 days.
0: மோரியா மலையின் மேல போன பிறகு,
1: went to Moriah mountain.
0: அவருக்கு எல்லாவற்றையும் அடுக்கி விட்டு,
1: he put everything.
0: நெருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு,
1: took the fire.
0: கட்டையை பிள்ளையின் மேல் சுமக்க சொல்லி,
1: taking the firewood upon the child.
0: கட்டையின் மேல் அவனை கடத்தி,
1: and putting him on the firewood.
0: கடத்துறதுக்கு முன்னாடி தான் கேக்குறாரு அந்த ஈசாக்கு. என்ன கேட்டாரு?
1: That Isaac asking.
0: அப்பா,
1: Father,
0: எல்லாம் கொண்டாண்டீங்க.
1: He brought everything.
0: ஆடு எங்க இருக்கு?
1: Where is the lamb?
0: அவன் வந்து பெருமையா கேட்கல,
1: not with
0: சந்தேகமா கேட்கல,
1: not with doubt.
0: ஒரு கபடு சூது வாது இல்லாம நான் ஆடு காணுமே, பலியிடுறதுக்கு ஒண்ணும் காணுமே.
1: No cunning and he just
0: asked. ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நீதான்பா.
1: What Abraham?
0: உன்னதா பலியிட போறேன்னு சொல்லல.
1: He didn't say I am going to sacrifice.
0: என்ன சொல்றாரு?
1: What did he say?
0: நீ படுத்துக்கப்பா.
1: You just lie down.
0: அதெல்லாம் யார் பாத்துவாரு?
1: Who will look after?
0: சொல்லுங்க. அவர் பாத்துவார்.
1: He will look after.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்?
1: Before we got saved.
0: நான் உன்ன ஒரு கை பாத்துக்கறேன்.
1: I'll look after you.
0: நான் பாத்துக்கறேன்.
1: I will look after.
0: ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன சொல்லுவோம்?
1: After the salvation.
0: நான் இல்லப்பா, அவர் பாத்துவார்.
1: Not he will.
0: Hallelujah. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் பாத்துக்கறேன்.
1: Before salvation I
0: will look after. ஒரு கை பாத்துக்கறேன்.
1: Come out and see.
0: இப்போ என்ன சொல்றோம்?
1: Now
0: அவர் பாத்துவார்.
1: He will look after that.
0: என்னங்கயா?
1: So
0: அமைதியா இருக்கீங்களே?
1: Keeping quiet.
0: அவர் பாத்துவாரயா?
1: He will look after it.
0: அவருக்கு தெரியும்.
1: He knows.
0: ஆபிரகாமுக்கு விசுவாசம் அதுதான்.
1: Abraham believed.
0: அப்போ இவரை கடத்தி,
1: he just
0: கத்தி கூட எடுத்துட்டாரு.
1: Yes, took the knife.
0: அப்பா அப்பா என்னப்பா செய்றீங்கன்னு கேக்கல. அமைதியா.
1: He asked, why dad?
0: அப்போ அந்த ஈசாக்குக்கு தெரியும்.
1: Isaac knew.
0: என் அப்பா,
1: my father.
0: என் தகப்பன்,
1: my father.
0: என்னை நேசிக்கிறார்.
1: He loves me.
0: அவருக்கு என்ன செய்றார் நமக்கு தெருயும்.
1: He knows what he.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: அப்போ இந்த சிறு பிள்ளையினுடைய விசுவாசம்,
1: the faith of the small
0: நம்பிக்கை,
1: child, the hope.
0: பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறார்.
1: The heavenly father looking at that.
0: ஆபிரகாமை பார்க்கிறார்.
1: Look Abraham.
0: ஈசாக்கை பார்க்கிறார்.
1: Isaac.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே, அவர்களுக்கு தான் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணினார். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். அருமையான தேவனுடைய சனமே, இப்படி இந்த சிறு பிள்ளைகளை பாருங்க, ஆண்டவரே சார்ந்து கொள்ள அவர்களுக்கு தாழ்மையான ஒரு சுபாவம். அல்லேலூயா. கூப்டவன வெக்கப்படுறது இல்ல.
1: They have humbleness, no shame.
0: ஆண்டவர் கூப்டவன் மடியில உட்கார வைக்கிறாரு.
1: The Lord brought
0: them. அமைதியா போய் உட்காருங்க.
1: It is sitting on the bosom.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆண்டவரை நேசிக்கிறாங்க.
1: They love the Lord Jesus.
0: அல்லேலூயா. ஓடி வராங்க.
1: They come running.
0: அல்லேலூயா. இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில வந்து எத்தனையோ பேர் இங்கே வந்து பல விக்கிரங்களை வணங்கி கொண்டிருந்த குடும்பங்கள் இருந்து வந்த பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி விசுவாசிகளாக மாத்திரமல்ல கர்த்தருடைய ஊழியக்காரராய் மாறிவிட்டார்கள்.
1: Through vacation Bible school they come and delivered from the idol worship.
0: They
1: become believer and children. Hallelujah. Hallelujah.
0: Hallelujah. அது சந்தோஷமா இருக்கு.
1: That is joy.
0: இந்த பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரரா மாறப் போறாங்க.
1: The children are going to become the servant of God.
0: இவங்க எல்லாம் உலகத்தை கலக்க போறாங்க.
1: They are going to shake the world.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: அப்போ இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறாரோ,
1: How the Lord is honoring.
0: இந்த பிள்ளைகளை நீங்க என்ன செய்றீங்க? இந்த மாதிரி சிறுவர் ஊழியம் நடக்க போது,
1: The children ministry is going to happen.
0: அப்படின் சொல்லும் பொழுது,
1: When it is
0: Hallelujah.
1: said
0: காணிக்க கொடுங்கன்னு சொல்லும் பொழுது,
1: when the offering is
0: இல்ல நீங்க இந்த கூட்டத்துல வந்து கலந்து நீங்க ஈவினிங் கூட்டம் நடக்க போது,
1: ஈவினிங் we are going to have the meeting.
0: ஒரு விசுவாசி இருக்க மாட்டான்.
1: Not even a single believer.
0: நானும் பல வருஷமா பார்த்துட்டு வரேன்.
1: Many years I looked at
0: சபையில பெரிய விசுவாசின்னு சொல்லுவார், நாம எல்லாம் இருக்க மாட்டான்.
1: They say big believer in the church, they don't come.
0: சிறுபிள்ளை கூட்டத்துக்கு நமக்கு என்ன வேலைங்க?
1: What is our job there?
0: அற்பமா நினைக்கிறது.
1: They just consider it as simple.
0: 10th வசனம் என்ன சொல்லுது?
1: 10th verse
0: 18th அதிகாரம் 10th வசனம், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
1: Do not despise not one of little children.
0: ஜாக்கிரதை.
1: Be careful.
0: அற்பமா நினைக்கிறியா?
1: Do you despise them?
0: சின்ன பிள்ளைங்க கூட அற்பமா நினைக்கிறியா?
1: Do you despise the ministry?
0: ஜெபம் பண்ணி அதுக்காக,
1: Did you pray?
0: காணிக்கை கொடுத்து அதுக்காக,
1: Did you give offering?
0: வந்து கலந்து கொண்டியா?
1: Did you participate?
0: ஏதா செய்தியா?
1: Did you do anything?
0: காரணம் நீ அற்பமா நினைக்கிற.
1: Because you despise.
0: ஜாக்கிரதை.
1: Careful.
0: அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தில் என்ன செய்யறாங்க? வந்து அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: ஒவ்வொரு பிள்ளைக்கும்
1: For each and every child.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஒரு தேவதூதர் இருக்கிறாரு.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believing?
0: ரெண்டு தேவதூதர்கள் இருப்பாங்க.
1: There will be two angels.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அவங்க சொல்வாங்க.
1: They will say.
0: அல்லேலூயா. உன் பேர் என்னப்பா? ப்ளூ ஷர்ட்.
1: What is your name?
0: தம்பி, உன் பேர் என்ன? ஏந்திர, உன் பேர் என்ன? நம்ம சத்தமா ஐசக்கா?
1: ஐசக்.
0: இப்போ ஐசக்கை பற்றி தானே பேசினுக்கிறேன். எங்கேயோ வேடிக்கை பார்த்துங்கிறியாப்பா. உன்னை பற்றி தான் பேசி.
1: அல்லேலூயா.
0: ஐசக் தானே? சாப்பிட்டியக்கா? இல்லை, சத்தமே வரலையா? அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சரி, ஐசக்.
1: ஐசக்.
0: ஐசக்கினுடைய தேவ தூதருங்க இன்னைக்கு போய் பரலோகத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க.
1: And they would have visited heaven.
0: ஆண்டவர் பார்த்துட்டு என்னப்பா?
1: What is
0: ஐசக் இன்னைக்கு போயிருக்கிறான், சர்ச்சுக்கு போயிருக்கிறான்.
1: Isaac went to the church.
0: அப்படியா?
1: Is it so?
0: சர்ச்சுக்கு போயிருக்கானா?
1: Did he go?
0: ரொம்ப சந்தோஷம்.
1: Joy.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உட்கார்ப்பா, நீ உன் பேர் சொல்லுப்பா. சொல்லு, யாராவது சொல்லுங்க. உங்க பேரு என்னம்மா?
1: சாம்.
0: சத்தமா சொல்லுமா? சாமா? சாமா?
1: அவனுடைய
0: தேவ தூதருங்க போயிருக்காங்க
1: பரலோகத்துக்கு.
0: அவங்க போய் சொல்றாங்க,
1: They say,
0: நீங்க யாருப்பா?
1: நான்
0: சாமுடைய தேவ தூதருங்களை. ஐயா,
1: I'm angels of Sam.
0: சர்ச்சுக்கு போயிருக்காரு.
1: They went to church.
0: அவர் ஐசக் ஏஞ்சின்னார், கையில பைபிள் இல்லங்க.
1: ஐசக் doesn't have any
0: Bible. சாம் ஏஞ்சின்னா கையில பைபிள் வச்சிங்கறாருயா.
1: Sam is having Bible.
0: ஐசக்கை விட அந்த சாம் பெட்டர் போலகுதே.
1: Sam is better.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏனா தேவ தூதர்கள் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துனே இருப்பாங்க.
1: Angels will give the information.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: அடுத்து உங்க பேர்.
1: I will ask you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்கள் இப்படி இழுக்கிறீங்க, மறுபடியும் பின்னால் தள்ளுறீங்க, மறுபடியும் முன்னால் இழுக்கிறீங்க, பின்னால் இதே தான் செய்துங்கிறீங்க.
1: You are doing your hallelujah.
0: கையில் பைபிள் எடுத்துங்க எல்லாம்.
1: Take the Bible.
0: Hallelujah. Thank you, Jesus.
1: Thank you, Jesus.
0: கவனிக்கிறீங்க, உட்கார்.
1: Sit down.
0: இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதருங்க இருக்கிறாங்க, எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா?
1: Each and every
0: உங்களுக்கு யாரு?
1: One, there is angel.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உலகத்தாருக்கு போலீஸ்காரன் இருப்பான், செக்யூரிட்டி இருப்பான், அவன் இருப்பான், இவன் இருப்பான்.
1: For the world people, there is security, policeman.
0: ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர்,
1: பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்
0: காந்தி பாம்பு வெடிச்சு சாகும்போது,
1: when he died,
0: அவன் கூட இந்த போலீஸ்காரன், அவன் இவன், டிஎஸ்பி எல்லாம் பஸ்பம் ஆயிட்டான்.
1: All policemen, everyone,
0: காப்பாத்த முடிஞ்சதா?
1: Did they protect?
0: காப்பாத்த முடியல.
1: No.
0: Security எல்லாம் என்னாச்சு?
1: What happened to the security?
0: எந்த செக்யூரிட்டியும் உதவாது.
1: It's not at all useful.
0: உங்களுக்கு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற செக்யூரிட்டியை யாரும் தொடவே முடியாது.
1: Nobody can touch our security at all.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இப்படி தேவ தூதர்கள் உங்க கூட இருக்காங்க.
1: The angels are with you.
0: அவங்க போய் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க.
1: They give the report.
0: இந்த சிறுவர் ஊழியத்துக்கு போயிருந்தோம் ஐயா.
1: I went to the children ministry.
0: நம்ம பையன் அங்க கலந்துகிட்டான்.
1: The boy was participating.
0: ஆனா அவங்க அப்பா வரவே இல்ல, அவங்க அம்மா வரல.
1: Father, mother did not come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த பிரதர் வரல, அந்த பிரதர் சிஸ்டர், எல்லா நியூஸும் நான் எனக்கு சொல்றாங்களோ இல்லையோ.
1: Brothers or sisters, Hallelujah. They don't come.
0: அங்க பரலோகத்துல சொல்லிட்டே இருக்காங்க.
1: In heaven they keep reporting.
0: யார் யார் வந்தது, யார் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர். நான் இங்க அட்டெண்டன்ஸ் போட சொல்லியிருக்கேன்.
1: They I asked to put the attendance.
0: அது சும்மா பேருக்கு தான்.
1: Just for the name sake.
0: ஆனா பரலோகத்துல ஆண்டவர் ரெஜிஸ்டர் எடுத்து பாப்பார்.
1: In heaven the Lord will look at the register.
0: நீ அற்பமா நினைச்சியா இல்லையா?
1: Did you despise or
0: என்ன வாசிக்கிறோம்?
1: What they
0: ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையா இரு. என்ன பரலோகத்துல தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க? அல்லேலூயா. அங்க போய் ஆண்டவரை சந்திக்கிறாங்க.
1: The angels go and meet the Lord.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஒண்ணு. ரெண்டாவது,
1: secondly,
0: இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறன் எவனோ,
1: whoever hinders,
0: இந்த சிறியரில்
1: whoever hinder,
0: ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ,
1: whoever offend,
0: எல்லாம் சொல்லுங்க, எவனோ,
1: whoever it is,
0: எவனோ,
1: whoever it is,
0: அவன் கழுத்துல எந்திரக்கல்லை எங்க போய் நான் தேடுறது? எந்திரக்கல்லை
1: where to look at this,
0: சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய்
1: deep of the ocean,
0: அவன் என்ன செய்யணுமா? அமுழ்த்தணுமா?
1: அல்லேலூயா. Put him down.
0: ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர் சொன்னீங்க.
1: You said the Lord loves.
0: எந்திரக்கல்லை போட்டு அழுத்த சொல்றாரு.
1: He's putting the
0: அல்லேலூயா
1: weight and put him in the.
0: அன்புள்ள ஆண்டவர் தான்.
1: He is loving God.
0: நல்ல ஆண்டவர் தான்.
1: He is good God.
0: ஆனா அவருக்கு விரோதமா எழும்பினா இந்த கதி தான்.
1: When you come against him, this is the situation. You have to be careful.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்.
1: He is mighty God.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இடர்ல் உண்டாக்குறதுனா என்னங்க?
1: What is
0: offending? இந்த புள்ளைங்க எப்பதா ரெண்டு பேர் வராங்க.
1: போறாங்க.
0: நேரா
1: பாஸ்டர்
0: மெசேஜ் கொடுக்கறார்ல,
1: பாஸ்டர் இஸ் கிவிங் மெசேஜ்,
0: அது மட்டும் போய் கேட்டுட்டு
1: லெட் மீ லிசன்
0: வந்திரணும்.
1: லெட் மீ கம் பேக்.
0: அதான் நிறைய பேருக்கு ஆசை.
1: தட்ஸ் வை பீப்பிள் ஆர்
0: ஒரு பிரயோஜனம் இல்ல.
1: நோ யூஸ் அட் ஆல்.
0: தொழுது கொள்ற இடத்துக்கு நீ வந்தாதான்,
1: when you come to worship,
0: கர்த்தரை முதல்ல தொழுது கொள்ளணும்.
1: You have to worship God first.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: இந்த சிறியர்,
1: this little one.
0: ஹalleluya. அந்த சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த தெய்வீக சுபாவம்,
1: the divine nature of little,
0: ஆண்டவர் ஏன் அந்த சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டார்?
1: Why did the Lord choose the children?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பெற்றோர்கள், புதிதா கல்யாணமானவங்க, குழந்தை பெற்றெடுத்தவங்க,
1: குழந்தைகளை
0: வளர்க்கறவங்க எல்லாமே தெரிஞ்சுக்குங்க.
1: Just understand.
0: ஒரே தீர்மானம்,
1: one determination.
0: என் பிள்ளை நான் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து அதை டாக்டருக்கு படிக்க வைப்பேன், இன்ஜினியருக்கு படிக்க வைப்பேன், அதை படிக்க வைப்பேன், இதெல்லாம் விட்டுருங்க.
1: If I have a child, I'll doctor.
0: ஒரே தீர்மானம் எடுங்க.
1: Have the determination.
0: என்ன எடுங்க?
1: What determination?
0: நான் அதுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுப்பேன்.
1: I will teach God.
0: அது ஆலயத்துக்கு அனுப்புவேன்.
1: I'll send to the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த தீர்மானம் நீங்க எடுக்கணும்.
1: Have to have the determination.
0: பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து.
1: You have to make him.
0: அப்பொழுது அவன் முதிர் வயதில் என்ன செய்திருப்பான்?
1: ஏனென்றால்
0: கர்த்தர் என்ன சொல்கிறார்?
1: சின்னவன்
0: ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாக போறான்.
1: Small become very strong.
0: இவங்கெல்லாம் யாராவது மாற போறாங்க.
1: How they become?
0: பலத்த ஜாதியாக மாற போறாங்க.
1: They become very strong.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தரை கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் என்ன செய்றாராம்?
1: Those who fear the Lord, small or big.
0: Hallelujah.
1: The Lord bless them. The Lord bless them.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: ஆம் பிரியமானவர்களே,
1: yes dear children of
0: God, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: சிறு பிள்ளையின் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார்.
1: Is very caring about the children.
0: ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் பாருங்க.
1: Small incident.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: ஊழியம் செய்த நாட்களில்,
1: when he was doing ministry.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒருத்தர் வந்து சொல்றாரு,
1: one man came and said,
0: அந்த ஊர் தலைவன் வந்து சொல்றாரு,
1: the leader of the place,
0: ஐயா
1: சார்,
0: என் சிறு பெண் செத்து போயிட்டாயா,
1: my little child died.
0: Hallelujah.
1: Died.
0: மரிச்சிட்டார்.
1: She died.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீர் வந்து,
1: please come,
0: அவள் மேல் உமது கையை வையும்,
1: keep your hand upon it,
0: அப்பொழுது
1: then
0: பிழைப்பாள்.
1: She will live.
0: மத்தேயு 9:18
1: Matthew 9:18.
0: அப்போ இயேசு அங்க போறார்.
1: Jesus went there.
0: நல்லா கவனிக்கிறீங்களா?
1: Do you listen?
0: ஒரு சிறு பிள்ளை,
1: small child,
0: மரிச்சு போச்சு, செத்து போச்சு,
1: died,
0: பணமா கிடக்குது,
1: is dead.
0: அதை நம்ம அந்த ஊர் வழக்கத்தை மட்டும் தாரையெல்லாம் ஊதி பேண்டெல்லாம் அடிக்கிறாங்க.
1: Just they blow the trumpet.
0: அழுகுறவங்களாம் மாரில் அடிச்சுட்டு அழுவாங்க.
1: They are weeping.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நேரம் ஆண்டவர் போறாரு.
1: Lord Jesus went there.
0: நிறுத்துங்கப்பா.
1: Stop it.
0: ஊதாதீங்க.
1: Don't blow.
0: அழாதீங்க.
1: Don't weep.
0: ஏங்க?
1: Why?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
1: the Lord says,
0: சிறு பெண்,
1: எல்லாம்
0: சொல்லுங்க, சிறு பெண்,
1: the little girl,
0: மரிக்கவில்லை,
1: did not die.
0: என்ன சொல்றாரு?
1: Did not die.
0: சிறு பெண்,
1: the little girl,
0: என்ன செய்யல? மரிக்க,
1: did not die.
0: ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு? எல்லாம் செத்து மூச்சு இல்லைன்ன பிறகு தானே பாடையில கடத்தி இருக்காங்க.
1: She died, then only they came.
0: ஏன் அப்படி சொன்னாரு?
1: Why did the Lord Jesus say?
0: நிறுத்துங்க. அப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை பார்த்து பைத்தியமாயிரு,
1: they all laughed,
0: எல்லாம் கேலி பரியாசம் பண்ணி சிரிக்கிறாங்க,
1: they ridiculed him.
0: செத்து போய் கிடக்குது, இது வந்து சாகலன்னு வந்து சொல்றாரு.
1: Already died, but he is saying,
0: Hallelujah. ஆம்,
1: yes,
0: மரிக்கவில்லை,
1: not yet died.
0: அவர் நேரா போனாரு.
1: He went straight.
0: சரி, யார் யார் விசுவாசிகளே நீங்க வெளியே நில்லுங்கயான்னு சொல்லி எல்லாம் நிக்க வச்சுட்டு அவங்க அப்பா அம்மா மாத்திரம் கூப்பிட்டு,
1: only parents called
0: inside. ஏன்னா மற்றவங்க எல்லாம் என்னன்னா வேடிக்கை பார்க்க வந்துக்கிறாங்க.
1: They have come to look around.
0: அப்பா அம்மாவு மாத்திரம் தான் அந்த பிள்ளை எப்படியா ஏஞ்சா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தான் வாஞ்ச.
1: Only the parents are having concern.
0: கூப்பிட்டுட்டான், உள்ள போனாரு.
1: He went inside.
0: Hallelujah. தூங்கி இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்வாரு? Hallelujah.
1: When the person is sleeping,
0: பேரை விட்டு கூப்பிடுவாரு.
1: They call by name.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: என்ன சொன்னாரு?
1: What did he say?
0: அவர் உள்ளே பிரவேசித்து 25வது வசனத்தில் அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவர் என்ன செய்தார்? உடனே
1: எழுந்தார். Immediately arose.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: சிறு பெண்ணு தான்,
1: little girl,
0: செத்துதான் கிடக்கிற உலகத்தின் பார்வையில.
1: ஆல்ரெடி டைட்.
0: ஆண்டவர் ஏன் சொன்னார் என்பதை நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா அதை கண்டுக்கணும்னா,
1: if you want to look
0: ஒரு ரகசியம்,
1: the mystery.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் என் இருதயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? விழித்துக் கொண்டிருக்கிறது.
1: Though we sleep, our heart is open.
0: இந்த பெண் உலகத்தின் பார்வையில மரித்து விட்டாலும்,
1: little girl died before the world,
0: உள்ளத்திலே,
1: in the deep of her heart,
0: ஒரு விசுவாசம்,
1: the faith,
0: நான் எழுந்திருக்க போறேன்.
1: I will rise up.
0: என் இயேசு வருவார்.
1: ஜீசஸ் வில் கம்.
0: என்னை எழுப்புவார்.
1: ஹி வில் அரைஸ் மீ.
0: அல்லேலூயா. அதனால ஆண்டவர் உள்ள வரும்போதே சொல்லிட்டாரு.
1: When Jesus came in, he said,
0: இவன் சாகல.
1: She did not die. அவன்
0: தூங்கிட்டு தான் இருக்கா.
1: She is sleeping.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: எத்தனை சின்ன பிள்ளைங்க கவனிக்கிறீங்க?
1: How many of you listen?
0: இந்த உலகம் சொல்றதெல்லாம் பார்த்து பயந்திர கூடாது.
1: Don't get fear about the world.
0: உங்களுக்கு என்ன வேணும்?
1: What you supposed to
0: விசுவாசம்
1: have?
0: வேணும்.
1: You should have faith.
0: என்ன எந்த வியாதி வந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது.
1: The sickness cannot do anything.
0: என் இயேசு வருவார்.
1: My Jesus will
0: come. என் கையை பிடிப்பார்.
1: He will hold my
0: hand. எழுந்திருப்பேன்.
1: I will rise up.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: இந்த சிறு பிள்ளைக்கு இருந்த அந்த விசுவாசம்.
1: The faith for the little child.
0: அதான் ஆண்டவர் சிறு பெண் செத்துருச்சுன்னு சொன்ன உடனே விட்டுட்டு போல உடனே வந்துட்டார்.
1: Immediately he came.
0: அவரே வந்தார்.
1: He himself came.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தர் நல்லவர்.
1: The Lord is good.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: கர்த்தருக்கு தெரியும்.
1: The Lord knows.
0: அந்த சிறு பெண்.
1: The little girl.
0: ஒருவேளை சாதாரணமான பெண்ணா இருக்கலாம்.
1: Maybe very ordinary girl.
0: வேதத்தில் ஒரு பெண் இருந்தாள்.
1: There was a girl.
0: அங்கே நாகமான் சொல்லுகிற பெரிய தலைவன், பெரிய ஒரு அதிகாரி.
1: Norman, big leader.
0: அவனுடைய வீட்டில் வேலை செய்யற ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறாள்.
1: The servant.
0: சிறு பெண்ணு தான்.
1: Small girl.
0: ஆனா ரெண்டு ராஜாக்கள் பொழுது,
1: Second Kings and 5,
0: அந்த சிறு பெண்ணை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க.
1: The Bible says about her.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவளுக்கு ஒரு செய்தி.
1: There was a news.
0: சொல்றா என்ன சொல்றா?
1: What was it?
0: எங்க எஜமானுக்கு வந்திருக்கிறதான இந்த குஷ்டரோகம்.
1: The leprosy for my
0: எங்க
1: master.
0: எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சுகமாவாது.
1: Will not be healed anywhere.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு.
1: Hallelujah. Israel.
0: அங்க போனா சுகமாயிடும்.
1: If he goes there it will be healed.
0: Hallelujah. அவ்வளவுதான் சொன்னா.
1: That's all.
0: இவ பேச்சு கேட்டுக்கிட்டு எஜமான் போறாரு.
1: Even the master went.
0: சுகமாய் திரும்பி வருகிறார்.
1: He got healed and
0: came back. யா பேச்சு கேட்டுக்கிட்டு.
1: By hearing
0: ஒரு சிறு அடிமை பெண்.
1: Small servant girl.
0: சிறு பிள்ளையா இருக்கலாம்.
1: You may be small.
0: நீ சொல்றத உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
1: World may not accept.
0: சிறு பிள்ளைங்க சொல்றத அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
1: World will not accept the little.
0: பேதுரு சிறைச்சாலையில இருந்து வருகிறார்.
1: Peter is coming.
0: அற்புதமாய் விடுதலையாகி வருகிறார்.
1: He delivered from the prison.
0: அப்போ எல்லாம் கதவை சாத்தி அடைச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க.
1: They were all praying inside.
0: வந்து கதவை தட்டறார்.
1: He is knocking the door.
0: அப்போ அங்கே ஒரு சிறு பெண் வருகிறாள். ரோதை என்கிற ஒரு பெண் ஓடி வருகிறாள்.
1: ரோதை small little girl coming.
0: அவ பாருங்க. அப்படி காது வச்சு கேக்குறா.
1: She is hearing.
0: அவளுக்கு தெரியுது யார் வந்திருக்கிறது.
1: She knew.
0: பேதுரு.
1: Peter has come.
0: ஊழியக்கார வந்துட்டாரு.
1: Servant of God has come.
0: அப்போஸ்தல வந்துட்டாரு.
1: Apostle come.
0: ஓடி போய் சொல்றா.
1: She ran and told.
0: வந்துட்டாரு.
1: Has come.
0: ஊழியக்கார வந்துட்டாரு.
1: Servant of God.
0: சுகமாகி வந்து விட்டார்.
1: Sir.
0: அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க?
1: What others said.
0: நீ வளர்றப்போ சிறு பிள்ளைகள் சொன்னா சொல்லுவாங்க, நீ வளர்ற அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க போய் சொல்லணும்.
1: You have to go and say.
0: எத்தனை பேர் சொல்ல போறீங்க?
1: How many of you will say?
0: வீட்ல போய் எத்தனை பேர் இயேசு பத்தி சொல்ல போறீங்க?
1: How many of you will say about Jesus?
0: அப்பா அம்மா சொல்றீங்களா?
1: To the parents.
0: சொல்லும்போது என்ன சொல்வாங்க?
1: What they say?
0: ஏய் வளராத அப்படினு சொல்வாங்க.
1: Don't blab.
0: ஆனாலும் பயப்படாத.
1: Don't get fear.
0: சொல்லு.
1: Say that.
0: நீ வந்து பார்.
1: Come and see.
0: ஒரு முறை வந்து பார்.
1: Come and see.
0: உங்க அம்மா கூட்டு வா.
1: Bring your mom.
0: அப்பா கூட்டு வா.
1: Bring your dad.
0: சகோதரர்களை கூட்டு வாங்க.
1: Bring your brothers.
0: சகோதரிகளை கூட்டு வாங்க.
1: Bring your sisters.
0: வந்து பாருங்க.
1: Come and see.
0: தைரியமா கூட்டிட்டு வாங்க.
1: Be bold.
0: கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதம் செய்வார்.
1: The Lord will do
0: miracles. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வேதத்தில் அதனால தான் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டு.
1: That's why the Lord has chosen children.
0: பெரிய பெரிய ஞானிகளை வெட்கப்படுத்த.
1: To make them.
0: தேவன் இந்த அற்பமா எண்ணப்பட்ட சிறு பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிறார்.
1: The Lord has chosen the little one.
0: வேதத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எரேமியா.
1: Jeremiah, big prophet.
0: எரேமியா தீர்க்கதரிசி சின்ன பையனா இருக்கிறார்.
1: He was a small boy.
0: அந்த எரேமியா 1 அதிகாரத்துல எரேமியா பார்த்து சொல்றார்.
1: Jeremiah 1, the Lord said.
0: பேசுப்பா.
1: Come on, you speak.
0: நீ போய் பேசு.
1: Go and speak.
0: அப்ப எரேமியா சொல்றாரு.
1: Jeremiah said.
0: நான் எப்படி ஆண்டவரே பேசுவேன்?
1: How can I talk?
0: நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே.
1: I'm a small child.
0: நான் சிறு பிள்ளை ஆண்டவரே.
1: Small.
0: அப்ப ஆண்டவர் சொல்றாரு.
1: The Lord said.
0: சிறு பிள்ளை என்று சொல்லாதே.
1: Don't say I'm a little.
0: Hallelujah. நீ சிறு பிள்ளை தான்.
1: Of course you are little.
0: நீ சுவிசேஷம் அறிவிக்க நீ சிறு பிள்ளை அல்ல.
1: You are not little to say the gospel. You have to pray.
0: சிறு பிள்ளை தான்.
1: You are little.
0: நீ ஜெபிக்கலாம்.
1: But you can pray.
0: நீ சிறு பிள்ளை தான்.
1: You are little.
0: நீ வேதத்தை வாசிக்கலாம்.
1: You can read the Bible.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு பிள்ளைகளே.
1: Children.
0: ஆண்டவர் சிறு பிள்ளைன்னு உன்னை ஒதுக்கல.
1: The Lord did not reject you because
0: Jeremiah தீர்க்கதரிசி எழுப்பினார்.
1: The Lord raised Jeremiah.
0: ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில அந்த ஈசாக்கை கொண்டு அற்புதம் செய்தார்.
1: The Lord did miracle through Isaac.
0: Hallelujah.
1: In Abraham's life.
0: ஆம். இன்றைக்கும் தேவன் வாக்கு மாறாதவராய்
1: இருக்கிறார். Today is unchanging his promise.
0: சிறு பிள்ளைகளே,
1: children,
0: நாம் என்ன நினைக்கிறோம், அற்பமா நினைக்கிறோம்.
1: We
0: இன்னொரு முறை ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் சிறு பிள்ளைகள் எல்லாம் வரும் பொழுது இந்த சீஷர்கள் போய் என்ன சொல்றாங்க, பசங்க எல்லாம் தூர போங்க தூர போங்கன்னு
1: சொல்றாங்க. Come on, you go away.
0: அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா?
1: What did the Lord say?
0: சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள்.
1: Give room to them, don't stop them.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்களை என்ன பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்க.
1: Don't stop.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்க மூலமா எத்தனை முறை ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார் தெரியுமா?
1: How long the Lord has spoken.
0: எதுமோ வளருது அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சில நேரத்துல சிறு பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் சில தீர்க்கதரிசனம் உரைப்பார்.
1: The Lord will prophesy even
0: சிறு பிள்ளையின் மூலமாக சில வார்த்தைகள் வெளிப்படும்.
1: Some words will come
0: through children. நீங்க உடனே நம்புங்க.
1: You believe that.
0: கர்த்தர் செய்வார்.
1: The Lord will do it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: இன்றைக்கு அநேகர்,
1: many people,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு தடை பண்ணுகிறார்.
1: They just stop.
0: Hallelujah. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தடை பண்ணாதீங்க.
1: Don't stop them.
0: சிறு பிள்ளையுடைய ஊழியம் ரொம்ப முக்கியம்.
1: The important the ministry.
0: கர்த்தருடைய வருகை மிக சமீபமா.
1: The Lord's coming is very soon.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க நினைக்கிறீங்களா?
1: Are you thinking?
0: நீங்க தசமபாகம் காணிக்க கொடுத்தாதான் உங்களுக்கு பரலோகத்துல பலன்.
1: Yeah.
0: சிறு பிள்ளைகளுக்கு ஒண்ணு இல்ல நினைக்கிறீங்களா?
1: Children, they don't have anything.
0: ஆண்டவர் வரும்பொழுது,
1: when the Lord comes,
0: பலன் பெரியவர்களுக்கு மாத்திரமல்ல,
1: not only big one,
0: சின்னவர்களுக்கு தான்.
1: Even for small.
0: எங்க வாசிக்கிறீங்க?
1: Where we read.
0: வெளிப்படுத்தின விசேஷம் நினைக்கிறேன்.
1: Revelation.
0: Hallelujah. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து பாருங்க. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God's name.
0: Hallelujah. 11 அதிகாரம்.
1: 11.
0: 18 வசனம் யாராவது வாசிங்க.
1: 18.
0: வெளிப்படுத்தல் 11:18.
1: 11.
0: ஜாதிகள் கோபித்தார்கள், உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாக உம்முடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் எல்லாம் கவனிங்க.
1: Listen.
0: உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோர்
1: கிரேட்
0: யாவருக்கும் பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா.
1: He gives reward to everyone.
0: யாருக்கு பலன் அளிக்கிறவர்?
1: For whom?
0: அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியா இருக்கிற சிறியோர்
1: ஸ்மால்
0: பெரியோர்
1: and great.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: இந்த சிறியவருக்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார்.
1: The Lord keeps reward for this small.
0: ஆண்டவர் அந்த பலனை எடுத்துக்கொண்டு வருகிறார்.
1: The Lord is coming with that reward.
0: ஆமென்.
1: ஹalleluya.
0: ஆனால் தான் விசுவ சபன் சொல்லும்போது நான் வந்து அநேக சபைகள போய் இருக்கிறேன்.
1: I went to many churches.
0: இங்க மெசேஜ் தொடங்கின உடனே சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட்டினு ஒரு தனியா போய்டுவாங்க, தூர போய்டுவாங்க.
1: When the message starts, they go out separately.
0: அதுல ஒரு 20-10 விசுவாசிங்க பிள்ளைங்களை கூட்டி அப்படி போய்டுவாங்க.
1: 10 believers, they take them separately.
0: அவங்க எல்லாம் மெசேஜ் எல்லாம் கேட்க மாட்டாங்க.
1: They will not listen to the message.
0: சின்ன பிள்ளைங்களும் கேட்காது.
1: Even the small children.
0: அத நம்மளுடைய சபையில நான் அனுமதிக்கிறது இல்ல.
1: I don't permit it in our church.
0: நான் என்ன சொல்றேன்?
1: What I say.
0: இந்த செய்தி பெரியவர்களுக்கு மாத்திரமல்ல.
1: Not only for the big one.
0: இது சிறு பிள்ளைகளுக்கும் ஏற்ற செய்தி.
1: Even for the small one.
0: கர்த்தர் பேசுவாரு.
1: Lord will talk to them.
0: நாம நினைக்கிறோம் அவருக்கு அவங்களுக்கு புரியாதுன்னு.
1: We think that they don't understand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ,
1: whether they understand or not,
0: நான் போடுகிற வசனங்கள்,
1: the word of God,
0: வார்த்தைகள்,
1: the words,
0: hallelujah,
1: hallelujah,
0: அவருடைய உள்ளத்தில் பதிந்து விடுகிறது.
1: It is penetrating their heart.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அதனால தான் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: 2 தீமோத்தேயின் புத்தகத்தில்,
1: 2 தீமோத்தேய்
0: 3 அதிகாரம்,
1: 3rd chapter,
0: 15th வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 15,
0: 2 தீமோத்தேயின் 3:15 என்ன வாசிக்கிறோம்?
1: 2 தீமோத்தேய 3:15.
0: கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல்,
1: from a child,
0: அல்லேலூயா,
1: from childhood,
0: நீங்க சொல்லலாம் தைரியமா,
1: you can say boldly,
0: சிறு பிள்ளைகளே,
1: children,
0: நீங்க சொல்லலாம்,
1: you can say,
0: வளர்ந்த பிறகு சொல்லலாம்,
1: when you grew up,
0: நான் சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறேன்,
1: from my childhood I hear the word of God, what a blessing,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ரெண்டு விதமான சாட்சி இருக்குது.
1: Two kinds of testimonies.
0: இந்த உலகத்துல செய்யறதெல்லாம் செய்துட்டு,
1: doing everything wrong.
0: இந்த உலகத்துல என்ன நாட்டுடையும் செய்யணுமோ எல்லாம் செய்துட்டு,
1: all wicked things.
0: சாவ போற நேரத்துல,
1: at the time of death.
0: ஐயோ நரகம் வேணாம் பரலோகம் போகணும்னு பொழுது,
1: I want to go to heaven.
0: ஐயா ஒரு ஞானஸ்தானம் கொடுங்க.
1: Please give baptism.
0: நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன்.
1: I accept Jesus.
0: நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் வந்தறலாம்.
1: I accept Jesus.
0: அநேகர் கனவு கண்டுட்டு இருக்காங்க.
1: Many they are dreaming like that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா உங்களுக்கு தெரியாது.
1: They don't know.
0: சிறுவயது முதல் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து,
1: from childhood they listen,
0: சிறுவயது முதல் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள்,
1: from childhood they love the Lord,
0: பரலோகத்தில் வரும்பொழுது,
1: when they come to heaven,
0: அவருடைய பலன் பெரிதா இருக்க போகிறது.
1: The reward will be bigger.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: ஆகவேதான் சபையில மிக முக்கியமான ஊழியம் சிறுவர் ஊழியம்.
1: The important is the children ministry.
0: சின்ன வயதிலிருந்தே அவங்களுக்கு ஜெபிக்க கத்து கொடுக்கணும்.
1: From childhood we have to teach them pray.
0: ஜெப வீரர்களாக மாறிவிட வேண்டும்.
1: They have to become prayer warriors.
0: Hallelujah. Amen. Amen. அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அந்த சிறு பிள்ளை முட்டி போட்டா போதும்.
1: The child kneel down for the problem.
0: பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
1: The problems will be solved.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இயேசு அந்த சிறு பிள்ளையினுடைய ஜெபத்தை கேட்கிறார்.
1: Jesus listen to the small.
0: பதில் கொடுக்கிறார்.
1: He answers them.
0: பாலகனுடைய வாயிலே துதி உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்.
1: He is there in our midst.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God.
0: ஆகவே தான் அந்த சிறுவர் ஊழியம்,
1: the children ministry,
0: மிக கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு ஊழியம்.
1: The Lord honors.
0: கர்த்தர் கனப்படுத்துகிற ஊழியத்தை நீ அற்பமா நினைக்க கூடாது.
1: Don't think it is simple.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: இங்க உட்கார்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு சிறுவரோடும்
1: each small
0: தேவ தூதர்கள் இருக்கிறார்கள்.
1: The Lord is
0: angels
1: are there. The Lord is looking at them.
0: இவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது.
1: Lots of blessings for them.
0: இந்த சிறுவர் ஊழியம்,
1: the children ministry,
0: வீணாய் போவதில்லை.
1: Should not become vain.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நிச்சயமாக ஒரு பெரிய பலனை கொண்டு வரும்.
1: Certainly there is a reward.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believe?
0: நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா?
1: Shall we all rise?
0: எல்லா சிறு பிள்ளைகளும் எழும்பி நிற்போம்.
1: All children
0: Hallelujah.
1: stand up.
0: Hallelujah. Hallelujah. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is speaking to you.
0: விசுவாசியே,
1: ஓ பிலீவர்,
0: கர்த்தருடைய பிள்ளையே,
1: child of God,
0: நீ சபையில வந்து,
1: come to church,
0: சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல்,
1: don't understand the
0: truth, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல்,
1: we don't obey the truth,
0: Hallelujah, நீ காணப்படுவது உடைய ஆத்மாவுக்கு கேடு.
1: It is wrong for your soul.
0: தேவனுடைய சமூகத்துக்கு வந்து,
1: coming to God's
0: ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து,
1: obeying to the spirit of the Lord,
0: உடைய சித்தத்தை நீ செய்யும் பொழுது,
1: when you do his will,
0: கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்.
1: Then the Lord bless you.
0: இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியம்,
1: the children ministry,
0: ஆண்டவருக்கு போவதில்லை.
1: Not ending today.
0: இது வாரந்தோறும் இந்த இடத்துல நடைபெற போகிறது.
1: Every week it will be
0: there. வரப்போகிற நாட்களில் தினந்தோறும் நடக்க போகிறது.
1: Coming days.
0: கர்த்தர் அப்படியே மாற்ற போகிறார்.
1: Lord will change it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: இந்த உலகத்திலே ஒரு கல்வி இருக்கலாம்.
1: There may be education.
0: அந்த கல்வி மனிதனை வெறும் அறிவாளியாய் மாற்றுகிறது.
1: It makes just
0: ஆனால் வேதாகம கல்வி,
1: but Bible
0: அது அறிவாளியாக அல்ல,
1: not only
0: ஞானவானாய் மாற்றுகிறது.
1: Makes them wise.
0: ஞானவான்களாய் மாறுவீர்கள்.
1: It makes them wise.
0: கர்த்தருக்கு சித்தமானால்,
1: if it is God's will,
0: சிறுவர் வேதாகம கல்வியை
1: we have small
0: ஆண்டவர்
1: children
0: தொடங்குவார்.
1: The Lord will start.
0: அநேக சிறு பிள்ளைகள்,
1: many children,
0: சின்ன வயதிலிருந்தே
1: from children
0: கல்வியை கற்றுக்கொள்வார்கள்.
1: They understand
0: வேதத்தை, அவர்கள் படிப்பார்கள்.
1: They will read the Bible.
0: வல்லமையான ஊழியக்காரராய் மாறும். எல்லா கர்த்தர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Hallelujah.
0: எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: உள்ளத்தின்
0: ஆழத்திலிருந்து விடுதலை, விடுதலை,
1: ரட்சிப்பு
0: உண்டாகட்டும், உண்டாகட்டும். கர்த்தர் வல்லமை ஒவ்வொரு மேல் வந்து இறங்கட்டும். இப்பொழுதே, இப்பொழுதே தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. அநேக சிறு குழந்தைகள் முதற்கொண்டு அநேக சிறு பிள்ளைகள், அநேக வாலிபர்கள் கர்த்தர் பட்சம் திரும்புவார்களாக, கர்த்தருக்கு சாட்சிகளாக எழும்புவார்களாக. சிறு வயது முதல், சிறு வயது முதல், முதிர் வயது வரை என்னை ஆண்டவர் கைவிடவில்லை என்று தாவீது சாட்சி சொன்னது போல, சாட்சி சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. அல்லேலூயா. முதிர் வயது வரை என் தேவன் என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி வழி நடத்துவீராக. எல்லா கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணும், ஸ்தோத்திரம் பண்ணும்.
1: ஷபரபரபரபரபா
0: உரகபரபலபரபா உரகபரபலபரபா உரியந்தரபரபலபரபா. அல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் மனம் திரும்பட்டும், வெளியே வரட்டும், மாய்மாலங்கள் நீங்கட்டும். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவன் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து ரட்சித்து பரிசுத்தமாக்கி உம்முடைய சபையிலே பரிசுத்தவாண்டி ஐக்கியத்திலே பிள்ளைகளை கொண்டு வந்து ஐக்கியப்படுத்தும் ஆண்டவர். தொடர்ந்து இந்த சிறுவர் ஊழிய ஆசீர்வதிக்கப்படுவதாக. மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா, ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

அறியப்படும் தாவீதை பார்த்த ஜனங்கள் இப்படியாய் வாழ்த்துகிறார்கள், யாக்கோபின் கடவுள் உன்னை பாதுகாப்பாராக, உனது திட்டங்களை நிறைவேற்றுவாராக, உனக்கு வரும் வெற்றியை நாங்கள் நிச்சயம் காண்போம், வெற்றி கொடியேற்றுவோம். இவ்வாறு விசுவாச அறிக்கை கேட்டு வெற்றியை கண்டார்கள். இதுதான் சங்கீதம் 20.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பது.

0: ஹலோ தோழிகளே, எப்படி இருக்கீங்க? லஞ்சம் வாங்குறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரையாவது நம்ம பாடுபடுத்தி லஞ்சம் வாங்கினாதான் தப்பு, அவங்களா ஒரு அன்புல தராங்க அப்படின்னா தப்பு இல்ல, அது வெகுமதி தானே அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்படி சொல்றீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். லஞ்சம் வாங்குறது தப்பு, இது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு செயல். லஞ்சம் வாங்கினதுனால ஏற்பட்ட துன்பத்தை இன்றைய நிகழ்ச்சியில பாக்கலாம்.
1: என்ன ரதி, என்ன மும்முரமா பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஓ மேனகாவா,
1: நான் வந்தது கூட கவனிக்காம அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: முக்கியமான வேலை முடிச்சிடலான்னு பார்த்தேன்.
1: பெரிய முக்கியமான வேலை, எல்லாம் நிதானமா செஞ்சா ஒன்னும் ஆகாது. வாங்க டீ குடிக்க போலாம்.
2: மேனகா, எப்படியும் நம்ம வேலையை நாம தானே செய்யணும், அத சீக்கிரமா செஞ்சா நிம்மதியா இருக்கலாம்.
1: அரசாங்க வேலையோட அருமை பெருமை தெரியாம இருக்கீங்களே.
2: நீங்க சொல்றது புரியலையே.
1: அரசாங்க வேலையில நம்மள கேக்க யார் இருக்கா? காலையில ஆபீஸ்க்கு 10:30 வந்தா போதும். எல்லாரையும் பார்த்து ஒரு ஹலோ சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃபைல்ஸ் புரட்டணும். அப்புறம் 11 டீ குடிக்க கேன்டீனுக்கு போகணும். 11:30 திரும்பி வந்தா போதும். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் ஃபைல்ஸோட போராடணும். அப்புறம் 1 லஞ்சுக்கு வெளியே போயிட்டு 2:30 வந்தா போதும். பிறகு கொஞ்ச வேலைய பாத்துட்டு 3:30 ஒரு டீ குடிச்சிட்டு 4:30 வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். சரி, இப்ப என் கூட டீ குடிக்க வாரீங்களா ரதி?
2: இல்ல மேனகா, எனக்கு வேலை இருக்குது.
1: உங்களை மாத்த முடியாது. சரி, நான் உங்ககிட்ட என்ன கேக்க வந்தேன்னா, நம்ம பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல திடீர்னு இந்த வருஷம் யூனிஃபார்ம் மாத்திட்டாங்களே, குறைஞ்சது 2 எடுக்கணுமே, பணத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க?
2: என் பொண்ணு போன வாரமே என்கிட்ட சொன்னா, 2 துணி வாங்கி தைக்க கிட்டத்தட்ட 1,500 ஆயிரும். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போக? வாங்குற சம்பளம் எல்லாம் ஹவுசிங் லோனுக்கே போயிருது. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இருக்கேன்.
1: கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க சும்மா இருந்துடலாமா? நீங்க முயற்சி செய்ய வேண்டாமா?
2: என் பொண்ணு வேற 10th 483 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிருக்கா. நான் அவளுக்கு ஒரு பரிசு கூட வாங்கி கொடுக்கல. இப்போ +1 படிக்க போற இவளுக்கு புது யூனிஃபார்ம் வாங்க கூட இவ்வளவு யோசிக்க வேண்டி இருக்குதேன்னு இருக்கு.
1: என் பையன் 328 மார்க் தான் வாங்கினான். ஆனாலும் நான் அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தேன். நாம 2 ஒரே சம்பளம் தான் வாங்குறோம். என் வீட்டுக்காரரும் டீச்சர், உங்க வீட்டுக்காரரும் டீச்சர். நாங்களும் வீட்டு கடன் கட்டுறோம். ஆனா நாங்க நினைச்சத வாங்குறோம் பாத்தீங்களா? உங்களுக்கு சம்பாதிக்க தெரியல ரதி.
2: நேர்மையா நாம வாழணும், அதுதான் முக்கியம்.
1: அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இப்போ நீங்க 1,500 என்ன பண்ண போறீங்க?
2: நாங்க 2 ஒவ்வொரு மாசமும் வாங்குற சம்பளத்தை கணக்கு எழுதிதான் செலவு பண்ணுவோம். என் ஹஸ்பண்ட் அதுல கராரா இருப்பாரு. மட்டன், சிக்கன், மீன் வாங்க 1,500 ஒதுக்குவோம். இந்த மாசம் அதை கட் பண்ணிட்டு என் பொண்ணுக்கு யூனிஃபார்ம் வாங்கி தைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம்.
1: இப்படி வயித்த கட்டி வாய கட்டி வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா?
3: குட் மார்னிங் மேடம், எப்படி இருக்கீங்க?
1: ஹலோ சூரிய பிரகாஷ் சார், நான் நல்லா இருக்கேன் சார். வாங்க, அப்படியே கேன்டீனுக்கு போய்கிட்டே பேசலாம்.
3: சரி மேடம், போலாம். உங்க ஹஸ்பண்ட் பையன் எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
1: நல்லா இருக்காங்க.
3: கிட்டத்தட்ட 5 உங்க வீடு பக்கத்துலயே குடியிருந்தோம் இல்லையா? போன வருஷம் தான் நாங்க புது வீடு கட்டி வேற இடத்துக்கு போனோம்.
1: அதுக்குள்ள 1 ஆயிட்டுதுன்னு?
3: 4 வேகமா ஓடுது. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஒழுங்கா இருக்குது.
1: அப்படியா, ரொம்ப சந்தோஷம்.
3: இந்த டெண்டரை நம்பி தான் கல்யாணத்தையே வச்சிருக்கேன்
1: சார். உங்க டெண்டரை ஓகே பண்றது கொஞ்சம் செலவாகும்.
3: எவ்வளவு ஆகும் மேடம்?
1: என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே பட வேணாம். நான் உங்களுக்கு ஒரு செலவு இல்லாம முடிச்சு கொடுத்துருவேன். ஆனா உங்க ஃபைல் ஒவ்வொரு டேபிளா நகரணும் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கேடருக்கு ஏத்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க.
3: ஒவ்வொருத்தரா பார்த்தா நான் கொடுக்கணும்?
1: அந்த சிரமம் உங்களுக்கு வேணா சார். என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நானே ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பார்த்து கொடுத்துருவேன்.
3: ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
1: இதுக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? உங்க பொண்ணு கல்யாணம் நல்லா நடக்கணும், அதுதான் முக்கியம்.
3: எவ்வளவு நாளைக்குள்ள டெண்டர் அப்ரூவல் ஆகும்?
1: கரெக்டா என்னைக்குன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா நீங்க முதல்லயே பணம் கொடுத்துடணும்.
3: எவ்வளவு கொடுக்கணும்?
1: ஒரு 25,000 கொடுங்க.
3: என்ன 25,000?
1: என்ன சார் இப்படி வாய பொளக்குறீங்க? உங்க டெண்டர் அப்ரூவல் ஆச்சுன்னா உடனே கான்ட்ராக்ட் எடுப்பீங்க. உங்களுக்கு அதுல எவ்வளவு லாபம் வரும்?
3: ஆனாலும் 25,000 அதிகம் இல்லையா?
1: ஏதோ உங்களுக்கு உதவலாம்னு சொன்னேன், நீங்க கொடுக்க யோசிச்சீங்கன்னா வேணாம். எனக்கு என்ன?
3: சரி மேடம், டெண்டர் அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் பணம் தரேன்.
1: சூரிய பிரகாஷ் சார், நான் உங்களை நம்புவேன். ஆனா மத்தவங்க உங்களை நம்ப மாட்டாங்களே. அப்ரூவல் ஆன உடனே நீங்க குடுக்காம போயிடுவீங்கன்னு அவங்க நினைச்சுப்பாங்க இல்லையா?
3: இல்ல மேடம், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்குது? என்கிட்ட இப்ப இவ்வளவு பணம் இல்லையே.
1: யார்கிட்டயாவது கடன் வாங்கி கொடுங்க சார். உங்க டெண்டர் அப்ரூவ் ஆகி கான்ட்ராக்ட நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்க பிரச்சனை தீர்ந்துருமே, அப்ப திருப்பி கொடுத்துடலாம்.
3: சரி பாக்குறேன்.
1: சீக்கிரமா கொடுக்கணும் சார்.
4: டிலே பண்ணிராதீங்க, ஏன்னா அதுக்குள்ள வேற யாரும் வந்துடக்கூடாது.
3: சரி சரி.
1: பேசிக்கிட்டே கேன்டீனுக்கும் வந்துட்டோம். இங்க வாங்க சார், இங்க உட்காருவோம்.
4: தம்பி இங்க வாப்பா. எனக்கு ஒரு சமோசா, ஒரு ஸ்ட்ராங் டீ, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணியும் ஒரு உளுந்த வடையும் பார்சல் பண்ணி கொடுத்துரு. இன்னைக்கு நான் சாப்பாடு கொண்டு வரல சார். உங்களுக்கு என்ன வேணும்?
3: எனக்கு ஒரு டீ போதும்.
5: மேடம், உங்க அக்கௌண்ட்ல எழுதிக்கிட்டவா?
4: சார் கையில பில்ல கொடுங்க, சார் பே பண்ணிடுவாரு.

0: எல்லாம் போயிட்டு. ஆனா நீங்க பாக்க நல்லா இருக்கீங்க, உங்க முகம் அலர்ச்சியா இருக்குது.
1: வாங்க அங்க உட்கார்ந்து பேசலாம். நானும் என் கணவரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. ஆமா, இந்த ஊருக்கு நீங்க எப்போ வந்தீங்க?
0: ஆமா, நாங்க எங்க சொந்த வீட்டை வித்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டோம். இங்க ஒரு ஓட்டு வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறோம்.
1: ஏன், என்னாச்சு? உங்க பையன் எப்படி இருக்கான்?
0: என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அவ ஒரு பேராசக்காரி. அவன் சரியா படிக்காததுனால அவனுக்கு ஒரு கடைய வச்சு கொடுத்திருந்தோம். கடைய பெருசு படுத்தணும் சொல்லி எங்களை நச்சரிச்சுகிட்டே இருந்தா. அவ தொல்லை தாங்க முடியாம எங்க தோட்டம் தரவு எல்லாத்தையும் வித்து கொடுத்தோம். எங்க பேங்க்ல உள்ள பணம் எல்லாம் காலி ஆயிருச்சு. என் பையன் எதுக்கும் லாய்க்கு இல்ல. அத சொல்லி சொல்லியே எங்க மருமக எங்க கிட்ட எல்லாத்தையும் உறிஞ்சிட்டா. என் நகையெல்லாம் போச்சு. எங்க கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் எங்களை வீட்டை விட்டே துரத்திட்டா. நாங்க ஊர் மாறி வந்து ஒரு ஓட்டு வீட்டுல வாடகைக்கு இருக்கிறோம்.
1: மேனகா, உனக்கும் உன் ஹஸ்பண்ட்க்கும் பென்ஷன் வருது இல்லையா?
0: ரெண்டு பேரும் கம்யூட்டேஷன்ல நிறைய வாங்கிட்டோம். அதனால பென்ஷனும் குறையத்தான் வருது. ஏதோ எங்க வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியா இருக்குது. இதுல எனக்கு முட்டு வலி, அவருக்கு குறுக்கு வலி, எனக்கு டயபெட்டிஸ், அவருக்கு பிபி, இப்படி வியாதிக்கு குறைச்சல் இல்ல. இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரைக்கே மாசம் ஒரு அமௌண்ட் போயிருது. ஏதாவது ஊருக்கு போகணும்னா, கல்யாணம் காட்சிக்கு போகணும்னா எங்க கிட்ட பணம் கிடையாது.
1: கேக்கவே கஷ்டமா இருக்குது.
0: எனக்கு ஏன் இப்படி ஆச்சு தெரியுமா?
1: ஏன்?
0: லஞ்சமா வாங்கி குவிச்சதுனால எனக்கு இப்படி ஒரு கதி.
1: முன்னாடி எல்லாம் நீங்க இப்படி நிதானமா அமைதியா பேச மாட்டீங்க.
0: அப்போல்லாம் ஒரே எகத்தாளம்தான், ஆரவாரம்தான். இப்போ நான் வீட்டுல சும்மா இருக்கேன் இல்லையா, என்னை நானே அலசி பாக்குறேன். நான் செஞ்ச பாவம் பயங்கரமா தெரியுது. எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லி பணம் வாங்கியிருக்கேன். எல்லாரும் வயிறு எரிஞ்சு கொடுத்த பணம் எப்படி நிலைச்சு நிக்கும்?
2: நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே, வணக்கம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தன்வினை தன்னை சுடும் கதையை பார்த்தீங்க இல்லையா? ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரதி மேனகா. ரெண்டு பேரும் அரசாங்க தொழில் தான் செய்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? ரதி வந்து தன்னுடைய வேலையில் உண்மையும் உத்தமமாக இருக்கிறாங்க, நேரத்தை வீணாக்கலை. ஆனால் மேனகா ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க, நேரத்தை பற்றி கவலையே இல்லை அவங்களுக்கு. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? ரதி ஒரு சின்ன விஷயத்துக்கும் கஷ்டப்படுறாங்க. பிள்ளைக்கு ஒரு பரிசு கூட வாங்கி கொடுக்க முடியலை, புது யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்க முடியலை. ஆனால் மேனகா ரொம்ப ஈஸியாக எல்லாமே செய்கிறாங்க. பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன் லஞ்சம் வாங்குறாங்க? லஞ்சம் வாங்குறதுனால லைஃப் ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்குது. அதனால் லஞ்சம் வாங்கலாமோ அப்படின்னு தோணுது இல்லையா? இல்லை, லஞ்சம் வாங்கக்கூடாது. நம்ம ஏன் லஞ்சம் வாங்கக்கூடாது? லஞ்சம் வாங்குறதுனால ஏற்படும் கஷ்டங்கள், துன்பங்கள் என்ன, அடுத்தவங்களை அது எவ்வளவு தூரம் பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கலந்துரையாடலாம். இன்றைய கலந்துரையாடலுக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் ரேச்சல் ஜெபசிங் அவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கம். நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம்.
3: இந்த நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியை நானும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். அநேகருக்கு பயனுள்ளதா இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் நீங்க கூப்பிட்டு பங்கு பெற வைத்ததற்காக நன்றி.
2: சரி, நிகழ்ச்சியை நீங்க பாத்தீங்க இல்லையா, தன்வினை தன்னை சொடும். இதுல நான் சொன்ன மாதிரி ரதி மேனகா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இதுல முதல்ல நம்ம ரதி எடுத்துக்கிடுவோமே. ரதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: ரதி வந்து அவளுடைய கடவுள் கொடுத்த வேலை அப்படிங்கிறத உணர்ந்து கடவுள் பயம் அவளிடம் இருந்ததுனால அந்த வேலையை ரொம்ப பெர்ஃபெக்டாக ரொம்ப சரியாக செய்கிறாங்க. அந்த அம்மா டீ குடிக்க கூப்பிடுறாங்க. அதுக்கு கூட அந்த அம்மா என்ன செய்யலை, நான் டீ குடிக்க வரல, எனக்கு வேலை இருக்குது, நம்ம வேலையை நம்ம தானே செய்யணும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் அவங்களுக்கு இருந்து அந்த வேலையை பெர்ஃபெக்டாக செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கடவுள் பயம் இருக்குது, மனித நேயமும் இருக்குது. ரெண்டாவது, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் அவங்க எல்லா செலவையும் பட்ஜெட் பண்ணி தான் என்ன செய்கிறாங்க. அவங்க மக்களுக்கு அந்த யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு கூட 1500 ரூபாய்க்கு அந்த மாதம் அவங்க நான்வெஜ் எடுக்கிறதுக்குரிய பணத்தை என்ன கட் பண்ணி அதை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த மேனகா, நீங்கள் இப்படி வாயை கட்டி வயிற்றை கட்டி வாழ்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு அதையும் நினைச்சுறாங்க. ரொம்ப

0: கேலியா கிண்டல் பண்ணி பேசுறாங்க. அப்படி பார்க்கும்போது ரவி வந்து உண்மையிலே பைபிள்ல வேத வசனம் சொல்ற மாதிரி தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு பைபிள்ல வேதாகம வசனம் நமக்கு சொல்லுது. உண்மையாவே அவங்களுடைய இன்னொரு வசனம் கூட சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு பைபிள்ல வசனம் இருக்குது. அவங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்ததுனாலதான் அவங்களுடைய பிற்கால வாழ்க்கை வந்து என்ன செஞ்சிருக்கு, ரொம்ப ஆசீர்வாதமானதாக பிளஸ்டா அவங்க என்ன செய்றாங்க.
1: கூட
0: இருக்கிற அம்மா பரிதானம் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறக்குரிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. ஆனா அவங்க அதெல்லாம் செய்யாம தனக்கு இருக்கிற வருமானம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிற மாதிரி அந்த தனக்கு இருக்கிற வருமானத்திலேயே அவங்க ஹாப்பியா அவங்களுடைய ஃபேமிலியா நினைச்சறாங்க, லீட் பண்றாங்க.
1: சரி, மேனகாவை அடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுவோமே.
0: மேனகாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு மனித நேயமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சூரிய பிரகாஷ் கூட அவங்க கேண்டீனுக்கு போறாங்க. கேண்டீனுக்கு போய் அங்க போய் அந்த சூரிய பிரகாஷ்ட்ட என்ன வேணும்னு கேட்கும்போது அவர் எனக்கு டீ மட்டும் போதும் அப்படிங்கறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு.
1: ஆனா
0: இந்த அம்மா வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு ஒரு சமோசா, ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீ, அது போக மதியானத்துக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி, ஒரு வடை, இவ்வளோத்தையும் பேக் பண்ணி கேட்கறாங்க. அப்ப அந்த கடைக்காரன் கேட்கறான், சரி பில்ல உங்க இதுல கணக்குல அக்கௌண்ட்ல சேர்த்துறட்டுமா மேடம் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இல்ல பில்ல சூரிய பிரகாஷ் சார்ட்டே கொடு, அவரே பில்ல பே பண்ணிடுவாரு, இவங்களுக்குரியதையும் சேர்த்து அவரை பே பண்ண வைக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப தவறான செயல். இதுல இருந்து அவங்களுக்கு ஒரு மனித நேயம், ஒரு நல்ல பண்பாடு இல்லைங்கிறதெல்லாம் என்ன செய்து அவங்களுக்கு தெரியுது. ரெண்டாவது அவங்ககிட்ட ஒரு கடவுள் பக்தியும் இல்லை. கடவுள் பயம் இருந்தா கண்டிப்பா இது ஒரு அரசாங்க வேலை, இந்த வேலையை நம்ம கண்ணும் கருத்துமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்திருக்கும். கடவுள் பயம் இல்லாததுனால இது என்ன அரசாங்க வேலை தானே, 10 மணிக்கு வர வேண்டியதா, 10:30, 10:30 வந்தா போதும், ஃபைல சும்மா பொறட்டுனா போதும்னு அவங்க வாயே அதை என்ன செய்யுது சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீ குடிக்கணும், ஒரு அலட்சியமான போக்கு அவங்ககிட்ட காணப்படுது. அது அப்புறம் ஈவினிங்கும் அந்த நாள் முழுசுமே பொழுத போக்கிக்கிட்டு சும்மா இருந்துட்டு போயிடலாம், ஏன்னா அது கவர்மெண்ட் வேலை அப்படிங்கறதுனால ஒரு கடவுள் பயம் இருந்தா அந்த ரதியை பாருங்க, அவங்களுக்கு கடவுள் பயம் இருந்ததுனால அந்த வேலையை ஒழுங்கா செஞ்சாங்க. இவங்களுக்கு அது இருக்கிற மாதிரி தெரியல.
1: ஆமா, அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம அப்படி நம்ம கரெக்டா வாழ்றோம் வேற நினைக்கிறாங்க. உங்களுக்கு தான் அறிவு இல்ல, நான் பாத்தீங்களா என் பையனுக்கு அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன் அப்படின்னு வேற அவங்க ரொம்ப இதா நினைக்கிறாங்க.
0: இன்னொரு அந்த அம்மா வந்து நிறைய பரிதானம் வாங்குறாங்க. இப்ப சூரிய பிரகாஷ் சார்ட்டையே அவருடைய ஃபைல் மூவ் ஆகுறதுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு 25,000 ரூபாய் என்னச்சாங்க கேக்குறாங்க. அந்த 25,000 ரூபாயும் மற்ற ஆட்களுக்கும் நான் கொடுக்கணும், ஆனா அவங்க கொடுக்காங்களோ கொடுக்கலையா அது நமக்கு தெரியாது. ஆனா மொத்தமா என்கிட்டே கொடுத்துருங்க, எல்லா டேபிளையும் நானே பார்த்து என்ன செஞ்சிடறேன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி இவர்கிட்ட அதை வாங்குறாங்க. இதே மாதிரி நிறையா பேர்ட்ட போய் என்ன செஞ்சுருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. நம்ம பைபிளில் வந்து பரிதானத்தை பற்றி நம்ம அதை பற்றி பார்க்கும்போது பிரசங்கி 7:8 போட்டிருக்குது, பரிதானம் இருதயத்தை கெடுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. யாத்ராகமம் 23:8 பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பரிதானம் வந்து நம்ம கண்களையே என்ன செய்யுது குருடாக்கிறது. நம்ம நல்லவங்களா இருந்து திடீர்னு அந்த டெம்டேஷன் வரும்போது அதை வாங்கிட்டா கூட நம்ம நேர்மையா பார்க்க கூடாதபடி அதை வாங்கிட்டோம் அப்படிங்கிறக்கும்போது அதுல உள்ள சரியான காரியங்களை கூட நம்ம தவறு என்ன மாத்தி விட்டுட்டு அந்த காரியங்களை என்ன செய்ய வச்சிருது, செய்ய வச்சிருது, குருடாக்கிறது. அதே மாதிரி நம்முடைய வார்த்தைகளையும் என்ன செய்யுது புரட்டிடுது. அதில் நிறைய பேர் சீனியாரிட்டி லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கலாமா இருக்கும், ஆனால் அது எல்லாத்தையும் அவங்க எடுத்து கீழே வச்சுட்டு இவர் தான் அந்த கான்ட்ராக்டை கொடுக்கணும்,
1: டெண்டர் எடுக்காங்க,
0: டெண்டரை என்ன செய்யறாங்க எடுக்கிற மாதிரிக்கு அது. அப்போ பரிதானம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு மோசமானதா இருக்கு.
1: ஆமாம், இப்போ வந்து இவங்க வந்து பரிதானம் வாங்குறது வந்து இவங்களை மட்டும் இல்லை மற்றவங்களையும் அது வந்து பாதிக்குது.
0: யோபு 15:34 ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்கு, பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ நம்ம பரிதானம் வாங்கும்போது இப்போ அது வந்து நமக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும், நல்லா செலவு செய்யறதுக்கு நல்ல வசதியா இருக்கும். ஆனா இறுதியில அவங்களுடைய வாழ்க்கை, இந்த அம்மாவுடைய வாழ்க்கையை பாருங்க, தன்னுடைய மருமகளின் நிமித்தமா ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்க என்ன செய்றாங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்க வீட்டை விட்டே வெளியே விரட்டி அவங்க வெளியே போய் கஷ்டப்பட்டு வீடு இல்லாமல் ஒரு வாடகைக்கு ஓட்டு வீட்டில் போய் என்ன செய்றாங்க குடியிருக்காங்க. அப்போ கூடாரங்களை பட்சிக்குங்கிற மாதிரி இதை என்ன செஞ்சுட்டு இவங்களுடைய கூடாரங்களை பரிதானம் வாங்கினது பட்சிச்சுட்டு பிற அவங்களும் அதை என்ன செஞ்சுக்கிட்டுறாங்க நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் வந்து நான் வாங்கின பரிதானம் தான் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, உணர்ந்துக்கிட்டுறாங்க, புரிந்து கொண்டாங்க. ஆனால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது.
1: ஆமாம் ஆமாம் கரெக்டு. இப்போ நீங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு வந்து பரிதானத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: நம்ம பேப்பரில் கூட நிறையா நேரங்களில் பார்க்குறோம், நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட பரிதானம் வாங்கினதுனால கைது அப்படின்னு பார்க்குறோம். அந்த பேரை பார்த்தா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கிறிஸ்தவ பேராக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இந்த பைபிள் வசனத்தின் அடிப்படையில் பரிதானம் நிச்சயமாக என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது எந்த விதத்துலனாலும். அதுக்கு தமிழில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, உபத்திரவம் உபகாரம் இல்லட்டாலும் உபத்திரவமாவது இல்லாமல் இருக்கணும். அவங்ககிட்ட கஷ்டப்படுத்தி அவங்களே அதுக்கு என்ன கஷ்டத்தோடு அந்த வேலைக்காக வந்திருக்காங்களோ அவங்கக்கிட்ட 5-10 வாங்குறதுனால நம்ம ஒன்றும் முன்னேறிட போகிறதில்ல. அதை உணர்ந்து பரிதானத்தை வாங்காமல் நம்ம கை சுத்தத்தோடு நம்முடைய வேலைகளை செய்தால் ரொம்ப நல்லது. அதற்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. ஒரு கொன்றை வேந்தன் செயல் கூட இப்படி சொல்லுது, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லுது. நம்ம யாருக்காவது ஒரு தீமை செஞ்சா அது பின்னாடி நமக்கு வந்து கண்டிப்பா சேரும். திருவள்ளுவர் கூட அழகா ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இன்னைக்கு செய்கிறோம், அது கண்டிப்பா பிற்காலத்தில் நம்ம அதை ஃபேஸ் பண்ணியே ஆகணும். நன்றும் தீதும் பிறர் தரா, நன்மையும் தீமையும் மற்றவங்கள்திருந்து வரப்போறதில்ல, நம்ம செய்கிற பாவ புண்ணியங்கள்ல இருந்தா வருது. அதுக்கு கூட ஒரு கோட் நான் பார்த்தேன், மனிதன் மதி வழியில், மதி வந்து விதி வழியில், விதி கர்மா வழியில், கர்மா உன் கையில் அப்படின்னு பார்த்தேன். கர்மாங்கும் போது நம்முடைய செயல்கள், நம்முடைய செயல்கள் வந்து நம்ம கரத்துல தான் இருக்கு. நம்முடைய செயல்கள் தான் நம்முடைய விதியை என்ன செய்யுது, நிர்ணயிக்குது. நம்முடைய விதி வந்து மதியாக மாறுகிறது, மதியின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. நம்ம பொதுவா விதி அப்படின்னு சொல்லி விதியை பழி போட்டுருவோம், ஆனா அந்த விதி வந்து நம்முடைய செயல்கள்ல தான் இருக்குது. பைபிள்லயும் அதுக்கு ஒரு அருமையான வசனம் இருக்குது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுக்க போகிறோம். நெல்லை விதைச்சா நெல்லாக இருப்போம், தினையை விதைச்சா தினையாக இருப்போம். என்ன விதைக்கிறோமோ அதுதான் நிச்சயமாக நன்மையாக இருக்கிறோம். இன்னும் நம்ம பைபிளில் காயின் ஆபேல் கதையை கூட நம்ம அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். காயின் ஆதாமியவாளுக்கு 2 பசங்க இருக்காங்க, 2 பையங்க காயின் ஆபேல். காயின் நிலத்தை பயிரிடுறவனாராம், ஆபேல் வந்து ஆடு மாடு மேய்க்கிறான். ரெண்டு பேருமே தன்னுடைய விளைச்சலின் முதல் பகுதியை காயின் கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வரான். ஆபேலும் தன்னுடைய ஆடு மாடுகளில் தலையீட்டை கொண்டு வர்றான். கடவுள் வந்து ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார், காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலை. அதனால அவனுக்கு கோபம் உண்டு, தன்னுடைய சகோதரனையே என்ன செஞ்சிடறான், கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணும்போது கடவுள் கேட்குறாரு, ஏன்ப்பா நீ பண்ணுன, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். அப்போ அவன் நன்மை செய்யலைனா அவனுக்கு அதுக்கு தண்டனை என்ன கிடைக்குது, நீ வந்து இந்த பூமி உன்னிமித்தமாக சபிக்கப்பட்டிருக்கும். நீ என்ன விதைச்சாலும் அதனுடைய பலனை என்ன செய்ய மாட்டே, நீ உனக்கு கிடைக்காது அப்படின்னு கடவுள் என்ன செய்யறாரு, அவனுக்கு ஒரு
1: தண்டனையை,
0: தீமை செய்ததுக்கு தீமையான வழியை தேர்ந்தெடுத்ததுனால அவனுக்கு அந்த தண்டனைய கடவுள் வந்து கொடுக்கறாரு.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க. நம்ம வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது, எந்த நிலைமையிலையும் வாங்கக்கூடாது. சோதனை வரும், கஷ்டங்கள் உண்டு, ஆனாலும் வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நீங்கள் இங்கே ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன நேயர்களே, கலந்துரையாடலை கேட்டீங்க இல்லையா? லஞ்சம் வாங்கிறது எவ்வளவு தவறு அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். லஞ்சம் இந்த உலகத்தில் தலைவிரிச்சு ஆடுது. அன்றைக்கி ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு ஃபார்வேர்ட் வந்துச்சுது. ஒரு அதிகாரி அப்போ தான் அந்த துறைக்கு வந்து அவர் பொறுப்பேற்றிருக்காரு அதிகாரத்தில். அது வந்து ஒரு அரசாங்க டிபார்ட்மெண்ட், நான் என்ன டிபார்ட்மெண்ட்னு சொல்ல விரும்பலை. அவர் வந்து அந்த அங்கே வேலை செய்கிற எல்லாரையும் உட்காந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. அந்த மீட்டிங்கை வந்து ஒரு அவர் கவரேஜ் பண்ணுறாரு, வீடியோ கவரேஜ், ஃபோட்டோ கவரேஜ் எல்லாரும் இருக்கிறாங்க. கொஞ்சம் பப்ளிக்கும் கொஞ்சம் உட்காந்துருக்காங்க. வேலை செய்கிறவங்க வந்து ஆண் பெண்ணு சொல்லிட்டு நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் லஞ்சம் வாங்குறீங்களே, உங்களுக்கு நீங்கள் சம்பளம் வாங்குறீங்களே ஆனாலும் லஞ்சம் வாங்குறீங்களே, இது பிச்சை மாதிரி தெரியலையா, உங்களுக்கு மனசாட்சி இல்லையான்ட்டு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி அவங்கள திட்டுறாரு. அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு கேள்வி கேட்குறாரு, இப்போ சொல்லுங்கள், நான் இதுவரைக்கும் லஞ்சமே வாங்கினது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கையை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யாருமே கை வைத்தலை. கேமரா ஒவ்வொருத்தரையாக ஃபோக்கஸ் பண்ணுது. யாருமே கை வைத்தலை, எல்லாரும் கூனி குறுகி தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. இதை பார்த்து நான் அதிர்ந்துட்டேன். இந்த அதிகாரி வந்து எவ்வளவு நேர்மையானவராக இருந்தார்னா, அப்படி வீடியோ கவரேஜோட ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. அப்போ தெள்ள தெளிவாக உலகத்துக்கு சொல்கிறாரு, அந்த ஃபுல் டிபார்ட்மெண்ட்டே வந்து இவ்வளவு மோசமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு இல்லை, இதை வந்து அவர் வெளியில் கொண்டு வந்திருக்காரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இப்படி தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப எவ்வளவு மனவேதனையாக இருக்குது அப்படி பார்த்தீங்களா. இங்கே கூட பாருங்களேன், மேனகா வந்து சூரிய பிரகாஷுக்கு ரூபா வாங்கிக்கிட்டு அவங்க டெண்டரை வந்து இவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், அவருக்கு மேலே எத்தனையோ பேர் இருக்கலாம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கலாம், நேர்மையாக செய்யப்போனால் அவங்களுக்கு தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு அப்போ இவங்களுக்கு இவருக்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்கங்கிறப்ப அந்த நேர்மையானவங்களுக்கும் விரோதமாக இவங்க வந்து செய்கிறாங்க, அந்த சாபத்தையும் இவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ லஞ்சம் வாங்குறதே ஒரு பெரிய சாபம். மிஸ்ஸஸ் ரேச்சல் ரொம்ப அழகாக சொன்னாங்க, நம்முடைய வீடை வந்து அக்னி பட்சிக்கும், கண்ணை குருடாக்கும், இருதயத்தை மாறுபாடாக்கும் அப்படின்னாங்க. அது வந்து நம்மளை எவ்வளவு தூரம் பாதிக்குது, அது மட்டும் இல்லை நம்முடைய பிள்ளைகளை பாதிக்குது, அது மட்டும் இல்லை நமக்கு தெரியாத ஒரு நேர்மையான ஆளை பாதிக்குது. அப்போ நம்ம எத்தனை பேருக்கு இடையூறாக இருக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த லஞ்சம் வாங்குறதுனால நமக்கு என்ன நன்மை நீங்கள் நினைக்கிறீங்க? பணம் கிடைக்கலாம், பொருள் கிடைக்கலாம், ஏன் பதவி கூட கிடைக்கலாம், ஆனால் நிம்மதி கிடைக்குமா? இந்த உலகத்தில் நம்ம எதை நாடி ஓடுறோம்? ஏன் நமக்கு பணம் வேணும், ஏன் பதவி வேணும், பொருள் வேணும், நிம்மதியான வாழ்க்கை வேணும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும். அது மூலமாக நமக்கு நிம்மதி கிடைச்சிடாதா, மகிழ்ச்சி கிடைச்சிடாதான்னு நினச்சி நம்ம ஓடுறோம். ஆனால் நிம்மதி கிடைக்குமா? இப்படி வந்த பணத்தால் நிம்மதி கிடைக்குமா? நிச்சயமாக நான் சொல்கிறேன், அந்த பணத்தால் ஒரு உபயோகமான பொருளும் நம்மளால் வாங்க முடியாது. அதை டாக்டருக்கு தான் செலவழிக்க வேண்டியிருக்கும், ஆஸ்பத்திரியில் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். கண்கூடா நீங்களே அதை பார்ப்பீங்க, வீட்டில் வந்து ஒரு ஆசீர்வாதமே இருக்காது. பிள்ளைங்க வந்து நல்லா படிக்க மாட்டாங்க, சரியான வேலை கிடைக்காது. இந்த கண்கூடா நீங்களே பார்ப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் பரிதானம் வாங்கணும்? அதை நம்ம நல்லா யோசித்து நீங்கள் வந்து செய்யணும். இன்னும் ஒருத்தட்ட போய் கேட்டாங்களாம், கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவங்கள் அல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னுட்டு. அப்போ ரொம்ப அழகாக அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு, கிறிஸ்துவை அறியாத மக்கள் இந்த உலகத்துக்குரியவங்களாக வாழ்கிறாங்க, உலக பொருட்கள் மேலே இச்சை உள்ளவங்களாக வாழ்கிறாங்க, இந்த உலகத்துக்காகவே வாழ்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவை அறிஞ்ச மக்கள் அடுத்த உலகத்துக்காக, நித்திய வாழ்க்கைக்காக தங்களுடைய வாழ்க்கையை தயார்படுத்தும் இடமாக இந்த உலகத்தை நினச்சி வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க. என்ன அழகாக பதில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. நம்மளுடைய நோக்கம், லட்சியம், குறிக்கோள் எல்லாமே நித்திய வாழ்வு. நாம் பேசும் ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு செயலும், ஏன் ஒவ்வொரு நினைவும் கூட அதை நோக்கி போகுதான்னு பார்ப்போம். நல்ல நினைவா, கெட்ட நினைவா, ஆண்டவருக்கு பிரியமானதா, பிரியம் இல்லாததான்னு ஒவ்வொன்றையும் நினச்சி செய்யும் பொழுது லஞ்சம் வாங்கணுங்கிற எண்ணமே நமக்கு இருக்காது. பக்கத்தில் எல்லாரும் வாங்கலாம், ஆனால் நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள் அப்படி நம்ம நினைப்போம். நான் கடவுளுடைய பிள்ளை, நான் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுவேன் அப்படி நம்ம நினச்சி நாம் லஞ்சம் வாங்காமல் வாழ்ந்து ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கும், ஆசீர்வாதம் பலகி பெருகும், உங்கள் பிள்ளைங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவாங்க. இதை விட நமக்கு வேற என்னங்க வேணும்? அதனால் சோதனை வரும் பொழுது ஆண்டவரை நினைங்க, அவர் நம்மளை மேற்கொள்ள நிச்சயமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். சரி நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம இன்னும் ஒரு கருத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.

0: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பர் குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228.
1: நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இது ஆண்டவருக்கு பிரியமானதா இல்லையான்னு யோசிச்சு பார்த்துட்டு அவருக்கு பிரியமானதை மட்டும் நம்ம செய்யணும். அப்படி இல்லாட்டி அதனால நம்மளுக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் அதை செய்யக்கூடாது. நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பை.

எங்களை முழுமையாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை வணங்குவீராக, மாற்றுவீராக.

தெய்வமே, ஒரே ஒரு வாழ்க்கை, அதை உமக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு, உத்தமமாய் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக.

அதை அனுபவியுங்கள். அது எங்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ரிசீவர், ரிசீவர்.

நாம் யாவரும் இழந்தார்படியிட்டு இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தவர்களாக நன்றி அப்பான்னு சொல்லுவோமா? தேங்க்யூ அப்பா. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியது. நாங்கள் இதுவரைக்கும் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே. ட்ரை பண்ணி பண்ணி சோர்ந்து போன நாட்கள் உண்டு. நிர்பந்தமான மனுஷன்தான். யார் இந்த மரண சரீரத்தினின்று என்னை விடுதலையாக்குவார் என்கிற அந்த என் பாயிண்ட்டுக்கு நாங்கள் வரும்போது எங்க சார்பினின்று செயலாற்றுகிற தெய்வமே, சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடியேற்றுகிற தெய்வமே, அவன் வெள்ளம் இல்லப்பா, நீங்க வெள்ளமாய் வந்து அவனுக்கு எதிராக கொடியேற்றுகிறவரே, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா.

நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும்பா. எத்தனை இருள் வந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்குகள் வந்தாலும், தேவரே எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுகிறது. எந்த சூழ்நிலை எங்க வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அந்த சூழலில் தேற்றுவதற்கு உம்மிடம் ஒரு வார்த்தை இருக்கிறதப்பா. அந்த வார்த்தை எங்களை வளமாக்கும். அந்த வார்த்தை எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த வார்த்தை எங்களுடைய எல்லா பயத்தை நீக்கும். அந்த வார்த்தை எல்லா அவிஸ்வாசத்தை போக்கும் அப்பா. அந்த கிருபை உள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. வார்த்தையால் நிற்கவும் நிலைக்கவும் வைத்தவர், இனிமேலும் எங்க அன்பு மக்களை அப்படியே நிற்க வைக்க போறீங்க, நிலைக்க வைக்க போறீங்க, அதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்துல எங்க பார்த்தாலும் துர்ச்செய்தியின் மத்தியில் நற்செய்தியாகிய நீர் ஒவ்வொரு நாளும் பிரசன்னமாகி எங்க சூழலை அப்பா நீர் மாற்றுவதற்கு பதிலாக எங்க மன நிலைமையில் ஒரு தெளிவை உண்டாக்கி இச்சூழ்நிலையை ஆளத்தக்கதான மனநிலைமையை எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் வழியாக, பிரசனத்தின் வசனத்தின் வழியாக எங்களுக்கு அனுதினமும் கொடுக்கிறீரே. உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள். காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்க வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. மீடியாக்களை எங்க திறந்தாலும் 3ம் அலைக்கு ஆயத்தப்படுங்கள். கருப்பு பூஞ்சை தோன்றிவிட்டது, வெள்ளை பூஞ்சை அடுத்து தோன்றும் என்று சொல்லி அப்பா மக்களை பயத்துக்குள்ளாக நடத்துகிற எல்லா காரியத்தின் நின்று என் மக்கள் விடுதலை பெறுவார்களாக என்று ஜெபம் பண்றோம்ப்பா. எங்க முதல்வருக்காக ஜெபம் பண்றோம், அமைச்சர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பல மாவட்டங்கள் தோறும் அவர்கள் மேற்கொள்ளுகிற பயணங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த தொற்றும் அவர்களை தொற்றிக் கொள்ளாதபடி தகப்பன் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களை வகுக்கிற அவர்களை மனதார மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நல்ல பலன் சுகம் ஆரோக்கியத்தினால் ஒவ்வொருவரையும் இடை கட்டுவீராக என்று ஜெபம் பண்ணுகிறோம். எங்க ஜெபத்தை கேட்டு உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா? இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொலி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. மீடியாவை திறந்தாவே துர்ச்செய்தி, துர்ச்செய்தியை கேட்பதினால் நீதிமான் பயப்படான், அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இருந்தார், இருக்கிறார், இனிமேலும் இருப்பார் என்பதில் எள்ளளவும் எள்ளளவும் சந்தேகமே இல்லை. நேற்று ஒரு சின்ன மெசேஜ் அண்ணன் லாரன்ஸ் அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். வாழ்க்கையில் என்றோ ஒரு நாள் ஏதோ ஒன்றை நிச்சயமாக நாம் இழந்துத்தான் ஆக வேண்டும். அப்படி இழந்துத்தான் ஆகணுன்ற ஒரு மனநிலைமை நமக்கு வந்துருச்சுன்னா எதை நினைச்சு நாம் கலங்க மாட்டோம் என்று அவர் அந்த சாரம்சத்தில் ஒரு குறுந்தகவலை அனுப்பியிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இதுவரைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நீங்களும் நானும் இழக்காமல் அவர் பாதுகாத்துக் கொள்கிறாரே, அதுதான் அவருடைய கிருபை. நாம் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. அந்த தெய்வம் ஆதி முதலாய் இருந்தார், இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். அவரை பார்த்து மகிழ்ச்சியோடு நாம் பாடப்போகிறோம். இதுவரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடலப்பா, இனிமேலும் கைவிடாத கரம் எங்களை தாங்கும், ஏந்தும், சுமக்கும். உயிரோடு இருக்கிற எங்களுக்கு உங்க கிருபை இருக்கு. நாங்க செத்துட்டா உங்க வருகை இருக்கு. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நீங்க துரோகம் பண்ணல, செத்து போனவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நேர் துரோகம் பண்ணல. எல்லா சூழ்நிலையிலும் எங்களை தேற்றுவதற்கு ஒரு வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தை பிடித்து நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம்,
உம்முடைய வசனங்களை தியானிக்கிறோம். அப்பாவை பார்த்து

0: பெர்க்மன்ஸ் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நிறைய பிரச்சனைகள்லாம் சூழ்ந்திருந்தா ராத்திரி பெட்டுக்கு போயிட்டு சொல்லுவாங்க, இன்னைக்கு ஏசப்பா வரப்போறார், அந்த கவலை எனக்கு என்ன செய்ய முடியும், அந்த சூழல் என்ன என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஏசப்பா வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், கவலையெல்லாம் மறந்துடுவோம்ல, கலக்கத்தையெல்லாம் மறந்துடுவோம்ல, வேதனையெல்லாம் மறந்துடுவோம்ல. அதுபோல ஒவ்வொரு நாளும் உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஏங்கி கொண்டே இருக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வரார் அப்படின்னா எல்லா கவலையும் மாறிடும், எந்த சூழலும் உங்களை என்னை அஃபெக்ட் பண்ணாது. என்றோ ஒரு நாள் ஏதோ ஒன்றை நீங்களும் நானும் இழந்துதான் போக வேண்டும் என்கிற நிலைமையில் இதுவரைக்கும் ஏசப்பாவை நீங்களும் நானும் இழக்காதபடி அவரே பாதுகாக்கிறாரு அவருடைய அன்புக்காக.
1: தியானத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான விதத்தில் போராடாதே,
0: சரணடைந்து விடு
1: என்ற அற்புதமான ஒரு சேஷித்த சத்தியத்தை கடந்த 4 நாட்களாக நம்மோடு ஆண்டவர் தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார். இந்த சத்தியங்களை கேட்ட பிறகு நமக்குள்ள நாம் அனுபவிக்கிற விடுதலைக்காக, சமாதானத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்,
0: ஆமென்.
1: நம்மளை குறித்த பார்வை மாறுறப்பதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றின்னு சொல்கிறது, வெற்றிக்கான பாதையில் நம்முடைய முதல் அடியை எடுத்து வைக்கிறோம். ஆமென்,
0: ஆமென்.
1: என்ன பார்வை? அவர் என்னை எப்படி பார்க்குறாரோ அப்படியே நானும் என்னை பார்க்கணும். அவர் என்னை எப்படி பார்க்குறாரு? பலசாலியாவா பார்க்குறாரு?
0: பலவீனம்
1: இல்லை, உன் மாம்சத்தை நான் நம்புறதே இல்லை,
0: இல்லைப்பா.
1: ஸோ அது பழுதாகி போன மாம்சம் இல்லை, பழுது பார்க்க முடியாத அளவுக்கு பாழா போன ஒரு
0: மாம்சம்.
1: அதனால உன் மாம்சத்தில் நீ எந்த முயற்சி எடுத்தாலும் அது கம்ப்ளீட்டாக
0: ஆயிடும்,
1: ஃபெயிலியரில் தான் போய் முடியும். So don't try. இந்த முயற்சியும் செய்யாமல் பெசாமல் என்னிடத்துல சரண்டர் ஆயிரு அப்படிங்கிறதான் கடந்த நாட்களில் அவர் நம்மோடு பேசுகிற செய்தியின் சாரம், மையக்காரு. ஸோ நேற்றைய தினத்தில் அற்புதமான அந்த காரியங்களை குறித்து நம்மிடத்தில் ஆண்டவர் பேசினார். அது சின்ன இந்த பேர் அப்படிங்கிற பேரை குறித்து ஒரு அந்த ஃபிலிமில் வந்து ஒரு கிளிப் எடுத்து போட்டிருந்தோம், அது நிறையா சேனல்ஸில் அதை வச்சுருந்தாங்க. அதனால் காப்பிரைட் கிளைம் இருக்காது அப்படிங்கிறனால அதை நாங்கள் அந்த யூஸ் பண்ணோம், அந்த மெசேஜை நாங்கள் உங்களுக்கு விளக்கி சொல்வதற்காக. ஆனால் முடிஞ்சோடனே அவன் காப்பிரைட்டில் அவன் இது பண்ணிட்டாங்க. அதனால் அருமையான பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளோ இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆண்டவரே அநேகர் கண்கள் இன்றைக்கி என்ன செய்யட்டும் திறக்கட்டும் அப்படின்னு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ வேகமாக அந்த காரியம் நடந்துச்சோ, டப்புனு இதாகி அதை சரி செஞ்சு கடைசியில் திரும்பவும் ஒரு சின்ன இதை வச்சு பார்த்தோம், அதையும் காப்பிரைட் கிளைம் பண்ணாங்க. ஸோ மொத்தத்தில் அந்த வீடியோவை எடுத்துட்டு கீழே உள்ள அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் அந்த ட்ரூத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண அந்த வீடியோ கிளிப்பு வந்து போன நேற்றைய தின மெசேஜினுடைய கீழே அந்த லிங்க் இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட், அந்த காரியத்தை குறித்து நாங்கள் பேசுகிறப்ப நீங்கள் அந்த வீடியோவை ஆன் பண்ணி அதோடு சேர்த்து நீங்கள் அந்த மெசேஜை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ரகசியம், ஒரு சத்தியம் புரியும். அது நம்முடைய எல்லா முயற்சிகளையும் விட்டுட்டு அவரை நோக்கி கதறதுக்கு நமக்கு அதுவே ஒரு ஆரம்பமாக இருக்கும். அதனால் நான் உங்களை ரொம்ப தயவாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிற காரியம், ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயவு செஞ்ச நேற்றைய தின மெசேஜை நீங்கள் ஒருவேளை இந்த தடைகளால் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னா இந்த செய்தியை நீங்கள் கேட்குறதுக்கு கேட்டுட்டீங்கன்னா அதையும் கேட்டுருங்க. அப்போனா ஒரு முக்கியமான ட்ரூத் உங்களுக்கு விளங்கிரும். நல்லா அது விளங்கிருச்சு அப்படின்னா நம்முடைய காட்டில் மழை தான். அப்படி இப்போ ஏன் வறண்டு வெடிச்சு போய் எல்லாமே இருக்கு அப்படின்னா இந்த மழை பெய்யாததுனால. ஓகே, ஸோ அதை நாம் அந்த அந்த சத்தியங்களை நாம் விளங்கி கொள்ளுகிற பொழுது அறியாமையினால ஜனங்கள் சங்காரமாகறாங்க. ஆண்டவரை அறியாததுனால ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆனால் தேவனை குறித்து அறிவு வந்துருச்சு அப்படின்னா பிசாசை சங்காரம் பண்ணிடலாம்.
0: ஆமென்.
1: அவரோட சேர்ந்து. அதனால் இந்த மாதிரி ட்ரூத்லாம் உள்ளே போகிறப்ப ஏதாயும் ஒரு தடை உள்ளே வந்து அது வைடாக அவங்க கேட்க முடியாத அளவுக்கு ஒரு இன்ட்ரப்ஷன் வந்துடுது. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தில் தயவாக எங்களுக்கு கொஞ்சம் சபிச்சுவாக இருந்து நல்ல பாச நான் அதை கேட்டுறேன். உங்களுக்கு மெடிசின் தேவைன்னா நீங்கள் ஐசியூவில் இருப்பீங்கன்னா கண்டிப்பாக கேட்டுருவீங்க. இல்லை நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா உங்களால் அதை கேட்க முடியாது. ஸோ இந்த வாழ்க்கையை நாம் ஒரு முற்றிலும் ஜெயம் கொள்ளணும் அப்படின்னா நாம் போராடுறதை என்ன செஞ்சிடணும், நிறுத்திடணும். ஆமென்.
0: ஆமென்.
1: அதுதாங்க பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:15 நாம் வாசிக்கலாம். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை,
0: நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்.
1: நன்மை என்ன செய்யல,
0: என்னிடத்தில்
1: வாசமாய் இருக்கிறது இல்ல என்பதை நான் என்ன பண்ணிருக்கிறேன்,
0: அறிந்திருக்கிறேன்.
1: எங்க மாம்சம் வாசமா இல்ல, எங்க நன்மை வாசமா இல்ல,
0: மாம்சத்துல
1: நன்மையே இல்ல. அதனாலதான் நம்ம மாம்சத்தை கொஞ்சம் சார்ந்த உடனே அட்டுழியம் தான் நடக்குது. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது,
0: நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை.
1: சோ எனக்குள்ள ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட், இட்ஸ் எ வார், இட்ஸ் an ongoing war. நன்மை செய்யணுங்கிற விருப்பம் இருக்கு, ஆனா அதை என்னால செய்ய முடியல.
0: ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன்.
1: நான் விரும்புறது ஒண்ணு, நான் செய்யறது
0: இன்னொன்னு,
1: கம்ப்ளீட் ஆப்போசிட். எனக்குள்ளேயே நான் ஒரு பக்கம் வட துருவமா இருக்கிறேன், இன்னொரு பக்கம் தென் துருவமா இருக்கிறேன். வில்லன் நான் தான்,
0: ஹீரோ.
1: அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல,
0: எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது.
1: ஆனபடியால் நன்மை செய்கிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன்.
0: உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன்.
1: ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற
0: வேறு ஒரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாய் இருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது.
1: இந்த போராட்டத்தின் முடிவில் கடைசியில் நான் சிறைப்படுறேன். ஒவ்வொரு முறை போராடுறது எதுக்கு, விடுதலை தான் போராடுறேன். ஆனால் கடைசியில் அது எங்கே போய் முடிஞ்சிருது,
0: சிறையில்
1: சிறையிருப்பில் போய் முடிஞ்சிருது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும்
0: போராடுகிறது.
1: நமக்குள்ள ஒரு போராட்டம், நம்முடைய அவயவங்கள்ல ஒரு
0: போராட்டம்.
1: போராட்டம், நான் விரும்புறத இந்த கை செய்ய மாட்டேன், நான் விரும்புறத இந்த வாய் பேச மாட்டேன், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி நான் விரும்புறத இந்த கண்ணு பார்க்க மாட்டேன். போராட்டம், கடைசியில் போராடி களைச்சு போன மனுஷன் என்ன முடிவுக்கு வந்துறாரு,
0: நிர்பந்தமான
1: மனுஷன்
0: நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்?
1: Oh, unhappy and pitiable and wretched man that I am. அந்த நாட்கள்ல அந்த ரோம தண்டனை முறைகள்ல ஒண்ணு எதை மனசுல வச்சு இந்த பாசேஜ் அவர் பவுல் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, டெட் பாடியை நம்ம பேக் சைடில் கட்டி விட்டுருவானுங்களாம். கம்ப்ளீட்டாக ஒரு செத்து போன பிணத்தை நம்முடைய சரீரத்தோடு இணைச்சி கட்டி நம்மளை விட்டுருவாங்களாம். அந்த அந்த டெட் பாடி நேரம் ஆக நாட்கள் ஆக என்ன ஆக ஆரம்பிக்கும், அப்படி டீகே ஆக ஆரம்பிச்சு அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும், அப்படி புழு வச்சிடும். அந்த ஸ்மெல்லு வந்து நம்மளால் டாலரேட் பண்ணவே முடியாது. கொடூரமான ரோம அரசாங்கத்தினுடைய ஒரு தண்டனை முறைகள் அது ஒன்று. அந்த நாற்றத்தை சகிக்க முடியல, புழுக்கள் அப்படி ஊடுருவுது. இப்ப உயிரோட செத்துட்டு இருக்கிறேன், மாற்றம் வரும்னு பார்த்தா என்னது, ஒரே நாற்றம். சோ இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடும்? இந்த மாதிரி ஒரு டெட் பாடியை கட்டி விட்டு இருக்கிறாங்களே, இதுல இருந்து யார் என்னை
0: விடுதலையாக்குவார்?
1: அதை வச்சுதான் இந்த வேர்டு அங்க எழுதி வச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில தான் எங்க பாக்குறாரு அவரு, Who will release and deliver me? அந்த வேர்டு தான் முக்கியம். Who will release and deliver me from this body of death? Is there no one who can do anything for me? எனக்காக ஏதாவது செய்யக்கூடிய ஆள் யாராவது இங்க ஒருத்தருமே இல்லையா? Can you help me? அந்த மாதிரி ஒரு எப்பவுமே நம்மளை என்னைக்கு நாம நம்புறத நிறுத்துறோமோ அப்பதான் பிறருடைய உதவியை நாம நாட ஆரம்பிக்கிறோம். நமக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நாம முயற்சி செய்கிறது என்ன செய்யறது இல்ல,
0: நிறுத்துவதே
1: இல்லை. என்னைக்கு முழுசா நம்பிக்கையேற்று போகிறனோ அப்பதான் நான் உதவிக்காக கதற பிரச்சனை முத்தி போனா அலற
0: ஆரம்பிக்கிறேன்.
1: காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நான் கதற ஆரம்பிக்கிறேன். பார்த்தேன் நேத்து அந்த கரடி குட்டி தன்னால முடிஞ்ச அளவுலாம் முயற்சி பண்ணி கடைசியில எல்லாமே தோல்வியில போய் முடிஞ்சு பிசாசால சங்காரம் ஆகிற நேரத்துலதான் நிர்பந்தமான நிலைமையிலதான் அது கதறிச்சு. கதறின உடனே அவரு களத்துக்கு வந்துட்டாரு.
0: ஆமென்.
1: தகப்பன் எங்க வந்துட்டாரு?
0: கதறும் போது களத்திற்கு.
1: இந்த இடத்துல இருந்து நாம் இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். பிசாசு நம்முடைய பலவீனங்கள் மேல எப்பொழுதுமே குறியா இருக்கிறான். அதனால நம்முடைய எந்த பகுதியில நாம பலவீனமா இருக்கிறோமோ அந்த பகுதியில நம்மளை தாக்கி நம்மளை குழியில பிடிச்சி என்ன செஞ்சிடறான், தள்ளிடுறான். செய்யக்கூடாத செயலை செஞ்சதுனால, போகக்கூடாத இடத்துக்கு போனதுனால மனுஷன் இப்ப எங்க விழுந்துட்டான்,
0: குழியில்.
1: இப்ப விழுந்த குழி வந்து அது மரண குழி, படுகுழி. என்ன குழி?
0: படுகுழி.
1: உயிரை உயிரோட நமக்கு சமாதி கட்டுற ஒரு படுகுழி. இந்த குழியில நான் விழுந்துட்டேன் பாருங்க. இப்ப குழியில இருந்து வெளியில வர்றதுக்கு நானே என்ன செய்யறேன்னா, குழிக்குள்ள இருந்துகிட்டே நான் ட்ரை பண்றேன். அதான் வந்து பிசாசு என்ன செய்யறான்,
0: விரும்புறான்,
1: எதிர்பார்க்கிறான். குழிக்குள்ள தள்ளிட்டோம், குழிக்குள்ள தள்ளினது மட்டும்தான் நம்ம வேலை. இனிமே அவன் வெளியில வர்றதுக்கு அவனே என்ன பண்ணுவான், ட்ரை பண்ணுவான். அதுவே அவனுக்கு வினையா என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. ஜான்சி மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் அவருடைய ஒரு புஸ்தகத்தை நான் வாசிச்சுட்டு இருந்தப்போ அவர் சொல்றாரு, குழியில் விழுந்திருக்கும் பொழுது நீ தோண்டுவதை நிறுத்திவிடு. குழியில் விழுந்திருக்கும் பொழுது
0: நீ தோண்டுவதை நிறுத்திவிடு.
1: உன்னோட வேலை மீண்டு வரணும், ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற?
0: தோண்டுகிறாய்.
1: எப்படி ஆகிலும் தோண்டி நம்ம மேல வந்தோம். இருக்கிறதே குழி, குழிக்குள்ள இருந்துகிட்டு நீ ட்ரை பண்றேங்கிற பேர்ல தோண்டுனேன்னா என்ன ஆகும்?
0: இன்னும் பாதாள குழியில,
1: இன்னும் பாதாள குழி ஒரு பக்கம் இருந்தாலும் சைடுல இருக்கிற மண்ணெல்லாம் சரியும். என்ன செய்யும்?
0: சரியும்.
1: மண்ணு மேல மேல என்ன செய்யும்?
0: சரியும்.
1: சரியும் சரீர மண்ணு குழுக்குள்ள இருக்கிற ஒன்னதான் மூடும். அப்ப குழியில் இருக்கிறாலு மேல வர்றதுக்கு எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. அப்படி முயற்சி பண்ணி அவர் மண்ணை ஏதாவது தோண்டுவார்னா, அல்லது இங்கேயாவது கையை வச்சு அங்க கையை வச்சு ஏதாவது ஏறிடலான்னு நினைப்பார் அப்படின்னா, அந்த மண்ணு உயிரை வாங்குற மண்ணு, சரீர மண்ணு, லேச தொட்டாலும் சர்றன்னு என்ன செய்யுது? கீழே
0: சரிந்து விழுந்து விடுது.
1: சரிந்து விழுகுது. எங்க கையை வச்சு ஏறுவீங்க? கையை வச்சாலும் சரி, காலை வச்சாலும் சரி, அசைஞ்சாலும் சரி, லேச தவறுதலா உடல் பட்டாலும் சரி, உடனே ஒரு மண் என்ன செய்யுது?
0: சரிகிறது.
1: சரிகிறது. லேசா ட்ரை பண்றதுக்கே சரிதே, ஏதாவது இன்னும் சீரியஸா முயற்சி எடுத்த என்ன ஆகும்? மொத்தமா மூடிடும்.
0: ஹல்லேலூயா.
1: இப்ப குழியில் இருக்கிறவனுக்கு உதவிக்கான கரம் எங்க இருந்து தான் வரணும்?
0: மேல
1: மேல இருந்து. ஹல்லேலூயா.

0: ட்ரை பண்ணி கைய வைக்கிற மண் என்ன செய்யுது?
1: சரிகிறது.
0: சரிஞ்ச உடனே எனக்கு திக்கு திக்குன்னு ஆயிருது. உயிர் பயம் என்ன செய்யுது?
1: வருகிறது.
0: ஆஹா, விழுந்துட்டோம். எங்க கைய வச்சாலும் மண் என்ன செய்யுது?
1: சரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கு.
0: சரியுது. லேசா இதை பிடிச்சி ஏறிலான்னு பார்த்தா மண் என்னன்னா
1: மூடுகிறது.
0: சரியுது, மூடிரும். இப்ப லேசா சரியுது. நான் இன்னும் ட்ரை பண்ணேன்னா இந்த மண்ணு சரிஞ்சு மொத்தமா என்ன என்ன செஞ்சிடும்?
1: மூடிரும்.
0: அப்ப எதுனாலடா சரியுது?
1: ட்ரை பண்றதுனால.
0: நீ அசைறதுனால. நீ ஏதோ ஒரு முயற்சி பண்ணி வெளியில வந்துடலான்னு சொல்லி உன்னுடைய அசைவு மண்ண என்ன செய்யுது? சரிய வைக்குது. இப்ப குளியில இருக்கிறவன் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஃப்ரீஸ் ஆயிரும். கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது?
1: அசையவே கூடாது.
0: நீ வந்து ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்க கூடாது. வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ண கட்டாயம் பண்ண என்ன செய்யும்? சரியும். அதாவது உன் நிலைமை இன்னும் மோசமாகும். உன்னோட முயற்சியே உன்னை உயிரோட மூடுவதற்கான மாபெரும் சரிவா மாறிடும். சறுக்கி விழுந்த குளியில் என்ன செஞ்ச?
1: சறுக்கி விழுந்த.
0: சறுக்கி விழுந்த முதல்ல சறுக்கி விழ வச்சா இப்ப குழிக்குள்ள கொண்டே வச்சு மண்ணை நீ முயற்சி பண்ணி மேல வான்னு என்ன சோதிச்சு இப்ப மண்ணு சரிஞ்சு விழுது. குளியில சறுக்கி விழுந்த விழுந்த என் மேல இப்ப மண்ணு சரிஞ்சு விழுது. சறுக்கி சரிந்து சறுக்கிட்டீங்க. எப்படியோ வீக்கா இருந்தோம், தவறு செஞ்சிட்டோம், சறுக்கி விழுந்தாச்சு. ஒழுங்கா ஜோம் பண்ணல, ஒழுங்கா உறவாடல, ஆண்டவரோட கிட்டு சேரல. அந்த வீக்கான சமயத்தை பயன்படுத்தி டெவில் விரிச்ச கண்ணில விழுந்து சறுக்கி எங்க விழுந்தாச்சு? குழியில விழுந்தாச்சு. இப்ப நீயா ட்ரை பண்ணி ஏதாவது முயற்சி பண்ணனா சறுக்கி விழுந்த. நீ முயற்சி பண்ண இப்ப மண் என்ன செய்யும்? சரிஞ்சு விழும். முயற்சி செய்கிற பொழுது நம்முடைய நிலைமை மேம்படாமல் அது மேலும் மோசமாகிறத வாழ்க்கையில பலமுறை பார்த்திருக்கமா? இதை செஞ்சு அதை செஞ்சு தப்பிச்சிடலாம், இதை பண்ணி மேல வந்துடலாம், அதை செஞ்சு மேல வந்துடலான்னு நம்முடைய நாமளே ஒரு ஹீரோவா முயற்சி பண்றப்ப நிலைமை ரொம்ப மோசமாச்சா?
1: எஸ்.
0: ஜெனரல் வார்டில் இருந்த நம்ம
1: ஐசியூக்கு
0: போற நிலைமை ஆயிப்போச்சா?
1: எஸ்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அங்கேயும் கீழ்படியாம அங்கேயும் நம்ம முயற்சி பண்ணதுனால ஐசியூல இருந்து எமர்ஜென்சி வார்டுக்கு போனோமா? அங்கேயும் ட்ரை பண்ணதுனால ஆபரேஷன் தியேட்டருக்கு போனோமா? இனிமே ட்ரை பண்ண மார்ச்சுரிக்கு போயிருவேன். எங்க போயிருவேன்?
1: மார்ச்சுரிக்கு.
0: பிணவரையில் கொண்டே வச்சிருவான். அதான் அவனுடைய நோக்கம். டெவிலோட
1: நோக்கம்
0: நோக்கம் அதான். மரணத்துக்கு அதிகாரி
1: அவன்.
0: நாமலா முயற்சி பண்றப்ப நிலைமை மேலும் மோசமா. கத்தர் சொல்றாரு, நீ சும்மா இரு, இந்த யுத்தம் என்னுடையது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இந்த யுத்தம் யாருடையது?
1: கர்த்தருடையது.
0: உன்னை நம்மளை மூடக்கூடிய இந்த மாதிரியான சரிவுகள் நம்முடைய நாம சொந்தமா முயற்சிக்கிற பொழுது நம்மளிருந்து வெளிப்படுகிற மனுஷீக அசைவுகளால உண்டாகிறது. நானா வெளியில வரணும்னு மனுஷிகமா செயல்படுற பாருங்க, அதான் அசைவு. இப்ப ஆண்டவர் நீ அசையாத என்னோட செஞ்சிருங்கிறாரு. குளியில இருக்கிற நீ எந்த அசைவும் கூடாது. வேணும்னா என்னோட முழுசா செஞ்சிரு. உனக்கு நீயே சமாதி கட்டுறத நிறுத்துன்றாரு ஆண்டவர். இந்த நிர்பந்தத்தை நாம இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இந்த நிர்பந்தம்.

0: எஸ்
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா.
1: வெச்சோன்னே ஏன் சரியுது? வெச்சோன்னே ஏன் சரியுது? ஆண்டவர் வந்து கிளியரா ஒரு மெசேஜ் சொல்றாரு, கை வச்சோன்னு சரியுதுல. ஆமா ஆண்டவர், கொஞ்சம் லேசா அசைஞ்சு பாரு, அசைஞ்சு ஆண்டவர் சரியுது, ஆண்டவர் சரியுதுல. ஓகே, மேல கொஞ்சம் கையை வச்சு பாரு ஆண்டவர், எங்க தொட்டாலும் என்ன செய்யுது?
0: சரியுதுப்பா.
1: அப்புறம் ஏன்டா தொடுற? தொட்டா சரியுதுன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் தொடுற? நீ ஏன் மேல வந்துலாம் நினைக்கிறியா? ட்ரை பண்ணு. இந்த நிர்பந்தமான நிலைமையில தான் நம்ம மேல நாம் வச்சிருக்கிற நம்பிக்கையை கம்ப்ளீட்டா இழந்து நம்முடைய நம்பிக்கையை முழுசா அவர் மேல வைக்க ஆரம்பிச்சிடும்.

0: ஆமென்.
1: ஏன் மேல பார்த்தான் தெரியுமா? கைய வச்சா எல்லாமே என்ன செய்யும்?
0: சரிஞ்சிருது.
1: அச்சத்தின் உச்சத்தை பார்த்த இடம் அது.

0: வெளிச்சத்தின் உச்சம்.
1: எஸ்,
2: பல் ஒளி இல்லா இருளில் நான்
0: பள்ளத்துல எதை பார்க்கலாம்?
2: இருள்
0: அச்சத்தின்
2: உச்சம்.
0: உச்சம் சில பேர்ல குளியில இருக்கிறேன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அங்கதான் அச்சத்தின்
2: உச்சம்
0: உச்சம் தெரியும். நாம ஏதாவது சறுக்கிறப்ப, நாம தவறு செய்யறப்ப, விழுந்துடுறப்ப நமக்குள்ள ஒரு ஒரு ஒரு ஒரு அச்சம் உண்டாகுதா? என்ன ஆண்டவரே, என்ன செஞ்சாலும் அதுல இருந்து வெளியில என்ன செய்ய முடியல,
2: வர முடியல ஆண்டவரே,
0: வர முடியல ஆண்டவரே. அப்படி வர்றதுக்கு நான் எந்த முயற்சி எடுத்தாலும் அது எனக்கே எதிராக என்ன செய்யுது,
2: திரும்புதே அப்பா.
0: ஏன் நல்லதுக்கு அப்படின்னு நான் இந்த செயலை செஞ்சா அதுவே எனக்கு தீமையா பாதகமா மாறுது. இது ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையா இருக்காண்டவரே.
2: ஹல்லேலூயா.
0: குழியில் நிலவும் சூழல் இது, குழிக்கே உரிய சூழல் இது. எல்லாரும் சொல்லுங்க, குழியில் நிலவும்,
2: குழியில் நிலவும்
0: சூழல் இது,
2: சூழல் இது,
0: குழிக்கே உரிய,
2: குழிக்கே உரிய
0: சூழல் இது,
2: சூழல் இது.
0: குழியில் இருக்கிற எப்படி கண்டுபிடிக்கலாம்? சறுக்குன இப்ப எல்லாமே என்ன செய்யுது, சரியுது. இப்ப நீங்க எந்த முயற்சி பண்ணி இதுல இருந்து வெளியில வர முடியாது. தப்பு பண்ண இல்ல, நீ தானே இந்த குழியில போய் என்ன செஞ்ச,
2: விழுந்த,
0: சாவிட, நீ ஏன் முயற்சி பண்ணி சாவிட அப்படின்னு சொல்லி நம்ம மேல சரிஞ்சு விழுந்து நம்மளை உயிரோட மூடுகிற அந்த காரியங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் நினைக்கிறீங்க? மேல இருந்து சொல்லுவாரு, டேய், எந்த முயற்சி என்ன செய்யாத,
2: செய்யாத,
0: செய்யாத. குழுக்குள் இருக்கிறேங்கிறத மனுஷன் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அந்த சொல்லாரு, டோன்ட் ட்ரை, இட் ஓன்ட் வொர்க். குழிக்குள் இருந்துட்டு ஏதாவது முயற்சி பண்ணனா அதனால எந்த பிரயோஜனமும் உனக்கு உண்டாக போறது
2: இல்லை.
0: But just cry to your God. Don't try, but cry. Hallelujah.
2: Hallelujah.
0: It will work. It will definitely work. Hallelujah.
2: Hallelujah.
0: நீ குழிக்குள் இருந்து முயற்சி செய்யறதை விட்டுட்டு குழிக்குள்ள இருந்து டடின்னு கத்துவேனா.
2: ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு ஒரு ஆடு குழியில விழுந்துருச்சுன்னா என்ன செய்ய மாட்டானா?
2: தூக்கி விட மாட்டானோ?
0: என்னோட உங்களோட மேய்ப்பர், என்னோட மேய்ப்பர்,
2: நம்முடைய பிரதான மேய்ப்பர்
0: குழியில விழுந்த ஆடுகளை தூக்கி விடுகிறவர், தூக்கி எடுக்கிறவர். வழியில் இருக்க வேண்டிய ஆடு குழியில இருக்கு. குழியில் இருக்கிற ஆடு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? கதர்றது மட்டும்தான். சாதாரண கதர் இல்ல, என்ன ஓலம் அது?
2: மரண ஓலம்,
0: மரண ஓலம். மெய்ப்பன் அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வரல, பாஞ்சு வர்றாரு.
2: ஆமென்.
0: சோ எந்த முயற்சியும் பண்ணாத, சரிகிட்ட, தப்பு செஞ்சிட்ட, விழுந்துட்ட, இப்ப மேல வரலாம் அப்படின்னு சொல்லி நீ எடுக்கிற முயற்சி எல்லாமே சரிஞ்சு ஒன்னு என்ன செய்யுது, மூட ட்ரை பண்ணுது. எங்க தொட்டாலும் மண்ணு சரியுது, எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, உனக்கு பாதகமா இருக்கு. இந்த நேரத்துல நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்ன செய்யலாம்?
2: அவரை நோக்கி
0: கதறலாம்.
2: எஸ்,
0: இத செய்ய முடியாதான்ற ஆண்டவர்.
2: ஹல்லேலூயா.
0: ஜெப அறைய பூட்டிட்டு தனியா இருக்கிறப்ப, அமர்ந்து இருக்கிறப்ப, இந்த கதறலின் சத்தம், இந்த ஓலத்தின் சத்தம், இந்த மரண சரத்தில் என்று யார் என்னை
2: விடுதலையாக்குவா?
0: கரடி குட்டி இந்த மாதிரி கத்துனப்ப தானே, கத்துனப்ப இல்ல கதர்னப்ப தானே, ஓலம் விட்டப்ப தானே
2: அப்பா வந்தார்,
0: கர்ஜனை பண்ணிட்டு வந்தாரு. அப்ப இந்த குழுக்குள்ள நீ ஆடாம அசையாம நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், டாடின்னு நான் கத்தணும்.
2: ஹல்லேலூயா.
0: என்ன செய்யணும்?
2: டாடி.

0: ஒரு 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவர்களில் ஒன்று காணாமல் போனார். மற்ற 99 ஆடுகளை வனாந்திரத்தில் விட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி தெரியானோ? அந்த வேர்ட் என்ன ரொம்ப தோணும், தேடி தெரியானோ? தேடுறாரு தேடுறாரு தேடுறாரு, எங்கடா எங்கடா போன எங்கடா போன எங்கடா போன அப்படின்னு கண்டுபிடித்த பின்பு அதை சந்தோஷமாய் தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு லூக்கா 15
1: வாசிக்கிறான்.
0: இந்த நாம உதவிக்காக நாம நாம நாம கதற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: ஹல்லேலூயா.
0: அந்த இடத்துல தான் டெவில் நம்மளை கடினப்படுத்த விட்டுறக்கூடாது.
1: ஹல்லேலூயா.
0: அந்த இஸ்ரவேல் மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளுக்கு பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்களாம். ஒவ்வொரு ஆடுக்கு என்ன வச்சிருப்பாங்க?
1: பேர் வச்சு.
0: காது கருப்பாக இருந்தா கருப்பு காதன், வெள்ளையா இருந்தா வெள்ளைக்காதன், இந்த மாதிரி அதனுடைய இதுகளை வச்சு அதுங்களுக்கு பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்களாம். அப்ப இந்த ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. அப்ப நான் பைபிள் ஸ்கூல்ல 1999 எழுதின என்னோட முதல் ஆர்டிக்கல் காணாமல் போன வெள்ளைக்காதன், செகண்ட் ஆர்டிக்கல் ஐ திங்க். ஆனால் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் அது. முத முதல் ஆண்டருடைய குரலை நான் அந்த மெசேஜ் மூலமாக தான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய ஸ்பிரிட்டில் நான் அனுபவித்த அந்த அந்த பகுதியை லூக்கா 15 இருந்தேன். அப்போ 100 ஆடுகளை அடைச்சிட்டு பார்க்குறாரு. இப்போ எந்த ஆடை காணா? என்னடா எல்லாரும் இருக்கான், எங்கடா வெள்ளைக்காதனை? வெள்ளைக்காதனை
1: காணும்
0: காணும் வெள்ளைக்காதனை காணான உடனே அவர் எல்லாத்தை விட்டுட்டு வெள்ளைக்காதனை இப்போ என்ன செய்கிறாருன்னா தேடி திரியிறாரு. இப்போ தேடி திரியிறப்ப அவர் அவர் ஏதேனில் எப்படி தேடி திரிஞ்சாரு? என்ன செய்வோம்? குரலை கொடுத்துக்கிட்டே தேடுவோம். மரண இருள் சாயந்தரம் ஆச்சு, சும்மா ஏதோ ஒரு மாதிரி ஆடு எப்படி காணாம போயிருக்கும் மந்தையில இருந்த ஆடு? நீங்க சொல்லுங்க பாப்போம். மேய்ப்பன் மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்ப நல்லா தான் மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஆனா ஒரு ஆடு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா பேக் அடிக்குது. என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா
1: பேக் அடிக்கு.
0: ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிற புல்லு அது ரொம்ப கண்ணு குளிர்ச்சியா இருந்ததுனால மேயலான்னு போயிடுச்சு. சரி லேசா மேயிறப்ப என்ன பண்ணுச்சு? அப்படி திரும்பி பார்த்துச்சு. மெய்ப்பன் அங்கே தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம இங்கே தான் இருக்கிறோம். நமக்கு மெய்ப்பனுக்கு இடையில தூரம் கொஞ்சம் தான் இருக்கு. இப்போ என்ன கூட ஓடி போய் என்ன செஞ்சுக்கலாம், அவரோட
1: சேர்ந்துக்கலாம்
0: அப்படிங்கிற ஒரு தெம்பில் மேய்ஞ்சிச்சு. அப்புறம் மேய மேய ஒரு சுகம் வந்தோடனே இடைவெளி இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. அப்புறம் பாக்குது பரவாயில்ல, ஓடுனா போய் என்ன செஞ்சுக்கலாம், சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆக ஆக மேய்ச்சல் மும்முரத்துல அடிக்கடி திரும்பி பாக்குறது இப்ப குறைஞ்சு ரொம்ப நேரம் இங்க மேய்ஞ்சிச்சு. எப்பமாவது ஒரு நேரம் அவரை பார்த்துச்சு. அப்புறமும் பொழுது சாய சாய சாய தூரம் தூரமா போய் இந்த அப்பப்ப அவரை பார்த்துட்டு இங்க மேய்ஞ்சிச்சு பாருங்க, அந்த பார்வை சுத்தமா கட்டாயி எதை மேய்ஞ்சிச்சோ அது மேல அதுக்கு ஈர்ப்பு அதிகமாயிருச்சு. இப்ப திரும்பி பாக்குறதே நிறுத்திட்டு பின்மாறின ஆடு ஃபுல்லா மேய்து. மேய்ஞ்சு முடிச்சிட்டு பார்த்தா பொழுது போயிருச்சு, இருட்டிருச்சு. இப்ப மேய்ப்பனையும் பார்க்க முடியல, மந்தையும் பார்க்க முடியல, எல்லாமே அவுட் ஆஃப் சைட், ஃபுல் ஆஃப் டார்க்னஸ். அதுவா முயற்சி பண்ணி தட்டு தடுமாறி அப்படி வந்துடலாம் இப்படி வந்துடலாம் சொல்லி முட்டி மோதி ட்ரை பண்ணி தன்னோட வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டு ஓடி வருது. இருட்டில் ஒன்றும் தெரியல, எங்கெங்கே முட்டி கிடைச்சல பொத்துன்னு போய் என்ன தெரிச்சு ஒரு குளிக்கல
1: விழுந்துருச்சு.
0: கும் இருட்டு, கருங்கும்மன் இருட்டு. இப்ப யோசிச்சு பாக்குது, அப்பமே லேசா மேயறப்பே நமக்கு அவருக்கும் கொஞ்சம் இடவில் இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும், ஓடி போய் அவரோட
1: சேர்ந்திருக்கணும்.
0: அப்பமே ஒரு உணர்வு இருந்துச்சு. அப்பப்ப அவரை பார்த்துட்டு பார்த்துட்டு தான் என்ன செய்ய, இந்த கள்ளத்தனமா மேய்ச்சல
1: ஈடுபட்டேன்,
0: மேய்ஞ்சேன். சரி, அவர் இடவெளி குறையறப்பையாவது ஓடி போய் நினைச்சிருக்க வேண்டாமா,
1: சேர்ந்திருக்க வேண்டாம்.
0: இந்த கள்ள மேய்ச்சல், இந்த கள்ள மேய்ச்சலை மேய்ஞ்சதுனால அந்த கள்ள மேய்ச்சல உள்ள மயக்கம் என்னை கொஞ்சம் கொஞ்சமா வஞ்சிச்சு, அவரை நோக்கி அடிக்கடி பாக்குற அந்த அந்த வாஞ்சியவே எனக்குள்ள இருந்து அவிச்சிருச்சு. இந்த நிலைமைக்கு நான் வந்ததுக்கு நான் காரணம் இல்லை, என்னோட மெய்ப்பன் காரணம் இல்லை, நான் தான் காரணம். பயத்துல சுத்துல மரண இருள நடுங்கி அச்சத்தின் உச்சத்தை அந்த ஆடு பார்க்குது.
1: ஹல்லேலூயா.

0: என்ன இடம்? ஆடு எந்த இடத்தை பாக்குது?
1: அச்சத்தின் உச்சத்தை.
0: அச்சத்தின்
1: உச்சத்தை
0: சுத்தல பார்த்தா ஏதோ நரி ஊளையிடுது. அந்த பக்கம் காட்டு மிருகங்களுடைய சத்தம் கிட்டு கிட்டு கிட்டு கிட்டு என்ன செய்யுது? அடங்குது. தனா முயற்சி பண்ணி மேல வரலான்னு பார்த்தா வகையா முள்ளு புதர்ல விழுந்து சிக்கிருச்சு.
1: ஹல்லேலூயா.
0: அந்த பக்கம் ஆடு காணாமன்னு அவர் துடிக்கிறாரு. இந்த பக்கம் மைப்பனை பிரிஞ்சிட்டமேன்னு சொல்லி ஆடு என்ன செய்யுது? துடிக்குது. தானா முயற்சி பண்ணி தன்னோட வழிக்கு மறுபடியும் திரும்ப முடியாத ஒரு நிர்பந்தம், மரண இருள். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இந்த இடத்துல கத்துனா கூட சிக்கல் தான். என்ன இங்க ஒருத்தர் நமக்கு வேண்டிய ஆள் இருக்காண்டான்னு சொல்லி நிறைய எண்ணிச்சிரும் வந்து இருட்டுல ஒரு தடிய வச்சுக்கிட்டு ஒரு கோலை வச்சுக்கிட்டு அவர் அப்படி தேடி வர்றப்ப இருட்டுல வெளிச்சம்னா அப்படி பாத்துக்கிட்டு வரலாம், எங்கேயாவது தூரத்தில் இருக்கானான்னு என்ன செய்யலாம், பார்த்துட்டு வரலாம். ஆனால் இப்போ கார் இருள், இந்த இருட்டில் எங்கே இருக்கிறான்னு என்ன செய்யறது? கண்டுபிடிங்க. அதனால் அவர் கண்டுபிடிக்குமளவும் தேடி தெரியானோ அப்படிங்கிற அந்த வசனத்தின்படி அவர் எப்படிதான் தேடிட்டு வந்திருக்கணும்? அவன் பேர் அதான். அவன் பேர் என்ன?
1: வெள்ளக்காத.
0: வெள்ளக்காத. வெள்ளக்காத. ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: சத்தம் போட்டா நம்மளை கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சு கிட்டுகிட்டுன்னு நடுங்கிட்டு இருந்த ஆடு, இது என்னோட மெய்ப்பனுடைய சத்தங்கிறத ரெகக்னைஸ் பண்ணது. என் பேர் எப்படி திருடனுக்கு தெரியும்? என் பேரை சொல்லி கூப்பிட அவரு முடியும். எனக்கு அவர் தான பேர் வச்சாரு.
1: ஆமென்.
0: எனக்கு இந்த பேரை வச்சதே அவர் தான்.

0: ஹல்லேலூயா.
1: எப்படி வர்றாரு?
0: பேருக்கு
1: வெள்ளக்காரன் இருட்டுல பாறை இடுக்குகள்ல பள்ளங்கள்ல அந்த குரல் அந்த சத்தம் பட்டு என்ன செய்யுது? துணிக்குது.
0: ஹல்லேலூயா.
1: ஆடுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. குளியில விழுந்த பிறகு நீங்க மறுபடியும் அவனுடைய சத்தத்தை கேக்குறீங்களா? சத்தத்துக்கு கீழ்படியாம தான் போய் என்ன செஞ்சாச்சு? விழுந்தாச்சு. இப்ப விழுந்த பின்னாடி மேல வர முடியாம தடுமாறி புதர்ல கிடக்குற அந்த நேரத்துல யாராவது வந்து நம்மளை குதறிடுவாங்களோன்னு பயந்து இருக்கிற அந்த நேரத்துல புதர்ல இருக்கிற ஆட்டுக்கு என்ன பயம்?
0: யாராவது நம்ம வந்து
1: குதறிடுவாங்களோ, அதனாலேயே அது கதறாம இருக்கு. இந்த நேரத்தில் அது கேட்கறது யாருடைய சத்தம்? இது இது இது யாரோட வாய்ஸ்? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்.
0: இட்ஸ்
1: மை ஷெப்பர்ட்ஸ் வாய்ஸ். சோ கூப்பிடுறார், வெள்ளக்காரா அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த ஆடு இந்த பக்கம் அவருடைய அதான் அவருடைய சத்தம்னு தெரிஞ்ச உடனே இப்ப நாம இருக்கிற இடத்தை எப்படி நாம அவருக்கு வெளிப்படுத்தலாம்? ஒரு பக்கம் ஒரு வெள்ளக்காரா, இன்னொரு பக்கம்

0: ஒரு பக்கம் அவர் கத்துறாரு, இன்னொரு பக்கம் ஆடு. அவரு இந்த பக்கம் வெள்ளக்காரா அப்படின்னு கத்துறப்ப அந்த பக்கம் ஆடு என்ன செய்யுது? இன்னொரு பக்கம்
1: மரண ஓலம்,
0: மரண ஓலம். அந்த சத்தம் கேட்ட உடனே இருக்கிற ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ற,
1: ஹல்லேலூயா,
0: சத்தியம் உன்னோட பேசுறப்ப நீ பதிலுக்கு குளியில கிடக்குற, நீ உன் சத்தத்தை அடக்கிக் கொள்ளாத, தூரத்துல இருக்கிற சத்தியம் துணிக்குது, உன்னோட உள்ளத்துலதான் பேசுறாரு, குரலை கேட்கிற. ரொம்ப நாள் அவருடைய குரலை நீ கேட்கல, அதான் குளியில விழுந்த. ஆனா இப்போ அச்சத்தின் உச்சத்தில் இருக்கிற உனக்கு மறுபடியும் இந்த செய்தியின் வழி அவருடைய சத்தம் துணிக்கிறது, கூப்பிடுறாரு, வெள்ளக்காரா. பதிலுக்கு குளியில இருக்கிற நீயும் கதறுவேன்னா ஐடென்டிஃபை பண்ணுவார். பலர் தங்களுடைய இருப்பிடத்தை தெரியப்படுத்துறது இல்ல, தான் விழுந்து கிடக்கிற குழி அவர் கண்டுபிடிக்கும்படியாக தன்னுடைய கதறலின் மூலமா அவருக்கு மறுமொழி கொடுக்கிறது இல்ல. கடினம், இன்னும் கடினம், இன்னும் மனசை கல்லாக்குற, இன்னும் மனசை இறுக்கமாக்குற. உனக்கு டெலிவரன்ஸ் இல்ல. தேங்க் காட், அநேகர் இன்னைக்கு அந்த குரலை கேட்டு இது அவருடைய சத்தம், இது என்னுடைய மெய்ப்பினுடைய சத்தம், என்ன மெய்ச்ச அவருடைய குரல் இது, அதை சரியா உணர்ந்து இப்ப நீங்க மறுபடியும் உங்க இருப்பிடத்தை, அப்படின்னு உங்க இருப்பிடத்தை நீங்க தெரியப்படுத்துவீங்கன்னா பாஞ்சு வருவாரு, ஓடி வருவாரு. இந்த ட்ரூத் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நான் நல்லா என்னுடைய நல்ல உணர்ந்து அனுபவிச்சு நான் உங்களுக்கு நான் ப்ரீச்
1: பண்றேன்.
0: ஒரு ஷீப் காணாம போனப்ப இருட்டில் தேடுற போய் பேரை சொல்லி இருட்டில் இருந்து கத்துறான், இருக்கிறியா, இங்கடா இருக்கிறியா, எங்க இருக்கிற அப்படின்னு பேரை சொல்லி மிட்நைட்ல காத்துறோம். நான் சரிவுல புதர்ல இருந்த பிள்ளைங்க கூப்பிட்ட சத்தத்துக்கு மறுமொழி என்ன செய்யல, கொடுக்கல, கொடுக்கல, கொடுக்கல. மயிரலையில மீட்ப தவற விட்டோம். அப்பதான் புரிஞ்சிட்டேன், என்னதான் மெய்ப்பன் உதிர உயிரை கொடுத்து எங்கடா இருக்கிறேன்னு கத்தி கதறினாலும் குழியில் விழுந்த ஆடு பதிலுக்கு ஒரு சத்தம் கொடுக்கலன்னா அந்த ஆட்டை காப்பாத்த முடியாது சாமி. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் உங்கள் இருதயத்தை வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனம் கடினப்படுத்தினது போல நீங்களும் கடினப்படுத்தாதீர்கள். It's a warning. நீ கதறலன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒன்று அந்தகார கிரியைகள் கொதறும். ஆனால் மெய்ப்பனுக்கும் அந்த பக்கம் அவர் சத்தம் கொடுக்க இந்த பக்கம் ஆடு கதற அந்த ரெண்டு இருட்டில் அந்த ரெண்டு வாய்ஸ் தான் ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்துச்சு. அவர் கதற இது கதற அந்த வாய்ஸ் இருக்க இடத்த இது பண்ணி வச்சு வச்சு வச்சு கரெக்டா அந்த சவுண்ட வச்சே கண்டுபிடிச்சு தூக்கிட்டாரு.
1: ஆமென்.

0: அப்படி கண்டுபிடித்த பின்பு, கண்டுபிடித்த
1: பின்பு அவன்
0: தூக்கி தரையில போட்டு கையில இருக்கிற கம்பை வச்சு
1: கோல வச்சு
0: இனிமே ஓடுவனி, இனிமே மந்தை விட்டு என்ன செய்வனி,
1: ஓடுவேன்
0: ஓடுவேன்னு ரெண்டு இழுப்பு இழுத்தாரா,
1: இழுக்கல
0: அப்படி தூக்குறாரு. தூக்குனா முள்ளு குத்தி உடம்பெல்லாம் என்னது காயம் ரணா, கீழே விழுந்ததுல கால என்ன செஞ்சு போச்சு, உடஞ்சு போச்சு. வெள்ளக்காதனால நிக்கவே முடியல, காதை இப்ப என்ன செய்யறான், நொன்றான். என்னடா அப்படின்னு பார்த்தா உடம்ப அந்த வெளிச்சத்துல வச்சு அப்படி ஃபுல்லா கம்ப்ளீட்டா செக் பண்றாரு. ஐயோ இங்கடி அங்கடி இதா இருக்கு அதா இருக்கு. கண்டுபிடித்த பின்பு அதை தன் தோளில் மேல் போட்டுக்கொண்டு இருள் இருந்தது இப்ப ஒரு தோள்ல இருக்கு. அவன் சொல்ல அதே இருள், அதே அதே நரிகளுடைய ஓலம், துஷ்ட மிருகங்களுடைய சீற்றம், தோல்ல இருக்க ஆடு தோல்ல போட்டு நடந்து வர்றாரு. அந்த பிக்சர் கொண்டு வாங்க, அதே இருட்டு அதே மரண இருள். இப்ப ஆடு பார்க்குது, எந்த எந்த சத்தமும் இல்லாம அப்படியே தோல்ல ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கல் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை சேற்றும். பாக்குது இருள்ல இருக்கிறேன் ஆனா ஒரு தோல்ல இருக்கிறேன். This is redemption. It's a timely help from my shepherd.
1: Hallelujah.
0: இந்த சமயத்துக்குன்னு எனக்கு தேவைப்படுற உதவியோடு என்னை சந்திச்சிருக்கிறது என்னுடைய
1: மைப்பர்.
0: எதை குறித்து நான் பயப்படணும், கையில் ஒரு கோல் இருக்கு ஒரு தடி இருக்கு, அந்த கோல் என்ன என்ன தேற்றுது, அந்த தடி ஓனாய விரட்டுது. அப்படியே கிடுகிடுன்னு நடுக்க ஒரு பக்கம் இருந்தாலும் கம்ப்ளீட்டா நைப்பனுக்கு ஆடு இப்படி பண்ணிருச்சே அப்படிங்கிற வேதனையை விட என் ஆட்டை நான் திரும்ப கண்டுபிடிச்சேங்கிற சந்தோஷம் தான். அப்போ ஐயோ இப்படி பண்ணிட்டேன் என்ன நினைப்பாரோ எது நினைப்பாரோ அப்படின்னு சொல்லி நீங்க கலங்குறீங்களா? இல்ல ஆண்டு சொல்லாரு, உன்னை கண்டுபிடிச்சது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். காணாமல் போன என் நாட்டை
1: கண்டுபிடிச்சேன்.
0: அல்லேலூயா.

0: இங்க ஓடி அங்க ஓடி அங்க ஓடி ஒழிஞ்சல போய் தொலைன்னு விட்டனா இல்ல தேடி தேடி வந்தேன்ல தேடி தேடி வந்து பேசுறேன்ல தினசரி என்னுடைய சத்தத்தை உனக்குள்ள துணிக்க பண்றேன்ல ஒரே ஒரு முறை நான் இங்க தான் பாருக்கிறேன்னு கதறமாட்டேன் என் சத்தத்துக்கு செய்ய கொடுக்க மாட்டேன் உமன்சு நீ எவ்வளவு நாளைக்கு நீ கடினப்படுத்துவ நீ எவ்வளவு நாளைக்கு என்ன விட்டு விலகி நீ போவ தூரம் போய் தூரம் போய் சோரம் போறிய என்ன புரிஞ்சிட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம் நீ இல்லாம நான் சந்தோஷமா இல்ல மறுபடி உன்னை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷம் மறுபடி உன்னை கண்டுபிடிச்சா தான் எனக்கு சந்தோஷம் நீ இல்லாம என்னால இங்க சந்தோஷமா இருக்க முடியாது 99 வரையும் கூட இருக்கிற ஆனா நீ இல்ல நீ இல்ல சத்தத்துக்கு செவி கொடு இனி உயிர்தயத்தை கடினப்படுத்தாத விழுந்துட்ட எந்த முயற்சி செய்யாத சரிஞ்சிடும் எல்லாம் சரியும் உன்னை மூடிடும் முழுச மூடிடும் உனக்கு உயிரோட சமாதி கட்டிடும் கொதறும் இது கதற வேண்டிய நேரம் ஒரு மரண ஓலம் உனக்குள்ள இருந்து எழ வேண்டிய நேரம் இந்த மரண சரத்து நின்று யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று உதவிக்காக நீ கதற வேண்டிய நேரம் இருள் தான் ஆனா தோளுக்கு வந்துட்டு என்ன இருளுக்கு உன் மேல எந்த அதிகாரமும்
1: இல்லை
0: இத இந்த உதவி ஆண்டவர் ஒன்று கேட்கிறார் உனக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறேன் சத்தத்துக்கு நீ என்ன செய்யலையே கரங்களுக்குள்ள இருக்க வேண்டிய நீ என் முள்ளுக்குள்ள கிடக்குற

0: அநேகர் தவறு பண்ணிட்டு சொல்றாங்க, எல்லாம் விதிங்க, எல்லாம் தலை
1: விதிங்க
0: விதிங்க. அவன் தலையில ஆண்டவன் அப்படி எழுதியிருந்தா
1: யார
0: என்ன மாத்தவா முடியும்? விதி இல்ல, உன்னை குரோதமா சத்துரு செஞ்ச சதி, சதி. இந்த எழுத்தை உனக்கு தேவன் எழுதல, இந்த தேவன் உனக்காக எழுதின எழுத்து இல்ல. பிசாசோட இணங்கினதுனால அவன் உனக்கு செஞ்ச சதி, இதுல இருந்து மீட்டெடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். போராடாது, உன் வாழ்க்கையை மறுபடியும் சரி செய்யணும்னு போராடாது, எங்கேயும் கை வைக்காது, எதையும் தொடாது, எல்லாம் சரியும். அதுபோல நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கதர். ஹல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்பேன், பதிலுக்கு நான் இங்க இருக்கிறேன்னு சொல்ல. நிச்சயமா வருவாரு, இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறாரு, நிச்சயமா என்ன செய்வாரு? Connect with the vine and everything will be fine. In a nanosecond, in a split second, he will make everything fine within a split second. இமை பொழுதுல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும், ஆனா நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு, connect with the
1: vine.
0: இது செய்ய முடியும்னா எல்லாத்தையும் சரி செய்ய அவரால் போராட வேண்டாம், எந்த போராட்டமும் வேண்டாம். உங்க கரத்துல விழுறான், என்ன செஞ்சாலும் இப்ப மேல சிக்கலாயிரும், உங்க கையில விழுந்துடுறேன்ப்பா, சரண்டர் ஆகுறேன்ப்பா. காலையில நான் வர்றதே உங்கள்கிட்ட சரண்டர் ஆகுது, அதுக்கு உங்க பாதத்தை கழுவி முத்தம் செய்யறதுக்கு நான் வரேன், சரண்டர் ஆகிறேன், சரண்டர் ஆகிறேன், என்னை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்ன நம்ப என்னால் முடியாது ஆண்டவர், அதனால நான் கம்ப்ளீட்டா உங்க கரத்துல விழும்படி நான் வந்திருக்கிறேன். நீங்க செயலாற்றுங்க, நீங்க எனக்குள்ள வாங்க, நீங்களே செயல்படுங்க, நீங்க கிரியை செய்யுங்க, நான் ஓய்ந்திருக்கிறேன். அங்க கிரியை செஞ்சது யாரு?
1: அவர்
0: மெய்ப்பன். ஓய்ந்திருந்தது யாரு?
1: ஆடு.
0: ஆடு உனக்கு ஓய்வு இல்ல. இதுல ஒரு சின்ன திருத்தத்தை கொண்டு வர்றப்ப நீ நடக்கிற பாதை வெற்றின் பாதை. ஆண்டவர் எவ்வளவு அருமையா நம்மளோட இடைப்படுறாரு பாருங்க. This is gospel. This is kingdom gospel. This is how the kingdom principle works. இப்படிதான் பரலோக ராஜ்யம் ஃபங்க்ஷன் ஆகுது, செயல்படுது. இதுதான் பரலோக ராஜ்யம் செயல்படுகிற பிரமாணம்.
1: ஹல்லேலூயா.
0: எதை குறிச்சும் பயம் இல்லாம, எதை குறிச்சும் கலக்க இல்லாம, இன்னைக்கு நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லி எல்லா போராட்டத்தையும் நிறுத்திட்டு, இல்ல இல்ல லேச, நான் ஒரு ட்ரை பண்ணி பாக்குறேன், ஆஹா சுத்தமாகி கொஞ்சம் கூட அசையாம உங்க கையில விழுறான் ஆண்டவர், உங்க கையில விழுறான் ஆண்டவரேன்னு ஒரு கரத்துல விழுகிற பொழுது ஆச்சரியமான விதத்துல குழியில இருக்கிற நம்மளை வெளியே கொண்டு வருவார். நம்புறீங்களா நீங்க?

0: நன்றி ஆண்டவரே. Thank you for your love and mercy and grace. எங்க மேல எவ்வளோ இறக்கம், எவ்வளோ கிருபை, எவ்வளோ தயவு. காணாமல் போன ஆட்டை போல நாங்கள் அங்கங்கே செதறி கிடந்தோம். ஆனால் இப்பொழுது எங்களுடைய மெய்ப்பெரும் எங்களுடைய கண்காணியமான இடத்துக்கு நாங்கள் திரும்பி வரல, திருப்பப்பட்டிருக்கிறோம்ப்பா. தூரமாக போன எங்களை தேடி வந்து மீட்டு மறுபடியும் மந்தையில் கொண்டு வந்து சேர்த்திங்களே. நான் மந்தையில் இருந்து காணாமல் போன ஆடு இல்லைப்பா, மந்தையில வந்து மறுபடியும் சேர்ந்த ஆடு. இந்த சத்தியத்தை யாரெல்லாம் கேட்கணுமோ அவங்க கேட்க கிருபை செய்யுங்க. இது நீங்க எங்களுக்கு தந்த விருந்து இல்லை, எங்க எல்லாருக்கும் நீங்க தர்ற மருந்து ஆண்டவர். இன்று பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில், வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனம் கோபம் ஒட்டினது போல நீங்கள் உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். பாவத்தின் வஞ்சனையினால உங்கள் ஒருவனுடைய இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். தூரமா போனாலும் இப்ப மறுபடியும் ஒரு குரலை கேட்டீங்கல்ல, என்ன அவர் உங்கள்ட்ட விலகலைங்கிறதுக்கு அதான் அடையாளம். எவ்வளவு உதவிக்காக கதற முடியுமோ அவ்வளவு கதறி அவர் தோல்ல போய் உட்காந்துருங்க. இதான் இப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஆண்டவரே, இந்த நாள் அற்புதமா எங்களோட இடைபெட்டு எங்களை பலப்படுத்தின உங்களுடைய தயவுக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவு அருமையா எங்களோட இடைபெடுறீங்க, அதுக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நாள் முழுவதும் இந்த தியானம் எங்களுடைய வாயின் வார்த்தையாக இருதயத்தின் மகிழ்ச்சியாக மாறட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென், ஆமென்.
1: தாவீது சொல்கிறார், அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

தம்முடைய காரணியத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல.

என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக பரலோகத்திலே வாசஸ்தலத்தை ஆயத்தமாக்குகிறார். ஆயத்தமாக்கு மட்டும் இங்கே வாழ வைப்பார், ஆயத்தமாக்கின பின்பு அங்கே அழைத்து செல்வார். இயேசுவை நம்புங்கள், அவரையே பின்பற்றுங்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டார். ஆமென், ஆமென்.

இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மிஸ்ஸிஸ் வயலட்டாரோன் அம்மையார் அவர்கள் ஓர் இந்து குடும்பத்தில் பிறந்து பிரத்யட்சினமாய் தேவ தரிசனம் பெற்று தமது வாழ்க்கையை இயேசுவுக்காய் அர்ப்பணித்து ஆண்டவருக்காக அயராது உழைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்தார்கள். உலகின் பல பகுதிகளிலும் அவர்களது பாடல்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் தேவ ஆவியினால் ஏற்றி பாடிய பாடல்களை நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள். வெளியிடுபவர் மிஸ்ஸிஸ் வயலட்டாரோன் அவர்கள் மகள் மிஸ்ஸிஸ் பிரியால் கிறிஸ்டோஃபர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட இவனுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று.

இப்படி உலகத்தில் அநேகம் ரெண்டு ரெண்டு ரெண்டு என பல வகையா இருக்கின்றன. இதில் 2 கொரிந்தியர் 5:17 பார்த்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கிறிஸ்துவுக்கு உள்ளான மனிதன், 2 கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள மனிதன். அதாவது பழைய மனிதன், புதிய மனிதன். பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த சகேயுவை பற்றி பார்ப்போம். இவன் இருந்த ஊர் எரிகோ. எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட ஊர். ஈயேல் இதை திரும்ப எடுத்து கட்டின போது யோசுவாவின் சாபம் பலித்தது என்று 1 ராஜாக்கள் 16:34 வாசித்தறிகிறோம். ஒரு மனிதன் இந்த எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டு அடிபட்டு குற்றுயிராய் விடப்பட்டான். இப்படிப்பட்ட எரிகோவை சேர்ந்தது இந்த உலகம். இது அழிஞ்சிடும், இது நாசபுரி. இதை பற்றி நீதிமொழி 7:19-27 நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது.

தாழ்த்தப்பட்டதான வாழ்க்கையில் எரிகோவில் இருந்தான். அதிலும் இவன் ஆயக்காரருக்கு தலைவன். ஆயம் என்றால் வரி. ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊர்களுக்கு கொண்டு போகும் ஜாமான்களுக்கு அநியாயமாய் அதிகம் வரி வட்டி போட்டு வாங்குவது. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இவர் தலைவர். இவரை போல அநேகர் இப்போது இயேசு கிறிஸ்து வேண்டாம். சினிமா, சிகரெட்டு, பொடி, குடி, வட்டி, பொய்க்கணக்கு, விபச்சாரம், இதையெல்லாம் விட முடியாது என்கிறார்கள். இந்த உலகத்தின் மக்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க தேவன் வரப்போகிறார்.

இப்படி உலக மனிதரின் கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு இருப்பதை சகேயு அறியாதிருந்தான். ஆயினும் இவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். இந்த சகேயு குள்ளனும் ஐஸ்வர்யவானும் ஆயக்காரருக்கு தலைவனுமா இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பார்க்க ஓடுகிறான். அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். பிரியமானவர்களே, இயேசு அத்திமரத்தடியில் வந்து நின்று அன்னார்ந்து பார்த்து, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வா, இயேசு ரட்சிக்கிறார். சகேயு இறங்கி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான்.

தகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் அத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்று தன் பாவங்களை அறிக்கை செய்தான். தேவன் இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்றார். சகோதர சகோதரிகளே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சகேயு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் பாடுகிறான்.

தகேயு புது சிருஷ்டியானான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முன்னே பழைய மனிதன், இப்போது புதிய மனிதன். கர்த்தருக்குள் மறுபிறப்பு அடைந்து பரிசுத்த ஜீவியம் செய்தால் மோட்சம் அடையலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதாயிருக்கிறது.

இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான இரட்சிப்பின் பேரின்ப சந்தோஷத்தை சகேயு பெற்று அனுபவித்தான். சகோதர சகோதரிகளே, அந்த பேரின்ப சந்தோஷத்தை நீங்களும் பெற்று அனுபவிக்க இயேசு விரும்புகிறார். ஆமீன்.

பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்றார் தேவாதி தேவன்.

Listen carefully to the voice of the Lord. Do right in His sight. கர்த்தரின் குரலுக்கு கவனமாய் செவி சாய்த்து பார்வைக்கு சரியானவற்றை செய்தால் வியாதிகளில் ஒன்றையும் அனுமதிக்க மாட்டேன். யெகோவா ராபா, குணமாக்கு மருத்துவர் நானே என்ற நம்முடைய தெய்வத்தின் வாக்குறுதியை பிடித்துக் கொண்டு இந்த பாடலை பாடுவோம், சுகம் பெறுவோம்.

அன்பு தகப்பனே, யெகோவா ராபா, சுகந்தரு மருத்துவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றி அப்பா. இப்பொழுதே ஒவ்வொரு உடலிலும் உமது அற்புத சுகம் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். கரம் தொட்டு குணப்படுத்துவதற்காய் நன்றி. பழுதடைந்த உறுப்புகள் புதிதாய் உருவாக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கட்டிகள் மறைவதற்காய் உமக்கு கோடி நன்றிகள். அற்புத சுகம் நடக்கிறது ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென்.

0: அப்போஸ்தலர் 9:36 42 வரைக்கும்.
1: யோப்போ பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்திருந்தார்கள். யோப்போ பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான்.
0: அடுத்த வசனம்,
1: இது யோப்போ பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில்
0: விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அருமையானவர்களே, யோப்போ பட்டணம் என்ற அந்த பட்டணத்துல ஒரு அருமையான கர்த்தருடைய மகள் இருந்தாங்க. அவங்க பேர் தொற்கால். அவங்க பாருங்க, 40-45 வயது இருக்கும். அவங்க வியாதிப்பட்டாங்க, மரிச்சு போயிட்டாங்க. ஆனால் அங்க இருக்கிறதான விதவைகள் எல்லாம் அவங்கள குளிப்பாட்டி அடக்கம் பண்றதற்கு ஆயத்தமா மேலறைக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து எல்லாரும் சூழ்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஒரு காரியம் கேள்விப்படுறாங்க, நம்ம யோப்போ பட்டணத்துக்கு பக்கத்துல லித்தாங்கிற ஊர்ல பேதுரு வந்திருக்கிறார். அவர் ஒரு தேவ மனுஷன், ஜபம் பண்ணி அடக்கம் பண்ணட்டும்னு சொல்லிதான் கூப்பிட்டாங்க. ஆனா அவர் வரும்பொழுதே பூரிப்பாக இந்த அம்மா செய்த நற்கிரிகளை சொல்றாங்க. 39 வசனம், அவங்க வங்கிகளையும் வஸ்திரங்களையும் காட்டுறாங்க. ஐயோ, இங்க பாருங்க, நாங்கெல்லாம் விதவைகள், எங்களுக்கு இந்த அம்மா அங்கிகள் கொடுத்தாங்க, வஸ்திரம் கொடுத்தாங்க. வாசிமா 39.
1: பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து,
0: பாருங்க, இறந்துட்டா அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியல. இறந்து குளிப்பாட்டி வச்சு அடக்கம் பண்றதுக்கு செண்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. லித்தா ஊர்ல இருந்து இருக்கிற பேதுரு அடக்கம் பண்ணத்தான் வந்திருக்கிறார். ஆனா அவங்களுடைய கண்ணீர் அடக்க முடியல. காரணம், துர்க்கால் செய்த நன்மை, துர்க்கால் செய்த நற்கிரியில், துர்க்கால் செய்த தான தர்மம். பாருங்க, தன்னை ஒடுக்கி தன்னை ஒரு மேன்மைன்னு எண்ணாதபடி மற்றவர்களை, அவர்களுக்கு ஆடைகளை கொடுத்தது, வஸ்திரம் கொடுத்தது. அந்த அம்மா செத்து இருக்குது, ஆனா அவங்களுடைய நற்கிரிகள் வெளியே வருது. கைகளை உயர்த்தி ஒரு அலையிலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு அலையிலியா சொல்லுங்க. அந்த நற்கிரிகளை பார்த்து பேதுரைய ஆச்சரியப்பட்டு, சரி நீங்க இப்ப கொஞ்சம் வெளியே போறீங்களா அப்படின்னு அந்த ஆட்களை வெளியே போய் சொல்லிட்டு பிரேதத்தின் பக்கமாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். திடீர்னு நம்ம கண்ணை திறந்துட்டு கையை உயர்த்தி அல்லேலூயா, உயிர் பழச்சிக்கிட்டு பாருங்க. நான் என்ன எழுதியிருக்கிறேன்னா, நற்கிரியை செய்வதனாலே தொற்கால் திரும்ப உயிர் பெற்றார். அருமையானவில்லை, நம்முடைய கூட்டங்கள் மறிக்கிற கூட்டங்கள் அல்ல, உயிர் பெறுகிற கூட்டம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமா, ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறதுக்குத்தான் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்கிறார். காரணம் என்ன, நம்முடைய சரீரம் சாவுக்கேதுவான சரீரம், ஆனால் உயிர்ப்பிக்கும். 71 சங்கீத 20 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை நீ திரும்ப உயிர்ப்பித்து திரும்ப என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நீர். கைகளை தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்க. உயிர்ப்பிக்கிற தேவன், திரும்ப வாழ்க்கையை ஏற பண்ணுகிற தேவன். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8:11 வசனத்துல, கிறிஸ்துவை மரித்தோலிந்து எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறபடினால் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். கவனிக்கிறீங்களா, இந்த ஊர்ல அந்த யோப்போ பட்டணம் முழுவதும் சந்தோஷமடைந்தது. அக்கம் பக்கத்துல பட்டணத்துக்காரங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. 42 வசனம் சொல்லுகிறது, இதை பார்த்து இந்த அம்மா மறுபடி உயிரடைந்ததை பார்த்து நெருக்கமாக இருந்த பட்டணம், சுவிசேஷத்துக்கு எதிர்பார்ந்த பட்டணத்தார் அநேகர் கர்த்தர் பக்கமாய் வந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் நம்மளை மறுபடி உயிர்ப்பித்திருக்கிறார், நம்மளை ஒவ்வொருவரையும் புதிய மனிதனாக்கியிருக்கிறார். கையை உயர்த்தி, ஆண்டவர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். என்ன காரியங்கள்? நற்கிரியைகளை செய்கிற காரியங்கள். ஹலேலூயா. அருமையான மகனே மகளே, இந்த நாட்களில் வேக வேகமாக நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்யும் பொழுது நாம் மரித்து போகிற ஆட்கள் அல்ல, அடக்கம் பண்ணுகிற ஆட்கள் அல்ல, உயிர்ப்பிக்கிற ஆட்கள். கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. ஹலேலூயா. இன்றைக்கு கூட ஏதோ ஒரு மரண அவயத்தில் ஒரு கட்டப்பட்டிருப்பீங்க. ஐயா, என்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு, என்னுடைய கர்ப்பப்பை ஃபெயிலியர் ஆயிட்டு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரே ஏதோ ஒரு பக்கம் கூட சரீரத்தில் மரித்து கிடக்கிறது. இன்றைக்கு அது உயிரடைய போகிறது. ஆண்டவர் பாருங்க, அவருடைய முழு நோக்கம் என்ன? அந்த நற்கிரியை பார்த்து கர்த்தர் அவரை எழுப்பிட்டாரு. நற்கிரியை செய்றீங்களா? ஆமா. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் பொழுது மலை பிரசங்கத்தில் மத்திய எழுதின புஸ்தகம் 5:16 வசனத்தில் சொன்னார், மனுஷர்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படுவார். நீங்கள் மனுஷர்களுக்கு செய்கிற நற்கிரியைகளை பாப்பாராம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். மனுஷர்கள் நம்முடைய நற்கிரியைகளை பார்க்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? இவன் செத்து போனா அடக்கம் பண்ணுறதுக்கு குளிப்பாட்டி வச்சுருக்காங்க, மேலறையில் கொண்டு வந்து பாடியை வச்சுருக்காங்க. இவர் வந்து போகிறதுக்குள்ள அந்த விதவைகள் வஸ்திரத்தை அங்கிகளை காட்டுறாங்க. அப்பா பாருங்க, இந்த அம்மா நன்மை செஞ்சது. ஐயோ, இந்த அம்மா எங்களை விட்டு போயிட்டே, எங்களுக்கு இனி வஸ்திரம் கொடுக்கறது யாரு? ஓ, எங்களுக்கு அங்கி கொடுக்கறது யாரு? ஐயோ, இந்த அம்மா இவ்வளவு நன்மை செய்ததே. இந்த சத்தத்தை பரலோகம் கவனிச்சது. ஆஹா, நற்கிரியை செய்கிற அம்மா இனி கொஞ்சம் வாழட்டும் அப்படின்னு சொல்லி பேதுரு ஜோமன்றக்குள்ள கண்ணை திறந்துட்டு எழுந்திருந்து கூட சொல்லலை, செபந்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, கண்ணு திறந்துட்டு உட்கார்ந்துட்டு கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு ஆவியானவர் பேசுன என்ன தெரியுமா? இந்த நாட்கள் நமக்கு, ஆமாம், லெந்து நாட்கள். நாம் மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்ய வேண்டும், ஓடி ஓடி செய்ய வேண்டும். எபேசியர் எழுதின புஸ்தகம் 2:10 வசனத்தில் வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியைகளை செய்ய நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற வாசமா.
1: ஏனெனில்
0: நற்கிரியைகளை செய்கிறதற்கு
1: நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு
0: நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு புதிய மனுஷனா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் புதிய மனுஷனாக. ஏன் தெரியுமா? ஏன் நம்மளை ஆண்டவர் ரட்சித்தார்? நாங்கள் அப்படி பாவத்தில் இருந்துட வேண்டிதானே, அந்நியரை போல் அப்படி இருக்க வேண்டிதானே, அக்கிரமத்தில் விழுந்து கிடந்தமே, ஆமாம், பயங்கர குழியில் கிடந்தமே, ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையில் நிறுத்தி கர்த்தரை துதிக்கிற துதியை நம்முடைய உதடலில் வச்சிருக்கிறாரே. காரணம் என்ன? நாம் நற்கிரியை செய்ய நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியை நம்முடைய உணர்வுல, உணர்ச்சியில, எண்ணத்தில், நடையில் அனுதினமும் நற்கிரியில் வரணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் நற்கிரியை செய்ய செய்ய செய்ய கிருபைகள் உங்க மேல பெருகும். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 9:8 வசனத்தை நீங்க வாசித்தா பவுல் இன்னும் அதிகமாய் சொல்லுகிற, வாசிங்க.
1: மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும்,
0: சம்பூர்ணமுடையவர்களாயும்,
1: சகலவித நற்கிரியைகளிலும்,
0: சகலவித நற்கிரியைகளை
1: பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும்,
0: சகல நற்கிரியைகளை செய்யும் போது தேவன் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். தலைக்கு மேல கை தட்டுங்க. நற்கிரியைகளை அவர் மறந்து போகிறவர் அல்ல, நற்கிரியைகளை மறக்கிற தேவன் அல்ல. நம் மனுஷர்களுக்கு செய்கிற நற்கிரியைகள் அருமையானவர்களே, அவர் மறந்து போகிறவர் அல்ல. அதற்கு மாறாக நற்கிரியை செய்திருக்கிறாளா, தான தர்மம் செய்திருக்கிறாளா, அவள் மேல என் கிருபை பெருகட்டும்னு வைப்பான். கிருபை பெருகிட்டாலே நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா. கிருபை பெருகக்கூடிய வழி நற்கிரியைகள், உயிர்ப்பிக்கிற வழி நற்கிரியைகள். ஹல்லேலூயா. அற்புதம் அதிசயம் நடக்கிற ஒரு வழி. நான் சொல்ல சொல்ல சொல்ல ஆமேன் ஆமேன் என்று சொல்லுங்க. நற்கிரியைகள் நாம் செய்யும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வழி நற்கிரியைகள். ஆமேன் சொல்லுங்க. தீமைகள் நன்மையாய் மாறுகிற ஒரு வழி நற்கிரியைகள். மறுபடியும் நான் திரும்ப உயிர் மிச்சி அடைகிறதற்கு நற்கிரியைகள் அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை பிரதிபலிக்க நற்கிரியைகள் அவசியம். நம்முடைய சபை வளர நற்கிரியைகள் அவசியம். அநேக மக்கள் ஆமாம் சபைக்குள்ளே சேர்க்கப்பட நற்கிரியைகள் அவசியம். எத்தனை பேர் நற்கிரியைகளை செய்ய போகிறீங்க? இந்த நற்கிரியை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்தது. அருமையானவர்களே, மரண அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறான், மரித்து கொண்டே இருக்கிறான். ஆசாரியன் பார்த்தான், பக்கமாய் விலகி போனான். சமாரியன் பார்த்தான், பக்கமாய் விலகி போனான். மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், நல்ல சமாரியன் ஒருவர் வந்தார். அல்லேலூயா. அவன் குற்றூராய் கிடக்கிறான், ஒரு மடக்கு தண்ணி கொடுத்தா பிழைத்து கொள்வான். ஆனால் அந்த வேலையை இயேசு செய்தார். கையை உயர்த்தி உரலேலியா சொல்லுங்க. இயேசுவுக்கு பெயர் நல்ல சமாரியன் என்று பெயர். அவன் கிட்ட போய் மனதுருகி கிட்ட போய் அவன் காயங்களை கட்டினான், திராட்சரசத்தை வார்த்தார். அவனை தன் வாகனத்தில் சேர்த்து சத்திரத்தில் கொண்டு ரெண்டு காசு கொடுத்தார். அப்படின்னா என்ன? சபையிலே சேர்த்தார். புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் படிக்க கொடுத்தார். கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. இயேசு நல்ல சமாரியன். இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். சமுதாயத்தினால துரத்தப்பட்ட, சமுதாயத்தினால கல்லறியப்பட்ட சமாரியா பெண் கிணத்து அந்த கரையில் ஒரு குடம் தண்ணி எடுக்க வந்திருக்கிறாள். அவள் எடுக்கிறதுக்கு முன்ன, அந்த தண்ணியை தூக்குறதுக்கு முன்னால, அவள் குடத்தில் தண்ணி நிரம்புகிறதுக்கு முன்னால இயேசு அவளை சந்தித்தார். அல்லேலூயா. அவள் இயேசு சந்தித்தவளுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றினார். நான் கொடுக்கிற அவளையும் சொல்கிறேன், ஐயா நான் சமாரியா பெண், நீர் யூதனாக இருக்க, என்கிட்ட நீர் பேச

0: ஆண்டவர் எல்லாரும் இனி குஷ்டரோகி குஷ்டரோகின்னு மலைக்கு பின்னால வாழ வைக்கிறாங்களே. என் தலையை மூடணுமே, என் முகத்தை திறந்திருக்கணுமே, நான் தீட்டு தீட்டுன்னு சொல்லணுமே. ஆனா உம்மை பார்த்துட்டேன், உமக்கு சித்தம் இருந்தா என்னை சுத்தமாக்கவுமா? அது உதடு மூடுறதுக்குள்ள எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அப்படியே சுத்தமாயிட்டு கையை உயர்த்தி எல்லாரும் நற்கிரியிலே இயேசு செய்தா. யோசித்து பாருங்க, உங்களுக்கு எத்தனை நற்கிரியிலே செய்தா. ராம் முழுதும் பிரயாசப்பட்டு தன் சொந்த தொழில் அவனுக்கு கை கொடுக்கலையே, ஒரு மீன் அவனுக்கு ஆம்படலையே. அவன் அழைச்சிக்கிட்டே இருக்க அவன் யோசனை வித்தியாசமாகுது. ஐயோ கடங்காரம் வருவானே, அந்த வட்டக்காரனுக்கு நான் பணம் கொடுக்கணுமே, அவனுக்கு பணம் கொடுக்கணுமே, நான் கரைக்கு போக முடியலையே, வலையில ஓட்ட விழுந்துட்டான். அவன் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இயேசு பிந்திருப்பார் என்றால் அவன் சமுத்திரத்தில் மறிச்சிருப்பான். தற்கொலையின் எண்ணத்தோடு தான் வாழ்ந்தான், அந்த முயற்சி ஓயாமல் எடுக்கான். ஒரு முறை கடல்ல அவன் அமிழ்ந்தே போனான், டக்குன்னு தூக்குனாருக்கு கையை உயர்த்தி. ஒரு தடவை அவன் பின்வாங்கி போகும்பொழுது வஸ்திரம் இல்லாம பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு எதுவா இருக்கு, அப்பமும் கடல்ல விழுந்தான். ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்தார் கைகளை உயர்த்தி. நம்மளை ஆண்டவரை போல நற்கிரியாக செய்ய முடியாது. சோமணிக்கிட்டே இருக்கிறார், புயலும் காற்றும் சீசரில் அழிக்க பார்க்குது. பயங்கர புயல், பயங்கர காற்று. நாலாம் ஜாமத்தில் கடல் மீது இயேசு நடந்தார். ஆவேசம், ஐயோ ஒரு ஆவியை பார்க்குறோமோ. அழகா சொல்றார், அமைதியா சொல்றார், பயப்படாதே நான் தான் சொல்றார் கையை உயர்த்தி. எவ்வளவு அற்புதமான இயேசு, எவ்வளவு மகிமையான இயேசு. மூணு நாள் என் பிரசங்கத்தை கேட்டாங்களே, பட்டினியாய் அனுப்புகிறதற்கு எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே. ஒரு சோர்வுக்கு கூட நம்மளை விட மாட்டார். கையை தட்டி ஓடி ஓடி ஓடி நற்கிரியை செய்கிறவர். நீங்க நற்கிரியை செய்றீங்களா? நீங்க நற்கிரியை செய்றீங்களா? ஆமா, இயேசுவை போல நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரிகளை நாம் செய்கிற நற்கிரிகளை மனிதர்கள் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். நற்கிரிகளை செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையிலே கிருபைகளை ஆண்டவர் ஏராளம் தாராளமாய் நமக்கு தருவார். மூணு காரியங்களை சொல்ல போறேன். நற்கிரிகளை செய்ய எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். தீத்து எழுதின புஸ்தகம் மூணாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
1: துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகல விதமான நற்கிரியை.
0: கவனிங்க, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தீத்து எழுதுறாரு, சகல விதமான நற்கிரிகளை செய்ய ஆயத்தமா இருக்க வேண்டும். தீத்து என்ற அந்த சீசனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சபையாரே, தீத்து சபையாரே, சகலவித நற்கிரிகளை செய்ய நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? ரெண்டாவது வசனத்துல ஆன்சர் இருக்கு, கீழே வாசிமா.
1: ஒருவனையும் தூஷியாமலும்.
0: அதுதான் நற்கிரியில. நம் பூமியில் இருக்கிற கொஞ்ச நாள்ல ஒருவனை நான் குற்றப்படுத்த கூடாது.
1: சண்டை பண்ணாமல்,
0: நாம் சண்டையே போடக்கூடாது.
1: பொறுமையுள்ளவர்களாய்
0: இருந்து
1: எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும்.
0: எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நற்கிரியில் தான் என்ன தெரியுமா? எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காட்டணும். எல்லா மனுஷருக்கும். அமெரிக்கா தேசத்துல ஆபிரகாம் லிங்கன் பார்லிமெண்ட்ல அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் தான் முதல் மனுஷனா இருக்கிறார். பொறாமை கொண்ட ஒரு எதிரி அவரை பார்த்து சொல்கிறான், ஆபிரகாம் லிங்கன், ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு சொல்லி பேரை சொல்றான். பார், உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு என் காலில் இருக்கு பாருனா. உடனே ஆபிரகாம் லிங்கன் எந்த கோபமும் படலை. என்ன சொன்னார் தெரியுமா? எங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு இவ்வளவு நாளா உங்களுக்கு உழைக்குதா? பிஞ்சா, நான் தச்சு கொடுக்கறேன். ஆயத்தம் அதுதான். கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க. எல்லாம் ஒரு அலேலியா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமா, ஆயத்தம். தீமைக்கு நன்மை செய்கிறதுதான் ஆயத்தம். உலகமெல்லாம் தீமையை செய்யறாங்க. மூணு குணம் இருக்கிறது. நன்மைக்கு நன்மை செய்கிறது மனித குணம், நன்மைக்கு தீமை செய்கிறது பிசாசு குணம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நன்மைக்கு நன்மை செய்யும். நூறுரூவா மொய் செஞ்சா நூறுரூவா சேரும். ஐநூறுரூவா மொய் செஞ்சா ஐநூறுரூவா சேரும். ஆயிரரூவா மொய் செஞ்சா என்னமோ, போ கல்யாணத்தில் ஆயிரரூவா செஞ்சு இவன் வந்து ஐநூறுரூவா செஞ்சுட்டு போயிட்டானே, உடனே அது ஒரு குற்றமாகிறது. நன்மைக்கு நன்மை செய்கிறது மனித குணம்,

0: ஆனா மனிதர்கள் எவ்வளவோ நன்மை செய்யறாங்க பிசாசுக்கு, ஆனா பிசாசு தீமை செய்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரே அடி அடிச்சு போடுது, அவனை சாகடிச்சிருது. நன்மை செய்கிற ஆட்களுக்கெல்லாம் தீமை செய்கிறான். ஆனா இயேசு என்ன தெரியுமா, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற இயேசு. அந்த ரத்தம் தான் நமக்குள்ள ஓடணும். மறுதலித்தான் பேதுரு, சத்தியம்னு நான் பேதுரு, சபிச்சான் பேதுரு. அவனுக்கு அவனுக்கு தெரியும், நம்மளை விட்டு பின்வாங்கி போயிட்டான், திரும்ப மீன் பிடிக்க போயிட்டான். ஆனா மீன் கண்டத்தையும் அப்பத்தையும் ஏந்திட்டு, பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா, இல்லை நான் இப்போ சாப்பாடு கொடுக்க வாங்கன்னு சாப்பாடு கொடுக்குறார். எவ்வளவு நல்ல தேவன், ஹல்லேலூயா. ஆமாம், தாய் போல நமக்கு இயேசு நம்மளை ஒருபோது கைவிட மாட்டார், பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பார். அவர் நமக்கு நன்மை செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பார். கையை உயர்த்தி வரலே இல்லையா சொல்லுங்க. அந்த குணம் நமக்குள்ளே வரணும். ஹல்லேலூயா. நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். தீர்த்தி எழுதின புஸ்தகம் 2:14 வாசிக்க கேட்போம்.
1: அவர் நம்மை சகல அக்கிரமங்களின் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய
0: பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும்
1: நம்மை சுத்திகரிக்கும்படி.
0: கையை உயர்த்தி வரலே இல்லையா சொல்லுங்க. ஆமா, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி, நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசு ஒப்பு கொடுத்தார். அவருடைய சிலுவை காட்சியை பாருங்க. நற்கிரியை நம்ம செய்ய வேண்டும். அதுல நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை. பக்தி இருக்கணும், ஆனா அந்த பக்தியில கூடுதலான வைராக்கியம் வேணும். வைராக்கியத்தை விட்டு கொடுத்துதான் நோயிலையும் பேயிலையும் ஜனங்கள் சிக்கிக்கொள்றாங்க. தானியேல் எழுதின புஸ்தகம் 1:8 நீங்க வாசித்தா கவனிக்கிறீங்களா? அங்க இருக்கிறதான பாபிலோனின் ராஜா நேபுகாத்து நேச்சர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ இவங்க ஞானிகள், இவங்க எருசலேமில் இருந்து அவங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபித் ஞானம் உள்ளவர்கள், அவர்களுக்கு ராஜபோஜனம் கொடுங்க. நம்ம ஊர்ல அவங்க முகக்கலையா இருக்கட்டும், நான் காண்கிற சொப்பனத்துக்கு பதில் அளிப்பாங்க. இவங்க நம்ம இங்க கொண்டு வந்தது நம்முடைய பட்டணத்துக்கு மிகுந்த மேன்மை. சேவகர்கள் கொண்டு வர்றாங்க. ஐயா ராஜா சொன்னாரு, 1:8 வாசிங்க. உடனே தானியேல் சொல்றாரு, ராஜபோஜனத்துல நாங்க தீட்டுப்படுத்த மாட்டோமே அப்படின்னு சொல்றாரு. 10 நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்க இதை சாப்பிடலன்னா உங்க முகம் வாடுறத பார்த்து என் தலையை வெட்டிடுவாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 15 ஐயா 10 பொறுக்கட்டியா, நாங்க யாருன்னு காட்டுறோம். ஆனா அந்த வசனம் சொல்லுது, 15 வாசிமா. தானியேலுடைய முகம் களை உள்ளதா இருந்தது. அதை தட்டி விட்டார். 10 வசன வாசிமா.
1: பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி,
0: உங்களுக்கு
1: போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன்.
0: நான் பயப்படுகிறேன்.
1: அவர் உங்களோட வாலிபரின் முகங்களை பார்க்கிலும்,
0: ஐயோ உங்க முகத்தை, உங்களுக்கு ஒத்த வாலிபருடைய முகத்தை பார்க்கிலும்,
1: உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைசேதம் பண்ணுவாரே என்றான்.
0: என்ன சிறைசேதம்? உங்களால நீங்க இந்த ராஜபோஜனம் சாப்பிடறதுனால என்னைய கொண்டு போட்டுருவாரியா? உடனே இவர் சொல்றாரு, இல்ல நீங்க போறீங்க, ஒரு 10 போறீங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசத்தை நாங்க காட்டுவோங்கிறார். கையை உயர்த்தி அது போல 15 ராஜபோஜனத்தை சாப்பிட்றத விட, சாப்பிட்டவங்க முகத்தை விட இவங்க முகம் களையா இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, உங்க முகம் தேவ பிரசன்னத்தோடு களையா இருக்கிறது. கைகளை தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்க. நீங்க நினைக்கலாம் அழுதுகிட்டு இருக்கே என் முகம், என் முகத்துல கண்ணி, இல்ல உங்க முகம் களையுள்ள முகம். எப்போ தெரியுமா? பக்தி வைராக்கியமா இருக்கும் போது. அருமையானவர்களே, காஷ்மீர் என்கிற தேசம் குளிர் நிறைந்த தேசம், பனி வந்து வீடு மாதிரி அப்படியே கூட்டம் கூட்டமா இருக்கு. எர்மோன் என்ற ஒரு மிருகம் அங்க நீங்க யூடியூப்ல பாருங்க, முயல் மாதிரி நிறைய வெள்ள வெள்ளேர்னு ஒரு தொட்டு கூட கருப்பு இல்லாத அந்த எர்மோன், அந்த சின்ன குட்டி முயல் மாதிரி, அது பனிக்குள்ள வாசம் செய்கிறது, பனிக்குள்ள தோண்டி உட்கார்ந்துக்கிறது. அதுதான் அதற்கு ஆண்டவர் படைத்தது. ஆனால் அதனுடைய தோல் விலையேற பெற்றது, அதை சாகடிக்க முடியாது, அது பிடியும் கொடுக்காது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தோலை லண்டன் பல நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க, குளிர்ந்த நாட்டுக்கு எவ்வளோ விலை கொடுத்தனாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த எர்மோன் மிருகத்தினுடைய தோல், அந்த வெள்ளையா புசு புசு புசுன்னு இருக்குல்ல, அது பனியை தாங்குமாமா. இதை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழியை விட்டு போனவுன்னா அசுத்தத்தை அதில் போட்டுருந்தாங்க. அது அந்த பக்கம் இந்த பக்கம் இறைய தேடிட்டு திரும்ப வரும் பொழுது அசுத்தத்தை கண்டு கரையிலேயே நிற்குமாமா, அப்படி வலையை போட்டு பிடிச்சிடுறாங்க. பாருங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த அழுக்கை நான் தொடமாட்டேன், இந்த அசுத்தத்தை தொடமாட்டேன். எவ்வளவு ஒரு மிருகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாள், நம் எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும், கைகளை விட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் வைராக்கியம் நற்கிரியிலே செய்ய பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். இந்த குணத்தை ஆண்டவராகிய இயேசுகிட்ட பார்க்கலாம். கவுனிங்க, எல்லாம் தடியோடு தீப்பந்தங்களோடு வரும் பொழுது ஆண்டவர் எதிர்ப்படுகிறார், எதிர்ப்பட்டு சொல்கிறார், நான் தானே உங்களுக்கு வேணும், நான் உங்களுக்கு வேணும்னா என் பிள்ளைகள் அத்தனை பேரையும் விட்டு விடுங்கிறார். கையை உயர்த்தி நம்ம மேலே ஒரு தூசி கூட படவிட மாட்டார். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 18:5 குயிக்கா படிச்சுட்டு,
1: அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக
0: நசரேயனாகிய
1: இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு,
0: நான் தான் என்றார்.
1: இயேசு பிரதியுத்தரமாக நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே,
0: என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள், நான் உங்களுக்கு வர்றேன். என்னத்தானே உங்களுக்கு அடிக்கணும், நம்ம மேல ஒரு ஈ கூட படவிட மாட்டார். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க மட்டும் வைராக்கியமா இருந்தா போதும், நற்கிரிகளை செய்ய, சுவிசேஷத்தை சொல்ல, நன்மையை ஓடி ஓடி செய்ய, இந்த சபையை தாங்க, நீங்க எழுப்பிட்டா போதும், உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. 3வது சொல்லிட்டு முடிக்கிறேன். நற்கிரியிலே செய்யும்போது நம் கீழ்ப்படிவு, நற்கிரியெல்லாம் உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். ஆமாம், கீழ்ப்படி தான், சொல்லுங்கள் என் முகத்தை பாருங்கள், கீழ்ப்படி தான் உங்களை மேல்படிக்கு கொண்டு வரும். மேலே போகணும், அங்கே அவர்கிட்ட பேசணும், கீழே நின்றுட்டு இல்லை. ஆமாம், சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் பிரதாப் எங்கே இருக்கிறாரு, ஏமா நீங்கள் மேலே போய் பாருங்கள், அவர் ஜோம் பண்ணிட்டு இருப்பாருமே. ஆமாம், கீழே இருந்து கூப்பிட்டா கேட்காது அவருக்கு. நாமளும் ஆமாம், கீழ்ப்படியில் இருந்தால் மேல்படிக்கு போகணும். கையை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க. இன்றைக்கு அந்த வசன வாசிமா வாசித்துட்டு நம்ம எல்லாரும்,
1: அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள்,
0: கிரியைகளினாலே அவர்களை மறுதலிக்கிறார்கள்,
1: அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள்,
0: கீழ்ப்படியாதவர்களும்
1: எந்த நற்கிரியையும்
0: செய்ய ஆகாதவர்களாய் இருக்கிறார்கள். கீழ்ப்படியாதவங்க நற்கிரியை செய்யவே முடியாது. வாய்ட்டு சொல்லுங்க, சொல்லுங்க ஒருவருக்கொருவர், தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்க நற்கிரியை செய்ய முடியாது, உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட முடியாது. நான் சொல்றேன், ஆமா, துர்கால் குளிப்பாட்டி செண்டு போட்டு அவளை வச்சிருந்தாங்க மேலறையில், ஆனா திடீர்னு எழுந்துட்டா பாருங்க, ஒரு உயிர் மீச்சு அடைந்தாள். இதுதான் சபையின் எழுப்புதலின் நாட்கள், கீழ்ப்படிய வேண்டும். ஒரு அருமையான ஒரு மகா வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் என்று ஒரு தீர்க்க தரிசனம். இது யார்கிட்ட வந்து, ஆபிரகாமுகிட்ட வந்தது. ஆபிரகாம ஆண்டவர் மெசொப்பொத்தேமியாவிலிருந்து அழைக்கும் பொழுது கையளவு கூட இடம் இல்லை, ஆனா வேதம் சொல்றவன் கீழ்ப்படித்ததுனாலே. ஆதியாகமம் புஸ்தகம் 26:4 கத்து கொத்தாய் அவனுக்கு ஆசீர்வதித்தார். வாசி
1: மாட்டாக்குன்னு,
0: ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து
1: என்னுடைய
0: கற்பனைகளையும் நியமங்களையும் அவன் கை கொண்டபடினால், ஐயோ என்ன ஆசீர்வாதம். அவன் ஆரம்பத்துல கை அளவு கூட இடம் இல்லை. வேதம் சொல்கிறது பார்க்கிற இடத்தை கொடுத்தாராம். அவன் ஆஸ்தி வைக்கிறதுக்கு பூமி கொள்ளலையாம். ஆதியாகமம் புஸ்தகம் 13:6 அந்த வசனம் சொல்லுது, அவங்க ஆஸ்தி அவ்வளவு பெருசா இருந்ததாம், அழைக்கும் பொழுது உள்ள கொஞ்சம் கூட இடம் இல்லை. கைகளை உயர்த்துங்க, கீழ்ப்படிதல். சவுலை பார்த்து சொன்னார், அமலேக்கிற நீ அழிக்கணும்னு சொன்ன, நீ விட்டு விட்டேப்பா. ஆகையினாலே பழியை பார்க்கணும், கீழ்ப்படிதலே உத்தமம். கைகளை உயர்த்தி, கைகளை தலைக்கு மேல வைங்க. இயேசு கிறிஸ்து தான் கீழ்ப்படிந்தார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். அதனாலதான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அருமையானவர்களே, ஆண்டவரை பாருங்க, இந்த கீழ்ப்படிதல்ல தான் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார், நம்முடைய வியாதிகளை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார். இனி உங்க வாழ்க்கையிலே சாபம் கிடையாது, பாவம் கிடையாது. நீங்க நீதிமான், நீங்க பரிசுத்தவான், நீங்க நற்கிரியை செய்ய சிருஷ்டிக்கப்பட்டவங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமையும் உங்களை தொடுகிறது. கை வைத்துங்க, இந்த செய்தி எனக்கு நான் ஏகோபித்து பரிசுத்தாவில நிரம்புங்க. நற்கிரியை செய்ய ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார். கபா கபா கபா கபா, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. உங்களை உயிர்ப்பிக்கிறார், உங்களை உயிர்ப்பிக்கிறார், உங்க ஆவியை உயிர்ப்பிக்கிறார், உங்க சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார்.
2: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும்.
3: முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
2: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும்.
3: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
2: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
3: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
2: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெபாலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 6421 09. ஜெப உதவிக்கு 9443435618, 9488732 84. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள் 6

0: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும் பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட செவிக்கிறோம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
2: ரேடியோ. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நம்மை ரட்சிக்க வந்தவரும் இறைவனின் மைந்தனுமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தாழ்மையின் கோலத்தில் மரியாளின் மைந்தனாய் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர். அவருக்கு இப்புவியில் பாடப்படும் ஒரு எளிய தாலாட்டு பாடல்.

வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம்தான். ஆனாலும் எங்கள் அப்பா வந்து பயங்கரமான மந்திரவாதி. நாங்கள் மாந்திரிகத்தை தொழிலாக செய்தவங்க. கூடு விட்டு கூட பாயக்கூடிய மந்திர சக்தி தான் அப்பாட்ட இருந்தது. அப்படின்னா உயிரோ அது பிசாசு வந்து பயங்கரமான கிரியச்சக்கூடிய ஒரு விஷயமாகுது. அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஆவியை இன்னொரு மனுஷன் மந்திரம் செய்து ஏற்றுவாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பு யூடியூப் எல்லாம் பண்ண மாதிரி அன்றைக்கே இந்த மாதிரி காரியம் நிறைய இருந்து மந்திரம் செய்வாங்க. மறுநாள் நைட்டு அவர் படுத்து கிடக்கா இருப்பார். கட்டிலுக்குள்ள அவ்வளோ பெரிய பாம்பு ஒரு ரெண்டெண்ணம் போய் அப்படியே சுற்றிச்சுவார். இந்த ஸ்பிரிட்டுகள் இருந்ததுனால இந்த காரியங்களுக்கு நடக்க இல்லாமல் எல்லாமே நடக்கும்.

வீட்டில் வந்து என்ன காணும் இப்படி ரோஜாப்பூ மாதிரி ஒரு முகம், நல்ல அழகான பெண் உருவம், ரோஜாப்பூ மாதிரி இருக்குது அவ்வளோ கலர், அப்படியே பாம்பு, அந்த பாம்பு அந்த மூஞ்சி இப்படி இருக்கும், பாம்பு இப்படி கிடந்து என்ன அப்படி உட்காந்து இப்படி பார்த்தா கண்ணில் காணும், வந்து கிடக்கும் சாயந்தரம் என்ன தெரியாமல் நான் வீட்டில் யாரும் இல்லையா மலையாள பாஷை பேசிட்டு திடீர்னு போய் அந்த ரெட்டக்கரை வேட்டி எடுத்து அப்படி ஃபேனுக்கு மேலே கொண்டு போகிறேன், ஏதோ நடக்கும் இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி, இங்கிலீஷ் படத்தில் இப்படி பார்த்த மாதிரி ஏதோ தூக்கி விடுதானே அப்படி.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அநேகருடைய அநேக தேவப்பிள்ளைகளுடைய சாட்சிகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், கர்த்தரை துதித்திருக்கிறீர்கள். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். நீங்கள் கவனியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக கனமடைவாராக. ஆண்டவருடைய நாமத்தினால உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். அநேகருக்கு இந்த சாட்சிகள் போய் சேரும், அநேகர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. உங்களுடைய ஃபோன் நம்பரை போடுகிறபடினால் அநேகர் உங்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்கிறதற்கெல்லாம் சொல்லுவாங்க. சிலர் ஏதாவது வேண்டாத வார்த்தைகள் சொன்னாலும் நாம் ஜீரணித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவருடைய நாமம் ஒன்றே தான் உயர்த்த வேண்டும். சரியா? சரி, நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸை லைட்டாக சொல்லிட்டு அடுத்த லைட் நிரப்போம்.
1: என்னுடைய பேர் வந்து பரமேஸ்வரன். நான் இப்போ பவுல்ராஜன்னு என்னை பேரை மாற்றிருக்கிறேன். ஆனாலும் என்னை பரமேஸ்வரனாக எல்லோரும் கூப்பிடுவாங்க. இப்போ எங்கள் ஊரை பொறுத்தவரையும் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தாண்டி படந்தாலும் மட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. எல்லாமே சுற்றி ஒரு ரோட்டுக்கு அந்த பக்கம் கேரளா, ஒரு ரோட்டு பக்கம் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் நான் பிறந்திருக்கிறேன். தமிழ் தான் என்னோடய தாய்மொழி. மற்றபடி ஆராதனைன்னு சொல்லுகிற நேரத்தில் எங்கள் அப்பா வந்து பன்னிமுத்து நாடாருன்னா எல்லோரும் தெரியும். அம்மா வந்து சீலாவதி. எங்கள் தாத்தா கொச்சி நாடார், 105 வயசில் இறந்து போனார். பாட்டி பேர் பத்ரகாளியம்மா. தாத்தாவுடைய கல்யாண நேரத்தில் குதிரையில் வந்து கல்யாணம் பண்ணிச்சு. அவ்வளோ பெரிய ஃபேமிலி. நாங்கள் எங்கள் தாத்தாவுக்கு வந்து தாத்தாக்கு ஜென்ரேஷன் 55 பேரப்பிள்ளைங்க. அதில் ஆளில் வந்து நான் தான் ரொம்ப சின்னதாக இருப்பேன். மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம்தான். ஆனாலும் எங்கள் அப்பா வந்து பயங்கரமான மந்திரவாதி. நாங்கள் மாந்திரிகத்தை தொழிலாக செய்தவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அநேகர் எங்கள் அப்பாவை தேடி வருவாங்க. எதுக்குன்னா மந்திரம் செய்யறதுக்கு தான் வருவாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரேயர் பண்ண பாஸ்டர்கிட்ட வர மாதிரி அவங்க அவங்களுக்கு அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அது ஒரு விசுவாசம்.
0: தனியாக கோயிலுன்னு வைத்து கும்பிட்டீங்களா?
1: நாங்கள் பயங்கரம் இந்து கோயிலெல்லாம் வச்சு பண்ணிருந்தோம். வழிபாடு சொந்தமாக இந்து கோயில் தான். வீடங்கள் கட்டி வச்சுருப்போம். பாம்புக்கு பூஜை கொடுத்தவங்க. எங்கள் அப்பா குடிச்சாத்தான் பிசாசம் ஏவி விடுறவர். அப்படின்னா அவர் குடும்பம் ரெண்டாக பிரியாணம்னா குடிச்சாத்தான் பிசாசம் ஏவி விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக கணவன் மனைவி நல்ல அன்பாக இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பாவை தேடி வருவாங்க. அந்த குடும்பத்தை விரோதமாக சூன்யம் வைக்கணும் அப்படின்னு வருவாங்க. எங்கள் அப்பா சொல்கிறார், கருப்பொருள் எடுத்துகிட்டு வாங்க. யாருக்கு சூன்யம் வைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த ஆளுக்கள் நடந்து போகிற நேரத்தில் மெதியடி மண் எடுத்துகிட்டு வர சொல்வார். அது மட்டும் இல்லை, அவங்க துணி எங்கன்னா காய போட்டிருப்பாங்க, அதில் ஒரு பீஸை வெட்டி எடுத்துகிட்டு வர சொல்லுவார். தலைமயிர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாரி அப்படியே கீழே போடும், அதை எடுத்துகிட்டு வர. அப்படி கருப்பொருள் வச்சு மந்திரம் செய்வார் எங்கள் அப்பா. சின்ன வயசில் எனக்கு நான் பிள்ளை பருவத்தில் ஒரு 3 வயசு 4 வயசுலலாம் நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ உண்டு எனக்கு.
0: அப்படி நிறைய குடும்பங்கள்லாம் பிரிஞ்சாங்க.
1: அது எப்படின்னா, ஐயா நல்ல ஒரு ஊழியத்தை நீங்கள் சேரீங்க, அநேக ஜனங்களுக்கு இந்த உலகம் அறியட்டும்னு சொன்னால், அநேக சுவிசேஷ கூட்டங்கள் அன்னு நடந்தால் கூட இன்னும் அறியாமல் ஜனங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாங்க. பிசாசனை பிடிக்கல, ஏராளமான குடும்பங்களை நஷ்டப்பட்டு தற்கொலையின் ஆவியும் பலவிதமான விக்கிர ஆவிகளை பிடிச்சி அநேக குடும்பங்கள் பாலடைஞ்சு கொண்டு இருக்கிற மந்திரவாதிகள், அநேக மந்திரவாதிகள் நம்பி குடும்பங்கள் மந்திரியும் செய்கிறாங்க. யாருக்கும் தெரியல. ஆனால் அதன் அடிப்படையில் பார்த்து நம்முடைய இந்த உலகம் அறியமுட்டில் சாட்சி வந்து நீங்கள் அநேக தேவ பிள்ளைகளை சந்தித்து அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து நீங்கள் இப்படி நடத்தி இந்த ப்ரோக்ராம் வந்து அநேகருக்கு ரீச் ஆகும். எனக்கு நல்லா விசுவாசிக்கும். நான் கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இந்த சாட்சி பகுதியை நான் என் முழுசாக சொல்லலான்னு நினைக்கிறேன்னா, நிறைய காரியங்கள் நிறைய பேர் தெரியாது, விஷயம் தெரியாமல் நிறைய பேர் வாழ்க்கை ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதனால் இந்த என்னுடைய சாட்சி இது கேட்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லி நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். காரணம், அவர் எனக்கு ஆண்டவராக இயேசு எனக்கு ஜீவனை என்னுடைய ஜீவனை எனக்கு கொள்ளை பொருளாக தந்திருக்கனால அவருடைய சாட்சி நான் சொல்லாமல் இருந்தால் நான் இந்த உலகத்தில் பிறந்தது எனக்கு வேஸ்ட் ஆகிடும். அதை சொல்ல வரேன்.
0: இப்போ அப்பா வந்து இந்த பிரச்சனை எல்லாம் செய்து வைக்கிறேன், அப்பா குடும்பங்கள் போயிருக்கா?
1: அது ஏராளமான குடும்பம் ஏதாவது அழிஞ்சே போயிருக்கு.
0: இதுக்கு ஏதாவது காசு
1: என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், குடும்பத்தில் ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் குடும்பத்தை சூன்யம் வச்சு கெடுக்கணும்னு நினச்சான்னா எங்கள் அப்பா தேடி வருவாங்க. அங்கே ஒரு பயங்கரம் இருட்டு ரூம் இருக்கும். அந்த ரூமில் வந்து எங்கள் அப்பா கேட்பார், நீங்கள் யாருக்கு சொன்னி அந்த குடும்பத்தை அத்தனை மெம்பர்ஸும் கேட்பார். அதை எடுத்து வச்சு தகடு, வெள்ளி தகடு, செம்பு தகடு, இப்படி தகடு இருக்குது. இப்போ அதை எழுதுறதுக்கு நம்ம இப்போ பேனை எழுது மாதிரி அதை வந்து எழுதுறதுக்கு வந்து இரும்பு, அதுக்கு வந்து நாராயணன் பண்ணி சொல்லுவாங்க, நாராயணம் அப்படி. நாராயணம் அப்படின்னா அந்த வெள்ளி தகடில் இரும்பு தகடில் எழுதுறதுக்கு பேனை மாதிரி ஒன்று பயன்படுத்துவார். அந்த பேரெல்லாம் எழுதி வச்சு பூஜை பண்ணுவார். 41 நாள் பூஜை, இருட்டுருவோம், அங்கே யாரும் வெளியே உள்ளே போக முடியாது. என்ன உட்கார வைப்பார், ஏன்னா அப்பாவுக்கு என்ன என்னன்னா அப்பா மாதிரி மாந்திரியம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசை, என்ன வந்து எப்படியாவது தயார் பண்ணலையா அப்படி ரொம்ப தீவிரமாக இருந்தார். அதுக்காக என்ன நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்கார். அப்போது என்னாச்சு, இந்த கருப்பூர் வச்சு மந்திரம் செய்யும்போ அந்த குடும்பத்தில் ஏதாவது மாப்பிள்ளை பின்னால் அன்பாக அழகாக நல்லா பேசிகிட்டு இருப்பான். திடீர்னு கணவர் வந்து எட்டி உதப்பார் பெண்டாட்டியை, என்னங்க நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டால் அதுலேயும் பிரிவினை உண்டாது. அப்படியே பிரிவு எத்தனை குடும்பம் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இதெல்லாம் சொல்லப்போனால் நிறைய காரியங்கள் இருக்கு பாருங்கள். கூடு விட்டு கூட பாயக்கூடிய மந்திர சக்தி நான் அப்பாட்ட இருந்தது அப்படின்னா உயிரோ, அது பிசாசு வந்து பயங்கரமான கிரியச்சக்கூடிய ஒரு விஷயமாகுது. அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஆவியை இன்னொரு மனுஷன் மந்திரம் செய்து ஏற்றுவாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பு யூடியூப் எல்லாம் பண்ண மாதிரி அன்னைக்கே இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருந்து மந்திரம் வச்சுவாங்க.
0: கூடு விட்டு கூடு பாயிருன்னா அப்படி அங்கே போவார்,
1: இந்த இவர் அங்கே இவருக்கு ஆவி அங்கே போயிடும்,
0: இவருக்கு ஆவி அங்கே போயிடும்,
1: அங்கே போயிடும்,
0: இவர் வெறும் சரீரமாக இருப்பார்,
1: இவர் சரீரம் அப்படி ஏவுவாங்க. அதில் நிறைய பேர் தெரியல, அது சொல்லப்போனால் நிறைய காரியங்கள் இருக்குது. இது நிறைய குடும்பங்கள் பாலடைஞ்சு கொண்டிருக்க காரணம் இருந்தால் இல்லை, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது அப்படி பிரச்சனைகள். அப்புறம் வந்து இந்த இது கடை நல்லா பிஸ்னஸ் நல்லா ஏன்னா நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க. பக்கத்து கடைக்காரனு ஒரே பொறாமையாக இருக்கும், இவன் குடும்பத்தை எப்படியோ காலி பண்ண நினச்சி இங்கே வருவான், எங்கள் அப்பாட்ட வருவான். எங்கள் அப்பா என்ன பண்ணார், வெள்ளி தூட்டு அன்றைக்கெல்லாம் 10 காசு வெள்ளி தூட்டுன்னா அது ரொம்ப பிரயோஜனமானது, 10 காசு ஒரு டீ. இந்த வெள்ளி தூட்டை வச்சு எங்கள் அப்பா அந்த கடைக்கு எதிராக சூரியன் வச்சுட்டே இருப்பார், பேசிட்டு மந்திரங்கள் எல்லாம் மந்திரங்கள் தான், இவ்வளோ பெரிய மந்திரம் ஏடெல்லாம் உண்டு. எங்கள் அப்பாட்ட வச்சு பண்ணிகிட்டே இருந்து என்ன தான் அனுப்புவார், என்ன வந்து சொல்லுவார், நீ இந்த காசை பூஜை பண்ண காசை எனக்கு பேக் பண்ணி கையில் கொடுத்து அப்பா என்னை கூட்டின்னு விட்டு கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இந்த கடை பாரு, அந்த கடைக்காரன் இவன் இப்படி இருப்பான், ஓனர் இப்படி இருப்பார், நீ அதை டீ குடித்தாலும் டீ கடையாந்து ஹோட்டலாக இருந்தால் கூட இது அவங்க எல்லோரும் முடிஞ்சிட்டு அவர் கல்லாப்பட்டியாண்ட உட்காந்துருக்கப்போ இதை கொண்டு கையில் கொடுன்னுவார். அப்போ டீ குடிச்சிட்டு போட்டால் அவர் கல்லாப்பட்டியில் போடுவார், 15 நாளில் அவன் கடை பூட்டிடுவான். ஆனால் பிசாஸ் அந்த அளவுக்கு பயங்கரமான கிரியச்சுவான்.
0: இந்த கூடு விட்டு கூடு பாயிங்கிறது இவங்க ஆவி அங்கே போகும்ல,
1: ஆமாம்,
0: போய் என்ன செய்வாங்க அது,
1: அந்த ஸ்பிரிட் அட்டாக் ஆகும். ஸ்பிரிட்டுக்கு ஸ்பிரிட்னு சொன்னால் அது வந்து எப்படி சொல்கிறது, இவனுக்குள்ள ஆவியை இன்னொருத்தர் ஏற்றுவாங்க, மந்திரங்கள் தான், மந்திரம் செய்து அது விழுப்பாமல் ஆட்டோமேட்டிக் அதை அங்கே போகும்
0: போய் தீமை
1: போய் அதுக்குள்ளே வேலை அது காட்டும்
0: தீமையான காரியங்கள்.
1: இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்ருக்கோம் ஹோட்டலில், ரெண்டு பேர் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க, அவனும் பிரியாணி வாங்கிட்டான், இவனும் பிரியாணி வாங்கிட்டான், இவன் சாப்பிட்டு அவனும் பிரியாணியை பார்த்துட்டு இருப்பான். இது இயற்கை எல்லாத்தையும் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன நடக்கும்னா, ஒரு பேட்டரி அடித்த மாதிரி இந்த ஸ்பிரிட் என்ன பண்ணும், அப்படியே கரெக்டாக அங்கே வச்சாரு, அவன் கண்ணுக்குள்ளே இருக்கும் அந்த ஸ்பிரிட். அப்போ அவனுக்கு வந்து அவன் சாப்பிட்டாலும் அந்த ஆகாத ருசியவன் எடுத்துடுறான். இதனால் நம்ம என்ன பண்ணோம், கை வச்சு ஏசு ரத்தஞ்சேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி சாப்பிட்டான்னா அந்த கிரி அங்கே வராது. இது நிறைய நிறைய ரகசியங்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேட்டரி அடித்தான்னா அந்த பேட்டரி அப்படியே எப்படி ஒளி போகுதோ அது மாதிரி அந்த ஸ்பிரிட் நமக்குள்ளே இறங்காங்க, இறங்கி அப்படியே டைவெர்ட் பண்ணி அப்படி எடுக்கும், ஸ்கேன் பண்ண மாதிரி. இதெல்லாமே அதுக்குள்ளே இருக்குது.
0: சரி சரி,
1: இதை மந்திர சக்தின்னா நிறைய காரியம் அதில். நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா மாதிரி மந்திரியம் படிக்கணும்னு ஆசை எனக்கு இருந்து நான் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் காரியம் சின்ன வயசில் என்ன கற்றுக்கிட்டேன். ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிக்கலை, அவ்வளோதான் சொல்ல முடியும் சுருக்கமாக. ஏன்னா எங்கள் அப்பாவோட மோசமான ஆளாக நிறைய இருப்போம் நான். எங்கள் அப்பாலாம் ஒரு ரோடு ஒரு வீடு வழி நடந்து போனான்னா நைட்டு தூங்க மாட்டான், மந்திராதி போகிறான், அவ்வளோ பயங்கரமான ஸ்பிரிட். ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னா, ஒருத்தர் சொறி வருது ஃபுல்லாக, காலு மட்டும் ஃபுல்லாக கொழிச்சோறி. ஆனால் நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ண, தோல் டாக்டர் பகுத்தறிவின் காலம் விஞ்ஞான காலத்தில் இது ஒன்றும் எடுபடாது, இருந்தால் கூட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் அப்பா அப்படிப்பட்ட ஆளுக்கு நிறைய வரதுக்கு என்னச்சு பண்ணால், சொறி தவளையை பிடிப்பார், சொறி தவளையை ஜீவனோட பிடிச்சி அதை கையில் கீறு அதை கத்தி வச்சு கீறி அதில் விபூதி எல்லாம் வச்சு அடைச்சி மந்திரிச்சுவார். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிஞ்சு அவனுக்கு சொறி பிடிக்கும், இதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கையெல்லாம் அடரம் பிடிச்சி, ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியேப்பட்ட ஸ்பிரிட்டுகளை எங்கள் அப்பாட்ட இருந்தது. அப்புறம் பாம்பு, பாம்பு காவி பயங்கரமானது. பாம்பு என்ன பண்ணுவாருன்னா, அதுக்கு தனி ஒரு பீடம் இருக்குது, அதில் போய் அவர் ஏதாவது படித்த மனுஷன் அவர், அவர் விரலில் எல்லாம் அந்த ஆவிகள் இருந்தது, அசுத்தாவிகள் எல்லாம் இருந்தது விரலில் எல்லாம். இப்போ நம்ம வந்து கீபோர்டு வாசிக்கிறோம், அந்த பிளஸ்ஸிங் அந்த பிரசன் நமக்கு இருக்க மாதிரி நேர் இப்போ அது இருளி, இது வெளிச்சம், அதான் இதோட டிஃப்ரெண்ட். அப்போது வந்து இந்த பாம்பை வந்து ஏவி விடுவார். எப்படின்னா, அது நைட்டு போய் உட்காந்து அந்த பீடத்தில் உட்காந்து ஏதாவது சொன்னாருன்னா அந்த வீட்டில் பாம்பு போயிடும், பெரிய பாம்பு போகும். ஒரு தடவை எங்கள் அப்பாவுக்கு அண்ணன் ஒருத்தர், அவர் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் தண்ணி அடிச்சுட்டு எங்கள் அப்பா வந்து என்ன நீ எப்போ பார்த்தா மந்திரம் செய்தியே என்று சொல்லி அந்த பீடத்தில் ஒரு கல்லை தூக்கி வெளியே போட்டார். இவர் மனசு வேதனைப்பட்டு அங்கே உக்காந்துட்டார். மறுநாள் நைட்டு அவர் படுத்து கிடக்கா இருப்பார். கட்டிலுக்கு இவ்வளோ பெரிய பாம்பு பெரிய ரெண்டெண்ணம் போய் அப்படியே சுற்றிச்சு வர. அந்த ஸ்பிரிட்டுகள் இருந்ததுனால இந்த காரியங்களுக்கு நடக்க இல்லாமல் எல்லாம் ஒன்றும் நடக்காது. நம்ம எல்கையில் ஒரு பெரிய மலம்பாம்பு இருந்தாலும் சாதா விஞ்ஞானத்தில் பாம்புன்னு சொல்கிறோம். அந்த ஸ்பிரிட் அட்டாக் பண்ண அந்த பிசாசு அங்கே போகிறான். பிசாசு பாம்பு ரூபத்தில் இப்போ ஆதாயவாள் காலத்தில் அவன் எங்கே போய் சேர்ந்தான்னு நமக்கு தெரியுது. பாம்புக்குள்ளே இப்போ தான் சேரலாம். வழி சர்ப்பம் பழைய பாம்பாகிய வழி சர்ப்பம் அங்கே போய் சேர்ந்து தான் வியாபாரம் அதை பிரிக்கிறான். இப்போ எல்லாமே இந்த இந்த பாம்புக்கு ஆவி வந்து என்னச்சு இந்த அதுக்குள்ளே அந்த பாம்பு அங்கே போயிடுது. இதுதான் விஷயம்.
0: சரி, அப்புறம் எவ்வளோ நாள் இப்படி செய்து?
1: இதில் ஒரு விசேஷம் என்ன,
0: அவருக்கு முடிவுகள் எப்படி
1: இல்லை? அவருக்கு முடிவுனா அவருக்கு எண்ணங்கள் வித்தியாசமானது. நான் அவருக்கு வரிசை அடிப்பேன். நாலாவது பையன் எனக்கு, அம்மா பற்றி ஏழு பொண்ணும் ரெண்டு பையன், மொத்தம் ஒன்பது பேர் நாங்கள் உண்டு. இன்றைக்கி அண்ணன் ஊழியத்தில் இருக்காங்க, நான் ஊழியத்துக்காரனாக இருக்கேன். குடும்பம் தான் ரசிக்கப்பட்டோம். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த ஆரம்பத்தில் வந்து குடும்பத்தில் பல பிரச்சனைகள். பூஜைகள் கொடுப்போம். பூஜைகள்னு சொன்னால் வருஷம் ஒரு பூஜை ரெண்டு பூஜைன்னெல்லாம் கொடுத்து நாங்கள்லாம் வழிபாடு கொடுக்குற நேரத்தில் பூதத்தை கொடுத்தோம். தான் பூதம்னு தெரியல அவங்களுக்கு. அதாவது கிணறு வெட்டுறவங்களுக்கு பூதம் பூதத்தை கொடுத்தா தான் அந்த கிணறு அன்னுள்ள எங்களுக்குள்ள அந்த விஷயங்கள் அப்படி தான். பூதத்தை கொடுப்போம். ரெண்டாவது லெச்சி கொடுப்போம். லெச்சிக்குன்னா பூதத்தை கொடுக்காம செந்தலம் வாழைப்பழம் வைப்போம். மஞ்சள் செவாழை போட்டு தான் நாங்கள் பொலை வைப்போம். வாழைப்பலை அதுவும் அந்த எங்கள் தோட்டத்திலே நாங்கள் வந்து அதுக்கு பயிரிடுவோம். அதில் மீன் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம். அப்படியே கொண்டு அதில் பீடத்தில் வைப்போம். லெச்சிக்கு கொடுக்க நேரத்தில் அதுக்கு மஞ்சள் வாழைப்பழத்தை கொண்டு வைப்போம். அது கமகம் பூ எல்லாம் வச்சு பண்ணுவார். அப்படி அந்த பூஜைகள் அப்படி பண்ணுவோம். ஓணப்பண்டிகைன்னு வந்தால் ஓணம் வந்து சாதாரணமாக கேரளாவை பொறுத்தவரையும் ஏழு ஓணம் தின்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியும். ஓணப்பண்டிகைக்கு தான் சாப்பாடு நிறையா கிடைக்கும் அன்னைக்கெல்லாம். அப்போ என்ன பண்ணுவார், ஏழு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி ஏழு இலையில் படைப்பார். படைச்சி ஒரு வேம்பு தண்ணி வச்சுருப்பார். ஏழு பேருக்கு பேர சொல்லி இறந்து போனவங்க. அப்போ திடீர்னு கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் தனிமே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சாப்பாடு அங்கே இருக்கும். உப்பு புளி கூட பார்க்க வைக்க மாட்டார். எங்கன்னா ஒரு இடத்துல பள்ளி சத்தம் கேட்கும். உடனே எங்கள் அப்பா சொல்லி சரி சாப்பிட்டாச்சு தெய்வம் வந்து சாப்பிட்டது. அப்போ ஒரு சம்பவம் அந்த தண்ணி இடத்த எல்லாம் தெளிச்சுட்டு எங்களை சாப்பிட சொல்லுவார். அப்படியே அந்த பாரம்பரியம் எங்களுக்குள்ளே இருந்தது சின்ன வயசில். எங்கள் அண்ணன் கூட அப்படி தான், அவர் ஈர துணியோடு போய் அதில் நிற்பார். அந்த விசேஷம் என்னன்னா, நாங்கள் பீடம் கட்டி இந்த பூஜை பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் வீட்டில் போய்ட்டு திருப்பி வரமாட்டோம். வந்தால் அடித்து போனோம். பே அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால் என்ன சொல்லுவாங்க, பூஜை வச்சுட்டு போன பிறப்பாடு மறுநாள் காலையில் அங்கே வருவோம். எனக்கு பயம், அது திருப்பினா அடிச்சிடும் என்னுள்ள பயத்தில். நாங்கள் அப்படி
0: பே அடிக்கணும்னு சொல்லுவாங்களா, தெய்வம் அடிக்கணும்னு சொல்லுவாங்க?
1: பே அதாவது எங்களுக்கு எங்கள் தெய்வம் அது. அன்னைக்கு
0: தெய்வமே அடிச்சிடுவார்.
1: இப்போ நம்ம தெய்வம் உண்மையான தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனு இப்போ தெரியும். அன்னைக்கு தெரியாதுல்ல, அந்த தெய்வமே எங்களை அடிச்சிடுவேன்னு எங்களுக்கு தெரியுது பயம். அந்த தெய்வத்து மேலே எங்களுக்கு பயம் இருக்குது. அதான் இதில் விஷயம். அதனால் பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து பார்க்க மாட்டோம். இப்படியே காலம் வந்து தான் பார்ப்போம். திருப்பானா இதுவாக அப்படி அந்த எங்களுக்கே எங்கள் தெய்வத்து மேலே எங்களுக்கே பயம் உண்டாச்சு அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவரை இயேசு என்ன பண்ணார், இதெல்லாம் ஜீவன் எடுக்குன்னு இப்போ தான் தெரியுது. ஆனால் ஆண்டவரை இயேசு என்ன பண்ணார், ஜீவனை கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கினார். அதுதான் ஃபஸ்ட்டு சாட்சி. நம்முடைய தேவன் வந்து ஜீவனை கொடுத்தாக நம்மளை விலைக்கு வாங்கினார். இதெல்லாம் தெய்வங்கள் வந்து பழைய தெய்வ உயிரை எடுக்கிற தெய்வங்க தான். அது இப்போ தான் எங்களுக்கு புரியுது வாழ்க்கை ப்ராக்டிக்கல் லைஃப்பில்.
0: உங்கள் அப்பாவுக்கு முடிவு எல்லாம்
1: அப்பா என்ன பண்ணாருன்னா, நாங்கள் எனக்கு வந்து எல்லாம் நான் ட்ரிங்க்ஸ் பழக்கம் எனக்கு உண்டு. ரெண்டாவது ஸ்மோக் பண்ணக்கூடிய சுபாவம் எனக்கு உண்டு. நம்ம கெட்ட வார்த்தையெல்லாம் பேச போனால் பயங்கரமாக பேசக்கூடிய ஆளும் தான். சின்ன வயசுலேயே நான் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிர உறுப்பினர் இருந்தனால அந்த அதனோட உறுப்பினர் இல்லை சகோதரத்துவம் தான். அது வேறு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அரசுனா கூட எங்களுக்கு சகோதரத்துவம் இன்னும் அப்படி தான் இருக்குது. அவங்க வந்து நம்மளை விட பக்தி வேறாக்கி அவங்களுக்கு இருக்குது. நம்மளை விட அவங்களுக்கு தெய்வபயம் இருக்குது நம்ம ஆட்களை விட. அது ஒரு பக்கம். அப்போ அந்த தீவிர உறுப்பினர் இருந்தனால நமக்கு அந்த அதனுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது எனக்கு. அப்புறம் வந்து நான் வந்து சென்னை பாம்பே போனேன். அங்கே சிவசேனா கட்சியில் தாராவியில் ஒரு மூணு வருஷம் அங்கே இருந்தேன். இப்படி இருந்தால் கூட உண்மையான தேவன் எங்களுக்கு தெரியாது. அந்த இதில் வளர்ந்தது தான். அப்போது என்ன மனசில் வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, நான் சின்ன வயசில் இப்படிப்பட்ட குணத்தில் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு மேரேஜ் ஆச்சு. நான் வந்து இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். என் ஒய்ஃப் வந்து ஆர்சி பேக்ரவுண்டு. ரெண்டு பேருக்கும் சென்னையில் வச்சு மேரேஜ் ஆச்சு. இந்து கோயிலில் வச்சு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போது என்ன நடக்குன்னா, எனக்கு மனசில் திருந்தணுன்னு ஒரு ஆசை வந்துட்டேன். திடீர்னு ஃபுல்லாக தண்ணி வீட்டில் சரியாக வரதில்லை. வீட்டில் வந்தால் கூட யாருக்கும் பயந்து வாழ முடியாது, என் கூட இருக்க முடியாது. பெண்டாட்டியெல்லாம் பேசிட்டு நிமிஷத்தில் அடிச்சிருவாங்க கைமுறைக்கு. ரெண்டாவது தலையணைக்கு அடியில் தான் இந்த வாழ் மாதிரி இருக்கும். எங்கன்னா போனால் கூட வெறுங்கியோடு போகிறது இல்லை, கடாரி இருக்கும். இல்லைன்னா அப்பாவுக்கு நாராயணம் வச்சுட்டு போவேன். யாரும் பேசுனா எனக்கு அந்த எண்ணங்கள் வருது, அந்த ஸ்பிரிட் எனக்கு, அந்த கொலைவர் யாவி எனக்குள்ளே இருந்தது, எனக்கு உறவு தெரியுது. யாரும் பேசுனா டக்குன்னு அடிக்கக்கூடிய குணம். சென்னையில் சின்ன சிந்தாரிப்பேட்டையில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை செய்யும் அன்னைக்கு வேலை செய்யும் ஒன்று ஒரு 50 காசு சம்பளம் சின்ன வயசில். அப்போ கூட வேறு சொன்னால் கூட திடீர்னு அடிப்பேன். அந்த ஒரு சின்ன வயசு அந்த குணங்கள் இருந்தனால எனக்கு மனசில் எப்படியாவது நான் திருந்தணும், நல்லா வாழணும்னு நினச்சி ஆசைப்பட்டு. அந்த என் பையனுக்கு அப்போ ஒரு வயசு, பையன் பேர் கிங்ஸ்லி, பையன் பிள்ளைங்க இருக்காங்க, மகன் பேர் கிங்ஸ்லி, மகன் ஐஸ்வர்யா. ஆனால் அன்னைக்கு அந்த சின்ன வயசில் அந்த குழந்தையும் கொண்டு ஒரு வயசான குழந்தையும் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், அங்கே ஒரு பக்கத்தோட பாஸ்டர்னு சர்ச் நடத்துகிறார், அங்கே திருந்தணும்னு நினச்சி போனேன். எனக்கு தெரியுது அங்கே போனால் ஒரு திருத்தம் எனக்கு உண்டாகும். ஆனால் நான் நிறைய தடவை நினச்சா கூட அது நடக்காது. நான் திருந்த நினச்ச கூட என்னால் திருந்த முடியலை. என்னைக்கு நான் வந்து நல்ல சந்தோஷமான இது வீட்டில் சேர்றாரு. அது ஒரு விசேஷம்னா எங்கள் அம்மா பற்றி ஏழு பண்ணேன், ரெண்டு பிள்ளைங்க, அது பெரிய ஸ்டோரி. மூத்த சகோதரி சூசைட் ஆகும் ஆரம்பத்தில், இன்னொரு தங்கச்சி இறந்து போனேன். அப்பாவும் அப்பா வந்து என்னட்ட நல்ல அன்புள்ளவர் தான். இப்போ எனக்கு திருந்தன்னு நினச்சி பக்கத்தில் ஒரு சர்ச்சில் போய் ப்ரேயருக்குன்னு போனேன். இவர் கொஞ்சம் தண்ணி போடுற சுபாவம் உண்டு. அப்போ நாங்கள் மத்தியானம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறேன். எனக்கு ஒய்ஃப், என்னோடய ஒய்ஃபுக்கு அப்பாவும் இவங்க உட்காந்துருக்காங்க கட்டில் உட்காந்துருக்கேன். நான் இப்போ என் ரூமில் உட்காந்து சொல்லேன், பையன் இப்படி கை தட்டினா அப்படியே, பையன் சின்ன வயசு பையன் இல்லை, அங்கே பாட்டு பாடி வேணும் கை தட்டினான்னு சொன்னேன். என்ன இப்போ எங்கே கை தட்டினா, அது இப்படி நான் போகிறேன், நீ அங்கே எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், ஏற்கனவே இவருக்குள்ள மனசு என்ன இருந்தது எனக்கு தெரியாது. ஆனால் சாத்தான் வந்து எப்பவும் சரி இருந்தது, மந்திரவாதிகள்லாம் பார்த்துருக்கேன், குடல் வெடித்து செத்துருக்கான் மந்திரவாதி, குடல் வெடித்து செத்துருக்கான், கேன்சர், குடல் கேன்சரும் செத்துருக்கான், தூக்கு பிடிச்சது அவன் பாய்சன் சாப்பிட்டு இறந்து போயிருக்கான். அடுத்த குடும்பம் விரோதம் எவன் செயல்பட்டாலும் அவன் அப்படி தான் வாழும், அப்படி தான் போவான், அது இயற்கை. ஆனால் எங்கள் அப்பாவுக்குள்ளேயும் அந்த ஸ்பிரிட் இருந்தது, தற்கொலை நான் அப்பாவிட்ட இருந்தது. ஏன்னா அவர் நிறைய குடும்பங்களை அவர் கெடுத்துருவார். அதுலேயும் சன்மார்க்கும் துன்மார்க்கும் ரெண்டு இருக்குது. இந்துத்துவத்தை சன்மார்க்கம் இருக்குது, நம்ம மாதிரி நம்மளோட டீசெண்டாக இருப்பாங்க அவங்க. ஒரு பிராமண வீட்டில் நம்ம போச்சுன்னா அவங்க வீட்டில் போனால் முதல்ல நமக்கு எல்லாம் தண்ணி கொடுக்குறாங்க, நல்லா விசாரிக்கிறாங்க, அங்கே எந்த விக்கிரகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மாறு கொடுக்க சன்மார்க்கம். துன்மார்க்கம் நேரே மாறி செய்கிறாங்க, பிசாசை விட்டு கொலை பண்ணுறாங்க. சன்மார்க்கம் அப்படி கிடையாது, அந்த இது அந்த மந்திரங்களை சொல்லி அவங்க அதை வந்து நம்ம ஓம் பஞ்சாட்சரா நமக, ஓம் பிரம்மனே நமக, பஞ்சாட்சரம் அஞ்சு காயங்கள் ஆண்டவராக இயேசு தான், அது எல்லாருக்கும் தெரியும். பிரம்மனே நமக்கான கல்யாணம் ஆகாத ஒரே ஒரு ஆண்டவர் ஒன்றுன்னு ஆண்டவராக இயேசு தான். அப்போ அவங்க தான் அதை நம்ம சம்ஸ்கிருதம் உச்சரிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய இடத்துல அது போடுறதில்ல, பொண்ணு அவன் எல்லாம் கிருஷ்ணன் ஆகிடுவான்னு பயந்து போய் நிறைய பேர் போடாமல் இருக்கிறாங்க. அப்போது வீட்டில் அஞ்சு சகோதரன் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் எனக்கு மனசுலேயே நல்லாவணும்னு நினச்சி ஆசைப்பட்டு போனேன். எங்கள் அப்பா மனசில் நினச்சாரிவன் கிறிஸ்டினில் போயிட்டான். அப்போ எங்கள் அண்ணன் வந்து சிஎஸ்சி பேக்ரவுண்டு, கல்யாணத்து மட்டும்தான் அவருக்கு ஆனார், அவருக்கு உண்மையாக மதம் மாறி அவர் பணம் மாறி போனதில்ல, கல்யாணத்துக்கு வேண்டி ஆசைப்பட்டு போயிட்டார். அந்த நிலையில் போய் அப்படியே பண்ண அவனும் போயிட்டான், இவனும் போயிட்டான். அப்போ இவன் கிறிஸ்தவத்துக்குள்ளே போனேனால இனி நம்ம செட் ஆகாதுன்னு அவர் மனசில் நினச்சிட்டார். ஏன்னா அவருக்குள்ளே இருக்க பிசாஸ் இல்லை, அது விடாது இல்லை. நாராயணம் முடித்து நைட்டு வந்தேன், திரும்ப வீட்டில் ப்ராப்ளம் பண்ணார், பாய்சனை எடுத்து குடிச்சிட்டார். கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கலையகாலால் ஐசக் ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரி அதில் கொண்டு அட்மிட் பண்ணி வச்சோம். மூணாம் நாள் இறந்துட்டார். மூணாம் நாள் இறந்தேன்னா அவரை வந்து சாதாரணமாக எந்த இடத்துல யாரை பார்த்தா கூட ஒருத்தன் சூசைட் பண்ணுறான்னா, இப்போ கடைசி நேரம் அந்த ஜீவன் போகிற நேரத்தில் தான் அவனுக்கு ஒரு நிமிஷம் யோசனை வரும். அது வரையும் தெரியும் அந்த பிசாஸ் என்ன பண்ணுறான், அவனு அந்த இதுக்குள்ளே தள்ளிட்டு அவன் போயிடுறான். தற்கொலை அவனுக்குள்ளே பூந்தாதான் அவன் சூசைட் பண்ணாலும் அவன் செய்ய மாட்டான். இந்த பிசாஸ் தற்கொலை நான் அவனுக்குள்ளே பூந்துச்சு, அது எங்கள் அப்பாவுக்குள்ளே பூந்துச்சு. அது என்ன பண்ணுதுன்னா, அப்பா வச்சு விஷம் பாயசம் சாப்பிட வச்சிச்சு, அது தள்ளிவிட்டு அது போயிட்டு. அப்புறம் அந்த இவர் வந்து உயிர் போகிற நேரத்தில் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு, என் மூஞ்ச பார்க்குறாரு. அப்போ தான் அவர் திங்க் பண்ணுறாரு, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தால் தூக்கு போட கயிறு போடுறான், ஸ்பிரிட் அட்டாக் பண்ணி ஏற்றி விடும். அவன் என்ன பண்ணுறான், அந்த அவயசத்தில் அவன் பண்ணிட்டு கயிறு உள்ளே போட்டு அவனை யாரும் காப்பாற்ற முடியாது. அதுவரையும் அவனை சேர்த்தான், அந்த கயிறு உள்ளே போனால் ஐயோ நான் தப்பா என்ன யாரும் காப்பாற்றாள். இதை மாதிரி ஒரு சாப்பிட்டா இருப்பாருங்க, அப்படியே உயிர் போகிற நேரத்தை அப்படி மூஞ்ச பார்க்குறாரு, இது தப்புன்னு அப்போ தான் அவர் உணர்றாரு. ஆனால் என்ன பண்ணுறது, விஷயம் முடிஞ்சு போச்சே. மூணு நாள் இறந்தார். இறந்து அந்த ஸ்பிரிட், அந்த தற்கொலை நாவி என் உடம்புக்குள்ளே ஏறது எப்படி நான் உணர்ந்துட்டேன்னா, முதன் முதல்ல நாங்கள் நம்ம அந்த இடத்தெல்லாம் முடிஞ்சு ரொம்ப வேதனையோடு இருக்க நேரம் ஊழியக்கார் ஒருத்தர் வந்தார், பக்கத்தில் அவர் தான் வந்தார். வந்து எனக்காக செபிக்க ஆரம்பித்தார். செபிக்க ஆரம்பம் இப்படி நான் தலை என்ன தெரியும் இப்படி தலை விட்டது அப்படின்னு ஸ்பிரிட் வெளியே வருது. அது வரைக்கும் என் உடம்புல வலி சொற்பம் இருந்தே எனக்கு தெரியாது. ஏன்னா அங்கே அப்போ
0: நீங்க சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சு பாரு,
1: ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு வந்து
0: முந்தி வந்து உங்களுக்கு சின்ன பிள்ளையிலிருந்து ஏதாவது போராட்டங்கள், பிசாசன் போராட்டங்கள், பலவீனங்கள்,
1: நாங்கள் எல்லாமே அதுக்குள்ள தானே. நானே ரெண்டு எங்கள் மூத்த சோழி சூசைடு தானே.
0: ஆமாம், அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது
1: ஏன் லைஃப் இந்த கதை நான் இப்போ கேட்காந்ததுக்கு பாருறேன். எப்படின்னா இது எனக்கு உடம்பு தெரியும், உடனே வலி சொற்பம் உள்ள ஆட தொடங்கிட்டேன். ப்ரேயர் பண்ணால் தான் வீட்டில் ஊழியக்கார காலு மிதிச்சோடேன், சாத்தானே அங்கே நிற்க முடியலை. அது எனக்குள்ளே பிசாசு எனக்கு தெரியாது, பாம்பு மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டேன். பாம்பு ஆட்டம் ஆட்டுச்சு வீட்டில் கடந்து பெரிய ஹால். ரெண்டாவது ஒன்று பேச ஆரம்பிச்சு, நம்பர் 1, 2, 3 ஆவிகள் போராட்டம் வந்து சாதாரண நிறைய பேருக்கு தெரியாது விஷயம் என்னான்னு. நமக்குள்ளே இருந்தால் நம்மளை காலி பண்ணிவிடும் பிசாசு, நமக்குள்ளே பிசாசுக்கு நமக்கு தெரியாது. பாம்பு மாதிரி ஆடி வருவேன், வலி சொற்பம், கொலை வரையா வாழை எடுத்து வெட்டுவேன். வாழை வீட்டில் வெட்டத்தின்னா எல்லாரும் வெட்ட போடுறது, பிடிச்சி கட்டி போட்டிருப்பாங்க, தற்கொலை நாவி உடம்புல வருது. அதான் எனக்கு ஆச்சரியம். எங்கள் அப்பா வந்து இந்த பால்டாய் சாப்பிட்டா பயங்கர ஸ்மெல் உள்ளது. அவர் இறந்து போய் ஒரு வாரம் கழித்து என் உடம்புல அந்த ஸ்பிரிட் ஏறுது. அப்போ எனக்கு உடம்பு பால்டா ஸ்மெல் அடிக்குது, என்னடான்னு பார்த்தா ஸ்பிரிட் அப்படின்னா 15 வருஷம் வந்து ஒரே ஆட்டம் பிடிச்சு கட்டி போட்டிருப்பாங்க. என்ன
0: 15 வருஷம்
1: பிடிச்சு கட்டி போட்டிருக்கோம். அது சாதாரண விஷயம் கிடையாது. வீடு ஃபஸ்ட்டு பாஸ்டர் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணார், உடனே பாம்பு மாதிரி ஆட ஆரம்பிச்சுட்டு வலி சொற்பம் நம்பர் 1 நான் ஒன்று வந்திருக்கிறேன் அப்படின்னா சும்மா தான் பேச மாதிரி. ஆனால் நமக்கு நல்லா தெரியுது ஃபுல்லாக தண்ணி அடிச்சு கீழே வளர்ந்தா எப்படி தெரியும், ஒரு பொருத்தன் ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டான் அவனுக்கு தெரியுது அவன் சேர்த்தா அப்படியே அந்த மாதிரி. எனக்கும் அந்த ஸ்பிரிட் உள்ள வந்தாலும் எனக்கு எப்படி ஒரு விட்டு வரும் உடனே உள்ள வந்தாச்சு. அப்போ நம்பர் 1 ஆறு பாம்பு ஆடும். அடுத்து நம்பர் 2 இந்த சூலாத இடத்து குத்துற கேஸ் ஒன்று உண்டு, அது பயங்கரமாக என் உடம்புல ஆடிட்டேன். சுடுதண்ணி கேட்கும், எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி கொடுக்கு, கற்பூரம் பண்ண கேட்கும், அது ஆடும் ஒரு வாக்கில், அது 1 மணி நேரம் ஆடும். இப்படி டைம் கேட்டு ஒன்றா கிட்டத்தட்ட 7 மணின்னு விடியாகல, 4 மணி ஆட்டம் தான். இவர் பாவப்பட்ட மனசு ராத்திரியும் பயிலும் கிடந்து போராடி மரணத்தோடு, எனக்கு மரணம் சம்பவிக்க சுச்சுவேஷன் என்ன, யாருக்குன்னு எங்கள் அப்பா சூசைடு, அக்கா மூத்த சகோதரி ஆரம்பத்தே சூசைடு, தங்கச்சி ஒருத்தி இறந்து போனான், இப்போ 4வது பிசாசனை பிடிக்கிறான். எங்கள் அம்மானு சொன்னால் அவங்க வந்து சுராயத்த மீன் வணங்குறவங்க தான், மூக்கு குப்புறம் வணங்குறவங்க. அப்போ அவங்களுக்கு அது மேலே தான் விசுவாசம் நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பிரிட்டும் என் உடம்புலேயே நாடுது. எங்கள் அம்மாட்ட பேசுது, நீ எனக்கு அது செய்ததில்லை, இது கொடுத்தாலே இப்போ ஏன் தரமாட்டேங்கிற, அதனால் உங்கள் குடும்பத்தை நான் விட மாட்டேன்னு சவால் விடுது. ஏன்னா எங்கள் அம்மா அதில் ரொம்ப தீவிரமானவங்க. இப்படியே நடந்துகிட்ருக்கப்போ தான் வந்து அந்த தூங்க முடியாது, சாப்பாடு இப்படி இப்போ பாருங்கள், அது சாப்பாடு விஷயம் தான் மெயினாக வரேன். சாப்பாடு இப்படி பார்த்துட்டே இருப்பேன், சாப்பாடு பார்த்தா எனக்கு மீன் ஸ்மெல் பிடிக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் வந்து ஜெபம் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் ஒரு சொட்டு எண்ணெய் விழுந்தாலும் உடம்பு எரியுதே எரியுதே எரியுதேன்னு கத்துவேன். அந்த ஸ்பிரிட் வந்து அந்த ஒரு சொட்டு ஜெபம் அணைக்குமே நிற்க முடியலை. ஏன்னா கர்த்தர் ஊழியக்காரங்க ஆண்டு வல்லமையை வச்சுருக்காரு பாருங்கள். அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி வீட்டில் பாட்டில் இருக்குது, ஒரு சொட்டு அப்படி சாப்பாடு போட்டேன்னா சாப்பாட்டில் கிரியே இருக்குது. அதை சொல்ல வரேன், இப்போ நம்ம ஹோட்டல் 2 பேர் சாப்பிட்டா அந்த சாப்பாட்டில் கிரியே இருக்குது. வடிவேறு கோயில் ஹோட்டலில் போகிற அங்கே எல்லாம் விக்கிரங்களை எல்லாம் கொடுத்து பயங்கரமாக வச்சுருப்பாங்க பூஜை பண்ணி. சில இடத்துல பெரிய டம்ளரில் பிளாஸ்டிக்கை பெரிய கிளாஸில் வந்து லெமன் வச்சு வச்சுருப்பாங்க, அங்கே மந்திர தகடை வச்சுவாங்க, முதல்ல வேக கொண்டு வைப்பாங்க. அப்போ அந்த ஸ்பிரிட் அதில் இருக்க தான் செய்யுது. அப்போ நம்ம அதை வந்து சாப்பிடணும், ஜெபம் பண்ணி சாப்பிடணும். இது எங்களுக்கு அது தெரியாது இல்லை, நாங்கள் அந்த ஆரம்பிச்சிட்டே எங்களுமே தெரியாது. அதனால் பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணி என்ன கொடுத்துருப்பாரு. அப்போ யாருக்குன்னு தற்கொலை நான் உடம்புல ஆடுது சொல்லு, உங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மாட்ட போராடு சொல்லு, பேச மாதிரி ஆடி சொல்லுது, உன் குடும்பத்தை ஏற்கனவே நான் 2 பேரும் சூசைட் பண்ண வச்சேன், உன் இளையவன் பரமேஸ்வரனை நான் கண்டிப்பாக சூசைட் பண்ண வைப்பேன்னு பிசாசு சவால் விடுது. அப்போ வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே எப்படியோ அப்படி ரச்சப்படுத்தணுமேனு. எங்கள் பாஸ்டர் பேர் ஸ்ரீபன்சன் பாஸ்டர், அவர் ஒரு சால்வேஷன் ஆர்மிலேருந்து ரசிக்கப்பட்டு சர்ச்சை நடத்துகிறவர். அப்போ எப்படியாவது பண்ணி ராத்திரி 15 வருஷம் போராடி இருக்காங்க, 15 வருஷம் 18 பிசாசு, ஒரு பிசாசு 200 நண்பர்களை வச்சுருக்கு. நம்ம அந்த தண்ணி அடிக்க போகிறோம் சேர்ந்து போகிறான் இல்லை, அப்புறம் தண்ணி அடிக்க போகிறான் நான் ஒரு 10 பேரும் சேர்ந்து போக மாதிரி, இதுவும் நண்பர்களை வச்சுருக்கு. 1 மணி நேரம் ஆடுது, அதை சொல்லுது, அடுத்து அது ஒன்று நண்பர்களை கொண்டு இப்படி என உடம்பை இது வந்து மொத்தமாக கேடகமாக பயன்படுத்தி என் உடம்பெல்லாம் இட்டு போச்சு. இப்போ கூட எனக்கு அந்த தலை வெட்டி வெட்டி இப்படி கிடக்கும். இப்போ கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும். நான் ஊழியத்தில் வந்து 10-20 வருஷம் தாண்டிச்சு. அப்போ அந்த ஸ்பிரிட் அன்னைக்கு ஆடின 15 வருஷம் ராத்திரி பேரும் போராடினால அந்த ஸ்பிரிட் ஆடி ஆடி என் நரம்பெல்லாம் வீக் அஞ்சு போய் ஸ்கேன் பார்த்தா கூட சொல்கிறாங்க, ஏன்னா அந்தளவு வைப்ரேட் ஆகி நரம்பெல்லாம் லூஸ் ஆச்சு எனக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்தா பிரெயினில் கட்டியிருக்குன்றான். காரணம் அன்னைக்கு வந்து அந்த இப்படி தலை முடியல பிடிச்சி உருக்கி வச்சுருவான், ஆடும் பயங்கரமாக ஆடும். இப்போ யாருக்கும் தூங்க முடியாத சூழ்நிலை, 1 மணி நேரம் ஆடுது, திருப்பி அடுத்த வருது, இப்படி விடியோ விடியோ விடியோ ஒரு 15 வருஷம் யாருக்கும் தூங்க முடியாத சூழ்நிலை. அது எங்கள் அண்ணாண்ணி எல்லாம் ஆரம்பத்தில் அவங்க ஊழியத்தில் இருக்க ஆரம்ப ஸ்டேஜ் அதெல்லாம் பெரிய சாத்திரம், அவங்க எல்லாம் வந்து ஒரு நாள் தூங்க முடியாது. அது மட்டும் இல்லை, வீட்டில் சண்டை வைக்கணும்னே நான் திருப்பி வருவேன். வீட்டில் எப்படியாவது சண்டை உண்டாக்கணும்னு நினச்சே வருவேன். டூ வீலரில் போகும்போது குறைவை போட்டுகிட்டே போவேன். இப்போ மார்த்தாண்டம், மார்த்தாண்டத்துலேருந்து 8 மணிக்கு எவ்வளோ கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர் மார்த்தாண்டம் போகணும்னு அடித்தேன்னா 2:30, 3வது குளித்தர, 4 பிறந்தாலும் மட்டும் போகும்போது 4 குறைவாச்சு, 5வது வீடு, வீட்டில் போய் பார்ப்பேன், சண்டை வலிச்சு போடணும், என்ன பண்ணுறது, பெண்டாட்டி அடிக்கணும், இப்படியே நிறைய குடும்பம் என்ன சீரழிஞ்சு போயிருக்கு. பெண்டாட்டி அடிக்க என்னதுனாலும் தெரியாது, அந்த ஸ்பிரிட்டு அந்த குறையிற வந்து பெண்டாட்டி அடித்து கீழே தட்டி எத்தனை மரணம் சம்பவிச்சிருக்கு. அப்போ வந்து பார்த்துட்டே நிற்பேன், சுற்றி பார்ப்ப உடனே இல்லை, நேராக கிச்சனில் போவேன். கிச்சனில் போய் பார்த்துட்டு பழைய தண்ணி இங்கே இருக்குன்னு கேட்டு உடனே அடித்தாச்சு கம்படுத்து. உடனே ஐயோடு நடந்து ஒரே கத்து, எங்கள் அண்ணா நீ என்னை பார்த்து விளக்குவாடே பாவாண்டா அடிக்காதடான்னு, எல்லாம் பெரிய ஸ்டோரி. அப்போ இதெல்லாம் எனக்கு உடம்புகள் இருக்குது. அப்போ அந்த எண்ணெய் வந்து ஜபம் பண்ண பிறகு அந்த ஒரே சொட்டு எண்ணெய்க்கு முன்னே அந்த சாத்தானை வைக்க முடியல. எல்லாம் சொல்கிறாங்க, பெருசாக பேசுகிறாங்க, அப்படி ஒன்றும் கிடையாது.
0: எப்போ உங்களுக்கு போகணும் அப்படிதான்
1: போயிடுது. ஆன காரணம் என்னன்னு சொன்னால், 15 வருஷம் இப்படி போச்சு. அப்போ நான் எனக்கு ஒரே மரணம் ஆகும்னு எனக்கு தெரியுது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சூசைட் பண்ணணும். ட்ரெயினில் போனால் ட்ரெயின் பார்த்தா அதுக்கு மேலே விழுந்தால் நல்லாயிருக்கும், லாரி பண்ண லாரிக்கு முன்னே விழுந்தால் தான், ஏன்னா இறக்கணும் விஷயம் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கப்போ மனசு வேதனைப்பட்டு, ஆண்டவர் என்ன பண்ணுறது, சரி எப்படியோ நிறைய பேர் சொன்னாங்க இது அடுத்த லைனில் வந்தாச்சு, இதுவும் போக போகுதுன்னு எல்லோரும் ஊரிலே சொல்ல தொடங்கிட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஏன் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவர் இந்த பிரச்சனை இது, ஏன்னா மரணம் சம்பவிக்கும் நல்லா தெரியுது நமக்கு. இப்போ உடம்புல ஒரு கொசு கடிச்சா நமக்கு தெரியுது, அப்போ நம்ம ஸ்பிரிட் நமக்குள்ளே எப்படியா காலி பண்ணோன்னு நல்லா தெரியுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. இல்லாத நேரத்தில் நான் ரெட்டக்கரை வேட்டி வாங்கிட்டு வந்தேன். வாங்கி வந்த நோக்கம் என்னன்னா, எனக்கு வயிற்றுன்னு வயிற்று போடணும்னு ஆசை வந்துட்டு மனசுக்குள்ள, அதை வாங்கி ரெட்டக்கரை வாங்கி வச்சேன். அப்படி திடீர்னு அந்த 15 வருஷமும் யுத்த காலத்தில் மலையாள பாஷை தான் அதிகமாக பேசுகிறது, அந்த ஸ்பிரிட்டில் மலையாளம் தான் பேசணும். அப்போ ஒரு நாளை பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. அப்போ திடீர் எனக்கு என் வீட்டில் நான் தனியாக இருந்து நான் பேசுவேன், இங்கே என்ன நடக்குப்பான்னு மலையாளத்தில் இவட என்ன எந்த நடக்கும் நோக்கு என்னன்னு பார்த்தா நேராக போகிறோம் பாருங்கள், என்ன தெரியாமல் நான் ரெட்டக்கரை வெட்டி வாங்கி வச்சதுக்கு ஒயிட்டன் வெட்டி போட்டணும் ஜபிக்க நான் அந்த இடத்துல வாங்கி வச்சேன். வீட்டில் ட்ரம் அடித்து பாட்டு நான் இப்போ ரெண்டு பிரசன் தான் சாட்சி சொல்லியிருக்கேன், என்ன சாட்சியே பெரிய புக்கு எழுதலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்னன்னா என்ன தெரியாமல் மலையாள பாஷை வருது, என்னடா இன்னும் இப்போ என்ன நடக்கும் பாருன்னு பார்த்தா பாருங்க, ஸ்பிரிட் பயங்கரமாக எனக்கு உடம்பு ஏறிச்சு எல்லாம், வீட்டில் யாருமே இல்லை. நேரத்தில் ஒரு விசேஷம் என்னென்னா, எங்கள் வீட்டு பக்கம் ஒரு பெரிய மந்திரவாதி இருக்கான், அவன் பாம்பு, அவன் எப்படின்னு ஒரு சின்ன பிரச்சனையில் சொந்தமாக இருந்த லாரியை வரைக்கும் அவன் வித்துட்டான், என் குடும்பத்தை காலி பண்ணணும்னு நினச்சி. அங்கே போய் அங்கே நாகக்கன்னியம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போய் பூஜை பண்ண தொடங்கிட்டான். அப்போ சாயந்தர நேரம் நான் இப்படி உட்கார நேரத்தை அந்த ஸ்பிரிட் வந்து என்ன காணும், இப்படி ரோஜாப்பூ மாதிரி ஒரு முகம், நல்ல அழகான பெண் உருவம், ரோஜாப்பூ மாதிரி இருக்குது கலர், அப்படியே பாம்பு, அந்த பாம்பு அந்த மூஞ்சி இப்படி இருக்கும், பாம்பு இப்படி கிடந்து என நான் அப்படி உட்காந்து இப்படி பார்த்தா கண்ணில் காணும், வந்து கிடக்கும் சாயந்தரம் மேலே வந்து கிடக்கும். இவன் அங்கே போய் சொம்பில் தண்ணி எடுத்து அங்கே போயிடுவான், இவனுக்கு எப்படியான காலி பண்ண நினச்சாங்க. இப்போ அவன் காட்டடையில் அடிப்பட்டு செத்து போனான், அது ஒரு பக்கம் இருக்கட்டு, எனக்கு ஒரே காவலை ஆண்டவர்களை வராமல் ஒரு ஆத்மா பாதாளத்து போச்சு என்ன எண்ணம் இல்லாமல் எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கூட சொல்கிறேன், அப்போது என்ன நடக்குன்னா, அந்த வீட்டில் எங்கள் அப்பா பாய்சன் சாப்பிட்றது, என்ன மூத்த சவை சூசை தூக்குப்பட்டான், தங்கச்சி நாலு பிசாசு சவால் விட்டுட்டு இருக்கான், அப்போ என்னையும் காலி பண்ண தீர்மானம் பண்ணிட்டான். அப்போது என்ன தெரியாமல் நான் வீட்டில் யாரும் இல்லையா, மலையாள பாஷை பேசிட்டு திடீர்னு போய் அந்த ரெட்டக்கரை வேட்டி எடுத்து அப்படி ஃபேனுக்கு முன்ன கொண்டு போகிறேன். ஏதோ நடக்கு, இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி, இங்கிலீஷ் படத்தில் இப்படி இப்படி பார்த்த மாதிரி ஏதோ தூக்கி விடுதானே, அப்படி பெரிய ஒரு 1000-2000 எனர்ஜி பல்ப் அடித்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு. ஸ்மெல்லு என்ன ஸ்மெல்லுன்னா, அந்த ஒரு கல்யாண வீட்டில் நிறைய சாப்பாடு விளம்பி எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு இலையெல்லாம் கொண்டு போட்டப்போ மறந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஸ்மெல்லு, பழம் இதெல்லாம் அழுக்கி ஸ்மெல்லு மேலே அடிக்குது, பயங்கரமான ஒரு ஸ்மெல் அடிக்குது, ஒரு தூரம் ஸ்மெல்லு, அப்படியே தூக்குது. நான் சோத்திரம், வீட்டில் யாருமே இல்லை, அதே ரூம், அதே ரூமில். அப்போ சோத்திரம் சோத்திரம்னு சொன்னப்போ என்னால் ஜெபிக்க முடியலை. கடைசியில் நான் பரிசுத்தாவி எங்கே உண்டா அங்கே விடுதலை என்ன அவ்வளோதான், உடனே கீழே இட்டுட்டு வாடிட்டேன். அப்படி ஜீவன் தப்பினேன். பரிசுத்தாவியான் மட்டும் இல்லைன்னா இந்த இடத்துல நான் பைபிள் வச்சுட்டு இருக்க முடியாது. நான் 10,000-1,00,000 ஜனங்க மத்தியும் நான் சாட்சி விடலாம். அப்போ எனக்கு நான் மனசு இருந்தேன், ஆண்டவர் நீ இருந்த பிரச்சனை விடுதலை செய்தா அவனோட ஊழியை தச்சுவேன். அதுக்கு முன்னே நான் சின்ன வயசு அரசியல் எம்எல்ஏ ஆன ஆசைப்பட்டேன், 1992 கட்சி ஆரம்பித்தேன், குமரி மக்கள் இயக்கம். அதில் வந்து 7 தொகுதியும் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய டெவலப்பு நம்ம சொல்லணும்னு சொல்லி சட்டசபையில் கொண்டு போன 7 MLAக்களை கொண்டு போகணும்னு நினச்சி நடக்கலை. அன்னைக்கு சொந்த கொடி குமரி மக்கள் இயக்கம், சிவரெழுத்து அண்ணன் அழைக்கிறா பரமேஸ்வரன், சிவரெழுத்து அழைக்க இளைஞர் படை தளபதியின் போட்டெல்லாம் சிவரெழுதினோம், எழுதி அசம்பிளி எலெக்ஷன் தோற்றேன் 96. அப்போ அன்னைக்கு 18 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஏகப்பட்ட சொத்தெல்லாம் விட்டு கட்சி ஆரம்பித்து கொடி உண்டு பண்ணி கமிட்டி ஃபார்ம் பண்ணி எலெக்ஷன் பண்ணேன். அப்போ இதெல்லாம் பார்க்கப்போ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது ஆண்டவர், எப்படி நான் தப்புறது, தப்புறது வேறு வழியே இல்லையா ஆண்டவர் என்ன நினச்சி மனசு நினச்சி ஆண்டவர் இந்த பிரச்சனையை எனக்கு விடுதலை கொடுத்தா நம்மளோட ஊழியத்தை செய்வேன் சமர்ப்பித்தாங்க. அப்போ என்ன நடக்கு, ஒரு ரியாக்ஷன் உண்டாகுதாங்க, வாழ்க்கையில் ஒரு பிளஸ்ஸிங் ஆகுது. எப்போ நான் ஆண்டவருக்குள்ளே வரணும்னு நினைக்கணும் அப்போ பிசாசு அலறுதான். பிசாசு அலர மட்டும் இல்லை, அவன் போராட தொடங்கிட்டான். அது வரைக்கும் என்ன கண்டுகொள்ளாத இல்லை, எனக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டான், விடக்கூடாது. எப்போ நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இல்லை பைபிள் எடுக்கிறோமோ அப்போ தான் சாத்தான் நமக்கு எதிராக வருவோம், அது வரைக்கும் நம்மளை கண்டுக்க மாட்டான். அப்படி ஆகி என்னோட ஜீவன் எப்படியோ ஆண்டவர் கிருபையினால கத்திர ஊழியக்காரன் ஜபம், என் அண்ணன் அன்னைக்கு ஜபம், எங்கள் அம்மா ரசிப்பில் வந்துட்டான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நான் ஞானஸ்தானம் எடுக்கப்போ பெரிய குளம், பொட்டக்குளம், பெரிய குளத்தை ட்ரம் அடித்து பாட்டு பாடி ஊரே ஏன்னா பரமேஸ்வரன் இப்படி இருந்தாலும் மாறிட்டான். நான் படிப்பூஜை நடத்தி படந்து சபரிமலைக்கு போகிற கேஸ் தாங்க, டான்ஸ் ஆடப்போம் பயங்கரமாக எல்லா இந்து கோயிலையும் நான் இல்லாத இடமே இருக்கேன், பயங்கர பாட்டு. எங்கே போனாலும் இந்த இந்து ஸ்கூல்லேயே ரெண்டு பெஞ்சு, ஹிந்து பெஞ்சு, கிறிஸ்தவ பெஞ்சு, இப்படி இருக்க நேரத்தில் இப்படி மாறிட்டான்னு ஆச்சரியமாக ஜனங்கள் பார்த்தாங்க, ஆச்சரியமாக பார்த்தாங்க. கடைசியில் ஆண்டவர் கிருபை நாளே தரிசனத்தை கொடுத்தாரு. தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம் நினைக்கிறீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் அரசியல் மேடையிலன்னு பயங்கர பேச்சாளராகும், முதல்ல காங்கிரஸில் இருந்தேன், அப்புறம் டிஎம்கேயில் வந்தேன், அப்புறம் பாம்பேயில் வந்து சிவசேனா கட்சியில் இருந்தேன். இந்த சின்ன வயசு அந்த எண்ணங்க, அப்போ தான் எம்எல்ஏக்கு நிற்கிறேன். நான் அரசியல் மேடையில் போய் பேசிட்டு வந்து நைட்டு வீட்டில் படுப்பேன், எனக்கு தரிசனம் வரும், பெரிய தரிசனம், பெரிய மீன்களை பிடிக்கும் மாதிரியும், 10,000-20,000 ஜனங்கள்கிட்ட போய் நான் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண மாதிரியும், பாம்புக்கு தலை வலி சொற்பத்தாலே பெரிய 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பாம்பு பெருசாக இருக்கும் தலை அடித்து உடைக்குவேன் தரிசனம். புள்ளக்கிட்ட 5 வருஷம் இதோட விசேஷம் என்ன கேளுங்க, அந்த பிகினிங் ஸ்டேஜில் எனக்கு உபாசம் இந்த மாதிரி இருக்கிறோம். உபாசம் இருக்கும்போது 6 மணிலேருந்து காலையில் 6 மணி மத்தியானம் 12 மணி வரைக்கும் ஒரு வட்டம் உபாசம். இப்போ எனக்கு மனசில் உபாசம் இருக்குன்னு ஆசை வரும், நான் உபாசம் இருக்குன்னு அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். 12:30 மணிக்கு ஆகும்போது விசுவாசம் அப்படியே இப்போ ஸ்பிரிட் அப்படியே வரும் பல்லக்கில், அந்த தொழுநோயாளிகள் போகிற அந்த வண்டி இருக்குல்ல, சுசுன்னு வந்து என்னையே பார்த்துட்டு இருப்பேன், அப்படியே பார்த்து உபாசம் இருக்கு அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். பிசாசி இவன் உபாசம் இருக்கிறான், இது ஒன்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் நல்லா அப்படி ஜெபம் பண்ணி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு தட்டில், பெரிய தட்டில் சம்பா அரிசி சோறு சூரை மீன், இதை சாப்பிடு இதை சாப்பிடு ஆண்டவர் காட்டின மாதிரி கோடம் பார்த்தா ஒன்றும் காணாது. இப்படி அந்த இதுகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையான இது வந்து ஊழிய தரிசனம் தான், ஊழியம் தான், அது எனக்கு நல்லா தெரியுது, நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்ன தீர்மானம், ஆண்டவரே இந்த பிரச்சனை விடுதலை கொடுத்தா நம்மளோட ஊழியத்தையும் பிரதிஷ்டை பண்ண தரிசனம் கொடுக்க சபைகளுக்கு அனுப்ப தொடங்கின ஆண்டவர். சபைகளுக்கு எல்லாமே ஆண்டவர் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி இருக்க நேரத்தில் சில பிரச்சனைகள் உண்டாச்சு ஊழியத்தில், வீட்டில் ப்ரேயர் ஆரம்பித்தேன், உள்ளேயாரி அடித்தாங்க, உள்ளேயாரி அடித்து உடைச்சாங்க, ஒரு குரூப்பு ஜனம் எதிராகவே வந்துட்டு பொறாமையினால அல்ல, உண்மையான ஹிந்து ஒருத்தனே அடிக்க முடிய போக மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். நான் ஹிந்து சார் பழகி இருக்கேன், ஆர்எஸ்எஸில் லீடர்ஸ்பட பழகி இருக்கேன், அவங்க எண்ணங்களெல்லாம் வித்தியாசம், அவங்களுக்கு அவங்க இதில் அவங்க விசுவாசம் உண்மையாக இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வயிற்றறிஞ்சும் பொறாமை பிடிச்சோம், ஒரு குரூப் உள்ளேறி அடிச்சு உடைச்சான். 2002 ஒரு கன்வென்ஷன் வச்சோம், வீடாக சுற்றி கன்வென்ஷன் எப்படியே சுவிசேஷம் அறிவிக்கணும்னு பார்த்தா உள்ளேறி அடிச்சு உடச்சா ஒரு ஊழியக்கார காலி முறிஞ்சு மரக்கட்டை வச்சு நடக்கார். இப்போ 2004 கன்வென்ஷன் போலீஸ் வச்சு தடுத்துட்டாங்க, நடத்த விடவே இல்லை எங்களை, வேணுகால் கமிஷன் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து பெரிய பிரச்சனை பண்ணி ஆகி உணிகள் பெரிய ரகலை பண்ணாங்க. ஆனால் கூட நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த விசுவாச வாழ்க்கை நான் விடவே இல்லை.
0: இப்போ என்ன மாதிரி டைப் ஊழியங்கள் பண்ணிட்டு இருக்கு?
1: இப்போ நான் தினத்தந்தி மாலை பத்திரிகையில் ஒரு ரிப்போர்ட்டாக இருந்தேன், ஒரு 14 வருஷம் ரிப்போர்ட்டாக இருந்து ஊழியம். இப்போ அந்த வேலையெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டேன், எல்லா வேலையை விட ஆண்டவர் ஊழியம் தான் பெரிய வேலைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு.
0: தினத்தந்தியில் இருந்தேன்,
1: தினத்தந்தி மாலை மாதிரி பத்திரிகையில், எங்கள் அண்ணன் தினத்தந்தியில் மேனேஜராக இருந்தேன், நம்பர் 1 பத்திரிகை தமிழ்நாட்டில் தினத்தந்தி தான். அதே மாதிரி மாலை மலர் நம்பர் 1 தான் எல்லா காரியத்திலையும் இன்றைக்கி கரெக்டு. அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு தினத்தந்தி குடும்பம்னு தான் சொல்லுவோம், தினத்தந்தி குடும்பம்.
0: வேலையை விட்டுட்டு
1: முழு நேரம் ஊழியத்து வந்தேன்.
0: இன்னும்
1: ஆண்டவர் கிருபனால நல்ல நிறைய சபைகளுக்கு ஆண்டவர் என்ன பயன்படுது, சாட்சியோட மெசேஜ் தான். ஒரு மெசேஜ்னா 1.5-2 மணி நேரம் இருக்கணும்,
0: அதான் ரொம்ப முக்கியம்.
1: அதான் சாட்சி ஊழியம், சாட்சி சொல்லுவேன், வசனம் சொல்லுவேன், சாட்சி சொல்லுவேன், ஆண்டவர் நன்மைகளை நான் ஏராளம் சொல்லுவேன். வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு இதை ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரு, அதான் எனக்கு ஃபஸ்ட்டு. இன்றைக்கி நான் தைரியமாக இருக்கேன்னே, எங்கே பண்ணாலும் தைரியமாக நிற்கலாம், ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஹேபிட்ஸும் நம்மளோட்டு போச்சு.
0: சரி,
1: இன்றைக்கி ஆண்டவர் அன்புக்கு மட்டும் நான் கடனாடியாக இருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் தட்டு நான் திருப்பி அடிப்போம், இன்றைக்கி ஒருத்தன் அடித்தாடு திருப்பி அடிக்க முடியலையே.
0: இப்போ தேவ அன்பு
1: ஆண்டவர் கரங்களை மாற்றிட்டார். எனக்கு என்னென்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் சுபிசேஷ ஒளியம் தான், சப ஒளியம் கிடையாது. கிட்ட சொன்னார், உன்னை சவுதி ராஜ்யங்களை அனுப்பினார் ஆண்டவர், சவுதி ராஜ்யம் அனுப்பினார். எனக்கு அவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீசராக்கி பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தில் அந்த ஊழியத்தை செய்யணும் எனக்கு வாஞ்சிருக்கு. ஆனால் ஆண்டவர் எப்போ தகுதிப்படுத்தாரோ அப்போ தான்
0: ஆண்டவர் சேவை நாங்கள் ஜபிக்கிறோம்.
1: சரி,
0: இப்போ ஆயிரக்கணக்கர் ஜனங்கள் உங்களுடைய சாட்சியில் பார்க்க போகிறாங்க. இந்த பார்க்க போகிற ஜனங்களுக்கு ஏதாவது 2 நிமிஷம்
1: உண்மையான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதில் யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் உலகமே தெரிந்த காரியம். உலகத்தில் மிகப்பெரிய பாவம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்தரட்சராக ஏற்றுக்கொள்ளாத மிகப்பெரிய பாவம். அவர் நம்ம முழுசாக ஏற்றுக்கொண்டான்னா மற்ற பாவம் எல்லாம் ஆட்டோமேட்டிக் மட்டும் மாறும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டு வசனம் சொல்லுது என்னன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிப்படும். ஒரு ஆள் ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் ஏற்று, அந்த முழு குடும்பம் ரட்சிப்பு உண்டாகுது. அதனால் முழுசாக நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், அவரை விசுவாசிக்கணும். அது அவர் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு சொந்தக்காரர் இல்லை, ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. அவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, இந்த பூமியில் பிறந்த அத்தனை பேருக்கும் அவர் தான் சொந்தக்காரர், அவர் தான் ரட்சகர், அவர் தான் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும், ஒரு மனுஷனை பரிசுத்தத்துக்கு நடத்தக்கூடிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை சொந்தரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்க, பரலோக ராஜ்யத்துக்கு அவகாசியாக மாறுங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
0: ஓகே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். அவர் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில், குடும்பங்களில் என்னென்ன பாடுகள் வந்தது, விசேஷமாக பிசாசினால் எவ்வளோ உபத்திரவங்கள் பட்டார்கள் என்பதை நம்ம கேட்டோம். விசேஷம் ஒரு மந்திரவாத குடும்பத்திலிருந்து, அந்நிய ஆவிகளுடைய போராட்டத்திலிருந்து மகனை விடுவித்து, ஏதோ சாதாரண விசுவாசியாக அல்ல, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜீவனுடைய சாட்சிகளை தேசமெங்கும் அறிவிக்கிற ஒரு மகனாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் அநேகரை பார்ப்பீர்கள், இப்படிப்பட்ட போராட்டங்களில் பிரச்சனைகள் இருந்தால் அவர்களிடத்தில் சொல்லுங்க, இயேசு ஒருவர் தான் தெய்வம், இயேசு உங்களை விடுவிப்பார், சமாதானமாய் வாழச் செய்வார் என்று சொல்லுங்கள். இந்த சாட்சியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கவனிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியிலே நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து ஜனங்களுக்காக உங்களை உலகம் மறியட்டும் என்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க. அநேகர் உங்களுக்காக ஜெபிப்பார்கள், அநேகர் உங்களோடு தொடர்பு கொள்வார்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். எல்லாவற்றையும் பலனை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்ப்போம். வந்து சாட்சி.
1: எனக்கு இன்னொரு ரிக்வெஸ்ட், ஐயா எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும்.
0: ஆ ஓகே,
1: உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்.
0: சரி,
1: எங்களை மாதிரி சின்ன ஊழியக்காரன்
0: ஜெபி
1: கொண்டு அந்த இடத்துல உட்கார வச்சு ஜனங்கள் மாதிரி, அது பெரிய ஊழியம்.
0: ஜெபிப்போம்.
1: உங்கள் ஜெபம் எங்களுக்கு தேவை.
0: ஓகே ஓகே, வந்து கொண்டு உங்கள் ஊர் உங்களுக்கு

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்ட வீழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனில் துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறும் பொழுது, அதாவது அபிஷேகத்தை பெற்று கொண்டு விட்டால் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று இந்த பகுதி தெளிவாக நமக்கு கூறுகிறது. இதில் குறிப்பிட்ட ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் பெறும் பொழுது சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமென்றால் நமக்கு அபிஷேகம் தேவையாக இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டால்தான் ஆண்டவர் நம்மை வல்லமையாய் பயன்படுத்த முடியும். இந்த அபிஷேகத்தை பெற்ற நாம் தனிமையில் வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது தான் அபிஷேகம் நமக்குள்ளே அதிகரிக்கும். அபிஷேகம் எவ்வளவுக்கெவ்வளவு அதிகரிக்கிறதோ அவ்வளவுக்கெவ்வளவு கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த முடியும். ஆகவே வேதத்தை வாசியுங்கள், ஜெபியுங்கள், அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள்.

0: பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.
1: நான் அடிக்கடி இவ்வளவு நேரம் ஜபத்திலே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி
2: முடிச்சிட்டேன்.
1: கண்ணை திறந்து பிரசங்கம் பண்ணாலும் ஒண்ணுதான், கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ணாலும் ஒண்ணுதான்.
2: இட்ஸ் போத் ஆர் ஈக்குவல் when we
1: hallelujah
2: open the eye and preach.
1: கொடுக்க வேண்டிய செய்தி கொடுத்தாச்சு.
2: I have given the message.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நான் ஒண்ணு கதை சொல்லல.
2: I didn't tell any story.
1: ஜோக் அடிக்கல.
2: No joke.
1: ரெண்டு கதை சொல்லி ரெண்டு ஜோக் அடிச்சா கொஞ்சம் பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசுனாரு.
2: If I tell some story and joke and
1: you அது மாதிரி இங்க என்டர்டெயின்மென்ட்காக இது இடம் இல்ல.
2: No entertainment here.
1: இது ஜீவனுள்ள தேவனுடைய சபை.
2: This is the church of the living God.
1: சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கக்கூடியது.
2: It is the church.
1: மறுபடியும் சொல்கிறேன்.
2: I repeat it.
1: இந்த இடத்துல வந்து சும்மா கல்யாணம், பிறந்தநாள்,
2: marriage,
1: எல்லாம் ஏதாவது வீட்டு கூட்டம் நடத்தணும்,
2: and house
1: meetings, கூட்டம்,
2: pricing meetings,
1: இது செய்யணும் அது செய்யணும், ஃபங்க்ஷன் நடத்தணும், அதுக்காக இந்த சர்ச்சில் அப்படி ஒண்டிட்டு இருக்கிறதெல்லாம் அருவறுப்பானது.
2: Then it is abomination before God.
1: அது கர்த்தருக்கு அருவறுப்பானது.
2: It is abomination before God.
1: சத்தியத்துக்காக நீ வந்து வருவியாய், ஆனால்
2: if you don't
1: அதுக்கு மாத்திரம் தான் இங்க முக்கியத்துவம்.
2: Only priority for the truth.
1: நீ சத்தியத்தை கேட்கணும்.
2: You have to listen to the truth.
1: சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்.
2: You have to commit for the truth.
1: அதுவும் கேட்டுட்டு உன் இஷ்டப்படி போகக்கூடாது.
2: You should not go away by hearing.
1: இல்லையா இந்த சத்தியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நிறைய சர்ச் இருக்குதுன்னு சொல்கிறோங்க, வேறு வேறு சர்ச்சுக்கு நீங்கள் போகலாம். நிறைய பேர் போயிட்டாங்க.
2: And many they left the church.
1: Hallelujah.
2: Hallelujah.

0: நிறைய பேர் போயிட்டாங்க, நீங்களும் போகலாம்.
1: And many left, you can also go.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சத்தியத்துக்கு கீழ்படுகிற ஒரு 5 பேர் 10 பேர் இருந்தா போதும்.
1: Even 5 or 10 enough those who obey to the truth.
0: தாழ்மை சிந்தையுள்ளவர்கள்,
1: the mind of humbleness,
0: சிந்தையுள்ளவர்கள்,
1: the mind of Christ,
0: ஆவியான ஆவிக்குரியவர்கள்,
1: the spiritual people,
0: சபையில இருக்கணும்.
1: You should be in the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சும்மா மாம்சத்துக்காக இங்க வந்து
1: for the flesh sake
0: ஒரு ஜனங்க மாய்மாலமான வேஷம் போடுறது,
1: the hypocrite way,
0: இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது.
1: It is abomination before God.
0: பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறீங்க.
1: You are grieving the Holy Spirit.
0: பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க.
1: Don't grieve the Holy Spirit.
0: நான் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது அவரே உனக்கு விரோதமாக எதிர்த்து யுத்தம் பண்ணுவாராம்.
1: When you resist the Holy Spirit, he will fight against you.
0: ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: We have to be careful.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது
1: When you come to the presence of the Lord,
0: ஒரு தீர்மானம்,
1: have the determination,
0: ஆண்டவரே நான் இங்கே சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு
1: let me obey to the
0: உண்மை உத்தமமான விசுவாசியா இருக்க விரும்பறேன்.
1: I want to be faithful,
0: கூட இருந்துகிட்டே
1: being with
0: முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு,
1: doing rebelliousness,
0: கீழ்ப்படியாம இருந்துகிட்டு,
1: disobeying,
0: இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு,
1: living as
0: உன் இஷ்டப்படி நடந்துகிட்டு,
1: living as you like
0: இருப்பாயானால் அது கர்த்தருக்கு நீ கணக்கு, எனக்கு இல்ல, எனக்கு யாரும் பயப்பட வேண்டாம்.
1: Then you can give the
0: account. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார்.
1: The Lord is looking at.
0: அவருக்கு தான் நீ கணக்கு கொடுக்கணும்.
1: You have to give account to him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் சொல்ல வேண்டிய கடமையெல்லாம் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
1: And I tell everything for you.
0: அதனால கர்த்தருக்கு பயந்து நடங்க.
1: Fear unto the Lord.
0: Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை.
1: Pray to the word of God.
0: ஸ்தோத்திரம். நீ காலையில நல்ல பிரசங்கம் உங்களுக்கு கொடுத்தாச்சு.
1: Given a message.
0: Hallelujah.
1: In the morning.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: எத்தனை பேர் கவனிச்சீங்க பிரசங்கத்தை?
1: How many of you listened to the message?
0: கவனிச்சீங்களா இல்லையா?
1: Did you listen?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த இடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய செய்தி தான்.
1: Each and every word from here, it is the message of God.
0: சும்மா வீண் வார்த்தை பேசுறது இல்ல.
1: No vain
0: தேவ செய்தி.
1: God's message.
0: கர்த்தர் சொல்றத தான் நம்ம சொல்றோம்.
1: We tell whatever the Lord
0: tells. இஷ்டமா எதுவும் பேசுறது இல்ல.
1: We are not talking as we like.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த கால வேளையிலே,
1: In this morning,
0: Amen.
1: Amen.
0: கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
1: The word of God says.
0: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:47 வாசிக்கும் பொழுது,
1: Luke 12:47.
0: தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல், சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்க அநேக அடிகள் அடிக்கப்படுவான்.
1: And those who
0: are சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன்,
1: those who are not prepared by knowing the will, and he will be beaten.
0: சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன்,
1: knew his Lord's will and prepared not himself.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: ஆண்டவரை சந்திக்கணும்னா ஒரு ஆயத்தம் இருக்கணும்.
1: There must be a preparation to meet Jesus.
0: ஆயத்தம் இல்லாம யாரும் ஆண்டவரை சந்திக்க முடியாது.
1: Without preparation you cannot meet God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ போற வேலைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் கண்ணாடி முன்னால நின்னு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அலங்கரிச்சிட்டு போறீங்க?
1: You are dressing up at 1 hour before the mirror and go to the
0: ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு எப்படிப்பட்ட பரிசுத்த அலங்காரம் தேவை?
1: What a preparation is necessary to meet our God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா வந்திருக்கீங்களா?
1: Are you ready to
0: எப்படி உள்ள பரிசுத்த அலங்காரம்,
1: the beauty of
0: அலங்காரம்,
1: the beauty of holiness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் பண்றீங்க?
1: How many of you doing that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: லூக்கா 1:17 வாசிக்கிறபடி,
1: Luke 1:17,
0: பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படியாதவர்கள் நீதிமானுடைய ஞானத்தை திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு. ஹல்லேலூயா.
1: To turn the hearts of the fathers.
0: அதனால தான் உங்களுக்கு சொல்றேன்.
1: That's why I say.
0: கொஞ்சம் பேரா இருந்தாலும்,
1: maybe little people,
0: பதறுங்க, எனக்கு தேவையில்லை.
1: I don't need chaff.
0: பதர்னா யாருன்னு கேட்டிங்களா?
1: Who are they?
0: மாசத்துக்கு ஒரு முறை வந்து ராபோஜன் எடுத்துக்க வேண்டியது.
1: Monthly once they come and take the Lord's communion.
0: தசமபாகம் கொடுக்கறதுல கரெக்டா தசமபாகத்தை கொடுத்துட வேண்டியது.
1: They give the tithe.
0: என்ன தசமபாகத்தை கொடுத்துட்டு நான் ராபோஜன் எடுத்துட்டா நமக்கு ஒரு பிரச்சனை வராது.
1: When they give the tithe and take communion,
0: அப்படி அவங்களுக்கு நினைப்பு.
1: They think that they will not face any problems.
0: Hallelujah. ஆனா தசமபாகம் கொடுப்பாங்க, ராபோஜனமும் எடுத்துக்குவாங்க. ஆனால் அவங்களுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு அவங்க உண்மையாக இல்லை.
1: They are not faithful to the church of the living God after giving tithe and come taking
0: communion. Hallelujah. வேசி மார்க்கத்தார்,
1: and the
0: வேசி மார்க்கன தெரியல உங்களுக்கு.
1: The way of fornicators.
0: ஒரு புருஷனுக்கு உண்மையா இல்லனா அவர் பேர் வேசி.
1: If not truthful to the
0: ஒரு சபைக்கு உண்மையா இல்லனா அவர் வேசி.
1: If you are not truthful to the church.
0: இந்த சபைக்கு உண்மையா இருக்கணும்.
1: You have to be faithful.
0: எல்லா சபையிலும் போய் தலை காமிச்சிட்டு வர கூடாது.
1: And you should not show your head to everywhere.
0: எந்த சபை கடச்சாலும் போதும்னு ஓட கூடாது.
1: You should not run to any church.
0: அதுதான் ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் வசனம் சொல்லுது.
1: That's why the Bible says and you are not
0: ஸ்திரீ.
1: And the
0: சபையை வந்து ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒப்பிடுறார்.
1: The Lord compares the woman with the church.
0: சாதாரண ஸ்திரீ இல்ல.
1: Not ordinary woman.
0: அவள் ஒரு பயபக்தி உள்ள ஒரு தாயார்.
1: The very pious mother.
0: அல்லேலூயா. ஒரு பயபக்தி உள்ள ஒரு தாய்.
1: Pious mother.
0: நீதிமொழிகளின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது.
1: In Proverbs.
0: அங்க வாசிக்கும்.
1: There we read.
0: 31 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது.
1: 31.
0: நாம என்ன வாசிக்கிறோம் கேட்டீங்கன்னா, பிள்ளைகள் எல்லாம் எழும்பி சொல்றாங்களா அவளை பாக்கியவதி. 28 வசனத்தில் பிள்ளைகள் எழும்பி சொல்றாங்களா பாக்கியவதி.
1: Her children rise up and call her blessed.
0: புருஷன் சொல்றாரு அவளை பார்த்து.
1: Husband says.
0: அநேக பெண்கள் குணசாலி இருந்தது உண்டு, நீயும் அவர்களை பார்க்கல என்ன செய்வ. அப்போ பிள்ளைகளுக்கு நல்ல தாய்.
1: To the children, good mother.
0: அவதான் பாக்கியவதி.
1: She is blessed.
0: Hallelujah. The சபை எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா,
1: the church is like,
0: hallelujah, ஒரு தாயை போல,
1: like mother,
0: ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is guiding us.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: ஒரு தாய் எப்படி, hallelujah,
1: as the mother cherishes the children,
0: ஒரு

0: For the understanding I am saying the shopping mall
1: ஒரு குழந்தையை தள்ளிட்டு போறாங்க அந்த தள்ளு வண்டியில.
0: They are taking the child on the
1: அந்த குழந்தை கத்துற கத்து இருக்கு பாருங்க.
0: The sound of that child.
1: அந்த மாலே ஒண்ணா கூட்டுற மாதிரி கத்துது.
0: It is shouting like anything in the mall.
1: ஆனா அந்த குழந்தை எவ்வளவு சொல்லி என்ன செய்யல. போறவங்க வரவங்க எல்லாம் அந்த குழந்தையை தான் பாக்குறாங்க.
0: Everyone is looking at the child.
1: அப்போ இந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லினே வருது.
0: Mother is telling a word.
1: என்ன சொல்றேன்னா,
0: what does it say?
1: Rose, அமைதியாரு,
0: be quiet
1: அப்படினு சொல்லி தள்ளின் போது.
0: And it is saying,
1: மணி கொஞ்சம் கத்துது அந்த குழந்தை.
0: Again it is crying.
1: Rose, அமைதியாரு,
0: Rose keep quiet.
1: இன்னும் கொஞ்ச தூரம் போ.
0: Again for some time.
1: Rose,
0: oh Rose,
1: அமைதியாரு,
0: keep quiet.
1: அமைதியாரு Rose,
0: keep quiet Rose.
1: அப்போ ஒரு ஆள் பின்னால வராங்க.
0: Man coming behind.
1: நீங்க எவ்வளவு பொறுமைசாலிமா.
0: Mother, you are patient.
1: உங்க ரோஸ் எவ்வளவு அழுதாலும்
0: whatever rose
1: அமைதியாரு அமைதியாருன்னு சொல்லினே வரீங்களே.
0: He kept on saying keep quiet.
1: அப்பா அம்மா சொல்லுச்சா.
0: Mother said,
1: குழந்தை பேர் ரோஸ் இல்ல, என் பேர் தான் ரோஸ்.
0: My name is Rose, not
1: Rose. கோவம் அப்படி பத்திட்டு வருது.
0: The anger is coming.
1: அமைதியாரு அமைதியாரு என்ன சொல்லிட்டு வர நான்.
0: I am saying about myself.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்படின்னு சொல்லிச்சான்.
0: It was saying so.
1: தாய் தன் பாலகனை மறப்பாளோ.
0: Will the mother forget the child?
1: சில வேளையில தாய்ங்க கூட என்ன செய்யறாங்க, குழந்தைங்களை பொறுமை இல்லாம போயிடுறாங்க இல்லையா.
0: Sometime mother
1: loses. ஆண்டவர் அப்படி இல்ல.
0: But Lord is not like that.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: தாய் உன்னை மறந்தால நான் என்ன செய்யறதுல மறக்கிறது இல்ல.
0: Mother may forget you, but I will never forget you.
1: கர்த்தர் ஒரு தாயை விட
0: more than the mother.
1: Hallelujah. மேலாக
0: more than that
1: நம்மை நேசிக்கிறபடியால தான் இந்த சபையை கொடுத்திருக்கிறார்.
0: Since
1: தாய் சபை,
0: it's a love as a mother church.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த சபையில ஞானஸ்தானம் எடுத்து, இந்த சபையில பிரதிஷ்டை பண்ணப்பட்டு, இந்த சபையில வளர்ந்து,
0: taking baptism, growing.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: எல்லாம் முடிச்ச பிறகு,
0: after finishing everything.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்புறம் வேற ஒரு சபைக்கு ஓடுறது,
0: going to another church.
1: தாயை இட்டு வதச்சிட்டு. Hallelujah.
0: Hallelujah.
1: நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானபடியினாலே எங்கள் ஜீவனையும் நாங்கள் என்ன பண்ணோம் எப்படி. ஏழாவது வசனத்தில் பாருங்க, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல. எப்படிங்க சபைன்றது
0: என்னது?
1: பால் கொடுக்கிற தாய்
0: தன்
1: பிள்ளையை காப்பாற்றுவது போல.
0: செரிஷஸ் ஹர் சில்ட்ரன்.
1: பால் கொடுக்கிற தாய்
0: தன்
1: தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல.
0: And cherishes her children.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த தாயானவள் நல்லா சாப்பிட்டாதா அந்த தாய்ப்பால் மூலமா அந்த குழந்தைக்கு ஆகாரம் கிடைக்கும்.
0: Mother should eat well, then only she can feed the
1: child. சபை எப்படிப்பட்ட சபைன்னு கேட்டீங்கன்னா,
0: the church.
1: அது முதல்ல நல்ல தேவனிடத்திலிருந்து இருந்து வெளிப்பாடு,
0: the revelation.
1: பெற்று,
0: receiving.
1: சத்தியத்தை பெற்று,
0: receiving the truth.
1: அது உங்களுக்கு பாலையா பாலாக கொடுக்கப்படமாக.
0: It gives us.
1: Hallelujah. இதான் தாய் சபை.
0: That is the mother church.
1: இந்த தாயானவள்,
0: this mother.
1: அருமையானவர்களே, உங்களை வளர்த்து,
0: I'm bringing up.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எதற்காக?
0: For what?
1: வேதத்திலே அநேக தாய்மார்கள் உண்டு.
0: There are lots of mother.
1: முக்கியமான ஒரு தாய் சொல்ல வேண்டுமானால்,
0: the important mother.
1: யாத்திராம புத்தகத்தில் மோசேயினுடைய தாய்,
0: The Moses
1: mother. அதிகாரத்தில்
0: Second chapter Exodus.
1: அந்த மோசே பிறந்த உடனே
0: when child
1: அது அழகுள்ள குழந்தை என்று கண்டு
0: being beautiful
1: அது மூன்று மாதம் ஒளித்து வைத்தாள்
0: hiding 3 months
1: அப்புறம் ஒளித்து வைக்க கூடாது பார்வோன் கட்டளை போட்டார் எல்லா ஆண் குழந்தையும் கொண்டு போடுங்கடான்னு சொல்லிட்டான்
0: and pharaoh commanded to kill all the children
1: இந்த குழந்தையை ஒளிச்சு வச்சா
0: they were hiding the child
1: இந்த தாய் எவ்வளவு நல்ல தாய் பாருங்க
0: so look at that mother
1: ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல்
0: not fearing god
1: நல்ல தைரியமான அம்மா
0: very bold mother
1: hallelujah 3 மாதம்
0: 3 மாதம் hallelujah
1: அழுத அழு சத்த கூட வெளியில கேட்காதபடிக்கு
0: she was
1: 3 மாசம் ஒளிச்சு வச்சா
0: hiding the child for 3
1: hallelujah கொஞ்சம் அழு சத்தம் கேட்டாலும் வெளியில போற அந்த போர்ச்சி அவர் கண்டுபிடிச்சிருவாங்க
0: if the weeping sound comes out others will find out
1: அவ்வளோ ஜாக்கிரதையா வளர்த்தா 3 months
0: very carefully she brought
1: hallelujah அப்புறம் முடியல
0: என்ன
1: செய்தா
0: what did she do
1: ஒரு நாணல் பெட்டி செய்தா
0: she made a box
1: அதை செய்து அந்த நைல் நதியில இருக்கிற நாணல்கள் நடுவில் கொண்டு வச்சுட்டா
0: she just left it on the
1: nile hallelujah பிறகு அங்கே குளிக்கிறதுக்காக நதியில் நீராடுவதற்காக பார்வோனுடைய குமார்த்திகள் வருகிறார்கள்
0: the daughter of pharaoh came to take
1: அப்ப அந்த பெட்டியை பார்க்கறாங்க
0: she looked at the box
1: என்ன இது ஒரு பெட்டி இருக்குது இங்க
0: there is some box here
1: அந்த பெட்டியை திறந்து பார்த்தா
0: when she opened it
1: பாருங்க அந்த மோசே குழந்தையிலேயே அந்த பார்வோனுடைய குமார்த்தியை கவர்ந்துட்டார்
0: and she really coveted
1: ஆண் குழந்தை விட்டு போட்டுறணும்
0: if it is male child
1: ஆனா மோசேயை பார்த்த உடனே
0: after seeing moses
1: ஆ என்ன அழகான குழந்தை
0: what a beautiful child
1: இது ஒண்ணும் செய்ய கூடாது
0: we should not do anything
1: என்று இத வளக்கணுமே போ
0: we have to bring it up
1: hallelujah
0: hallelujah
1: அப்போ அங்க தங்கி அந்த மோசேனுடைய சகோதரி அங்க நிக்கிறா
0: மோசே சிஸ்டர் வாஸ் தேர்
1: ஓடி போய் கேக்குறா
0: she was asking
1: இந்த குழந்தையை வளக்குறதுக்கு ஒரு அம்மா வேணுமா உங்களுக்கு
0: do you need any mother to feed
1: நான் கூட்டி வரேன்னு சொல்றா
0: let me bring
1: போய் நேரா போய் அவங்க அம்மாவையே கூட்டி வரா
0: she brought her mom
1: அவங்க தாய் அந்த குழந்தையை வாங்கி கொண்டு போய் வளர்க்கறாங்க
0: the mother took the child
1: hallelujah அருமையானவள அந்த குழந்தை வளர்கிறது
0: the child was growing
1: ஒரு பெரிய மோசே
0: the big moses
1: ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன்
0: the great man
1: ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரன்
0: great servant of god
1: hallelujah hallelujah
0: hallelujah
1: அவனை வளர்ப்பதற்கு அந்த தாய் அவள் பொறுப்பேற்றுக் கொண்டாள்
0: the mother has taken responsibility to bring him up
1: பாருங்க
0: look at that
1: hallelujah
0: hallelujah
1: குழந்தை சாகவும் கூடாது
0: the child should not die
1: பிழைச்சுக்கணும்
0: it should live
1: அவள் விசுவாசத்தாய்
0: she believed
1: விசுவாசத்திலேயே அந்த நாணல் பெட்டியை செய்தா
0: she made the box by faith
1: எப்படி செய்தா
0: how did she make
1: அந்த பெட்டி நாணல அவள் பின்னி பெட்டியாக மாற்றி
0: she made the box
1: அதிலே அவள் நல்ல பிசின் தைலத்தை பூசி
0: she applied all the gum
1: ஏன்னா தண்ணி உள்ள போக கூடாது அந்த பெட்டிக்குள்ள
0: the water should not penetrate inside
1: hallelujah
0: the box
1: அவ்வளவு அருமையா செய்து அங்கே தண்ணில வைக்கிறார்
0: she made it beautiful and left it on the nile river
1: அப்ப அந்த தாய் கிட்ட இருந்து அந்த பார்வோன் குமார்த்தி கிட்ட இருந்து குழந்தையை வாங்கி வந்த பிறகு
0: the daughter of pharaoh she brought the child
1: அவ என்ன சொல்ற மோசே என்று பெயரிடுகிறாள்
0: she named him
1: ஏன் as மோசே moses பெயரிட்டான்னா
0: why did she do that
1: ஜலத்தினின்று இவனை நான் என்ன செய்தேன் எடுத்தேன்
0: i have taken him from the water
1: hallelujah
0: hallelujah
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: இந்த ஜலம்
0: this water
1: அது பாவத்திற்கு ஒப்பானது
0: it says
1: அதுல நீ எப்போ அழிந்து முழுகி செத்து போயிருப்ப மூச்சு தண்ணீர் செத்து போயிருப்ப
0: and you would have drowned
1: ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
0: the lord jesus christ
1: hallelujah அந்த ஜலம் உனக்குள்ளே போகாதபடிக்கு
0: the water should not penetrate
1: உன்னை காத்தார்
0: the lord protected you
1: ஜலத்திலிருந்து நீ எடுக்கப்பட்டாய்
0: you have taken from the water
1: ஜலத்துக்குள்ள போனே
0: ஜலத்திலிருந்து
1: வெளியே வந்த
0: you came out
1: அதுதான் ஞான ஸ்நானம்
0: that is baptism
1: ஜலத்தினாலும் ஆவியினாலும்
0: by water
1: விட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டாய் ஆண்டவருடைய பிள்ளைகள்
0: the children of god
1: ரட்சிக்கப்பட்டு
0: being saved
1: பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசிக்காமல்
0: the sin should not penetrate
1: அவர்கள் மனம் திரும்பி
0: they should repent
1: அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று
0: taking baptism
1: ஜலத்திலிருந்து வெளியிலே வருகிறார்கள்
0: they are coming out from baptism
1: பிறகு அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும்
0: they have to be brought
1: இப்போ நீங்க வளர்ந்துட்டு வர்றீங்க
0: you are growing
1: அருமையானவர் ஏன் வளர்க்கப்படுகிறோம்
0: why we are bringing up
1: அநேகருக்கு பார்த்தீங்களா இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்ந்தோம் கேட்டு பாருங்க யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு
0: தம்பியும்
1: அம்மாவும் வாழ்க்கையின் நோக்கம் என்ன
0: What is the purpose of your life?
1: அப்படினா என்ன பதில் சொல்வாங்க?
0: What answer they say?
1: வாழ்க்கையின் நோக்கம் என்ன?
0: What is the purpose of your life?
1: யாரை கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாமா?
0: Shall we ask someone?
1: லேட் ஆகும்.
0: No.
1: அநேகருக்கு தெரியாது.
0: Many don't know.
1: Yeah. ஏதோ பிறந்துட்டோம்.
0: We born, that's it.
1: வாழறோம்.
0: We are living.
1: அது ஒரு கூட்டம்.
0: One group like that.
1: எப்படியும் வாழலாம். அது ஒரு கூட்டம்.
0: I can live as I like.
1: எப்படியோ வாழ்கிறோம்.
0: We love.
1: அப்படி ஒரு கூட்டம்.
0: We live as we like.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: ஏன் வாழறோம்? எதுக்காக வாழறோம்? எதுக்காக பிறந்தோம்?
0: Why did we born? Why did we live?
1: எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்க, அதனால நான் வளர்ந்துருக்கேன். நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்.
0: My parents brought forth, that's why I have come to the world.
1: அப்பா அம்மா பெத்து போட்டதனால நீ வரல.
0: Not because of your parents.
1: அதுதான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்.
0: You have to understand.
1: உலகம் சொல்லும் எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டதனால நான் வந்தேன்.
0: The world may say you are.
1: ஆனா கர்த்தர் பிள்ளைங்க என்ன சொல்வாங்கன்னா,
0: the child of God.
1: நான் தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாகவே,
0: before I was formed in the
1: mother's womb. இந்த உலகம் தோன்றதுக்கு முன்பதாகவே,
0: before the foundation of the
1: தேவன்
0: world.
1: என்னை தெரிந்து கொண்டான்.
0: God has chosen me.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: முன்னாலேயே,
0: before that.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அப்ப ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்.
0: The Lord has chosen you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனால் அவருக்கு தான் தெரியும் ஏன் உன்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கேன். அவருக்கு தான் தெரியும்.
0: He only knows why he is keeping in this world.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர்தான் யாருன்னு கேட்டீங்கன்னா பரம குயவன்.
0: And he is the potter.
1: எரேமியா தீர்க்கதரிசி பார்த்து
0: சொன்னார், to Jeremiah,
1: போப்பா அந்த குயவன் வீட்டுக்கு போ, நான் உனக்கு சொல்றேன்.
0: You go to the potter's house, I will say.
1: எரேமியா 18 அதிகாரத்தில் எரேமியா போய் பார்க்கிறார்.
0: In Jeremiah 18, Jeremiah is going.
1: என்ன நடக்கிறது?
0: What is happening?
1: அங்கே அவன் ஒரு களிமண்ணை எடுத்து அந்த சக்கரத்தை வைத்து சுழட்டி கொண்டிருக்கிறான். ஒரு பாத்திரம் உருவாகி கொண்டிருக்கிறது.
0: He took the clay, put it on the wheel and it was.
1: ஆனால் அது அவன் கையிலே கெட்டு போயிற்று.
0: But it was spoiled in his hand.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உடனே அதை எடுத்து போட்டுட்டு வேறே ஒரு பாத்திரமாக வணங்கிறான்.
0: He made it another vessel.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உடல.
0: He didn't leave it.
1: அங்கே ஆண்டவர் சொல்றாரு,
0: there the Lord said,
1: ஒரு களிமண் குயவனுடைய கையில இருக்கிறது போல நீங்கள் இருக்கிறீர்கள்.
0: You are as the clay in the potter's hand.
1: இது போல ஒரு களிமண் குயவனுடைய கையில இருக்கிறது போல இருக்கிறீர்கள்.
0: As the clay in the
1: potter's hand. நீ ஒரு களிமண் தான்.
0: You are the clay.
1: யாரு?
0: Who are you?
1: வெறும் கேக்குறாங்க. ஆண்டவர் தானுங்க மனுஷனை படைச்சாரு.
0: God has created the man.
1: ஆண்டவர் படைச்ச படைப்பு ஏங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான பாவிகளா இந்த மனுஷருக்கு மாறினாங்க?
0: Why the people have become
1: கர்த்தர் படைச்சது பெர்ஃபெக்டா தானே இருக்கணும்.
0: God should have made perfectly.
1: அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவர் ஒழுங்கா தான் நம்மளை படைச்சார்.
0: God has created.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: ஆனா
0: பட்
1: மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்கினாரா? செம்மையாகவே உண்டாக்கினார்.
0: God created mankind.
1: ஆனா எதுல இருந்து நீ உண்டாக்கப்பட்டன்றது நல்லா கவனி.
0: You understand how did you?
1: நீ பரத்திலிருந்து வருகிறதுல எந்த இடத்துல இருந்து உண்டாக்கல?
0: Not from heaven.
1: கீழே தூசி, தூசி.
0: From the dust.
1: நீ யாரு?
0: You are dust.
1: தூசி.
0: You are the dust.
1: மண்டு கூட இல்ல.
0: Not even mud.
1: தூசியிலிருந்து நீ வெளியே வந்திருக்கிற.
0: You came out from dust.
1: அந்த தூசியினுடைய சுபாவம்,
0: the nature of that dust.
1: அந்த மண்ணுடைய சுபாவம்,
0: the nature of the mud.
1: அது கெட்டு போற சுபாவம,
0: it is defiled.
1: அது உடைஞ்சு போற சுபாவம்,
0: it will be broken.
1: அது பாவ சுபாவம்,
0: nature of sin.
1: அது பூமிக்குரிய சுபாவம்,
0: earthly nature.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்.
0: Jesus came down from
1: heaven. அவருடைய சுபாவம் வானத்துக்குரிய சுபாவம்.
0: And it is nature of.
1: ஆகவே மனுஷன் கெட்டு போறது காரணம் அவன் மண்ணில் இருந்து வந்ததுனால.
0: The man came from mud, that's why.
1: அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன?
0: The purpose of God.
1: தேவனுடைய பிள்ளையே,
0: children of God.
1: ஆண்டவர் உன்னை இந்த மண்ணில் இருந்து உண்டாக்கி ஒரு மனுஷனா தான் ஏற்படுத்தினாரு.
0: The Lord made us as a man from
1: dust. இப்ப நான் கேட்ட ஒரு கேள்வி,
0: I asked a question.
1: வாழ்க்கையின் நோக்கம் என்ன?
0: What is the purpose of your life?
1: எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
0: Why do you live?
1: நீ யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
0: What for you are living?
1: நீ எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்காய் என்ற நோக்கம் தெரியுமா உனக்கு?
0: Do you know the purpose of
1: Hallelujah.
0: Your life?
1: Amen.
0: Amen.
1: என் வாழ்வின் நோக்கம்,
0: the purpose of
1: என் ஆண்டவருக்கு தான் தெரியும்.
0: The Lord knows.
1: என்னை குறித்து அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
0: He has a plan about me.
1: எனக்கு என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார்.
0: There is a purpose.
1: அது இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே,
0: பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட்,
1: அநாதி தீர்மானத்தின்படி,
0: அகார்டிங் டு ஹிஸ் டிட்டர்மினேஷன்,
1: அநாதி தீர்மானத்தின்படி,
0: அகார்டிங் டு ஹிஸ் எவர்லாஸ்டிங்,
1: அவர் என்னை முன்குறித்தார்,
0: ஹி ஃபோர் ஆர்டைன்ட்,
1: ஹalleluya,
0: ஹalleluya,
1: ஆமென்,
0: ஆமென்,
1: அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்,
0: ஹி இஸ் ஃபுல்ஃபில்லிங் இட்,
1: ஹalleluya, ஹalleluya. அப்ப இந்த உலகத்துல மனுஷன் வாழ்ற வாழ்க்கை 100 வருஷமோ 80 வருஷமோ 70 வருஷமோ எத்தனை வருஷமோ இந்த உலகத்துல
0: வாழறான்,
1: ஆனால் அந்த வாழ்க்கை எத்தனை வருஷமோ அத்தனை வருஷமோ எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு
0: கேட்டீங்கன்னா,
1: எதுக்காக,
0: ஆயத்தப்படு, be prepared,
1: ஆயத்தப்படு,
0: be prepared,
1: பரவாயில்ல நாளைக்கு ஆயத்தப்பட்டு,
0: be prepared tomorrow,
1: எந்த நேரத்துல எடுப்பாரோ தெரியாது,
0: we don't know at what time you will take,
1: ஒவ்வொரு நாளும் உன்னை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினே இருக்கிறார்,
0: every day is
1: ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார்,
0: every day is preparing,
1: ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார்,
0: every day is preparing,
1: hallelujah,
0: hallelujah,
1: எதுக்காக ஆயத்தப்படுத்துறாரு,
0: for what,
1: hallelujah,
0: hallelujah,
1: சும்மா போய் பரலோகத்துல மண்ணை கொண்டு போய் வைக்க மாட்டாரு,
0: he will not keep the mud in
1: the மண்ணு என்னவா மாற போகுது,
0: the mud will become
1: மகிமையா மாற போகிறது,
0: become glory,
1: hallelujah,
0: hallelujah,
1: இந்த மண்ணு மகிமையா மாற போகுது, அப்பதான் பரலோகத்துக்கு போவோம்,
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
1: தேவன் அழைத்த அழைப்பு,
0: the calling of the Lord,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ரோமருக்கு நிருபம்,
0: in Romans
1: 8:29
0: 8:29,
1: நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு என்ன செய்தார், முன் குறித்தார்,
0: God has made man upright but they have sought out many inventions,
1: hallelujah,
0: hallelujah,
1: முன் குறித்தார்,
0: he foreordained,
1: எதுக்காக,
0: for what,
1: அவருடைய சாயலுக்கு ஒப்பாக, hallelujah,
0: according to his likeness,
1: நீ உயரமா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், தடியா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம்,
0: you may be tall or short or fat,
1: நீ எப்படி வேணாலும் இருக்கலாம்,
0: whatever it may be,
1: ana kadaisil aandavar ditta enna,
0: the plan of God,
1: avare nam sandikkum bodhu,
0: when we meet him,
1: avar irukkira vannamagave nam avare darisippadinal,
0: hallelujah, we will be,
1: நாம் யாவரும் யாரை போல மாற போறோம்,
0: we are going to become,
1: ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை யாராக மாற்றி கொண்டிருக்கிறார்,
0: every day how he is making us,
1: இயேசுக்கு ஒப்பாக மாற்றி கொண்டிருக்கிறார்,
0: like Jesus,
1: hallelujah, இந்த சத்தியம் எல்லாம் இந்த நாட்கள்ல கிடையாதுங்க,
0: no such truth in
1: the hallelujah
0: days. hallelujah
1: hallelujah
0: hallelujah,
1: ஆனால் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபையில,
0: the church of the living
1: god, கர்த்தர் வெளிப்படுத்துகிற அவருடைய தயவுள்ள சித்தம் எபேசியருக்கு நிருபத்தில் நீங்க வாசித்து பாருங்க,
0: the favor of his will,
1: முதல் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது,
0: 1 and 6,
1: நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி என்ன செய்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி, பன்னெண்டாம் வசனம், தீர்மானத்தின்படி, மூணு காரியத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கு,
0: 3 things are told here,
1: ஒன்று 6வது வசனம், தயவுள்ள சித்தத்தின்படி,
0: according to his favorable will,
1: இரண்டாவது 7வது வசனம், கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி,
0: according to the riches of his grace,
1: 12வது வசனத்துல அவருடைய தீர்மானத்தின்படி,
0: according to his determination, three things,
1: தயவுள்ள சித்தம்,
0: the will of favorable,
1: hallelujah, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம்,
0: the riches of grace,
1: அடுத்து
0: next
1: அவருடைய தீர்மானம்,
0: the determination,
1: yeah, இஷ்டம் இல்ல உன் இஷ்டம் இல்ல,
0: not your will or
1: அவருடைய தீர்மானம்,
0: according to his determination,
1: அவர் தீர்மானித்தார்,
0: he determined,
1: நாம யார்,
0: who are we,
1: அவர் தீர்மானித்தார்,
0: he determined,
1: உன் வாழ்க்கை அவர் தீர்மானிக்கிறார்,
0: he determines,
1: hallelujah, அப்படி தீர்மானித்தபடியாலே,
0: since he determined like,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: அந்த மோசே நைல் நதியில அழிந்து போகவில்லை,
0: Moses did not perish in Nile river,
1: அவளை அந்த மோசே தாயின் இடத்துல கொண்டு வந்துட்டு அந்த தாயை வளர்க்கிறார்,
0: the mother of Moses,
1: வளர்கிறார்,
0: bringing up the Moses,
1: ஒரு பெரிய ஊழியக்காரனாக வளர்கிறார்,
0: he became the servant of
1: மோசே, கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார்,
0: God is preparing,
1: hallelujah, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இது எதை குறிக்கிறது என்று சொன்னால்,
0: what it shows,
1: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே,
0: in our spiritual life,
1: தேவன் தம்முடைய சபையை கொண்டு, சபையின் மூலமாக,
0: through the church,
1: ஒரு மோசேயை போல,
0: like Moses,
1: ஒரு தீர்க்கதரிசிகளை, விசுவாசிகளை,
0: the prophets,
1: கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்,
0: the Lord is making the believers,
1: hallelujah, ஆனா அதுக்கு முன்பதாக பாருங்க, அது ஒரு உபத்திரவ காலம்.
0: It is the time
1: உபத்திரவம்,
0: of trouble,
1: பாடு,
0: sufferings.
1: குழந்தைகள் எல்லாம் சாகுறாங்க.
0: And the babies are dying.
1: அதன் மத்தியில மோசே உயிர் பெற்று வருகிறார்.
0: In the midst of that, Moses is coming.
1: ஆவியானவர்,
0: the spirit of quickening.
1: Alleluia. உபத்திரம் வரும்.
0: The trouble will come.
1: அடுத்த தாயார்,
0: who is
1: சாமுவேலின் புத்தகத்துல பாத்தீங்கன்னா
0: அன்னாள். In Hana.
1: அந்த சாமுவேல் புத்தகத்துல மூணு பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க.
0: There are three big people in Samuel.
1: ஒன்னு சாமுவேல் தீர்க்கதரிசி,
0: the prophet, the Samuel.
1: இன்னொன்று சவுல் ராஜா,
0: the king of Saul.
1: இன்னொன்று தாவீது,
0: then David.
1: இந்த மூணு பெரிய ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்காங்க,
0: great children of God.
1: ஆனா ஆரம்பம் எதுல ஆரம்பிக்குது பாருங்க,
0: how it starts.
1: அந்த அன்னாள் மூலமா தான் ஆரம்பிக்குது.
0: It starts from Hannah.
1: அன்னாள் அங்க முக்கியமான பங்கு வகிக்கிறார்.
0: Hannah plays a vital role because
1: பெனினால் நிறைய குழந்தையை பெற்றெடுக்கிறார்.
0: She brought
1: அவள் சக்காலத்தி,
0: and பெனினால்
1: இந்த அன்னாளை அவள் கேலி பண்றா, பரியாசம் பண்றா, சித்திரவதை பண்றா.
0: She is mocking.
1: அன்னாள் அழுதுகிட்டே இருக்கிறா.
0: Hannah was weeping.
1: Alleluia. ஆனா நீங்க எடுத்து வாசித்து பாருங்க.
0: You read
1: 1 சாமுவேல் புத்தகத்துல.
0: 1 சாமுவேல்.
1: Alleluia. யார் அவளுக்கு ஆறுதல் சொல்லல,
0: nobody could comfort.
1: ஆனால் அன்னாள் எழுந்திருந்தாள்.
0: She stood up.
1: நேர ஆலயத்துக்கு போனாள்.
0: Went to the temple.
1: அங்கே போய் அவள் என்ன செய்தாள், இருதயத்தை ஊற்றினாள்.
0: She poured out the heart.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: கர்த்தர் ஒரு சாமுவேலை கட்டளையிட்டார்.
0: The Lord commanded Samuel.
1: அருமையானவர்களே,
0: உபத்திரவத்தின்
1: வழியாகத்தான்,
0: through the suffering.
1: Amen.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எப்பொழுது பாடுகள் உபத்திரங்கள் வருகிறதோ,
0: when the trouble comes,
1: அப்பொழுது கர்த்தர் சபையை எழுப்புகிறார்.
0: The Lord raises the church.
1: அந்த அன்னாளை போல,
0: like Hannah.
1: மோசேயின் தாயை போல,
0: like mother of Moses.
1: இந்த தாய்கள் எல்லாம் ஆவிக்குரிய தாய்.
0: These are all spiritual mother.
1: விசுவாச தாய்,
0: and faithful mother.
1: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God.
1: இன்னொரு தாயை குறித்து வேதத்தில் நீங்க வாசிப்பீர்களானால்,
0: another mother.
1: நியாயாதிபதிகளின் புத்தகத்தில்,
0: the judges.
1: ஐந்தாவது அதிகாரத்தில்,
0: fifth verse.
1: ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: and seven.
1: தேபோராளை குறித்து வாசிக்க,
0: we read about Deborah.
1: தேபோராள் யார் என்றால்,
0: who is Deborah?
1: அவள் ஒரு தீர்க்கதரிசி.
0: She is prophetess.
1: அவள் ஒரு நியாயாதிபதி.
0: She was the judge.
1: கர்த்தர் அவளை எழுப்புகிறார்.
0: The Lord raises her.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எவ்வளோ ஆண் தீர்க்கதரிசிகளை நியாயாதிபதி எழுப்பினார்.
0: The Lord raised a lot of
1: male. ஒரு பெண்,
0: the lastly the woman.
1: நியாயாதிபதி.
0: She is the judge.
1: அவள்தான் இந்த டெபோரா.
0: She is Deborah.
1: அவளை குறித்து வாசிக்கிறோம்.
0: We read about her.
1: அங்க என்ன வாசிங்க? ஏழாவது. டெபோராளாகிய நான் இஸ்ரவேலிலே ஒரு தாயாக எழும்பும் அளவும், ஒரு தாயாக, பெண்ணாகவோ அங்க குறிப்பிடப்படல.
0: It is not like saying
1: தாயாக,
0: as the mother.
1: அந்த தாயின் உள்ளம்,
0: the heart of mother.
1: அந்த தாயின் சிந்தை,
0: the mind of mother.
1: அதுதான் சபை.
0: That is the church.
1: தாயாக நான் எழும்பும் அளவும்,
0: till I raise
1: அந்த
0: as the mother.
1: பாழாய் போயிற்று. ஒரு பெரிய சிசராவை ஒரு அவர்கள் அழித்தார்கள்.
0: They destroyed Sisera.
1: அவ்வளவு பெரியதான வல்லமை அவளுக்கு கொடுக்கப்பட்டது.
0: Such a power was given to her.
1: ஞானம் கொடுக்கப்பட்டது.
0: Wisdom given to
1: her. புத்தி கொடுக்கப்பட்டது.
0: Knowledge given to
1: her. Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God.
1: ஏன்,
0: why?
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த பொழுது கூட,
0: when Jesus Christ was born,
1: கன்னி மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டது எதற்காக?
0: Why did the Lord choose
1: Mary? Hallelujah.
0: Hallelujah.
1: ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளையே.
0: Yes, dear children of God.
1: இப்படி இந்த கடைசி நாட்களிலே,
0: the last days,
1: ஆண்டவர் அற்பமானவைகளை எல்லாம் எடுத்து உபயோகப்படுத்தி,
0: the Lord is using,
1: உன்னையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நோக்கம்,
0: the purpose of keeping us.
1: அவர் உன்னையும் என்னையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
0: He is preparing.
1: எதற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்?
0: For what?
1: நீ ஆண்டவர் கொடுக்கிற சத்தியத்தின் மூலமாக,
0: through the truth of God,
1: உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள்.
0: Be prepared.
1: குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும்.
0: The horse is prepared.
1: ஜெயமா கத்ரால் வரும்.
0: The victory comes from God.
1: நீ ஆயத்தப்படு.
0: Be prepared.
1: உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து.
0: Prepare others.
1: உன் தேவனை சந்திக்க ஆயத்தமாயிரு.
0: Get ready to meet God.
1: எப்பொழுதும் ஆயத்தமாயிரு.
0: Get ready.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: கர்த்தருடைய வருகை நெருங்கி போச்சு.
0: The Lord's coming is soon.
1: Not
0: let me to see tomorrow.
1: ஆயத்தப்படு.
0: Be prepared now.
1: ஆண்டவர் பேசும் பொழுது ஆயத்தப்படு.
0: The Lord speaks to you.
1: இதோ இருக்கிறேன் ஆண்டவரே.
0: Yes, I am here.
1: நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
0: I am ready.
1: நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
0: I am ready.
1: என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே.
0: God, you prepare me.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பரிசுத்தாவி அனுப்புகிறார், அபிஷேகத்தை அனுப்புகிறார்.
0: அல்லேலூயா, அல்லேலூயா.
1: உன்னை கர்த்தர் தகுதி படுத்துகிறார்.
0: God makes you to be qualified. எழும்ப
1: வேண்டும்,
0: you have to rise up.
1: எழும்ப வேண்டும்,
0: you have to rise up.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: யாரோ என்று, யாரோ செய்யட்டும் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. கர்த்தர் சொல்கிறார், எழும்பு. அல்லேலூயா. உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னை கொண்டு நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன். நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஆமாண்டவரே, இதோ நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். யார் என்னை அனுப்புவார்கள் என்று கொண்டிருக்காதே. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை அனுப்புகிறேன். Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த காலவேளையிலே,
0: in this morning,
1: கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார்.
0: The Lord wants to anoint you.
1: ஏனென்றால் நீ ஆயத்தமாக்கப்பட வேண்டும்.
0: You have to be prepared.
1: இன்னும் உன்னுடைய சுபாவம் மாறல. கர்த்தர் உன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is preparing.
1: உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார்.
0: Making you holy.
1: உன்னை ஆண்டவர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்.
0: He is renewing.
1: உன்னை ஆண்டவர் மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார்.
0: Transforming.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உன்னை முன்குறித்தார்.
0: He foreordained.
1: உன்னை அழைத்தார்.
0: He called you.
1: உன்னை தெரிந்து கொண்டார்.
0: He has chosen you.
1: உன்னை மகிமைப்படுத்துவார்.
0: He will glorify.
1: Hallelujah. மகிமை மேல் மகிமைப்படுத்தி.
0: He will.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவருடைய வருகையில உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும்
0: He will bring you.
1: விட மாட்டார்.
0: He will not leave you.
1: ஆகவே தான் பிரியமானவர்களே,
0: That's why children
1: நமக்கு இருக்க ஒரு பெரிய நிச்சயம் என்ன தெரியுமா?
0: The great assurance.
1: இந்த உலகத்துல நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
0: We not get fear.
1: ஏனென்றால் இது நான் ஏன் இஷ்டமா இந்த உலகத்துல வந்து பிறக்கல.
0: I did not born.
1: நான் ஏன் இஷ்டத்தின்படி வாழல. என்னை அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த உலகத்தில் என்னை அனுப்பினவர் கடைசி வரைக்கும். பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசு நாள் பர்யந்தம். தொடங்கினவர்
0: அவர்தான்.
1: எபிரேயர் 12ல
0: விசுவாசத்தை
1: தொடங்கினவர்,
0: ஹல்லேலூயா,
1: அவர்தான் துவங்குவார்,
0: He will start it.
1: அவர்தான் முடிப்பார்,
0: He will finish it.
1: அவர்தான் ஆரம்பிக்கிறார்,
0: He will begin.
1: நீயா வரல இங்க?
0: Why did you come?
1: உன் இஷ்டம் இல்ல.
0: Not your wish.
1: கர்த்தர் தான் உனக்குள்ள இதை ஆரம்பித்தார்.
0: The Lord has started.
1: ஆரம்பித்து வைத்தவர் அவர்.
0: He started it.
1: அவர்தான் முடிப்பார்,
0: He will finish.
1: அவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
0: Okay, come on.
1: ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
0: Come on.
1: அவருடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
0: You commit yourself.
1: ஆரம்பித்தவர் அவர்.
0: He started it.
1: துவங்கினவர் அவர்.
0: He started it.
1: முடிக்கிறவர் அவர்.
0: He will finish.
1: அல்பா ஒமேகாவும்
0: குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று
1: வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் புசிப்போம், குடிப்போம், சாவோம் என்று அல்ல. நான் என் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருக்காக நான் வாழ்கிறேன். அவருக்காக மரிப்பேன். அவருக்காக என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் பலன் அவருடையது. என்னுடைய ஞானம் அவருடையது. என்னுடைய எல்லாம் அவருடையது. என்னுடைய குடும்பம் அவருடையது. என்னுடைய பிரயாசம் அவருடையது. நான் எதெல்லாம் செய்யறனோ எனக்காக அல்ல, என் இயேசுவுக்காக. என் இயேசுவுக்காக அவருக்காக நான் வாழ்கிறேன். அவருக்காக என்கிற நிச்சயம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ராகாபாரா சந்தரபா, உன்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தமாயிரு, ஆயத்தமாயிரு, ஆயத்தமாறு, ஆயத்தப்படு.
0: Hallelujah, stotram, tudikram, tudikram, tudikram, andavare, hallelujah. Thank you, Jesus, So, ayatthapadu, unnodu kudu irukkirale, ayatthapaduthi endru sonna devan thagappune, andavare, naangal ummai sandhikkumbadiyaga karthave, neer engalai ayatthapaduthi kondirukkireer, adarkaga ummai stotrikkirom, idho ulaga thottrathukku munbe neer engalai munkurithir, engalai peyar solli azhaithir, andavare, adarkaga naangal ummai stotrikkirom, hallelujah, stotram, stotram, stotram, idho karthave, oru thaai thetruvathu pola neer engalai thetrukkira devan, andavare, தாயை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இதோ மோசேயின் தாயை கொண்டு நீர் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, அந்த மோசேயை நீர் பராமரித்தீரே ஆண்டவரே. 3 மாதம் ஆண்டவரே ஒழித்து வைத்து தகப்பனே அந்த குழந்தையை வளர்க்க நீர் கிருபை கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டபடினால் அந்த மோசே ஒரு பெரிய தேவ மனிதனாக வந்து ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே ரட்சிக்கும்படியாய் நீர் தெரிந்து கொண்டீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறோம். அப்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அன்னாலே கொண்டு தகப்பனே, இதோ அந்த சாமுவேலை நீர் கொடுத்து அந்த சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அந்த இஸ்ரவேலுக்கு காணப்பட்டதானே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்படியாய் கர்த்தாவே நீ சவுலை தெரிந்து கொண்டேன், தாவிதை தெரிந்து கொண்டு தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆளும்படியாக பராமரிக்கும்படியாக நீர் வைத்தியரே, அதுக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேபோராளை கொண்டு தகப்பனே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தீரே ஆண்டவரே, நியாயாதிபதியாய் வைத்திரே கர்த்தாவே. அந்த சிரசா ஆண்டவரே மரித்து போகும்படியாக ஆண்டவரே தேபோராளை கூட நீர் கிரியை செய்த தேவன் ஆண்டவரே, அந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவரே ஒரு தாயாக அவள் விளங்கினது போல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே சபையை நீர் போஷித்து நீர் காப்பாற்றுகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபையின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஞானப்பாலை குடிக்கும்படியாக ஆண்டவரே பலமான ஆகாரத்தை நாங்கள் புசித்து ஆண்டவரே நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு உண்மையாக சபைக்கு உண்மையாக காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் நீர் வெளிப்பட்டாலும் நாங்கள் உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியாய் நீர் எங்களை இப்பொழுதே நீர் ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லே லூயா ஹல்லே லூயா ஹல்லே லூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. கரைத்திரை அற்ற சபையாய் சபையை நீர் ஆயத்தப்படுத்தும், எங்களோடு இருக்கிறவர்களை நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. இதோ நாங்கள் உண்மை தைரியமாக சந்திக்க மகிழ்ச்சியோடு சந்திக்க கர்த்தாவே இந்த உலகத்தில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு எந்த எந்த எதை நீ நியமித்திருக்கிறீர்களோ அதை நாங்கள் முடித்தவர்களாக ஆண்டவரே. நற்கிரியை தொடங்கினவர் அதை கர்த்தாவே நாள் பரையந்த நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அந்த கிரியையை நாங்கள் முடித்து ஆண்டவரே கம்பீரமாக உண்டு சமூகத்தில் வர நீர் அனுக்கிரகம் பண்ணும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல் சூழ்நிலையை அறியாமல் தேவனுடைய திட்டத்தை உணராமல் நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2 இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

நண்பர்களும் சந்திக்கச் சென்றிருந்தோம். அப்பொழுது அவருடைய பேச்சு என்னை மிகவும் வேதனைப்படுத்தியது. உற்சாகமாய் உள்ளே சென்றவன் வேதனையோடு வெளியே வந்தேன். அந்த நிகழ்ச்சியை என்னால் மறக்கவோ அந்த அதிகாரியை என்னால் மன்னிக்கவோ முடியாத நிலையில் போராடி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் அதிகாலையில் எபிரேயர் 12:1-2 வசனங்களை கர்த்தர் எனக்கு கோடிட்டு காட்டி என்னை தேற்றினார். Let us fix our eyes on Jesus. இயேசு கிறிஸ்துவின் மேல் நம் கண்களை பதிய வைப்போம். அவர் இழிவை எண்ணாமல் சிலுவையை சுமந்தவர். தமக்கு வந்த எதிர்ப்பை உறுதியோடு தாங்கிக் கொண்டவர். இந்த வசனங்களை தியானித்து நான் விடுதலை அடைந்தேன். ஒரு பாடலும் பிறந்தது.

பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அருமையான மகன் ஜோசப்பை உம்முடைய கரத்தில் எடுத்து இந்த பாடல்களை ஏற்றி பாடும்படி அவருக்கு கிருபை செய்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உலகமெங்கிலும் இப்பாடல்களை கேட்கிற பாடுகிற யாவரும் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆசீர்வதிக்கப்பட இந்த இசைத்தொகுப்பு பயன்பட கிருபை செய்யும். இந்த இசைத்தொகுப்பு வெளிவர காரணமாயிருந்து உதவி செய்த அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மகன் ஜோசப்பை உலகமெங்கிலும் இன்னும் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.